கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:19 முதல் 25 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக பவுல் கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நியாய பிரமாணம் நம்மை சிலுவைக்கு நேராக வழி நடத்தும் ஒரு பணியாளராக இருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:26 முதல் 4:3 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே எது நம்மை தேவனுடைய குமாரர்களாக்குகிறது, நாம் எப்படி ஆபிரகாமின் சந்ததியினராக முடியும், தேவன் எப்பொழுது நம்மை பூரணமுள்ளவர்களாக பார்க்கிறார், ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.

டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே இன்று நாம் கலாத்தியர் 3:26 முதல் 4:4 வரைக்கும் சிந்திக்க போகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக பவுல் விளக்கினார். மேலும் நியாயப்பிரமாணம் நம்மை சிலுவைக்கு நேரே வழிநடத்தும் ஒரு பணியாளைப் போல இருக்கிறது என்றும் கூறினார். விசுவாசம் வந்த பின்பு நாம் அந்த நியாயப்பிரமாணம் என்னும் உபாதிக்கு கீழானவர்கள் அல்ல என்றும் குறிப்பிட்டார். கவுனியங்கள் வாசிக்கிறேன், கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. கலாத்தியர் 3:10 மீதி பகுதியிலேயும் 4:1 முதல் பகுதியிலேயும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத எந்தெந்த நன்மைகளை கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை விவரிக்கிறார். நியாயப்பிரமாணம் எவ்வகையிலேயும் ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய குமாரனுக்குரிய சுபாவத்தை கொடுக்க முடியாது. கிறிஸ்து மேலே நாம் வைக்கும் விசுவாசமே நம்மை தேவனுடைய குமாரர்களாக்குகிறது. இந்த 26 மிக தெளிவாக விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய குமாரராகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மேலே நாம் வைக்கும் விசுவாசமே சட்டப்படி நம்மை தேவனுடைய புத்திரராக்குகிறது. சட்டப்படியான குமாரர் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தேவனுக்கு சட்டப்பூர்வமான குமாரர்கள் மட்டுமே உண்டு. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரர் ஆகுகிறீர்கள். அதற்காக நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருக்கும் ஒரு இஸ்ரவேலன் ஒருபொழுதும் தேவனுடைய குமாரனாகவில்லை. அவன் ஒரு அடிமையாக, ஒரு பணியாளாகத்தான் இருந்திருக்கிறான். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை தன்னுடைய குமாரன் என்று அழைத்திருக்கிறார். யாக்கோபு 4:22 நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இஸ்ரவேல் மக்களிலே எந்த ஒரு தனி நபரையும் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கவில்லை. யெகோவாவின் ஊழியக்காரன் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். உதாரணமாக யோசுவா 3:2 சொல்லும் பொழுது, என் தாசனாய மோசே மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புஸ்தகத்திலே சர்வன்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதனாயிருந்தாலும், தாவீதை குறித்து தேவன் சொல்லும் பொழுது 1 Kings 11:38 என் தாசனாய தாவீது செய்தது போல என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் கை கொள்ள முடியாது. உங்களுடைய நீதி நியாயம் எல்லாம் தேவனுடைய நீதிக்கு குறைவாகவே இருக்கிறது. அவருடைய புத்திரராக வேண்டுமென்றால் அவருடைய நீதி நமக்கு தேவை. புதிய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக நாம் வாசிப்பது என்ன? யோவான் 3:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை விசுவாசிப்பதை தவிர வேறு எதையுமே நாம் செய்யாமல் இருக்கும் பொழுதும் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிக்கோதேமு என்னும் பெயருள்ள ஒரு பரிசேயன் சமயம் சார்பான அத்தனை காரியங்களையும் அறிந்து அதை கை கொள்கிறவனாயிருந்தாலும் அவனும் தேவனுடைய குமாரன் அல்ல. அவனை பார்த்துத்தான் இயேசுவும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறினார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜபங்களோ, தாலந்துகளோ, பாரம்பரியங்களோ, உங்கள் காணிக்கைகளோ, ஏன் உங்கள் ஞானஸ்நானமோ கூட உங்களை தேவனுடைய குமாரன் ஆக்காது. இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசம் மட்டுமே உங்களை தேவனுடைய குமாரனாக்கும். இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய வேத புரட்டு என்னவென்றால், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தேவன் பிதா என்றும் உலகத்தில் உள்ள எல்லாரும் சகோதரர்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட எதையுமே கூறவில்லை. ஞாபகம் இருக்கிறதா, யோவான் 8:16 அந்நாட்களிலே சில யூத சமய தலைவர்களையும் பார்த்து அவர் என்ன சொன்னார்? கவனியங்கள் வாசிக்கிறேன், யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். கவனித்தீர்களா, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் கூட தேவனுடைய குமாரராக இல்லாதவர்களும் இருந்தார்கள். இன்றைக்கும் இந்த உலகத்திலே பிசாசானவன் எண்ணற்ற பிள்ளைகளை உடையவனாயிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாக வேண்டுமென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மட்டுமே ஆக முடியும். கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இந்த வசனமானது தண்ணீரினால் பெறும் ஸ்நானத்தை குறிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். தண்ணீரினாலே பெறும் ஸ்நானம் வெளிப்பிரகாரமான ஒரு சமய சடங்கு. தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவது ஞானஸ்நானத்தின் அர்த்தத்தை மிக தெளிவாக கூறுவதால் பல திருச்சபைகள் இந்த வழிமுறையை கையாண்டு வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம்
கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாயிருக்கிறது, விசுவாசிகளின் ஐக்கியத்திலே ஒரு அங்கத்தினராக்குகிறது. 1 Corinthians 12:13 பாருங்கள், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இதன் பொருள் என்னவென்றால், திருச்சபை என்னும் விசுவாசிகளின் ஐக்கியத்திலே அங்கத்தினராக அடையாளப்படுத்தப்படுகிறோம். இப்பொழுது மீண்டும் கலாத்தியர் 3:27 பாருங்கள், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இப்பொழுது தேவன் உங்களை கிறிஸ்துவிலே பார்க்கிறார், எனவே உங்களையும் பூரணமானவர்களாக பார்க்கிறார். கலாத்தியர் 3:28 யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையென்றும் சுயாதீனென்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கவனித்தீர்களா, திருச்சபையின் ஐக்கியத்திலே எந்த ஜாதி வித்தியாசமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எந்த சகோதரனும் என்னுடைய சகோதரன், எந்த சகோதரியும் என்னுடைய சகோதரி. அவர்களின் தோலின் நிறம் என்ன என்பது முக்கியமல்ல, அவருடைய இருதயத்தின் நிறமே முக்கியமானது. ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவன், ஜாதியை குறித்து பேசுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த உலகத்திலே எந்த குடும்ப பின்னணியத்திலே நாம் பிறந்திருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது நாம் எல்லாரும் ஒரே குடும்ப அங்கத்தினர்களாகிறோம். நாம் எல்லாரும் நித்திய நித்தியமாய் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழப்போகிறோம். இங்கே அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அந்நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்திலே அதிகமான அடிமைகள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களும் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது ஒரே குடும்பத்தினராகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது ஆணென்றும் பெண்ணென்றும் கூட வித்தியாசமில்லை. ஆத்தும வாழ்க்கையிலே தேவன் நம் எல்லாரையும் ஒரே விதமாய் பார்க்கிறார். இது எத்தனை அற்புதமானது இல்லையா? கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் எப்படி ஆபிரகாமின் சந்ததியினராக முடியும்? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். நாமும் விசுவாசத்தினாலேயே இரட்சிக்கப்படுகிறோம். ஆபிரகாம் ஒரு மிருகத்தை பலியாக கொண்டு வந்தான். அது உன்னதமான பலியான தேவனுடைய குமாரனை சுட்டி காட்டுகிறதா இருந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து எனக்காக மரித்து விட்டபடினாலே, சரித்திரத்தை பின்னாலே திரும்பி பார்த்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே வந்தார், எனக்காக சிலுவையிலே மரித்தார், எனக்கு ஜீவனுண்டாக அவர் மரித்தார், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஊழியர் ஒருவர் யூதர்கள் சிலரிடத்திலே பேசும்படியாக கடந்து சென்றிருந்தார். அப்பொழுது அவர் செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரர்களிடத்திலே பேசுவதற்கு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். அப்பொழுது எல்லாருடைய முகமும் மிக மலர்ந்தது. சற்று நேரம் கழித்து, நானும் ஆபிரகாமின் குமாரன்தான் என்று அவர் சொன்னபொழுது அதை குறித்து யாரும் மகிழ்ச்சி அடையவில்லை. சிலர் கேள்விக்குறியோடு அவரை கவனிக்க ஆரம்பித்தார்களாம். அருமையானவர்களே, நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால், நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய சந்ததியாயிருக்கிறோம்.

0: இப்பொழுது கலாத்தியர் 4 அதிகாரத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இங்கேயும் விசுவாசத்தினாலே நாம் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை குறித்து குறிப்பாக ஆகார், சாராய் இவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை விவரிக்கிறார். இந்த அதிகாரத்திலே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாத மற்றொரு காரியத்தை எப்படி கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் விவரிக்கிறார். அதுதான் தேவனுடைய குமாரர் எனும் ஒரு நிலைமை. முழுவதுமாக வளர்ச்சியடைந்த ஒரு குமாரனின் நிலைமைக்கு நம்மை அது கொண்டு செல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் துவங்கும் பொழுது நாம் குழந்தைகளாயிருக்கிறோம், முதிர்ச்சிக்குள்ளே வளர வேண்டியவர்களாயிருக்கிறோம். என்றாலும் தேவன் நம்மை முழுமையாக வளர்ந்த குமாரர்களாக, குமாரத்திகளாக நடத்துகிறார். கலாத்தியர் 4:1 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. கலாத்தியர் 3:26 புத்திரர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே சிறுபிள்ளை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறுபிள்ளை என்று சொல்லும்பொழுது குடும்பத்திலே ஒரு அடிமைக்கு சமமாகவே கருதப்பட்டார்கள். பவுலப்போஸ்தலன் கொடுக்கும் உதாரணங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ரோம கலாச்சாரத்தை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு குடும்பத்தின் தலைவனின் பல பொறுப்புகளை அடிமைகள் ஏற்று செய்து வந்தார்கள். வீட்டில் உள்ள அசைக்கக்கூடிய, தூக்கி செல்லக்கூடிய தட்டுமுட்டு ஜாமான்களுக்கு ஒரு அடிமை அதிகாரியாயிருப்பான். மற்றும் ஒருவன் அந்த எஜமானுக்குரிய ஆடு மாடுகள் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாயிருப்பான். இன்னும் ஒருவன் எல்லா வரவு செலவு கணக்குகளையும் பார்க்கிறவனாயிருப்பான். மற்றும் ஒருவன் குடும்பத்தில் உள்ள சிறுபிள்ளைகளை குறித்து பொறுப்புள்ளவனாயிருப்பான். ஒரு குழந்தை அந்த குடும்பத்திலே பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை கவனித்து, அதற்கு உடை உடுத்தி, அழுக்கு செய்யும் பொழுது அதை சுத்தம் செய்து, மற்ற அடிமைகளின் பிள்ளைகளோடு அந்த குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கும். அந்த அடிமைகளுடைய சொந்த பிள்ளைகள் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதுபோலத்தான் இந்த எஜமானின் பிள்ளைகளும் அந்த அடிமைக்கு பூரணமாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வளருவார்கள். கலாத்தியர் 4:2 தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். கவனித்தீர்களா? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், இது எந்த காலம்? தன்னுடைய மகன் இப்பொழுது தானே சொந்தமாக தீர்மானங்களை எடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்பதை தகப்பன் உணர் மட்டும். அதாவது முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதனுடைய ஸ்தானத்திற்கு அவன் கொண்டு வரப்படுகிறான். நடா கவனியங்கள், மகன் ஒரு முதிர்ச்சி பெற்ற நிலைமைக்கு வந்துவிட்டான் என்பதை தீர்மானிப்பது மகன் அல்ல, தகப்பன்தான். இந்நாட்களிலே நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது போல இத்தனை வயது வந்தால் அவன் முழுமையான மனிதன் என்று சொல்கிறார்களோ அப்படி அல்ல. ஒரு காலத்திலே 25 வரும்பொழுது ஒரு வாலிபன் முழு மனிதனாகிறான் என்று கருதப்பட்டது. இப்பொழுது 21 அவன் முழு மனிதனாகிவிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் சிலர் 18 முழு மனிதனுக்குள்ள வளர்ச்சி பெற்று விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னும் சிலர் 65 முழு மனிதனுக்குள்ள வளர்ச்சி பெறாதவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனால் பவுலப்போஸ்தலனுடைய நாட்களிலே ஒரு மகன் முதிர்ச்சி பெற்றவனாகிவிட்டான் என்பதை தீர்மானிப்பது தகப்பனாருடைய பொறுப்பாக இருந்தது. அதை குறித்து தகப்பனார் தீர்மானம் செய்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து அந்த நிகழ்ச்சியிலேதான் அவன் ஒரு முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஒரு 100 மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ரோம சாம்ராஜ்யத்திலே பல நேரங்களிலே பல இடங்களிலே யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். எனவே அந்த ரோம 100 குடும்பத்தை விட்டு பல மாதங்கள், ஏன் சிலர் பல வருடங்கள் கூட இராணுவத்தோடு கூட தூரமான இடங்களிலே இருப்பார்கள். அப்படி ஒரு 100 ஒரு நாள் வீட்டிற்கு திரும்ப வரும்பொழுது தான் சவரம் செய்யும் கத்தியை யாரோ பயன்படுத்தி இருப்பதை பார்த்தவுடனே, யார் இதை செய்தது, யார் என்னுடைய கத்தியை எடுத்தது என்று குரல் எழுப்பியிருப்பான். வேலைக்காரர்கள் எல்லாரும் பதட்டத்தோடு ஓடி வந்திருப்பார்கள். வந்து, ஐயா, உங்கள் மகன் தான் அதை எடுத்தான் என்று சொல்வார்கள். அப்படியா, அவனை இங்கே வர சொல்லுங்கள் என்ற உடனே மகனை அவர் சந்திப்பார். மகனை பார்க்கும் பொழுது அவன் முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு வாலிபனாய் காணும் பொழுது, சரி, இப்பொழுது நம் குடும்பத்திலே உள்ள எல்லா தாத்தாமார், பாட்டிமார், அத்தைமார், மாமாமார் எல்லாரையும் வரவழைக்க வேண்டும். இவனை முழு மனிதனாக ஏற்றுக்கொள்வதற்கான நிகழ்ச்சி ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று கூறுவான். அதுதான் அந்நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த வழக்கம். அந்த நிகழ்ச்சியிலே தகப்பனார் மகனுக்கு ஒரு புதிய ஆடையை அணிவிப்பார். இயேசு கிறிஸ்துக்குரிய மனம் திரும்பிய மைந்தனின் ஓமையிலேயும் இதை மனதிலே கொண்டுதான் அவர் பேசினார். அந்த இளைஞன் திரும்ப வந்த பொழுது அவனை முழுமையான வளர்ச்சி பெற்ற முழு மனிதனாக தகப்பனார் ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார்கள். தகப்பன் அவனுடைய கையிலே ஒரு மோதிரத்தை அணிவிக்கிறார். அது தகப்பனாருடைய முத்திரை மோதிரமாக இருக்குமாம். தகப்பனாருக்கு இணையான அதிகாரத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். இந்த உடையோடு கூட மோதிரத்தோடு கூட அவன் தெருவிலே செல்லும் பொழுது வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகள் இப்பொழுது அவனை எந்த காரியத்திலேயும் முந்திய காலத்திலே அவனை திருத்தியது போல திருத்த அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்பொழுது அந்த அடிமைகள் தங்கள் சொந்த பிள்ளைகளை கண்டிப்பது போல அவர்களை கண்டிக்க முடியாது. அதே நேரத்திலே அடிமைகள் தவறு செய்வார்கள் என்றால் இந்த குமாரன் அவர்களை கண்டிக்கலாம். இதையெல்லாம் மனதிலே கொண்டவராகத்தான் பவுல் இவ்வாறு கூறுகிறார். கவுனியங்கள் வாசிக்கிறேன், கலாத்தியர் 4:3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். இங்கே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு என்று சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருப்பதை குறித்து பேசுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆரம்ப காலத்திலே குழந்தைகளாயிருந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழே வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை நம் மன கண்முன் சற்று கொண்டு வருவோமா? கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக விசுவாசித்து கிறிஸ்துவின் குடும்பத்து அங்கத்தினராய் நாம் மாறும் பொழுது நமக்குள்ளே எந்த வித்தியாசத்தையும் பாராதவர்களாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாளந்தின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ இந்த உலகத்திலே ஒருவருக்கு இருக்கிற செல்வத்தின் அடிப்படையிலோ தரித்திரத்தின் அடிப்படையிலோ அல்லது தேவனை அறியாதவர்கள் பேசும் ஜாதி வித்தியாசத்தின் அடிப்படையிலோ வித்தியாசம் பாராட்டக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். இரண்டாவதாக, நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுவதனாலே தேவன் நம்மையும் பூரணமுள்ளவர்களாய் பார்க்கிறார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சிறுபிள்ளையைப் போல அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, முதிர்ச்சி பெற்ற முழு மனிதர்களாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அடிமையானவனுக்கு கீழே இருந்த ஒரு சிறுபிள்ளையைப் போல அல்ல, முதிர்ச்சி பெற்றவர்களாய் ஏற்றுக்கொள்கிறார். ரோம சாம்ராஜ்யத்திலே இள வயதிலே பிள்ளைகள் அடிமைக்கு கீழே வாழ்ந்தார்கள். அதுபோல இஸ்ரவேல் மக்கள் ஆரம்ப காலங்களிலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழாய் வாழ்ந்தார்கள். ஆனால் இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே மாற்றம் பெற்றது. அதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். கிறிஸ்தவ ஐக்கியத்திற்குள்ளே அவருடைய திரு இரத்தத்தினாலே கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையிலே மற்றவர்களை நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளாக பார்க்க வேண்டியதும் பழக வேண்டியதும் அவசியமானதாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திருச்சபையிலே மற்றவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி பழகுகிறோம், எப்படி அவர்களை நிதானிக்கிறோம், அவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கிறோம் என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாயிருப்போமா? நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஐக்கியத்திற்குள்ளே பகையோ பொறாமையோ ஒருவரை குறித்து ஒரு குறை பேசுவதோ எத்தனை அசுத்தமான ஒரு காரியம் இல்லையா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய திருச்சபையிலே சகோதர சிநேகத்தை நிலைநாட்ட ஒரு தீர்மானம் செய்வீர்களா? சகோதர சிநேகத்தை கெடுக்கக்கூடியவர்களிடத்திலே தனித்து பேசி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒற்றுமையை குறித்து, சரியான உறவை குறித்து எடுத்து கூற நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நியாயப்பிரமாணத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, முழு வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக நீரை ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெரிய அந்தஸ்தை எங்களுக்கு நீர் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் கிறிஸ்தவ ஐக்கியங்களிலே, திருச்சபைகளிலே, நாங்கள் வேலை செய்யும் அலுவலகங்களிலே, நாங்கள் வேலை செய்யும் ஸ்தாபனங்களிலே ஆண்டவரே, ஜாதி வித்தியாசம் பார்க்காதவர்களாக கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற அந்த உண்மையான அன்பும் ஐக்கியமும் காணப்பட எங்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவனும் ஜாதியை குறித்து பேசுகிறவனும் கிறிஸ்தவன் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவனும் ஜாதியை குறித்து பேசுகிறவனும் கிறிஸ்தவன் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: அன்பர்களே, எந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான்.

0: ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்ட் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
2: மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

ஜீவமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு

ஒரிசாவில் சபைகள் துன்புறுத்தப்பட்டு சிதறடிக்கப்பட்ட நிலையில் கர்த்தர் கைவிட்டாரோ மறந்தாரோ என்று புலம்பும் வேளையில் ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிக்க தூண்டினார். பால் குடிக்கும் பாலகனை ஒரு தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இதோ கர்த்தர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். சபையை பாழாக்கினவர்கள் தூரமாய் போகிறார்கள். பெரும் கூட்டம் சபையை தேடி வருகின்றது. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு.

நாம் யாவரும் முழந்தார்படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேற்று பேசினீரப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம் வெளியே நடிப்பு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் யதார்த்த வாழ்க்கை வாழும்படியாக உம்மோடு இணைந்த நிலையில் உம்மையே

அப்பா, சிறுமையும் எளிமையுமான எங்கள் நினைவாய் இருக்கிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சியாக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க வாழ்வில் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த அசூசியான காரியம் எங்க வாழ்வில் தொட நாங்க அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்க உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்க வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவீராம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றி தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலை

மேலாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள். அகமகிழப் போகிறோம், அக்களிக்கப் போகிறோம், அல்லேலூயா பாடப்போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர். நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான். நம்மை விருத்தி ஆக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா எங்களை திருப்தியாய் நடத்துகிற உமக்கு ஆயிரம் கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா இயற்றிய பாடல் திருப்தியாக்கி

0: கொடுக்க வைப்பான்
1: என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவை நமக்கு கீழே பாதபடி ஆக்கி எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிரப் பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாட போகிறோம்.

0: பாடும்போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில கைகள் கால்கள் எல்லாமே தொழு மரத்துல கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையிலும். பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேலை கைய காலை கட்டினவங்க வாயை கட்டாம விட்டானுங்கிறா. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, இதன் மத்தியில நீங்க பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்க தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்துல கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான். ஆண்டவன் மாறி ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர். உங்க வாழ்க்கையில் 5 ரூபாய் இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும். 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 50000 இருந்தாலும், 50 லட்சமாக, 50 லட்சமாக, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல எத்தனை ஜீரோ நீங்க போட்டாலும் சரி, 5 ரூபாயில இருந்து எத்தனை 000 போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்க தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டா எடுத்தாலும் 20000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கு? அப்படி எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க தான் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்யணும், உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: நீங்கதான் ஏதாவது செய்யணும்.

அப்பா, கடந்த நாட்களில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிறீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோமா?

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து ஊற்று குறித்து பேசுறதுனாலேயே ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறித்து, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை,
1: ஊரலை,
0: ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும்,
1: நல்லா இருக்காது.
0: ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது.
1: ஆமென்.
0: ஓகே, அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபட்டு நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த கால நேரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த முதற் பொழுது நேரத்தை அவருக்குன்னு நாம் இதுபோல் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென்,
1: ஆமென்.
0: அதிகாலையில் நல்ல போர்வை இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுந்து உட்காந்து வசனத்தை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த வாஞ்சிய உள்ளத்தில் போட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுலேயும் ஒரு காலையில் நம்மளுடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும்.
1: ஆமென்,
0: தண்ணியால் தொட்டி நிரம்பிடணும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா அன்னைக்கு அது குப்பை தொட்டி ஆயிரும்.
1: எஸ்,
0: தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பிசாஸ் வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிடுவான்,
1: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான்.
0: அதனால குப்பை தொட்டியாக இருக்கிற போல ஆண்டவரே ஒரு தண்ணி தொட்டியாக இருக்க கிருபை செய்யப்பா.
1: ஆமென்.
0: இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி,
1: தண்ணி தொட்டி,
0: தண்ணி தொட்டியாக இருக்கு. தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு, குப்பை தொட்டிக்கு நல்ல
1: மதிப்பே இல்லை.
0: அதனால ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தால் உம்முடைய நிறைவுகளால் நிரம்பி இருக்கிற பாத்திரமா. ஆமென்,
1: ஆமென்.
0: தண்ணி தொட்டியா இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ஊர் உலகத்தில் இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்கே தான் தட்டுவான்,
1: நம்ம சிந்தனையில் தான் தட்டுவான்.
0: அதனால் காலையிலே ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும்.
1: ஆமாம்,
0: அதுக்கப்புறம் கவலையே இல்லை, எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை,
1: கவலையே இல்லை.
0: நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக சத்ருவால் ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நாங்கள் குப்பு தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சுருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.
1: பிரஸ்

0: ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் வசனம் 20-21. அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
1: அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா. பிரசன்னம்

0: இந்த வசனமும் எந்த அன்பை குறித்து தான் பேசுது?
1: அகாப்பே அன்பை.
0: அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல.
1: சத்ரு பசியா இருந்தால்
0: அவனுக்கு
1: போஜனம் கொடு.
0: அவன் தாகமா இருந்தால்
1: அவனுக்கு பானம் கொடு.
0: நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை
1: அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
0: நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தலையில சத்ருவோட தலையில அக்கினி தழலை குவிக்கிறதுக்காக நான் இப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவன் தலையில அக்கினி தடல்
1: குவியட்டும் அப்பா.
0: குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி விடுறான் சத்ருவே.
1: குடிடா தண்ணி.
0: தண்ணி குடுறா. தண்ணி குடுறா.
1: சாப்பிடு.
0: சாப்பிட்றா. சாப்பிட்றா. எதுக்குடா சாப்பாடு வர்ற? அன்புனாலையா பழி வாங்கறதுக்கு சாப்பாடு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டா என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: அன்புதான் இருக்கு.
0: சோறு போடுறதே சத்துருவுக்கு எதுக்கு?
1: அக்கினியே தலை.
0: தெய்வம் நின்று கொள்ளும்டா. தெய்வம் நின்று கொள்ளும். என் சாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன் நான். இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்ப இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா? பல பேர் இந்த வசனத்தை இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சோறு போடுறாங்க, தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளியை சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்திருக்கிற வெள்ளி மேலே அது தலையில் தூக்கி நெருப்பு அள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்திருக்கிற களிம்பு வெளியேறிடும்.
1: எஸ்.
0: இப்போ இது மட்டும் மிஞ்சும்.
1: வெள்ளி மாத்திரமே.
0: வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை
1: சுத்திகரிக்கிறது.
0: சுத்திகரிக்குது. அவனை அவனை சுத்திகரித்து சுத்தமாக்குது.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்கிறாரு? சங்கரம் பண்ணுறக்க
1: இல்லை.
0: அவனை சுத்திகரித்து சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை. நீ என்ன செய்ய? தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சுச்சா?
1: சுத்திகரித்தது.
0: ஒரு உணர்வுக்குல வந்தாரா?
1: வந்தார்.
0: சோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா அது அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணுது. பிலிப்பு சிறைச்சாலையில் சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா?
1: சுத்திகரிச்சேன்.
0: எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டாரு பவுல்? உனக்கு கெடுதி ஒன்றும்
1: செய்து கொள்ளாதே.
0: நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நீ தீமையினால வெல்லப்படாமல்
1: தீமையை
0: நன்மையினாலே வெல்ல. இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்?
1: அகாப்பே அன்பு.
0: அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால
1: முடியும்.
0: முடியும். பல சமயங்களில் நம்மளால் ஃபிலி அன்பில் காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது சுமூகமான உறவின் நிமித்தமாக ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு உருவாகிற அன்பில் காணப்படுகிற ஒரு குறைபாடு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆனால் அகாப்பை அன்பில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்பில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்கே பிரதானமாக இருக்க ஒழிய அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சால் அது அகாப்பை அன்பு இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: அதனால தான் அது நிபந்தனையற்ற அன்பு. டே, உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும்
1: இல்லை.
0: நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம்
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, நான் அன்பா இருக்கிறதுனால தான் நீ என்ன மாதிரி செய்வேன்.
1: எஸ்,
0: ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன், எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது அது கிரியை போயிடும். கிருபைக்கு அங்கே வேலையே
1: இல்லை.
0: கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற. என்ன மாதிரி செய்யறதுனால உன் மேல நான் அன்பா இருப்பேன் நினைக்காத. எப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன், அதனால நீ என்ன மாதிரி செய். உங்க மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன்னு தெரியுமாண்டவரே, அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேல அன்பா இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்பதான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும். பிலிய அன்புல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய
1: எதிர்பார்ப்புகள்,
0: எதிர்பார்ப்பு. அப்போ ஜூட் என்கிட்ட எதிர்பார்க்கிறத நான் ஜூடாவுக்கு செஞ்சா ஜூடாவுக்கு என் மேல ஒரு பிரியம் வருது. ஓகே, அதே போல நான் எதிர்பார்க்கிறத ஜூட் எனக்கு செஞ்சா எனக்கு ஜூடு மேல என்ன வருது? ஒரு பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. இப்போ ஃபிலிய அன்புல என்னமாவது செஞ்சா தான் அன்பே வருது. எல்லா நேரமும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கறதே செய்ய முடியுமா?
1: முடியாது.
0: அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் மிஸ்டர் என்ன சொல்றது,
1: பெர்ஃபெக்ட்டா
0: பிறர் எதிர்பார்க்கறத நிறைவேற்றக்கூடிய நிலையிலயா எல்லா நேரமும் நம்ம இருக்கிறோம்?
1: இல்லை
0: இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இந்த இந்த அகாப்பே அன்புன்னு வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றது அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைனா அதோட அவங்க மேல இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாவே வாடி போயிருது, அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்ப
1: வாட்டமாகிவிட்டு,
0: கொஞ்சம் லேசா ஒரு வாட்டம். என்னையா ஜூடானிக்கு போற கொஞ்சம் லேசா வாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யல
1: செய்யல.
0: அப்ப நேத்து இருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு?
1: எதிர்பார்த்தத
0: செய்யல, எதிர்பார்த்தேன். இது அண்ணன் செய்வார்னு என்ன செஞ்சேன்?
1: எதிர்பார்த்தேன்.
0: அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேத்து அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டமாயிடுச்சு. இதுதான் வந்து ஃபிலிய அன்பு. ஆனா அகாப்ப அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது.
1: ஆமென்.
0: சரி இப்படி ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூடில் இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இன்றைக்கி ஒருவேளை நேற்று அளவு ஜபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அகாப்பேவோட அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது.

0: அப்ப என்ன மாதிரி ஒன்று செயல் செஞ்சு ஆண்டோடைய அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளோ பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ள காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பழி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. ஐயோ இன்னைக்கு ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சிருந்தா ஆண்டவர் என் மேல இன்னும் பிரியமா இருந்திருப்பாரு, அந்த மாதிரி கோணத்துல நினைக்கிறது மதம் பிரமாணம். அது நியாய பிரமாணம். அதுக்கு பதில ஆண்டவரே இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்க அகாப்ப அன்பு எனக்குள்ள ஊற்றெடுக்கணும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற
1: அவருடைய
0: பலத்தின்படி போராடி
1: பிரயாசப்படுகிறேன்.
0: அதான் வந்து ரகசியம். மோர் லவ், மோர் பவர். தட்ஸ் ஆல்.
1: ஹல்லேலூயா.
0: அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும்.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் எனர்ஜி.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: ஆமென்.
0: ரகசியம். நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கணும்.
1: ஆமென்.
0: அகாப்பே அன்பு அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது.
1: எஸ்.
0: சோ அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட் ஆயிடும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள்ல நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும்.
1: எஸ்.
0: கிறிஸ்துவுக்குள்ள இருந்து.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது. நமக்குள்ள இருந்து
1: அவரை பார்க்க கூடாது,
0: அவருக்குள்ள இருந்து தான்
1: நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும்.
0: எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாரு மேலே நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சு கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமாரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆட்டுக்குட்டி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருப்பான்?
1: சந்தோஷமா.
0: சந்தோஷமா இருந்திருப்பான்.
1: ஸ்நேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி.
0: ஸ்நேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா மேல அன்பா இருந்திருப்பான்.
1: அன்பா இருந்திருப்பான்.
0: அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு
1: செஞ்சு
0: செய்யணும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பே அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறத செஞ்சா தான் நம்ம மேல பிரியமா இருப்பான்.
1: ஹல்லேலூயா.
0: சில நேரம் நமக்கு நம்ம வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லற இல்லை காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு
1: என்ன
0: பண்ணிடுறான். பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்னமாவது அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஆனா அகாப்பே அன்புன்னு வர்றப்ப அங்க நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாம போனாலும் சரி எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் வீக்னஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் ஷார்ட் கமிங்ஸ். இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் அப்படி நடந்துக்கிட்டா இருப்பான் விடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு டைம் இல்லை. அப்ப அகாப்பை அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல, புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது.
1: ஆமென்.
0: அகாப்பை அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர்? புரிந்து கொள்ளுகிறவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல
1: சோதிக்கப்பட்டும்
0: பாவம்
1: இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
0: எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
1: ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய் கிருபாசன தண்டைகளே
1: சேரக்கடவோம்.
0: Hallelujah. We don't have a priest who is out of touch with our reality. நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல.
1: எஸ்.
0: நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனாலதான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார். நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
1: உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை.
0: அந்த வசனம் திரும்ப

0: சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
1: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
0: எக்ஸெப்ட் சின்.
1: எஸ்,
0: நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: He's been through weakness and testing, experience it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அனுபவிச்சாரு. All but the sin. ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரே ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்கிறார்? புரிந்து கொள்ளுகிறார். நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எப்படி ஆண்டவரை தெரியட்டே, உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன்டா, நீ ஒருபடி மேல போயிட்ட, நான் வந்து நான் எப்படி வாழணும், இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து
1: காட்டினேன்.
0: இந்த நிலையில எப்படி ஆண்டவரை வாழ்றது, இந்த நிலையில எப்படி வாழ, நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. So he understands our weakness.
1: Hallelujah.
0: அதனாலதான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம் செய்கிறார். சகிச்சு ஏத்துக்கிற முடியல இளையகுமாரன மூத்தவனால, என்ன செய்ய முடியல,
1: சகிச்சு ஏத்துக்க முடியல.
0: அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. டேய், உன்னால சகிக்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்குடா. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு. டேய், எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் வருது. உனக்கு பார்த்தாலே சகிக்கல, எனக்கு பார்த்த பிறகுதாண்டா சந்தோஷமே வந்துச்சு. சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலி அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது. சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? அகாப்பேன்.
1: ஆமென்.
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான்?
1: அகாப்பே அன்புதான்.
0: அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க.
1: எஸ்.
0: போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை. வழக்கமாக நான் அந்த லூக்கில் சாப்டரில் ப்ரீச் பண்ணுறதான், அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல்லு, என்னது
1: ஸ்மெல்,
0: அப்படி ஒரு ஸ்மெல்லோடு வர்றான் ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே
1: ஆகாது
0: ஆகாது. ஆனால் அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துலேருந்து வந்தவனை பார்த்த உடனே இல்லை, அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. நீ பட் முதல்ல போய் நல்ல பிள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்கப்பா,
1: வாங்கப்பா,
0: நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திறவிங்களால் அவனை என்ன செய்யுங்கப்பா,
1: அலங்கரிங்கப்பா,
0: அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா. அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுடர் போட்டு சென்ட் அடித்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்ப எடுத்துட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னாரு?
1: இல்லை
0: ஜேக்ஸ், அதை அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்றாருன்னா, அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தா பாருங்க, அதுல தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம். அப்படிதான் இருக்கு. குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா,
1: எழுது
0: அவன் பேசிட்டு இருக்கிறப்ப உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியா இருந்த மேல இப்ப என்ன உழுது,
1: உயர்ந்த
0: வஸ்திரம், மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கடை, அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை. முதல்ல அலங்கரி அவனை, அவனை அலங்காரமாக்கு, அலங்கோலத்தை மூடியா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அலங்கோலத்தை மூடுறது? ஒரு அலங்காரத்தை, அப்ப அலங்கோலமா வந்தவனை அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தாங்க அகாப்பே அன்பு வேணும். அகாப்ப அன்பு அலங்கோலமா வர்றவனை அலங்கரிச்சு அழகு பாக்குது.
1: என்ன
0: செஞ்சு என்ன எப்படி அழகு பார்த்தாரு? அலங்கரிச்சு அழகு பார்த்தாரு. எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா? எவ்வளவு பெரிய விசாலம் வேணும் தெரியுமா? சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம். முன்னாடி நமக்கு பேசினார் தகப்பனுடைய இருதயத்துல, சுவாசமா வாசமா அப்படின்னு சொல்லு. இன்னும் உன் ஆசையில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே ஒளிய, அந்த நாசியில அவன் மேல இருந்து வடுகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. அந்த புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பை
1: நுகர்ந்தான்.
0: ரெண்டு நாசி வேலை செய்து, இவருடைய நாசி புள்ள மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் முடிச்ச மகன் அப்பா தன் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்கிறான், நுகருகிறார். இவர் உச்சி முகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான்.

0: உச்சி முகர்ந்து, அங்க உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு?
1: ஒண்ணுமே இல்லை.
0: ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு? பிள்ளைய உச்சி முகருகிறார். அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகருகிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை நுகருகிறான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியலன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல. நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்பை நுகர அவங்களால முடியல. எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு டெப்த் பாருங்க இந்த லூக்கா
1: 15க்குள்ள.
0: சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. ஆமென். இந்த அகாப்ப அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால. அன்பினாலே
1: ஒருவருக்கு
0: நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல? கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்பினால. அந்த அகாப்ப அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்தில் எல்லாமே என்னதான் இருக்கு?
1: அண்டர்ஸ்டாண்டிங்.
0: அப்படியே பார்க்குறாரு, அப்படியே மகனை ஸ்கேன் பண்ணுறாரு, காலில் செப்பல் இல்லை புரிஞ்சுக்கிறாரு, செருப்படுத்துட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வந்திருக்கான் போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளோ மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த கன்ற புள்ள டல்லாக வந்திருக்கிறான், கில்ட்டியாக வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியாக வந்திருக்கிறான். இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வா நிக்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிற சொல்றதுக்கு போடுறான் மேல. அவன் எப்படி வந்திருக்கான்? என்ன நினைப்பான்?
1: என்ன நினைப்பாங்களோ?
0: அப்பா என்ன நினைப்பாரு? வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மளை குறிச்சு என்ன
1: நினைப்பாங்களோன்னு
0: கூணி குறுகி கில்ட்டியா வந்திருக்கிறான். அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு? நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றான். அவனு கொண்டடா கொண்டாந்து மாற்றா. எதை மாற்றா? அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்? என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், அவர் வேற ஒண்ணுல
1: நினைச்சிருக்கிறாரு.
0: அப்ப அகாப்ப அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு. ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்ப நம்ம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டே நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா? எதுக்கு முத்தம் கொடுத்தாரு? நான் என்ன நினைக்கிறேன் புரிஞ்சுக்கடா. ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு? நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியுதாடா உனக்கு?
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அகாப்ப அன்பு எவ்வளவு என்ன சொல்ல பெரிய பாக்கியம் நமக்கு.
1: ஆமென்.
0: இந்த அன்புல வந்து விழுந்தமே அதுக்காக
1: ஸ்தோத்திரம்.
0: உங்க

0: வீடே என்ன செய்யுது, தகப்பன் வீட களை கட்டுது,
1: களை கட்டுது. ஹல்லேலூயா.
0: எதுக்கு இவ்வளவு களை கட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள, என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் ஏடா ஓடமா பேசி

0: பேசுற பேச்ச பாத்தீங்களா, என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு மகன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறாம குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுறான் பாரு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு, என்ன நினப்பில் வந்திருக்கான் பத்தியா அவன், அந்த நினப்பை மாற்ற வேண்டாமா? அப்ப எப்படி மாத்தலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், டே நீ நினைக்கிறது விடுற, நாங்க என்ன நினைக்கிறோன்றது இப்ப பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா?
1: இத வாத்திய நடன கழிப்பு
0: அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பாத்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் பார்த்து வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு, வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டில் ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் என்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான், அவன் நினைப்ப மாத்துறதுக்கு நாங்க என்ன நினைக்கிறோங்கிறத அவனுக்கு சொல்றான். இப்ப கொளுத்த கறியை சாப்பிட்றப்ப என்ன மைண்ட்ல ஓடி இருக்கும்? அப்பா பார்த்துட்டே இருப்பாரு சாப்பிட்றப்ப, சாப்பிட்றான் கூட சொல்லிக்க மாட்டார், தலையெல்லாம் தடையை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், இவ்வளவா என்னை குறித்து உயர்வா நீங்கள் என்ன செஞ்சீங்க
1: நினச்சிங்க,
0: நான் இவ்வளவு லோக்கலாக இருந்து நீங்கள் இவ்வளவு
1: ராயல்
0: இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன செய்யலையே
1: தெரியலையே.
0: ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் குறுக வச்சிடும்.
1: ஹல்லேலூயா.

0: சொத்தை அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே.
1: ஆமென்.
0: சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த அந்த அந்த துர்ச்செய்தி என் காதல விழலையே.
1: ஆமென்.
0: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் நான் அந்த அந்த பேசேஜை டீச் பண்ணுறப்ப சொல்லுவேன், அவன் திருந்தி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறத அவர் சந்தோஷப்பட வச்சிச்சு.
1: ஆமென்.
0: திருந்தி வந்தாங்கிறது இல்லை, திரும்பி வந்தானே.
1: எஸ்,
0: என் புள்ள திரும்பி என்ன செஞ்சிட்டானே,
1: வந்துட்டானே,
0: வந்துட்டானே. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இப்போ நேசிக்க முடியாத, நேசிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும்.
1: ஆமென்.
0: அள்ளி அரைச்சதுனால அப்பா குறைஞ்சு போயிட்டாரா? அவன் தான் குறைபட்டான், அன்புல இவர் குறைபடவே இல்லை. என்ன, அவர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க? ஊற்றது,
1: ஊற்றது.
0: நமக்குள்ளயும் ஊற்றுல இருந்து பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேசத்துல குறைய வராது.
1: ஆமென்.
0: அதனாலதான் அந்த பிலியவை நம்பாம எதை நம்ப வேண்டியிருக்கு?
1: அகாப்பே.
0: பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பே வந்து பொங்கிக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பே ரல்மில நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை தாங்கப்பா.
0: அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறைய விடாம இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய
1: முடியும்.
0: முடியுமப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு எல்லாம் போயிருது. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. எது மறந்துடுது?
1: ஊற்று.
0: ஊற்றுங்கிறது மறந்து, பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரியம் வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான்
1: உறவாடு
0: போய் அவரோட கொஞ்ச நேரம் உறவாடு. நேசிக்க முடியாது அவனை நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். நிறைவுகள்
1: அதனால
0: ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறானா, அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு.
1: ஆமென்.
0: மனசு அப்படியே சுருங்குது. அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல? எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒழிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனால தான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனால தான் தீமையை நன்மையால வெல்ல அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தும் அதை செய்ய நம்மளால முடியல.
1: ஹல்லேலூயா.
0: யாருக்குள்ள ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். மனசுல அகாப்பே அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சில் காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்,
1: புரிதல்.
0: எதிர்பார்ப்பு அங்க இருக்காது,
1: புரிதல் தான் இருக்கும்.
0: விடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்?
1: போக வேண்டிய,
0: போக வேண்டியதான்.
1: அல்லேலூயா.
0: இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குயிக்கா புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். புரிஞ்சுகிட்ட உடனே எது அடியாயிருது?
1: எது
0: எதிர்பார்ப்பு அடியாயிருது. எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதை இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும். அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது. நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்போட உள்ள கோபத்துல கொதிச்சிச்சா, அன்புல பொங்குச்சா?
1: அன்புல பொங்குச்சு. ஹல்லேலூயா.
0: அதுன பிளட் நான் பொங்குச்சு
1: இல்ல.
0: ஆண்டவரோட உறவாடி,
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, எதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன
1: செஞ்சுச்சு.
0: அதனாலதான் அவரு பேசுறப்பே சொல்லுவார், நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா,
1: அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா.
0: எனக்குள்ள வசனம் இருக்குடா.
1: ஏப்பா நீ விசனப்படுற?
0: அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம்
1: இல்ல. நீங்களும் விசனப்படாதீங்க,
0: படாத. உங்களுக்கெல்லாம் ஜீவரட்சனை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பி வச்சாரு. நீ விற்று போடலப்பா,
1: என்ன அனுப்பி வச்சப்பா?
0: I was not sold by you, I was sent by God.
1: Amen.
0: அவர் என்ன அனுப்பி வச்சாருப்பா?
1: Yes.
0: பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான்ப்பா என்னை அனுப்பிச்சு வச்சாரு.
1: Amen.
0: என்ன உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா.
1: Yes.
0: இது எல்லாமே என்னது?
1: Understanding.
0: இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா உள்ள ஊற்றெடுத்து இருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிந்து கொள்ள. ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய எங்க இருந்து ஆண்டவரே செய்ய வேண்டே உறவாடுறா. அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்று எடுக்கும். எங்கிருந்து செய்வேன்னு கேட்காதரா. ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுனால கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது
1: இல்லை
0: இல்லை. ஆனா எல்லாமே நிறையுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன் எதிர்பார்த்து இதை நான் உனக்கு செய்யல.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனாலதான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்யறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. பிலி அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும். ஆனா அகாப்பே அன்பு, எப்பா எனக்குள்ள ஒண்ணு பொங்கிட்டு இருக்கு, இப்ப நான் இறக்கலன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். உடனே என்ன செஞ்சிருவாங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் எல்லாம் பாருங்க, அந்த பால் வந்து அவங்களுக்கு சுரந்துருச்சுன்னா அது முதல்ல என்ன செய்யணும், குழந்தைக்கு
1: கொடுத்துடணும்.
0: கொடுத்துடணும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இந்த சுரந்தது வெளியில ரிலீஸ் ஆகலைனால அது என்னவாயிருது, அவங்களுக்கு பெயின் ஆயிருது.
1: எஸ்.
0: அந்த மாதிரி ஊற்று நமக்குள்ள அப்படி பொங்குறப்ப நிறைவுகிறப்ப எங்கடா நம்ம என்ன செய்யலாம்,
1: கொடுக்கலாம்,
0: நன்மை செய்யலாம். எதையாக எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன் அகாப்பே
1: அன்பு இருக்கு,
0: அன்பு இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புலதான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா, இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான்,
1: இப்படி செய்வான்
0: செய்வான்.
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பேரு தான் மொய். என்னது
1: மொய்?
0: மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புல செய்யறோம். சொல்லுங்க, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம். அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்திருக்கோம், நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊர் போட்டு பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏன் தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டா அட்ரஸை போட்டு அச்சு பழை இல்லாம கிளீனா எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது
1: 500 ரூபாய் போட்டு 600 ரூபாய் போடாம ஏன் போயிடுவாங்க?
0: ஆமா, இன்னைக்கு 500 போட்டு அவன் 1000 போடாமலாம் போயிருவான், 1000 போட்டு அவன் 2000 கொடுக்காமலாம் போயிருவான். எல்லாம் பிசினஸ் கணக்கு வழக்கு. அங்க வந்து ஃபுல்லா எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க ஒழிய எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும்
1: இல்லை.
0: ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏதாவது செய்யறவங்க காதுங்காதம் வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை கையில கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு அண்டர் செஞ்சிருவாங்க வந்துடுறாங்க. ஏய், நான் எதையும் எதிர்பார்க்கல. ஐ ஜஸ்ட் லவ் யூ.
1: எஸ்,
0: ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையும் எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம போயிடுவாங்க.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப சராசரி லெவல்ல நாம ஏன் இதை வந்து செய்யறோம் அப்படின்னா, திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புல செய்யறமே ஒழிய அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சு நம்ம செய்யல. ஆனா தேவனுடைய ஊற்று பொங்குற உள்ளத்துல இந்த மாதிரி எதிர்பார்ப்பு காணப்படுறதே, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சா பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்புல நான் செய்யல, நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்கிறேன், எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்ன நெருக்கி ஏவுறதுனால நான்
1: செய்கிறேன்.
0: அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறக்கிறேன், மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்புல இதை நான்
1: செய்யல
0: செய்யல.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் தனக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே
1: இல்லை.
0: அகாப்பே அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34, 35, 36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34
1: திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
0: உங்களுக்கு பலன் என்ன?
1: திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
0: கைமாறுகிறதாமல் கடன் கொடுங்கள்,
1: அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்.
0: உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்.
1: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
0: ஆகையால்
1: உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
0: யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய.
1: எஸ்,
0: 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத.
1: எஸ்,
0: 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபாய் வட்டி வாங்காத. கொடுத்ததை விட நான் வாங்கினது அதிகமா இருக்கு.
1: எஸ்,
0: கொடுக்கறது எது கொடுக்கறா?
1: அதிகம் வாங்குறது,
0: அதிகம் வாங்குறது கொடுக்கறா. மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறது தான் மொய் போடுறோம். இப்ப இங்க எல்லாம் எங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஃபுல்லா பயாலஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. தியாலஜி வர்றப்ப அது அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுது? அகாப்பை அன்புறது புரிதலா மாறுகிறது. திரும்ப செய்வாங்கன்னு இல்லப்பா, எனக்குள்ள இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன் ஆசீர்வச்சிட்டு போக வந்திருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு சாமி.
1: ஹல்லேலூயா.
0: இதை யாரால செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறது இல்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோடு உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ள சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்பை அன்பு அந்த மண்டலத்தில் தான் இந்த மாதிரி கைமாறு கருதாமல் மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக முடியும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஒரு முறை அண்ணன், அருமையான ஜெய்சல் அண்ணன் கிருபாக்கா ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கும் நம்ம? தங்கச்சி மடத்துல எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு அந்த பகுதியில கத்தர் இந்த மாதிரி உங்களை எல்லாம் எழுப்பி இருக்கிறாரு. அன்னைக்கு நாங்க பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்ப நான் நேர்ல வந்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நானும் அக்கா வர்றோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க?
1: ஒவ்வொரு ரூமா வந்து ஆசீர்வதி,
0: ஒவ்வொரு ரூமா ஆசீர்வதி.
1: ஆண்டவரே, இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க. இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில கொடுத்து, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஊழியக்கார இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு அந்த பயணத்தை
0: மேற்கொண்டாங்க. கையில காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஊழியருடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுன்னு சொன்னாராம். அதனால வந்ததே, ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே, ஜஸ்ட் ஐ எம் ஹியர் டு bless your ministry and your family.
1: Yes.
0: ஆசீர்வச்சிட்டு
1: போயிட்டே
0: இருந்தாங்க.
1: ரூபாவுடைய வயிற்றுலயும் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லாம் துக்கமும் சந்தோஷமும். அவங்க எப்படியெல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வச்சாங்களோ அதெல்லாம் கத்தர்
0: அப்படி ஆயிடுச்சு. சரி, நிறைஞ்ச மனசோடு போய் ரெண்டு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்க. அப்படியே ஆயிடும். நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாமல் அப்படியே நிறைவேறணும்னா, உள்ள ஊற்றெடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ளே பொங்குற அந்த வேர்ட்ஸை சொல்லி நீங்கள் ஆசீர்வச்சு பாருங்க. அது என் வார்த்தை இல்லை, எனக்கெல்லாம் அப்படி பேச என்ன செய்யாது,
1: தெரியாது.
0: என் வாயில் வந்த அவரோட வார்த்தை,
1: ஆமென்,
0: ஊற்றிலிருந்து வந்த வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாதுங்க,
1: ஆமென்.
0: ஊற்றிலிருந்து வர்ற வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கு தான் வருது. ஆண்டவரே, எல்லாரையும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த அகாப்பைய அன்பு எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற உங்களுடைய நிறைவுகளை நான் பார்க்குற எல்லாருக்கும் வாரி இறைச்சி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கிருபையின் பாத்திரமா நான் வாழ, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் நீ வற்றி போகவே மாட்டேன், வறண்டு போகவே மாட்டேன். வாரி இறைக்கிறவனுக்கு வறட்சிங்கிறதே இல்லை. வாரி இறைக்கிறவனுக்கு
1: வறட்சி என்பதே இல்லை.
0: எவ்வளவு பெரிய உன்னதமான மேன்மையான மகிமையான ஸ்தானத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர், இந்த அன்புல நான் மூழ்கி இருக்கேன், இந்த அன்புல நான் நிரம்பி நிரம்பி வழி எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஸோ இன்னும் நாம பேச வேண்டியிருக்கு. ஊற்று குறிச்சு பேசுறப்ப ஊற்று
1: போக்கு
0: சிறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில புதுசா ஆண்டவர் சில காரியங்களை பேசினாரு. ஆனா ஆண்டவரே, பழைய முடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு, நேற்று நான் விட்ட இடத்துலேருந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்துருக்கிறேன். இன்னும் அதில் தொடர வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஊற்று ஏராளமாக தாராளமாக சுரக்கிறதுக்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். அருமையாக பாருங்கள், அவன் என்ன நினச்சிட்டு வந்தாங்கிறது இல்லை,
1: அவர்
0: நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு இப்போ நான்
1: சொல்றேன்.
0: நம்ம சொல்லணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த வெளிச்சம் இது இங்கே புதுசாக இன்னைக்கு அடிச்சிச்சு பாருங்க பீடத்தில். அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஒரு பக்கம் கொட்டு, இன்னொரு பக்கம் வேட்டு
0: வேட்டு. உச்சி உச்சி, இவர் நுகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான். என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஸோ நாளைக்கும் நாம இன்னைக்கு வியாழன் என்ன, நாளைக்கு நாம கன்னி பண்ணுவோம், ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம். எதுலேயும் குறைஞ்சி போக இந்த தேவன் என்ன செய்ய மாட்டார், விட முடியாது. எப்பெல்லாம் ஒரு சோர்வு வருதோ அப்போல்லாம் ஒரு நினைவு, நான் ஒரு ஊற்று ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரே. எனக்கு ஒரு நாளும் குறைவுங்கிறது இல்ல ஆண்டவர். என்ன நீங்க தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்குள்ள எல்லாமே பொங்குது ஆண்டவர். இந்த மாதிரி நாம அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுறப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லு? ஹலே.

தகப்பனே, நாங்க ஏன்பா கலங்கணும்? எங்க குறைவு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அந்த இடத்துல எங்களை நீங்க வச்சிருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லைப்பா. நாங்க ஊற்றுனா நிச்சயமா எங்களை சுத்தி ஒரு தோட்டம் இருக்காண்டவரே, எங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சையா இருக்கும்ப்பா. அந்த மாதிரி ஆண்டவரே பிறரை வளமாக்குகிற ஒரு ஊற்று எங்க உள்ளத்துல நீங்க வச்சு எங்களை ஆசீர்வச்சிருக்கிறதற்காக நன்றி. ஏதாவது செஞ்சு உங்க அன்பை சம்பாதிக்க எங்களால முடியாது ஆண்டவரே. உங்க அன்பை எங்களுக்குள்ள நாங்க ஊற்றெடுக்கிறதுனாலதான், உங்க அன்பு எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிறதுனாலதான் எங்களால ஏதாவது செய்யவே முடியுது ஆண்டவரே. எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா குற்றப்பழி உணர்ச்சிகளை வேரோடு பிடுங்கி போடுகிற இந்த இந்த இந்த பார்வைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்குள்ளிருந்து நாங்கள் பார்க்குறப்ப எல்லாமே மாறுதுன்னு சொல்றீங்களே, அதுக்காக நன்றி. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்றதுக்காக எங்களுக்கு நீங்கள் உடுத்தி வச்ச அலங்காரங்களுக்காக நன்றி ஆண்டவர். கோபத்தில் கொதிக்க வேண்டிய உள்ளத்தில் புரிதலை நிமித்தம் அன்பு பொங்க கிருபு செய்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைமாறுகிறதாம ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை புரிஞ்சு நேசிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இதனால் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. வெறும் தொட்டியை எழுப்பணும் இந்த டிவோஷனில், எங்கள் தொட்டியை உம்முடைய சமூகத்தால் உம்முடைய வசனங்கிற தண்ணீரால் ஆண்டவரே இப்போ நிரப்பி எங்களை இந்த நாளில் துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த நல்ல துவக்கத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்பெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: அல்லாத விசுவாசத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: And particularly about the keys to growing in faith.
0: குறிப்பாக விசுவாசத்திலே வளர்வதற்கான முக்கியமான காரியங்களை நாம் போதிக்கிறோம்.
1: And faith comes by hearing.
0: விசுவாசம் கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
1: Hearing the word of God.
0: தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
1: Faith is based upon knowledge.
0: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
1: I'm teaching some of that on Sunday mornings now.
0: ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதை குறித்து தான் பேசி வருகிறேன்.
1: The faith is based upon knowledge.
0: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
1: Knowledge of certain truths.
0: ஒரு சில சத்தியங்களை குறித்த அறிவு.
1: If a man needs to get saved,
0: ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால்,
1: he has to have a particular set of very specific knowledge about certain things.
0: சில காரியங்களை குறித்த குறிப்பான அறிவு அவருக்கு தேவையா இருக்கிறது.
1: That is what brings faith.
0: அதுதான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது.
1: So in order to grow in faith,
0: ஆகவே விசுவாசத்திலே வளர்வதற்கு,
1: in order to be strong in faith,
0: விசுவாசத்திலே பலத்திருப்பதற்கு,
1: there are certain vital truths that must be known to the believer.
0: ஒரு சில மிக முக்கியமான சத்தியங்கள் இருக்கிறது விசுவாசியாவிலே அறிந்து கொள்ள வேண்டும்.
1: And after that we have taught about the name of Jesus.
0: அதன் கீழாக இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் போதித்தோம்.
1: That is one of the great truths.
0: அது மிகப்பெரிய சத்தியங்களிலே ஒன்று.
1: The power and authority that is in the name of Jesus.
0: இயேசுவின் நாமத்துள்ள அதிகாரமும் வல்லமையும்.
1: Now we are teaching about the blood of Jesus.
0: இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: Peter refers to it in the way that it ought to be referred with some reverence. He refers to it as the precious blood of Jesus.
0: அதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படியே பேதுரு சொல்கிறார். மிகுந்த பயபக்தியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் என்று அவர் சொல்கிறார்.
1: Because it is precious.
0: ஏனென்றால் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது.
1: It is precious because his blood does what no other blood can do.
0: வேற எந்த இரத்தமும் செய்ய முடியாதது அது செய்கிறபடியான அது விலையேற பெற்றது.
1: It is precious because you cannot get any other blood to do what this blood does.
0: இந்த இரத்தம் செய்கிறதை வேற எந்த இரத்தமும் செய்ய முடியாது. ஆகவே தான் அது விலையேற பெற்றது.
1: So let us refer to it in that manner.
0: ஆகவே அப்படியாகவே நாம் அதை சொல்லுவோம்.
1: Now, last Sunday when we began this subject,
0: கடந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பிலே நாம் ஆரம்பிக்கும்போது,
1: I began to show you the importance that was given in the church, in the early church, to this teaching about the precious blood of Jesus.
0: ஆதி திருச்சபையிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed to you that it was not some stray references that are made here and there to the precious blood of Jesus, but it was a consistent teaching of the church about what this precious blood has done for us.
0: ஏதோ இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்டதை குறித்து இங்குமங்குமாக சில காரியங்களை சொல்லாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து இயேசுவின் விலையேறப்பட்டதை குறித்து அவர் போதித்தார்கள் என்று காண்பித்தேன்.
1: The great apostle Paul,
0: மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல்,
1: பீட்டர்,
0: பேதுரு,
1: and John,
0: யோவான்,
1: and all of the major writers of the New Testament refer to this aspect of the New Testament teaching.
0: புதிய ஏற்பாட்டை எழுதிய மற்ற பெரிய ஆசிரியர்களும் குறிப்பாக இந்த இரத்தத்தை குறித்த போதனையை குறித்து எழுதி இருக்கிறார்கள்.
1: Jesus himself spoke about his own blood that will be shed.
0: இயேசு

0: devil by the blood of the lamb and the word of their testimony.
1: கடந்து வரும் கடைசியாக வெளிப்படுத்தலிருந்து நாம் பார்த்தோம், எப்படி பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள் என்று நாம் படித்தோம்.
0: There are many references in the book of Revelation about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இருக்கிறது.
0: And when it says that they took the victory by the blood of the lamb and the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லும்போது
0: I showed you three things.
1: மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு
0: காண்பித்தேன். The blood, the word and their testimony was there.
1: ரத்தம், வசனம், பிறகு அவருடைய சாட்சியும் அங்கே இருந்தது.
0: The word and their testimony work together.
1: ரத்தம், வசனம், பிறகு அவருடைய சாட்சி மூன்றும் ஒன்றாக வேலை செய்தது.
0: How does it work together?
1: அது எப்படி ஒன்றாக வேலை செய்கிறது?
0: The word declares what the blood of Jesus has done and the people must take it and testify of it according to what the word declares.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் நமக்கு கூறுகிறது. வசனம் என்ன கூறுகிறதோ அதை நாம் எடுத்து நம்முடைய வாயினாலே சொல்ல வேண்டும்.
0: The blood and the word and the testimony works like this.
1: ரத்தமும் வசனமும் சாட்சியும் இப்படி தான் கிரியை செய்கிறது.
0: We testify about what the Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன சொல்கிறதோ அதை நாம் சாட்சியாய் சொல்கிறோம்.
0: In that one statement we have all three.
1: பாருங்க அந்த ஒரு வசனத்திலே இந்த மூன்று மடங்கு இருக்கிறது.
0: I testify.
1: நான் சாட்சியிடுவேன்.
0: My testimony.
1: என்னுடைய சாட்சி.
0: I testify what the word says that the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை நான் சாட்சியாக அறிவிக்கிறேன்.
0: And victory over the devil is there.
1: பிசாசின் மீது வெற்றி அப்பொழுதுதான் எனக்கு உண்டாகிறது.
0: Later on in the teaching we are going to show about the great things that this blood does for us.
1: போதனைகளின் பிற்பகுதியிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறது அதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
0: But let's go on tonight a little more.
1: இன்றைக்கு இரவு மேலும் சில காரியங்களை நாம் பார்ப்போம்.
0: I want to talk tonight about the atonement that is made through the blood.
1: இன்றைக்கு இரவு இந்த இரத்தத்தின் மூலமா உண்டாகிற பாவ நிவாரணத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: Let me ask you to turn to Leviticus chapter 17 and verse 11.
1: லேவியராகமம் 17 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
0: We will begin here.
1: இங்கே நாம் ஆரம்பிப்போம்.
0: Leviticus 11 I mean 17:11.
1: லேவியராகமம் 17:11.
0: This is a very important verse when it comes to the teaching on the blood of on the blood.
1: இரத்தத்தை குறித்த போதனையிலே இது மிகவும் முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறது.
0: For the life of the flesh is in the blood. And I have given it to you upon the altar to make an atonement for your souls. For it is a blood that makes atonement for the soul.
1: மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே.
0: Here it says that the life of the flesh is in the blood.
1: இங்க வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: Somehow God has put life in the blood.
1: எப்படியோ தேவன் இரத்தத்திலே உயிரை வைத்திருக்கிறார்.
0: That is why the blood is such an important thing.
1: ஆகவே தான் இரத்தம் அவ்வளவு முக்கியமான ஒன்றா இருக்கிறது.
0: Turn with me to Genesis chapter 2.
1: திருப்போம் ஆதியாகமம் 2 அதிகாரம்
0: verse 7.
1: 7 வசனம்.
0: And here we read about what happened when God created man.
1: தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது என்ன நடந்தது என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம்.
0: Says and the Lord God formed man out of the dust of the ground and breathed into his nostrils the breath of life and man became a living being.
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான்.
0: Here we are told about how man became a living being.
1: இங்க மனிதன் எப்படி ஜீவாத்மாவானான் அதை பத்தி நமக்கு சொல்லப்படுகிறது.
0: Leviticus says that God put life in the blood.
1: லேவியராகமம் சொல்கிறது தேவன் இரத்தத்திலே தான் உயிரை வைத்திருக்கிறார் என்று.
0: Now when God created man,
1: தேவன் மனிதனை உண்டாக்கின போது
0: out of the dust,
1: பூமியின் மண்ணிலிருந்து
0: he breathed into the man that he had made out of the dust.
1: மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினாரே அவனுக்குள்ளே ஊதினார்.
0: He breathed his life into him.
1: ஜீவனை அவனுக்குள்ளே ஊதினார்.
0: And the man became a living being.
1: அந்த மனுஷன் ஜீவாத்மாவானான்.
0: The life that God breathed into man was carried by the blood.
1: தேவன் மனுஷனுக்குள்ளே ஜீவனை ஊதினாரே அது இரத்தத்தின் மூலமாய் அவனுக்குள்ளே சென்றது.
0: This is something wonderful to think about.
1: இது அற்புதமான ஒரு காரியம் சிந்திக்க.
0: The life that God breathed into man was carried by the blood.
1: மனுஷனுக்குள்ளே தேவன் ஊதிய அந்த ஜீவன் இரத்தத்தின் மூலமாக சென்றது.
0: Blood is a carrier of God's life.
1: தேவனுடைய ஜீவனை சுமந்து செல்வது இந்த இரத்தமே.
0: So the contact between the divine and the human rests in the bloodstream.
1: ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு இந்த இரத்தத்திலே இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
0: So the blood contains something that even scientists find it difficult to explain.
1: ஆகவே இரத்தத்திலே சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது அதை விளக்க விஞ்ஞானிகள் கூட கஷ்டப்படுகிறார்கள்.
0: It contains the very life of God.
1: தேவனுடைய ஜீவனே அதிலே அடங்கி இருக்கிறது.
0: The Bible says that it contains the very life of God.
1: வேதம் சொல்லுகிறது அதில் தேவனுடைய ஜீவனே அடங்கியிருக்கிறது என்று.
0: Well, the scientists would not listen to that.
1: இது சொன்ன விஞ்ஞானிகள் கேட்க மாட்டார்கள்.
0: But this is an aspect that you have to take into consideration.
1: என்றாலும் இதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: This is what gives us an explanation about the blood.
1: இதுதான் இரத்தத்தை குறித்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: It contains the very life of God.
1: தேவனுடைய ஜீவனே அதில் அடங்கியிருக்கிறது.
0: You can bottle it.

0: And freeze it, but the life it contains remains unaffected.
1: அத பாட்டில் போட்டு அப்படியே நாம் வைத்தாலும் அதில் இருக்கிற ஜீவன் அப்படியே இருக்கிறது பாதிக்கப்படாமல்.
0: You know, the blood is the carrier of that life that comes from God.
1: தேவனுத்துந்து வருகிற ஜீவனை சுமந்திருப்பது இந்த ரத்தமே.
0: And a person can bleed to death when the blood comes out and when the blood comes out of his system.
1: ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து ரத்தம் எல்லாம் வெளியே வந்துவிட்டால் அந்த மனிதன் ரத்தம் வெளியே போய் சாகத்தான்.
0: Because when the blood comes out, the life comes out.
1: ஏனென்றால் ரத்தம் வெளியே வரும்போது உயிரும் வெளியே வந்து விடுகிறது.
0: When Adam sinned,
1: ஆதாம் பாவம் செய்தபோது
0: something happened to man.
1: ஏதோ ஒன்று மனிதனுக்கு நடந்தது.
0: The Bible says about it in Romans chapter 5 verse 12.
1: ரோமர் 5:12 வேதம் அதை குறித்து பேசுகிறது.
0: Through one man sin entered into the world.
1: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது.
0: And death through sin.
1: பாவத்தின் மூலமாய் மரணம் பிரவேசித்தது.
0: And that sin and death passed upon all men so that all men were sinners and all died.
1: பிறகு எல்லாரும் பாவிகளாக இருந்து எல்லாரும் சாகும்படியாக பாவமும் மரணமும் அவன் மூலமாய் உலகத்திலே பிரவேசித்தது.
0: Now that is a very important verse.
1: இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க.
0: Sin came into the world through one man.
1: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்திலே வந்ததுன்னு வசனம் சொல்லுகிறது.
0: Through sin death came.
1: பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது.
0: Death passed upon all men.
1: மரணம் எல்லாருக்கும் வந்தது.
0: So that all men died, it says.
1: இப்போ எல்லாரும் மரிக்கலாம் என்று வசனம் சொல்லுகிறது.
0: So when man sinned in the garden of Eden.
1: ஆகவே ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்தபோது
0: the first man sinned.
1: முதலாவது மனிதன் பாவம் செய்தபோது
0: something happened to man.
1: மனிதனுக்கு ஏதோ ஒன்று நடந்தது.
0: In some way man was affected.
1: ஏதோ ஒரு விதத்திலே மனிதன் பாதிக்கப்பட்டான்.
0: Sin entered into man.
1: பாவம் மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்தது.
0: Entered into man and affected the kind of life that he was enjoying.
1: மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்து அவன் அனுபவித்து வந்த வாழ்க்கையை அது பாதித்தது.
0: The life that he carried or he possessed was something that had never seen death.
1: அவனிடம் இருந்த ஜீவன் இருக்கிறதே அந்த ஜீவன் மரணத்தையே காணாத ஒரு ஜீவனா இருந்தது.
0: There was no death in it.
1: அதிலே மரணமே இல்லை.
0: There was no sickness in it.
1: அதிலே வியாதியே இல்லை.
0: There was none of the deterioration and corruption in it.
1: கெட்டு அழிந்து போகக்கூடிய எந்த ஒரு காரியமும் அதிலே இல்லை.
0: But on the day when man sinned,
1: என்றாலும் மனிதன் பாவம் செய்த அந்த நாளிலே
0: the very blood of man became infused with sin.
1: மனிதனுடைய இரத்தத்திலே பாவம் வந்து சேர்ந்து கொண்டது.
0: He became corrupt and sinful by nature.
1: அவன் இப்போது சுவாபத்தின்படி கெட்டு பாவம் நிறைந்தவனாகிவிட்டான்.
0: And the blood that carries life, the life that he had and possessed was corrupt.
1: இப்போது ஜீவனை உடையதா இருக்க அந்த ரத்தம் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் கெட்டு நாசமாய் போய்விட்டது.
0: Now this gives us a story about how everything started.
1: எல்லாமே எப்படி துவங்கியது என்ற காரணத்தை இது நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is a carrier of life.
1: ரத்தம் தான் ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறது.
0: God breathed into man.
1: தேவன் மனிதனுக்குள்ளாய் ஊதினார்.
0: He breathed his life into man.
1: அவருடைய ஜீவனையே அவனுக்குள்ளாய் ஊதினார்.
0: This life that God breathed was somehow contained in the blood of man.
1: தேவன் ஊதிய அந்த ஜீவன் அதற்குள்ளே மனிதனுடைய ரத்தமும் அடங்கி இருக்கிறது.
0: When he sinned somehow it became corrupt.
1: அவன் பாவம் செய்தபோது எப்படியோ அது கெட்டு போய் விட்டது.
0: Now you have to understand the unique nature of the blood of Jesus also.
1: இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் தனித்தன்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
0: Now when Jesus was born as a man.
1: இயேசு ஒரு மனிதனாக பிறந்தபோது.
0: When Jesus was manifest in the flesh.
1: இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டபோது.
0: What kind of blood did he carry?
1: என்ன விதமான இரத்தத்தை அவர் கொண்டிருந்தார்?
0: What kind of blood did he have?
1: என்ன விதமான இரத்தம் அவருக்கு இருந்தது?
0: You know, we realize that Jesus was born of a virgin.
1: அவர் இயேசு ஒரு கன்னிக்கு பிறந்தவர் என்பது நமக்கு தெரியும்.
0: He was not born as a result of a union between a man and a woman.
1: ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததனாலே அவர் பிறக்கவில்லை.
0: And somehow miraculously God planted the life of his already existent son in the womb of Mary.
1: எப்படியோ ஏற்கனவே இருந்த தம்முடைய குமாரனுடைய ஜீவனை மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளாக தேவன் வைத்தார்.
0: Even though Jesus was born through this woman, this virgin,
1: இந்த கன்னியின் மூலமாக இயேசு பிறந்திருந்தாலும்,
0: even though he took on his human nature from this woman,
1: தன்னுடைய மனித சுவாபத்தை இந்த பெண்ணின் மூலமாக அவர் பெற்றிருந்தாலும்,
0: he was not corrupt.
1: அவர் கெட்டு போகவில்லை.
0: He was not stained with the sin of mankind.
1: மனுக்குலத்தின் பாவக்காரை என்ன விதத்திலும் அவரை பாதிக்கவில்லை.
0: He was not stained with the sin of mankind because God somehow processed him through the womb of Mary.
1: மனுக்குலத்தின் பாவத்தினாலே அவர் எந்த விதத்திலும் கரைப்படவில்லை. ஏனென்றால் தேவன் ஏதோ ஒரு விதத்திலே மரியாளுடைய கர்ப்பத்திலே அவரை கொண்டு வந்தார்.
0: The Bible says in the book of Hebrews chapter 10 verse 5.
1: எபிரேயர் 10:5 வேதம் சொல்கிறது
0: that he has prepared a body for him.
1: அவருக்கென்று தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார் என்று.
0: God had prepared the body.
1: தேவனே அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார்.
0: He was not going to take the Adamic blood, the the spotless son of God, the sinless son of God was not going to take the corrupt blood of mankind.
1: கரைதிரையற்ற ஒரு பாவமும் இல்லாத தேவனுடைய குமாரன் மனிதனுடைய பாவம் நிறைந்த இரத்தத்தை அவர் பெற்றிருக்க போவது இல்லை.
0: God was going to provide it for him.
1: தேவனே அந்த இரத்தத்தை அவர் கொடுக்க போகிறார்.
0: He was going to be born with a sinless blood.
1: பாவமற்ற இரத்தத்தோடு அவர் பிறக்க போகிறார்.
0: Blood that is not corrupted and infused with sin and corruption.
1: எந்த விதத்திலும் பாவத்தினால கரைப்பட்டு கெட்டு போன ரத்தமா அல்லாது.
0: So the life that flowed in the veins of Jesus came from God himself.
1: ஆகவே இயேசுவின் நரம்புகளிலே ஓடின ரத்தம் தேவனிடத்திலிருந்து வந்த ரத்தம்.
0: That is why Mary said about this one that was growing in her, said he is God my savior, he said.
1: ஆகவே தான் தனக்குள்ளே வளர்ந்தவர் குறித்து மரியான் சொல்கிறார், என் இரட்சகராகிய தேவன் என்று.
0: There was no sin, no corruption there.
1: அவரிடத்தில் எந்த பாவமும் கிடையாது, கெட்டு போறதும் கிடையாது.
0: And it was pure, he was pure and sinless.
1: அவர் முற்றிலும் புனிதமானவராக பாவமற்றவராக இருந்தார்.
0: That is why Peter calls it the precious blood of Jesus.
1: ஆகவே தான் பேதுரு இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று அழைக்கிறான்.
0: And now when the blood of Jesus was shed,
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட போது,
0: on the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே,
0: a cleansing takes place in our human soul.
1: நம்முடைய மனித ஆத்மாக்களிலே ஒரு சுத்திகரிப்பு நடைபெறுகிறது.
0: The Bible says that our hearts are cleansed, our conscience is cleansed.
1: வேதம் சொல்லுது நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனசாட்சி சுத்தமாகிறது.
0: All filth of our sin is washed away by the blood of Jesus.
1: நம்முடைய பாவ கரைகள் அழுக்குகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது.
0: Somehow we are infused with the life of God.
1: எப்படியோ தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக அருளப்படுகிறது.
0: Now we saw from the beginning how the life was given.
1: ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் எப்படி ஜீவன் நமக்கு அருளப்படுகிறது.
0: How the blood carried life.
1: எப்படி இந்த இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது.
0: How when man sinned somehow it became corrupt and sinful.
1: எப்படி மனிதன் பாவம் செய்தபோது இது எப்படி கெட்டு நாசமாய் பாவத்துக்குள்ளாகி விட்டது என்று.
0: When Jesus was born.
1: இயேசு பிறந்தபோது.
0: God provided a body for him.
1: தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி
0: கொடுத்தார். Even though he took on his human nature from Mary.
1: மரியாளத்திலிருந்து அந்த மனித சுபாவத்தை அவர் பெற்றிருந்தாலும்
0: still he was not corrupt with sin.
1: இன்னமும் பாவத்தினாலே அவர் கறைபடவில்லை.
0: Stained by sin.
1: பாவ கரை அவரிலே இல்லை.
0: He was a specially born person.
1: அவர் விசேஷமாய் பிறந்த ஒருவர்.
0: Even though he had human nature, it was sinless nature.
1: மனித சுபாவம் அவருக்கு இருந்தாலும் அது பாவமே இல்லாத சுபாவமாக இருந்தது.
0: And when his blood was shed on the cross.
1: அவருடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: That is the blood that atones for our sin.
1: அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிறதா
0: இருக்கிறது. Let us think about the blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: Now when we look at the so many pictures that we see in the world about Jesus hanging in the cross.
1: இயேசு சிலுவையிலே தொங்குகிறதை பற்றிய படத்தை பலதை நான் பார்த்திருக்கேன்.
0: Now they have improved upon it so much that it looks actually very fancy and nice.
1: இப்ப அந்த படத்தை ரொம்ப நல்லா வரையறாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.
0: Now you look at it and you admire its beauty and look at it and you're not horrified by it but you look at it with some admiration.
1: இப்போது அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு பயம் உண்டாவதல்ல, இவ்வளவு அழகா வரையிருக்காங்களா, அதிசயத்தோடு பார்க்கிறோம்.
0: What I mean to say is the things that are portrayed today about the crucifixion of Jesus are nowhere near what it actually was.
1: என்ன சொல்ல வருகிறேன், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கும் இன்றைக்கு அந்த காட்சியை படத்துல வரைவதற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
0: They show it in movies and they show it in pictures, they draw it in pictures and so on, but it is nothing like what it actually was.
1: சினிமா படங்களை காண்பிக்கிறார்கள் அல்லது படம் வரைந்து வைக்கிறார்கள், என்றாலும் என்ன நடந்ததோ அதற்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
0: It looks like it is kind of beautified.
1: ஏதோ கொஞ்சம் அழகாக அதை சித்தரிக்கிறார்கள்.
0: Made to look nice.
1: பார்க்க நன்றாய் வைக்கிறார்கள்.
0: It is commercialized.
1: அது வியாபார ரீதியாய் காண்பித்து விடுகிறார்கள்.
0: But really when Jesus was crucified.
1: என்னால இயேசு உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்ட போது.
0: They say that he was crucified in the most shameful condition.
1: என்ன சொல்றா, மிகவும் அவமான நிறைந்த ஒரு விதத்திலே அவர் அறையப்பட்டார்.
0: There are some who really say that he was crucified almost naked.
1: சிலர் சொல்கிறார்கள் ஏறக்குறைய நிர்வாணமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்.
0: There are others who say that even the last piece of clothing that he would have was removed from him.
1: வேறு சில சொல்கிறார்கள் அவர் கட்டியிருந்த கடைசி துணியையும் கழற்றி விட்டார்கள் என்று.
0: It was the purpose was to completely put him to shame.
1: அதனுடைய நோக்கம் என்ன, முற்றிலும் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதே.
0: So that by what we read we can understand that it is possible that he hung there without even a piece of cloth.
1: ஆகவே இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட துணியே இல்லாமல் ஒருவேளை அவர் தொங்கி இருப்பதும் சாத்தியம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளலாம்.
0: The shame and nakedness he was hanging there.
1: அந்த அளவு அவமானத்தோட நிர்வாணத்தோட அவர் தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: And as he was hanging there
1: அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த போது
0: a crown of thorns was laid upon his head.
1: முள் முடி ஒன்று அவருடைய தலையின் மீது வைக்கப்பட்டது.
0: The crown of thorns contained long nails about 1.5 inches long and it pierced into his head.
1: முள்முடியிலே ஏறக்குறைய 1.5 inch நீளத்துக்கு அந்த முள் இருக்கும், அப்படியே தலையை கிழித்து கொண்டு அது உள்ளே சென்றது.
0: Because it ran into his head, blood pierced out of his head.
1: அவருடைய தலைக்குள்ளாய் சென்றபடியால் அங்கிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது.
0: It was flowing down his beard and through his face and through his body.
1: அவருடைய முகத்திலே, தாடியிலே, சரீரத்தில் அப்படியே வழிந்து கொண்டிருந்தது.
0: Terrible picture.
1: பயங்கரமான கோர காட்சி.
0: coming down all from his head. He was drenched with blood.
1: தலையிலிருந்து ரத்தம் ஒழுகி அப்படியே நனைந்து விட்டிருந்தார்.
0: And then his hands and legs were nailed.
1: அவருடைய கால்களும் கரங்களும் கூட ஆணிகளால் கடாவப்பட்டது.
0: Spikes were driven through his hands and nails.
1: நீளமான ஆணிகள் கரங்கள் கால்கள் கூட அடிக்கப்பட்டது.
0: Not just a small little nail, a big nail and it was nailed through his
1: ஆணி என்றாலோ சின்ன ஆணிகளே மிகப்பெரிய ஆணிகள் கடாவப்பட்டது.
0: And blood was flowing through his hands.
1: ரத்தமுடைய கரங்களிலிருந்து வடிந்தது.
0: And the spear was thrust into his side.
1: ஒரு ஈட்டி கொண்டு விலாவிலே குத்தினார்கள்.
0: Blood and water came out.
1: ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது.
0: His back was whipped until it became like a plowed field.
1: அவருடைய முதுகு உழுகருடைய நிலம் போல ஆகும் வரைக்கும் அடித்தார்கள்.
0: 39 stripes was given.
1: 39 அடிகள் அடித்தார்கள்.
0: A full complete beating.
1: முழுமையாய் அடித்து முடித்தார்கள்.
0: Now the stripes was not just given by just a whip.
1: பாருங்கள் இந்த அடி என்று சொல்லும்போது இது சும்மா ஒரு குச்சில எடுத்து அடித்தானே கிடையாது.
0: It was given with a whip that had some iron material in it.
1: ஒரு வாரினால் அடித்தார்கள். அந்த வார் நுனியிலே இரும்பு துண்டுகள் இருக்கும்.
0: There were sharp edges in it.
1: அதிலே குறுமையான முனைகள் இருக்கும்.
0: And it literally tore into his body and tore his flesh out.
1: எழுத்தின்படி அந்த ஆணிகள் அவருடைய முதுகிலே சதையிலே பதிந்து சதையை கிழித்து கொண்டு வந்தது.
0: As they beat him every time some part of his flesh came with it.
1: ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவரை அடித்தபோது சதை பிய்த்து கொண்டு வந்தது அதோடு.
0: So the crown of thorns brought out blood.
1: அவே முள் முடி ரத்தத்தை வெளியே கொண்டு வந்தது.
0: Nails in his hands and feet brought some blood out.
1: கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆணிகள் ரத்தத்தை வெளியே
0: His sides were pierced and blood came out.
1: விலாவில குத்தினார்கள் ரத்தம் வந்தது.
0: And wounds all over his body were giving out blood.
1: சரீரம் முழுவதும் அந்த காயங்களும் ரத்தத்தை வெளியே தள்ளி கொண்டிருந்தது.
0: He was completely drenched with blood.
1: முற்றிலும் ரத்தத்தால் அப்படியே நனைந்திருந்தார்.
0: You never see a picture like that now.
1: இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க பார்க்கறீங்க.
0: If they ever showed you a picture like that you'll turn your face away because you cannot stand to look at it.
1: இப்படி ஒரு படத்தை காண்பித்தாலும் உங்களால் சகிக்க முடியாத முகத்தை திருப்பி கொள்வீர்கள்.
0: From head to toe, from the top of his head to the bottom of his feet, he was drenched, covered completely with blood that was flowing.
1: உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை வழிந்து ஓடுகிற அந்த ரத்தத்தினால் அப்படியே அவர் நனைந்திருந்தார்.
0: The very earth was soaked with blood.
1: பூமியே ரத்தத்தினால் அப்படியே நிறைந்திருந்தது.
0: The earth, was soaked with blood because the blood was falling from him.
1: அவர் மீதிருந்து ரத்தம் கீழே வழிந்தபடியாலே பூமி ரத்தத்தினால் நனைந்திருந்தது.
0: So the crucifixion was a spectacle of blood. Blood, blood, blood. Everywhere it was blood.
1: ஆகவே சிலுவை என்று சொன்ன உடனே எங்கு பார்த்தாலும் ரத்தம் தான். எல்லா இடத்திலும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது.
0: His whole body was covered with blood.
1: அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தத்தினால் நிறைந்திருந்தது.
0: His face, his body was covered with it.
1: அவருடைய முகம் அவருடைய சரீரம் எல்லாமே இரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தது.
0: There is a wonderful picture there.
1: அற்புதமான ஒரு காட்சி அங்க இருக்கு.
0: It is a horrible thing to look at.
1: பார்க்காத கோரமான காட்சிதான்.
0: But it meant something.
1: இன்னாலும் அதிலும் ஒரு அர்த்தம்
0: இருக்கு. Which is what I want to talk about tonight.
1: அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச வருகிறேன்.
0: He was covered with blood.
1: இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
0: Hanging there almost naked or completely naked.
1: ஏறக்குறைய முற்றிலும் நிர்மாணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: In shame.
1: அவமானத்திலே.
0: But then he was covered with blood.
1: என்னால இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
0: There are some bible teachers that write about it.
1: சில வேத போதகர்கள் இதை குறித்து எழுதுகிறார்கள்.
0: They say that he hung there in that nakedness and shame because that is what happened to man when he sinned.
1: என்ன சொல்றாங்க? அவர் நிர்வாணத்திலே தொங்கினார் என்று சொன்னால் மனிதன் பாவம் செய்த போது அதுதான் அவனுக்கு நடந்தது என்று சொல்கிறார்.
0: One of the immediate consequences of man's sin was that his nakedness was exposed.
1: மனிதன் பாவம் செய்த உடனே ஏற்பட்ட ஒரு விளைவு என்ன? அவனுடைய நிர்வாணம் வெளியாக்கப்பட்டது.
0: And immediately man tried to go and make clothing out of fig leaves.
1: உடனே மனிதன் போகிறான் அத்தியிலை கொண்டு துணிகளை உண்டாக்க நினைக்கிறான்.
0: And he made it for him and his wife and they covered themselves with it.
1: தனக்கு அவன் தன் மனைவிக்காக ஏற்படுத்தி அதனாலே தங்களை மூடிக்கொள்கிறார்கள்.
0: God comes and finds them.
1: தேவன் வருகிறார் அவர்களை கண்டுபிடிக்கிறார்.
0: Says this will not do.
1: இது சரிபட்டு வராது.
0: This is going to tear up when you sit down and get up.
1: உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதெல்லாம் இது கிழிஞ்சு போடும்
0: அப்படின்றாரு. He told Adam, Adam, this won't do.
1: ஆதாம் பார்த்தா ஆதாமே இது போதாது.
0: See, the man never knew about clothing before.
1: பாருங்க அதுக்கு முன்னாலே இந்த துணியை பற்றி மனிதனுக்கு தெரியவே தெரியாது.
0: He never knew what it is to clothe himself. That is why he didn't know how to make it.
1: உடை உடுத்துவது என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஆகவே தான் எப்படி செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை.
0: God came and said, this is not going to do.
1: தேவன் வந்தார் இது சரிபடாது என்றார்.
0: He said this fig leaf clothing has to go.
1: அவர் சொன்னார் இந்த அத்திமரை இந்த அத்தியிலை உடை போக வேண்டும்.
0: He killed an animal there.
1: ஒரு மிருகத்தை அங்கே கொன்றார்.
0: And took the skin of that animal.
1: அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
0: And clothed man with the skin of that animal.
1: அந்த மிருகத்தின் தோலினாலே மனிதனுக்கு உடையை கொடுத்தார்.
0: The first killing happened. First death took place in the garden.
1: ஏதேன் தோட்டத்தில் முதலாவது மரணம் உண்டானது.
0: God carried it out.
1: தேவன் தான் அதை நிறைவேற்றினார்.
0: God killed that animal.
1: தேவன் அந்த மிருகத்தை கொன்றார்.
0: God took the skin of that animal.
1: தேவன் அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
0: And covered man with that skin that was drenched with blood of that animal.
1: இரத்தத்தினாலே துய்ந்திருந்த அந்த தோலை கொண்டுதான் மனிதனை தேவன் மூடினார்.
0: A more permanent clothing it was.
1: இது ஏறக்குறைய நிரந்தரமான ஒரு துணி போன்றது.
0: This is not going to tear up so easily.
1: இது அவ்வளவு சீக்கிரமாக கிழிந்து போவதில்லை.
0: The fig leaf clothing that man made for himself.
1: மனிதன் தனக்காக ஏற்படுத்திக் கொண்ட அந்த அத்தியிலை உடை இருக்கிறது.
0: It is like the man made religions of today.
1: அது இன்றைக்கு மனிதனே ஏற்படுத்திக் கொண்ட மதம் போல இருக்கிறது.
0: Man is naked because of his sin.
1: மனிதன் தன் பாவத்தினாலே நிர்வாணமாக இருக்கிறான்.
0: He realizes his shame.
1: தன்னுடைய அவமானத்தை உணர்கிறான்.
0: He wants to cover his sin.
1: தன்னுடைய பாவத்தை அவன் மூட விரும்புகிறான்.
0: He goes and looks about and sees how he can do it.
1: எப்படி அந்த பாவத்தை மூடலாம் என்று இங்கு முகமாய் தேடுகிறான்.
0: And he does his best when he picks up the leaves and puts them together and covers his body with it.
1: இலையில எடுத்து ஒன்றாய் தைத்து சரீரத்தில் போட்டுக்கொள்ளும்போது தன்னால் முடிந்த காரியனே அவன் முயற்சி செய்து முடிக்கிறான்.
0: All of man's religion is a feeble attempt of man to cover his own sin and sinfulness.
1: மனிதனுடைய மதங்கள் அனைத்துமே அவருடைய சொந்த பாவத்தையும் பாவ நிலைமையையும் மூடிக்கொள்ள அவன் எடுக்கிற பலவீனமான முயற்சிகள் தான்.
0: A very really a weak and unworthy attempt.
1: அது பலவீனமான கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு முயற்சி.
0: This is not really going to do.
1: இது எதுவும் செய்ய போவதில்லை.
0: Human religions are like that.
1: மனிதனுடைய மதம் எல்லாம் அப்படிதான்
0: இருக்கு. Man's rituals and ceremonies are like that.
1: அவருடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் அப்படிதான் இருக்கு.
0: All his worship is like that.
1: அவருடைய ஆராதனை எல்லாம் அப்படிதான் இருக்கு.
0: All the things that he goes through to take care of his sin problem is like that.
1: தன்னுடைய பாவ பிரச்சனையை பரிகரிக்க அவன் செய்கிற எல்லாமே அப்படிதான் இருக்கிறது.
0: It is like the fig leaves clothing.
1: அது அத்தியிலை உடைய போல இருக்கிறது.
0: It will not stand the test.
1: அது நிற்காது.
0: It is not strong.
1: அது அவ்வளவு பலமானது
0: இல்லை. It is no good.
1: அது நல்லதே இல்லை.
0: And God does not approve of it.
1: தேவனும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
0: God says I will provide.
1: தேவன் சொல்றான் நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: I am going to provide a covering.
1: நான் உங்களுக்கு ஒரு மூடுதலை கொடுக்க போகிறேன்.
0: I am going to cover your nakedness.
1: நான் உடைய நிர்வாணத்தை மூட போகிறேன்.
0: I am going to cover your shame.
1: உடைய அவமானத்தை நான் மூட போகிறேன்.
0: It's my job.
1: அது என்னுடைய வேலை.
0: You can't do it.
1: நீங்கள் அதை செய்ய முடியாது.
0: You have no understanding to do it yourself.
1: அதை நீங்களே செய்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடையாது.
0: You are not wise enough to do it.
1: நீங்கள் அந்த அளவுக்கு ஞானிகள் அல்ல.
0: Only God can do it.
1: தேவன் மட்டுமே அதை செய்ய முடியும்.
0: This is the picture that was given in the Garden of Eden.
1: ஏதென் தோட்டத்திலே இந்த படம் தான் நமக்கு காண்பிக்கப்படுகிறது.
0: God was telling man.
1: தேவன் மனிதனை பார்த்து சொல்கிறார்.
0: Look at the shameful attempt you have made.
1: என்ன ஒரு வெட்கக்காரமான முயற்சியை நீ செய்திருக்கிறாய்.
0: Take off that clothing.
1: அந்த உடை எடுத்து போடு.
0: Take on what I give you.
1: நான் கொடுக்கிறது உடுத்திக்கொள்.
0: Take on the covering that I give you.
1: நான் கொடுக்கிற இந்த மூடுதலை அணிந்துகொள்.
0: I only can make that.
1: நான் தான் அதை உனக்கு செய்ய முடியும்.
0: This is what happened in the Garden of Eden.
1: ஏதென் தோட்டத்தில் இதுதான் நடந்தது.
0: And in the cross the same thing took place.
1: சிலுவையிலும் அதே காரியம் தான் சம்பவித்தது.
0: The Bible says.
1: வேதம் சொல்கிறது.
0: Jesus became sin for us.
1: இயேசு நமக்காக பாவமானார்.
0: Literally hanging there in shame.
1: எழுத்தின்படி அவமானத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: And the God who clothed man with that blood drenched skin coat in the Garden of Eden.
1: ஏதென் தோட்டத்திலே இரத்தத்தினால் தோய்ந்த அந்த தோலை எடுத்து தேவன் மனிதனுக்கு உடுத்தினது போல.
0: That was only a picture.
1: அது வெறும் ஒரு காட்சிதான்.
0: That was only a picture of this atonement.
1: இந்த பாவ நிவிர்த்தியினுடைய வெறும் படம் மட்டுமே அது.
0: The word atonement literally means a covering.
1: பாவ நிவிர்த்தி என்று சொன்னால் அதன் அர்த்தம் மூடுதல் என்று வருகிறது.
0: And God was going to do it through Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அதை செய்ய போகிறார்.
0: He is going to cover man's sin.
1: மனிதனுடைய பாவங்களை அவர் மூட போகிறார்.
0: He is going to wash away man's sin.
1: மனிதனுடைய பாவங்களை கழுவ போகிறார்.
0: He was going to remove man's sin.
1: மனிதனுடைய பாவங்களை அகற்ற போகிறார்.
0: He was going to provide a complete covering, a perfect covering for man's sin and shame.
1: மனுடைய பாவம் அவமானம் இவைகளுக்கு பூரணமான முழுமையான ஒரு மூடுதலை அளிக்க போகிறார்.
0: The animal that was killed there in the garden and the coat that was blood drenched that he wore, that there was only a picture.
1: ஏதென் தோட்டத்திலே அன்னைக்கு கொல்லப்பட்ட அந்த மிருகமும் இரத்தத்திலே தோய்ந்த அந்த தோலையும் உடுத்திக்கொண்டன அதுவும் வெறும் ஒரு காட்சியாக படமாக மட்டுமே இருக்கிறது.
0: A picture of the blood of Jesus covering us and our shame.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மையும் நம்முடைய அவமானத்தை மூடுகிறதே அதனுடைய ஒரு படமாக இருக்கிறது.
0: And on the cross when Jesus hung.
1: சிலுவையிலே இயேசு தொங்கியபோது
0: he hung there in shame.
1: அங்கே அவமானத்திலே தொங்கினார்.
0: He became like us.
1: நம்மை போல அவர் மாறினார்.
0: Just imagine we should have been there.
1: கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நாம் தான் அங்கே இருந்திருக்க வேண்டும்.
0: Paul literally says I have been crucified with Christ.
1: பவுல் எழுத்தின்படியே சொல்கிறார் கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
0: I tell you my friend that was me, that was you.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே அங்கே அறையப்பட்டது நான் நீங்கள் தான்.
0: The nakedness was not his nakedness. He is the son of God, sinless son of God. It was your nakedness and my nakedness.
1: அந்த நிர்வாணம் அவருடைய நிர்வாணம் இல்லை. ஏனென்றால் அவர் பாவமில்லாத தேவகுமாரன். அந்த நிர்வாணம் உங்களுடைய நிர்வாணம் என்னுடைய நிர்வாணம்.
0: That shame was not his shame. It was my shame and your shame.
1: அந்த அவமானம் அவருடையதல்ல. உங்களுடைய அவமானம் என்னுடைய அவமானம்.
0: So Jesus hung there in utter shame.
1: அவர் இயேசுவானவர் முழுமையான வெட்கத்தோடு அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: The the blood flowed from the top of his head to the bottom of his feet.
1: உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலவரை ரத்தம் அப்படியே வழிந்துகொண்டிருந்தபோது.
0: God was covering us with his blood.
1: தேவன் அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மூடிக்கொண்டிருந்தார்.
0: Covering our sin and our shame.
1: நம்முடைய பாவங்களையும் அவமானங்களையும் மூடினார்.
0: The son of God did not need a covering, my friend.
1: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையில்லை நண்பர்களே.
0: No, he could have gotten off of the cross.
1: கிடையாது சிலுவையை அவர் தூக்கி எறிந்திருக்கலாம்.
0: He could have put the men that hung him there and under his feet and literally stomped them to nothing.
1: சிலுவையில் அவர் அறைந்த மக்களை காலின் கீழே போட்டு மிதித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம்.
0: The son of God did not need a covering.
1: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையே இல்லை.
0: It was the covering that was given for us.
1: அந்த மறைவு மூடுதல் நமக்காக கொடுக்கப்பட்டது.
0: Jesus was covered with blood.
1: இயேசுவன இரத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தார்.
0: And when I say that he was literally covered from head to toe.
1: அவர் எழுத்தின்படியே தலைமுதல் கால் வரை மூடப்பட்டிருந்தார் என்று நான் சொல்லும்போது.
0: Part of his body was covered.
1: அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் மூடப்பட்டிருந்தது.
0: God showing to the world this covering that he has brought about for man.
1: இந்த மறைவு மூடுதல் மனிதனுக்காக நான் உண்டாக்கின மறைவு என்பதை தேவன் உலகத்துக்கு அப்போது காண்பித்தார்.
0: Covering for our sin and shame.
1: நம்முடைய பாவமும் அவமானமும் அங்கே மூடப்பட்டது.
0: That is why it happened there on the cross.
1: ஆகவே தான் சிலுவையிலே அது அப்படி நடந்தது.
0: You see, that is why God turned his face away, the Bible says.
1: ஆகவே தான் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார் என்று.
0: God turned his face away.
1: தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார்.
0: Why did he turn his face away?
1: ஏன் அவர் முகத்தை திருப்பி கொண்டார்?
0: He could not see the son of God because the son of God became sin for us.
1: தேவ குமாரன் நமக்காக பாவமானபடியினாலே அவரை தேவனால் பார்க்க முடியவில்லை.
0: And there God provided the perfect atonement for man. To cover his sin and shame.
1: அங்கிதானே தேவன் மனிதனுடைய பாவத்தை அவமானத்தை மூடும்படி பூரணமான பாவ நிவிர்த்தியை உண்டாக்கினார்.
0: This is something that is wonderful that took place on the cross of Calvary.
1: இதுதான் சிலுவையிலே நடந்த அற்புதமான ஒரு காரியம்.
0: Took place for you and me.
1: உங்களுக்காக எனக்காக அது சம்பவித்தது.
0: It was our covering.
1: அது நம்முடைய மூடுதல்.
0: It was not that Jesus was covered, it was we who were crucified with him and covered with that blood.
1: இதோ இயேசு மூடப்பட்ட என்று கிடையாது. அவரோடு கூட அறையப்பட்டிருந்த நாம்தான் அவருடைய இரத்தத்தினாலே அங்கே மூடப்பட்டோம்.
0: When God sees us today.
1: Yes, தேவன் இன்றைக்கு நம்மை காணும்போது.
0: He sees us in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காண்கிறார்.
0: He sees us under that covering.
1: அந்த மூடுதலுக்கு கீழாய் நம்மை காண்கிறார்.
0: He sees us not in our shame and sinfulness.
1: நம்முடைய பாவ நிலமையோடு அவமானத்தோடு அவர் நம்மை பார்ப்பதில்லை.
0: Those of us who have put our faith in Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற நாம் எல்லாரும்.
0: Those of us who have been born again.
1: மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும்.
0: Those of us who have believed and put our faith in the shed blood of the cross.
1: சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை விசுவாசித்து அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும்.
0: God looks upon us as acceptable people because his blood has covered our sin and shame.
1: அப்படிப்பட்டவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் ஏனென்று சொன்னால் அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தையும் அவமானத்தையும் மூடிவிட்டது.
0: Complete covering.
1: முழுமையான ஒரு மூடுதல்.
0: Perfect covering.
1: பூரணமான ஒரு மூடுதல்.
0: Through the blood of the cross.
1: சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின்
0: மூலம். Turn to 1 John now.
1: இப்பொழுது 1 யோவானுக்கு நாம் திருப்புவோம்.
0: 1 John chapter 5.
1: 1 யோவான் 5 அதிகாரம்.
0: And verse 8.
1: 8 வசனம்.
0: 1 John 5:8.
1: 1 யோவான் 5:8.
0: Says and there are three that bear witness on the earth.
1: பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூன்று.
0: The spirit, the water and the blood.
1: ஆவி, ஜலம், ரத்தம்.
0: And these three agree as one.
1: இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது.
0: The spirit, the water and the blood, these three agree as one.
1: ஆவி, ஜலம், ரத்தம் மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
0: When it is talking about the water.
1: ஜலம் என்றது சொல்லும்போது.
0: It is referring to the water of the washing of the word.
1: நம்மை கழுவுகிற வசனமாகிய ஜலத்தை குறித்து பேசுகிறது.
0: It is the word of God.
1: அது தேவனுடைய வார்த்தை.
0: And it says the blood and the water and the spirit, these three are one.
1: ஆவி, ஜலம், ரத்தம் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
0: What is he saying?
1: என்ன சொல்கிறார்?
0: He says the blood has done something for us.
1: ரத்தம் ஏதோ ஒன்றை நமக்காக செய்திருக்கிறது.
0: The shed blood of Jesus has done something for us.
1: சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நமக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறது.
0: And the word of God declares what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு அறிவிக்கிறது.
0: And the spirit of God ministers that knowledge, that revelation to us.
1: பிறகு தேவ ஆவியானவர் அந்த அறிவை, அந்த வெளிப்பாட்டை நமக்கு அருளுகிறார்.
0: In this way the three are one.
1: இந்த விதத்தில் தான் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது.
0: The blood covers our sin.
1: ரத்தம்னுடைய பாவங்களை மறைக்கிறது.
0: The blood covers our shame.
1: ரத்தம்னுடைய அவமானத்தை மூடுகிறது.
0: The blood has made atonement for us.
1: ரத்தம் தான் நமக்கு பாவ நிவர்த்தி செய்தது.
0: The blood was shed for us.
1: ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது.
0: The blood brings forgiveness of sins.
1: ரத்தம் பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது.
0: The blood gives us access into the presence of
1: God. ரத்தம்
0: தான்
1: தேவனுடைய சமூகத்திலே சொல்லக்கூடிய சாட்சியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: The Bible declares so many things about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்களை வேதம் நமக்கு கூறுகிறது.
0: The Bible says the blood speaks in the throne room of God.
1: வேதம் சொல்லுது தேவனுடைய கிருபாசனத்தினிலே ரத்தம் பேசுகிறது என்று.
0: The Bible says that blood is our protection.
1: Rathamanaamde paadukappu enna vedam kurukirathu.
0: The Bible says through the blood we have forgiveness of sins.
1: Rathathin moolamai paavamanippu undaayirukkirathu vedam solugirathu.
0: The Bible says we have redemption through the shed blood.
1: Sindappatta rathathin moolamai namukku meepu undaayirukkirathu vedam kurukirathu.
0: All of these things the Bible declares and teaches.
1: Ivai anaitume vedam than kurukirathu podikirathu.
0: And the Spirit of God takes what the Bible says about the word of God and ministers it to us.
1: Devanudaiya rathathai kurithu vedam enna solugirathu, devanudaiya vaarthai enna solugirathu, adai devaaviyanavar eduthu namakku podikira.
0: This way the three are one.
1: Indha vidhathile thaan moonrum ondra irukirathu.
0: Praise God.
1: Kattarukku stotram.
0: When Jesus was covered with blood on that day.
1: Yesuvanavar andha naalile rathathinaale moodapattirundhu.
0: It is a picture of you and I covered with the blood.
1: Adu neengalum naanum rathathinaale moodapattom endradhukku oru padama irukirathu.
0: Completely contained in him.
1: Mulumaiyaga adarkullai naam adangirukkirom.
0: Completely in Christ.
1: Mulumaiyai Kristuvukkull irukkirom.
0: Do you see yourself in Christ?
1: Kristuvukullaga neengal ungalai paarkireergala?
0: You see, that is why Paul again and again says, I am crucified with Christ.
1: Aagavidan Paul thirumbathirumba solugirar Kristuvudane kuda naan siluvil arayappatte.
0: He says it in Galatians.
1: Galathiyarile adu solugirar.
0: Then in Romans he says.
1: Piragu Romarile adu solugirar.
0: We are dead with him, buried with him, risen with him.
1: Avarodu kuda marithu adakkamannappattu veerodu ezhundhom endru.
0: He sees himself there.
1: Thannaiye avar ange paarkirar.
0: He sees himself on the cross.
1: Siluvil avar thannai paarkirar.
0: He sees himself in that death.
1: Andha maranathile avar thannai kaangirar.
0: He sees himself covered with that blood.
1: Andha rathathinaale thaan moodapattirukkirar avar paarkirar.
0: He sees the blood as his covering.
1: Andha rathathai thannudaiya moodudhalaga avar paarkirar.
0: There is a wonderful thing that happened in the Old Testament time.
1: Palaiya erpaattu naatkalile arpudhamana oru kaari nadandhu paaru.
0: You know the people of God were marching through the wilderness, as you know.
1: உங்களுக்கு தெரிந்திருக்க பிரகாரம் தேவ ஜனங்கள் வனாந்திர பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள்.
0: People of Israel.
1: இஸ்ரவேல் ஜனங்கள்.
0: And you know there were many enemies on the way that they had to encounter.
1: போகிற பாதையிலே பல எதிரிகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது.
0: At one time a prophet was brought to curse the people of God on their way.
1: ஒருமுறை தேவ ஜனங்கள் போய் கொண்டிருந்த போது அவர்களை சபிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி அழைத்து வரப்பட்டார்.
0: So that they may be cursed and their journey will not work out and they will not have any success.
1: அவர்களை சபிக்க வேண்டும், அவர்களை பிரயாணம் வாய்க்க கூடாது, அவர்கள் வெற்றி பெற கூடாது.
0: So the king brought this man and stood him up on a great mountain as the people of God were camped. He showed them and said, curse these people.
1: தேவஜனங்கள் முகாமிட்டிருந்த இடத்தின் பக்கத்துல ஒரு மலைக்கு அந்த ராஜா அவனை கொண்டு போய் இந்த ஜனங்களை எல்லாம் காண்பித்து இவளை எல்லாம் நீ சபிக்க வேண்டும் என்றார்.
0: You know, this man looked up.
1: பாருங்க இந்த மனுஷன் அப்படி பார்த்தான். அவங்கள
0: she saw something there.
1: அவன் ஏதோ ஒன்றை அங்கே கண்டான்.
0: There are many Bible teachers that say this.
1: பல வேத போதகர்கள் இது சொல்கிறார்கள்.
0: And it is true. The Old Testament also declares it and many give a lot of explanation about it.
1: பழைய ஏற்பாடும் அதை சொல்கிறது. நிறைய பேர் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கறது உண்மைதான்.
0: You see, the people of God camped in a very particular way.
1: பாருங்க தேவ ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே முகாமிட்டிருந்தார்கள்.
0: The 12 tribes of Israel were camped in the order that God told them to camp.
1: இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அவர்கள் எப்படி முகாமிட வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அப்படிதான் முகாமிட்டார்கள்.
0: And each side there was 3 tribes.
1: ஒவ்வொரு பக்கத்திலும் 3 கோத்திரங்கள் முகாமிட்டது.
0: And in the middle was the tabernacle of God.
1: நடுவிலே தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்தது.
0: And these Bible teachers say that when you look up from a high mountain down where they are camped, the picture is like a cross.
1: வேத போதகர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு உயரமான மலையிலிருந்து அந்த முகாமை பார்க்கும்போது ஒரு சிலுவையை பார்க்கிறது போல அது இருந்ததாம்.
0: This is their explanation.
1: இதுதான் அவர்கள் கொடுக்கிற விளக்கம்.
0: If they camped according to the order that God prescribed and God prescribed the specific order, if they camped according to it, it'll look like a cross.
1: தேவன் குறிப்பா எப்படி முகாமிட வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி அவர்கள் முகாமிட்டிருந்தால் மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சிலுவையை போல தான் அது தோன்றியது.
0: And when the man saw from the top of the mountain,
1: மலை உச்சியிலிருந்து அந்த மனிதன் அதை பார்த்தபோது,
0: they say that is what he saw.
1: அவர் அதைதான் அவன் கண்டான்.
0: And a revelation of the cross was given to him.
1: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
0: And he saw this nation of Israel in the cross.
1: இஸ்ரவேல் தேசத்தை சிலுவையிலே அவன் கண்டான்.
0: He saw the nation of Israel covered completely by the blood.
1: இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறதை அவன் கண்டான்.
0: He saw the nation of Israel completely protected from all this harm.
1: இஸ்ரவேல் தேசம் இந்த எல்லா தீங்கிலிருந்து முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்டிருந்ததை அவன் கண்டான்.
0: You remember as they left the nation of Egypt.
1: அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது
0: the last plague was the plague of where the eldest child died.
1: கடைசி வாதை தலை தலைச்சன் பிள்ளை மரித்த அந்த வாரை.
0: You see, in that God provided a protection for them.
1: அதிலே தேவன் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை
0: கொடுத்தார். God said, you shed the blood of a lamb and smear it on your doorpost and stay behind those doors.
1: தேவன் சொன்னார், ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்காலிலே பூசிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள்.
0: And if you stay behind it, there is protection.
1: வீட்டுக்குள்ளே இருந்தால், இரத்தத்துக்கு பின்னாலே இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்.
0: Protection is in the blood.
1: பாருங்க, பாதுகாப்பு அந்த இரத்தத்திலே தான் இருக்கு.
0: The blood covers in many ways.
1: இரத்தம் பல விதங்களிலே நம்மை மூடுகிறது.
0: He said, smear it, don't stand outside, stand inside.
1: அதை பூசிவிட்டு இரத்தத்துக்கு அந்த பக்கம் இருக்கவேனா உள்ளே இறங்கள்
0: என்கிறார். And the angel of death will pass over.
1: சங்கார தூதன் உங்களை கடந்து போவான்.
0: There was death everywhere.
1: எல்லா இடத்திலும் மரணம் இருந்தது.
0: But here they were saved.
1: ஆனால் இங்கே இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள்.
0: Complete protection.
1: முழுமையான பாதுகாப்பு.
0: By the blood.
1: இரத்தத்தின் மூலமா.
0: It was a simple picture.
1: ஆனா அது நல்ல ஒரு காட்சி அது.
0: It was a picture of what the blood of Jesus does.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்த காட்சி அது.
0: So when the man looked from the high mountain and looked at the people of God.
1: ஆகவே அந்த மனிதன் உயரமான மலையிலிருந்து தேவ ஜனங்களை பார்த்தபோது.
0: He saw them, saw a revelation of the cross.
1: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவன் கண்டான்.
0: Some people say, well, it is too much to say that he saw the shape of the cross and immediately he knew about the cross.
1: சிலர் என்ன சொல்றாங்க, அவன் சிலுவின் வடிவத்தை தான் கண்டான், உடனே சிலுவை பத்தி அவன் தெரிஞ்சின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்கறாங்க.
0: Very unlikely he would have known about the cross.
1: சிலுவை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லங்க அப்படிங்கறாங்க.
0: What they say is the shape was given like the cross and he had been given a revelation concerning the cross.
1: ஆனா என்ன சொல்றாங்க, சிலுவை குறித்த ஒரு வடிவத்தை அவன் கண்டான், உடனே அது குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
0: And then he said this.
1: அதன் பிறகு அவன் இதை சொன்னான்,
0: How can I curse the people whom God has blessed?
1: தேவன் ஆசீர்வதித்திருக்க மக்களை நான் சபிப்பது எப்படி?
0: I can't bless them.
1: நான் அவளை
0: I cannot curse them.
1: நான் அவளை ஆசீர்வதிக்க முடியாது.
0: God has blessed their way.
1: அவளை ஆசீர்வதித்திருக்கிறார்.
0: He has put a protection around them.
1: அவளை சுற்றி பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்.
0: They are covered by the blood.
1: அவர்கள் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறார்.
0: In the tabernacle the blood sacrifices were offered.
1: ஆசரிப்பு கூடாரத்திலே தான் இரத்த பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது.
0: It was speaking about the blood that was shed on the cross.
1: சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து அது பேசியது.
0: They were covered by it.
1: அவர்கள் அதனாலே மூடப்பட்டிருந்தார்கள்.
0: God has provided complete protection and provision for them.
1: தேவன் முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கு அங்கே அருளியிருந்தார்.
0: They were living under that shadow of God Almighty.
1: அந்த சர்வவல்லமுள்ள தேவனுடைய நிழலின் கீழாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
0: This is what Moses writes in Psalm 91.
1: 91 சங்கீதத்திலே மோசே இதைதான்
0: எழுதுகிறார். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
1: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான்.
0: Where is that shadow?
1: அந்த நிழல் எங்க இருக்கிறது?
0: Where is the place of rest and protection?
1: அந்த மறைவு பாதுகாப்பான இடம் எங்க இருக்கிறது?
0: Where is the place where you are not attacked by the enemy?
1: பிசாசு உங்களை தாக்க முடியாத இடம் அது எங்க இருக்கிறது?
0: Where is the place of complete protection?
1: முழுமையான பாதுகாப்பு நிறைந்த இடம் எங்க இருக்கிறது?
0: Dwelling in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்போது.
0: Being in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது.
0: Being found in him.
1: அவருக்குள்ளாக இருக்கும்போது.
0: Psalm 91 is about that.
1: 91 சங்கீதம் அதை பற்றியதுதான்.
0: It is not just about some promises.
1: ஏதோ வாக்குத்தத்தங்களை பற்றி மட்டும் அது சொல்லவில்லை.
0: That is why in the New Testament we read all the promises of God are yea and amen in him.
1: ஆவிதன் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் இருக்கிறது.
0: Without Christ there are no promises.
1: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்களே கிடையாது.
0: You leave Christ out and you look at the Psalm 91 promises, it will not apply to you.
1: கிறிஸ்துவை வெளியே விட்டுவிட்டு 91 சங்கீதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை பாருங்கள், அது உங்களுக்கு ஒத்து வராது.
0: All the promises of God or a and amen in Christ.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் தான் ஆமென் என்றும் இருக்கிறது.
0: Without Christ there is no promises.
1: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் கிடையாது.
0: That is why we read in Ephesians chapter 2.
1: ஆகவே தான் எபேசியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
0: That the Gentiles were a people without God.
1: புறஜாதிகள் தேவன் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
0: And without promises.
1: வாக்குத்தத்தங்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
0: And without hope.
1: நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தார்கள்.
0: What a terrible description.
1: என்ன ஒரு பயங்கரமான வர்ணனை பாருங்க.
0: Without God, without promises, without hope.
1: தேவன் இல்லை, வாக்குத்தத்தமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை.
0: Nothing there.
1: எதுவுமே இல்லை.
0: What is the people of God?
1: தேவன் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்?
0: They have God, they have the promises, they have hope.
1: அவளுக்கு தேவன் இருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது.
0: See, it is all in Christ.
1: அவர்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறது.
0: That is why Moses is the one that wrote Psalm 91.
1: ஆகவே தான் 91 சங்கீதத்தை மோசே எழுதி வைத்தார்.
0: He knows that complete protection.
1: அவனுக்கு தெரியும் முழுமையான பாதுகாப்பை குறித்து.
0: He has experienced it.
1: அதை அவன் அனுபவித்திருக்கிறான்.
0: It was not his imagination.
1: அது அவனுடைய கற்பனை அல்ல.
0: He was not writing like a poet in a moment of inspiration.
1: ஏதோ ஒரு கவிஞன் மாதிரி அந்த நேரத்தில் அவன் ஏவப்பட்டு எழுதவில்லை.
0: He was not writing the impossible.
1: அவன் முடியாத காரியங்களை எழுதவில்லை.
0: He is not writing something that is inconceivable, that something that never could happen.
1: கற்பனை செய்ய கூடாத ஒரு நாளும் நடக்காத காரியங்களை அவன் எழுதவில்லை.
0: He was not writing out of imagination.
1: அல்லது கற்பனை செய்து அவன் எழுதவில்லை.
0: I am telling you that he wrote out of experience.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், அனுபவபூர்வமாய் அவன் எழுதினான்.
0: He wrote out of experience because he said the curses have bounced off of the people of God. It could not touch the people of God.
1: அனுபவத்திலிருந்து எழுதின என்ன சொன்னால் அவன் சொல்லுகிறான், சாபங்கள் தேவ ஜனங்களை தொட முடியவில்லை, அவளாம் தூரமாய் விலகி போயிட்டு.
0: They were under the shadow of this cross.
1: அவர்கள் இந்த சிலுவையின் நிழலிலே இருந்தார்கள்.
0: He used to sing a Tamil song in the old days.
1: அந்த நாட்களில் நல்ல தமிழ் பாட்டு பாடுவோம்.
0: That's went like this.
1: அந்த பாடல் எப்படி இருக்கு?
0: சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். That is very true.
1: அது உண்மையான ஒரு காரியம் பாருங்க.
0: It is very true, my friend.
1: அது மிகவும் நிஜமான ஒன்று.
0: This is what the saints knew about.
1: பரிசுத்தவான்கள் இதை தான் அறிந்து வைத்திருந்தார்கள்.
0: They knew about what the cross meant.
1: சிலுவையினால் என்ன அது அவருக்கு தெரியும்.
0: They knew what the atonement meant.
1: பாவ நிவிர்த்தி என்றால் என்ன அதுவும் தெரியும்.
0: They knew what the shed blood meant.
1: சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அர்த்தம் என்ன அதுவும் தெரியும்.
0: They knew what the covering meant.
1: மூடப்படுதல் என்றால் என்ன அதன் அர்த்தமும் தெரியும்.
0: They knew what the whole thing that happened on the cross meant.
1: சிலுவையில் நடந்த அத்தனை காரியங்களுக்கும் அர்த்தம் என்ன எல்லாம் அவருக்கு தெரியும்.
0: That is why they sang saying that is where I stay.
1: ஆகவே தான் அவர் சொன்னார்கள் அங்கே தான் நான் இளைப்பாறுவேன்.
0: That is my place of rest.
1: அதுதான்
0: That is my place of protection.
1: அதுதானுடைய பாதுகாப்பின் இடம்.
0: Is that your place of protection today?
1: இன்றைக்கு அது உங்கள் பாதுகாப்பின் இடமா இருக்கிறதா?
0: The one who came to curse came. சபிக்க வந்தவன் சபிக்கும்படியாகவே வந்தான். But he could not curse.
1: ஆனால் அவனால் சபிக்க முடியவில்லை.
0: He took gold and silver.
1: பொன்னையும் வெள்ளியையும் வாங்கி கொண்டான்.
0: He wanted to curse.
1: சபிக்க விரும்பினான்.
0: He wanted to do his best.
1: தன்னால் முடிந்ததை செய்ய விரும்பினான்.
0: He was paid for it.
1: அதற்காக கூலி கொடுக்கப்பட்டது.
0: But he could not curse.
1: என்னால் அவனால் சபிக்க முடியவில்லை.
0: He testifies.
1: அவன் சாட்சி சொல்கிறான்.
0: Says, how can I curse the one whom God has blessed?
1: தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிப்பது?
0: Lot of people today are complaining about witchcraft.
1: இன்னைக்கு நிறைய பேர் இந்த வில்லி சூனிங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க.
0: Go and ask the witchcraft doctor, he will tell you how can I curse the blessed.
1: மந்திரவாதியை போய் கேளுங்க, அவன் சொல்வான் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிக்க முடியும்.
0: The witchcraft doctor will tell you who you are.
1: மந்திரவாதி சொல்வான் நீங்க யாருன்னு.
0: That you are protected.
1: நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள்.
0: That you are under the blood of Jesus.
1: நீங்கள் இயேசுவின் இரத்தத்தின் கீழாக இருக்கிறீர்கள்.
0: That you are covered.
1: நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள்.
0: That no evil can come near you.
1: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
0: No evil shall befall you.
1: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
0: The words of Moses says this.
1: மோசேயின் வார்த்தையிலே இது சொல்றது.
0: No evil shall befall you.
1: எந்த தீங்கும் உன்னை அணுகாது.
0: It will not touch you.
1: அது உன்னை தொடாது.
0: He saw us in Christ in the cross. Under the shadow of the cross.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சிலுவைக்குள்ளாக சிலுவை நேரிலே நம்மை கண்டான்.
0: The witchcraft doctor will tell you.
1: மந்திரவாதி சொல்லுவான்.
0: This man says.
1: இந்த மனுஷன் சொல்றான்.
0: I'm trying to do my best, O king, but I'm not able to curse.
1: ராஜாவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன், ஆனா என்ன சபிக்க முடியலையே.
0: I'm not able to curse these people.
1: இந்த மக்களை என்னால் சபிக்க முடியவில்லை.
0: He declares that these people are blessed.
1: இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவனே அறிவிக்கிறான்.
0: Balaam, this wicked person describes these people are blessed.
1: துன்மார்க்கமான அந்த பிளேயாம் சொல்றான் இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று.
0: Are you there, my friend?
1: இருக்கிறீங்களா நண்பர்களே?
0: The problem today is that the people of God don't know about the cross.
1: இந்த பிரச்சனை இதுதான். சிலுவை குறித்து தேவ ஜனங்களுக்கு தெரியவில்லை.
0: They don't know about the blood.
1: இரத்தத்தை குறித்து அவங்களுக்கு தெரியவில்லை.
0: They don't know how it covers.
1: அது எப்படி மூடுகிறது அது தெரியவில்லை.
0: They don't know how God sees us.
1: எப்படி தேவன் நம்மை பார்க்கிறார் அதுவும் தெரியவில்லை.
0: As covered with the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்ட மக்களாக.
0: God doesn't see our sin.
1: தேவனுடைய பாவங்களை பார்ப்பதில்லை.
0: God sees us in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை காண்கிறார்.
0: People don't realize that.
1: மக்கள் இதை உணர்வதில்லை.
0: That is why they pray their useless prayers.
1: ஆகவே தான் ஒருது உதவாத ஜெபத்தை பண்ணிட்டு
0: இருக்காங்க. They're unworthy prayers.
1: தகுதியில்லாத ஜெபங்களை செய்கிறார்கள்.
0: They pray their doubtful prayers.
1: சந்தேகமான ஜெபங்களை செய்கிறார்கள்.
0: They pray their prayers which indicate that they have no idea of where they stand before God.
1: தேவனுக்கு முன்பாக எங்கே நிற்கிறோம் என்று கொஞ்சம் கூட தெரியாது என்று காண்பிக்கிற ஜெபத்தை எல்லாம் செய்கிறார்கள்.
0: They don't understand what God sees.
1: தேவன் என்ன பார்க்கிறார் அதை அவர்கள் புரிந்துகொள்வதில்லை.
0: They don't understand what the devil sees.
1: பிசாசு என்ன பார்க்கிறார் அதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை.
0: Are you there, my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: The devil sees you this way.
1: பிசாசு உங்களை இப்படியாக பார்க்கிறான்.
0: The devil sees you in the shadow of the cross.
1: சிலுவை நேரிலே தான் பிசாசுகளை பார்க்கிறான்.
0: Devil sees you with God's protection.
1: தேவனுடைய பாதுகாப்போடு பிசாசுகளை
0: பார்க்கிறான். God the devil sees you covered with the blood.
1: நீங்கள் இரத்தத்தாலே மூடப்பட்டிருக்கீர்கள் என்று பிசாசுகளை
0: பார்க்கிறான். Devil sees you and says that he cannot come and touch you.
1: பிசாசுகளை பார்த்து சொல்கிறான் நான் இந்த மனிதனை தொட முடியாது என்று.
0: Because you are the redeemed.
1: ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்.
0: What with the blood.
1: இரத்தத்தாலே வாங்கப்பட்டவர்கள்.
0: What with his own blood.
1: அவருடைய சொந்த இரத்தத்தாலே வாங்கப்பட்டவர்கள்.
0: God's own blood.
1: தேவனுடைய சொந்த இரத்தத்தாலே.
0: That is why the devil says I cannot touch them.
1: ஆகவே தான் பிசாசு சொல்லுகிறான் நான் அவளை தொட முடியாது
0: என்று. That is why you should stand against the devil.
1: ஆகவே தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
0: You must say devil you cannot touch me.
1: பிசாசே நீ என்னை தொட முடியாது என்று நீங்கள்
0: சொல்ல வேண்டும். You have no right over me.
1: என் மீது உனக்கு உரிமை இல்லை.
0: You have no power over me.
1: என் மீது உனக்கு வல்லமை இல்லை.
0: You have no authority over me.
1: என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை.
0: I am under the blood.
1: நான் இரத்தத்தின் கீழாக இருக்கிறேன்.
0: I am protected by the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: You see this is what this atonement means.
1: பாருங்கள் பாவ நிவிர்த்தி இதை தான் செய்கிறது.
0: Atonement means a covering.
1: பாவ நிவிர்த்தி என்றால் மூடப்படுதல் மறைவு என்றால்
0: the covering is provided through the blood
1: அந்த மூடப்படுதல் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு
0: covering from sin and shame
1: பாவம் அவமானம் வேயிலிருந்து
0: covering from the wrath of god
1: தேவ கோபாக்கினிலிருந்து மூடுதல்
0: covering from every evil that can come from satan
1: பிசாசிலிருந்து வரக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் நமக்கு மூடுதல்
0: complete and perfect protection.
1: முழுமையான பூரணமான பாதுகாப்பு.
0: I always say,
1: நான் எப்பொழுதும் சொல்வேன்,
0: that if God's people knew half as much as the devil knew,
1: விசுவாசிகள் தெரிஞ்சிருக்கிறதுல பாதி அளவாவது விசுவாசிகளுக்கு தெரியும்னா,
0: they will have great victory.
1: அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள்.
0: The devil knows that he can't touch you.
1: விசுவாசிகள் தெரியும் உங்களை தொட முடியாதுன்னு.
0: That is why he is seeking whom he may devour.
1: அவர் தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்.
0: Why he has to search and seek and try so hard?
1: ஏன் வகை
0: தேடி, that he cannot swallow anybody and everybody?
1: ஏன் வகை தேடி சுற்றி திரிகிறான்? ஏன்னா அவன் தெரியும் யாரை வேணாலும் எல்லாரையும் விழுங்க முடியாதுன்னு.
0: He cannot.
1: அவனால முடியாது.
0: He can only do that to people that don't know where they stand.
1: எங்க நிற்கிறோம் என்று அறியாத மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்.
0: He can only do that to people that are ignorant of these truths.
1: இந்த சத்தியங்களை அறியாமல் இருக்கனாலே அந்த மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்.
0: They cannot claim the protection through the blood.
1: இரத்தத்தின் மூலமா வரும் பாதுகாப்பை அவர்களால் கோர முடியாது.
0: They do not believe in it.
1: அதை அவர்களால் விசுவாசிக்க
0: முடியாது. They have not been taught in it.
1: அது அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை.
0: Therefore they cannot have victory over the devil.
1: ஆகவே தான் பிசாசின் மீது வெற்றி பெற முடியவில்லை.
0: Thank God we have victory over the devil through the blood.
1: ஸ்தோத்திரம். இரத்தத்தின் மூலமாய் பிசாசின் மீது நாம் வெற்றி பெற
0: முடியும். And at the same time through the blood we can stand before God.
1: அதே நேரத்தில் இரத்தத்தின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியும்.
0: We have access through the blood, the Bible says.
1: இரத்தத்தின் மூலமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் செல்ல முடியும் என்று
0: வேதம் சொல்கிறது. The very presence of God.
1: தேவனுடைய சமூகத்துக்குள்ளாகவே நாம் செல்லலாம்.
0: That is why Jesus said.
1: ஆகவே தான் இயேசு சொல்கிறார்.
0: I give you authority and power.
1: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
0: I give you power and authority.
1: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
0: Trample upon serpents.
1: சர்ப்பங்களை மிதிக்கவும்.
0: I give you power.
1: நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன்.
0: You have the power, my friend.
1: நண்பர்களே, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது.
0: And the devil is on the run.
1: பிசாசு ஓடுகிறான்.
0: And you are marching forward.
1: நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: Because of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நிமித்தம்.
0: Amen.
1: Amen.
0: Claim that blood.
1: அந்த இரத்தத்தை சொந்தம்
0: claim that protection and provision through the blood.
1: இரத்தத்தின் மூலம் வரக்கூடிய அந்த பாதுகாப்பை பராமரிப்பை சொந்தம் பாராட்டி.
0: See yourself covered by the blood.
1: இரத்தத்தினாலே மூடப்பட்டவர்களாக உங்களை பாருங்கள்.
0: See yourself under that protection of the blood.
1: அந்த பாதுகாப்பின் கீழாக நீங்கள் இருக்கிறது போல நீங்கள் உங்களை காணுங்கள்.
0: Live in that with that sense.
1: அந்த அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வாழுங்கள்.
0: Shall we all stand up together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: We'll continue next week.
1: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
0: We'll start talking about the various things that the blood does.
1: இரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நாம் அப்போது பேசுவோம்.
0: All the various things that the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்திருக்கிற பல்வேறு காரியங்கள்.
0: The Bible declares that so many things have been accomplished through the blood of Jesus.
1: பல்வேறு காரியங்கள் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நடந்து முடிந்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: And we'll begin to study them one by one.
1: அவைகளை ஒவ்வொன்றாக நாம் படிக்க போகிறோம்.
0: Now let us give thanks to God.
1: இப்போது தேவனுக்கு நன்றிகளை எடுப்போம்.
0: Lift up your hearts to God.
1: உள்ளங்களை தேவனுக்கு முன்பாக
0: ஏறுங்க. Thank him tonight, my friend.
1: இன்றைக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
0: Thank him for the blood.
1: இரத்தத்துக்காக அவரை துதியுங்கள்.
0: Thank him for the covering.
1: மூடுதலுக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Thank him for the protection.
1: பாதுகாப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
0: Thank him for the provision of forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பு என்ற அந்த பராமரிப்புக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Thank him for the access into the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே செல்ல முடிகிறதே அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Oh, thank him for the victory.
1: வெற்றிக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: No evil shall befall you.
1: எந்த தீங்கு உங்கள் மீது வராது.
0: Hallelujah.
1: Hallelujah.

என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா?

0: இயேசு ராஜா என்னை ஆளும் இயேசா என்கிற பாடலை பாடுனீங்க. முதல் பாடல் வரவேணும் மெனதரசே, அவரை அரசனாக சாஸ்திரியார் போற்றி பாடினார். இந்த பாடலை கேட்கும் பொழுதும் அவரை ராஜாவாக அவரை பார்க்கிறார், அவரை போற்றுகிறார். பெர்மா, இது நம்முடைய கமா ஸ்கூலில் எல்லாருக்கும் விருப்பமான பாடல்.
1: ஆமாண்ணே,
0: எல்லாரும் இதை ரொம்ப விரும்பி இசைப்பாங்க, நீங்களும் விரும்பி பாடுறீங்க. பாடலை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க பெரில்?
1: இந்த பாடல் வந்து காபி என்ற ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது.
0: சரி,
1: இந்த பாடல் வந்து தமிழ் தெரிந்தவர்களுக்கு இது ரொம்ப கடினமான பாடல் கிடையாது, கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்கிற வரிகள் தான்.
0: பரவாயில்ல, சாஸ்திரியார் கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்ளுகிற பாடலையும் அவர் ஏற்றி இருக்கிறார் இல்லையா?
1: It's one of the rare நினைக்கிறேனே rare songs.
0: என்ன சொல்றார் மா பாடல்ல, என்ன சொல்றார்?
1: அண்ணா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா,
0: என்னை ஆளும் நீர்தான், என்னை ஆளணும் ஐயா, எனக்கு ஆள தெரியாது, எனக்கு வாழ தெரியாது, நீர்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை நீ ஆட வேணும், யூ ஷுட் கவர்ன் மீ என்று சொல்லுகிறார்.
1: சரணம் எப்படி போகுது என்றால், மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே.
0: மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே என்று பாடுகிறார். மாசு என்றால் எல்லாருக்கும் தெரியும், அழுக்கு, அழுக்கு இல்லாதவர், பாவ அழுக்கு இல்லாதவர் மணியே என்று பாடுகிறார். முச்சுடர் என்று சொல்லும் பொழுது திருத்துவத்துக்கு ஒப்பிடலாம், சுதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடலாம். முச்சுடர் மேசியா அரசே அரசே என்று பாடுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்?
1: மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே இங்கனின் மேலே அன்புசை.
0: மனுவேலே இம்மானுவேலே தெரியும், மாமரை நூலே அகைன் மாமரை திருவசனம், சும்மா சாதாரண மரம் இல்ல, மாமரை எல்லா மரங்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் மேற்பட்ட வேதம் மாமரை. தேவ செங்கோல், செங்கோல் என்று சொன்னால் அரசர்கள் வைத்திருப்பாங்க இல்லையா, அவர் அரசன் இல்லையா, அவருக்கும் தேவ செங்கோலே எங்களின் மேலே அன்பு செய், இப்படிப்பட்டவரே என் பேர்ல கொஞ்சம் அன்பு செய்யப்பா. இயேசுராஜா என்னையாளும் பாடுறார். அடுத்த சரணத்துல என்னமா சொல்றார்?
1: அடுத்த சரணம் வந்து தாவீது அரசன் மைந்தா நின் சரணம் சரணம் என்ற.
0: தாவீது அரசருடைய வம்சத்திலே வந்தவரே, உம்மை நான் போற்றுகிறேன்.
1: நின் சரணம் சரணம் எந்தா,
0: அது போற்றுதலுக்குரிய ஒரு வார்த்தை சரணம்.
1: ஓகே, எந்தா அப்படினா என்னன்ன?
0: எந்தா
1: ஓர் இட்ஸ் an expression,
0: expression தான்.
1: ஓகே ஓகே, சதானந்தா வானந்தா.
0: சதானந்தா என்று சொன்னால் சச்சிதானத்தினுடைய சுருக்கம் தான், சத்து சித்து ஆனந்தம் சதானந்தம்.
1: ஓகே, சதானந்தம்,
0: சதா சதானந்தா
1: வானந்தா,
0: வானத்திலிருந்து வந்தவர் வானந்தா.
1: ஊ வந்தாள்
0: என்று சொன்னால் விருப்பத்தோடு நமக்கு உதவுகிறவர்.
1: ஓகே, ஊ வந்தாள் மிக வந்தனம் வந்தனம்.
0: வந்தனம் அகைன் போற்றுதலுக்குரிய வார்த்தை தான், மிக வந்தனம் வந்தனம்.
1: இயேசு ராஜா என்னை ஆளும் இயேசா. ஓகே, மூன்றாவது சரணம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சரணம். ஐயா என் மனம் மாற்றி,
0: என் மனதை மாற்றும் ஐயா,
1: உனது அடிமை என்றனை தேற்றி.
0: ஆமா, நான் சோகமா இருக்கும் பொழுது என்னை தேற்ற வேண்டும் நீ.
1: குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு.
0: ரொம்ப கஷ்டமா கீர்த்தனை பாடல். இப்ப நீங்க குணமாக்கின உடனே அடுத்தது வினை நீக்கி,
1: வினை நீக்கி,
0: அதாவது குணத்துக்கு மூன்று சொல்லி, இந்த வினைக்கு ரெண்டு சொல்லி,
1: ரெண்டு சொல்லி. ஓகே, கஷ்டமா.
0: குணமாக்கி வினை நீக்கி
1: கை தூக்கி, கை
0: தூக்கி என்னை குணமாக்கும், சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் என்னை குணமாக்க வேண்டும். வினை நீக்கி என்னுடைய பாவ வினைகளை எல்லாம் நீ நீக்க வேண்டும். நான் விழுந்து போயிட்டேன் ஐயா, என்ன என்ன செய்யணும்? கை தூக்கி
1: மெய்
0: பாக்கியத்தை கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்று அவரிடத்திலே மன்றாடுகிறார்.
1: பியூட்டிஃபுல் சாங் அண்ணா, தேங்க் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமோ பாகம் இரண்டை நீங்கள் கண்டீர்கள், கேட்டீர்கள். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, மறக்காமல் மியூசிக் மைண்ட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

தகப்பனே, எல்லா இடங்களிலும் திருச்சபைகள் உண்டாக ஜெபிக்கிறேன். வைராக்கியமான முழு நேர ஊழியர்கள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆதி திருச்சபை அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு சபையிலும் நடக்க நான் ஜெபிக்கிறேன்.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொண்டு நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காயத்தமாகவும் இன்றைக்கு நாம் ஒரு நல்ல தலைப்பை வைத்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு டைட்டில். இன்றைக்கி என்ன டைட்டில்? கர்த்தரால் நாம் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? நாம் யாரும் எல்லோரும் எப்படி வாழலாம்? வி கேன் லிவ் அஸ் ரிச், வி கேன் ஹாவ் ஹெல்த் வெல்த் பை காட்ஸ் கிரேஸ். கர்த்தரால் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? இந்த உலகத்தில் நாம் வந்து வறியவர்களாக வாழணும், இல்லாதவர்களாக இயலாதவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்க வாய்ப்பில்லை. செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு தவறான நோக்கமும் அல்ல. நான் ஏழையாக தான் வாழணும் அப்படின்னு யாராவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டுமா? நான் தரித்திரமாக தான் வாழணும், தரித்திராகி நீங்கள் பாக்கியவான் ஆண்டவர் சொன்னார். நம்ம தரித்திரமாக இருந்தால் தான் நம்மளை பார்த்தபடி சொல்ல முடியும். அதன் பின்னால் இருக்கிற அர்த்தங்கள், அவர் சொன்ன சூழல்கள், அவைகள் எல்லாவற்றையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன் திஸ் வேர்ல்டு வி மஸ்ட் ஆல்சோ ஹாவ் த வெல்த். நமக்கு என்ன வேணும்? செல்வத்தை பற்றி பேசுகிற சைலண்டாக உட்காந்துருக்குறீங்க. வேறு டாபிக்னாலும் பரவாயில்ல. பரிசுத்தத்தை பற்றி பேசினா நீங்கள் இப்படி இருக்கலாம், விசுவாசத்தை பற்றி பேசினா உண்மையாக இருக்க இப்படி இருக்கலாம், நற்குணத்தை பற்றி பேசினா இப்படி இருக்கலாம், செல்வத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லாக ரொம்ப கிளாடாக இருக்க வேண்டாம். நாம் எல்லோரும் செல்வந்தர்களாகவே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் வறியவர்களாக இல்லாதவர்களாக வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. செல்வந்தர்களாக வாழச் செல்லுகிற பொழுது முதலாவது செல்வம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு செல்வந்தரோடு வாழும் வீடு வேணும், நிலம் வேணும், பணம் வேணும், பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு சில்வர் தங்கம் வெள்ளி வேணும், அப்புறம் நல்ல வாகனம் வேணும், நல்ல நாலு சொத்து இருக்கணும், இங்காக நாலு சொத்து இருக்கணும். இந்த மாதிரி இது இருக்கிறதா செல்வந்தர்களாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன மாதிரி கூறுமா? நான் நிறைய வீடு உடையவனாக வாழணும், நிறைய சொத்துள்ளவனாக வாழணும், நிறைய பணம் உடையவனாக வாழணும். ஆனால் இந்த மாதிரி வாழ விரும்புகிறவங்கள நீங்கள் செல்வந்தர்களாக வாழ விரும்புகிறாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம், அதனால தானே நான் இதெல்லாம் விரும்புகிறேன். வெல்த்னா என்னது? வீடு, பணம், தங்கம், நம்முடைய திறமை, அறிவு, ஞானம், புத்தி, எல்லாமே இதெல்லாம் என்ன தான்? செல்வந்தான். அப்போ செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று நாம் சொல்லுகிற பொழுது முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நோ தர் வாட் இஸ் வெல்த். செல்வம் என்றால் என்ன? செல்வம் என்ற ஒன்றே அந்த கரன்சி ஒட்டியை தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது வந்துச்சுன்னா நம்ம யாராக மாறோம்? செல்வந்தர். வி ஆர் ரிச் நவ், வி ஆர் வெல்தி, வெல்டு ஐட்டம். ஆண்டவர் நாம் செல்வந்தர்களாக இருக்கிறதை தான் விரும்புகிறார். நாம் செல்வம் உடையவர்களாக இருக்கணும். ஆனால் செல்வத்தினுடைய நோக்கம் என்ன? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த வெல்த்? வி மஸ்ட் பிகம் ரிச் ஃபார் வாட் பர்பஸ்? இப்போ நீங்கள் வந்து பணம் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, வீடு வேணும் ஆசைப்பட்றீங்க, கார் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, நல்ல ஹெல்த் வேணும் ஆசைப்பட்றீங்க, சொத்து நிறைய வேணும்னு ஆசைப்பட்றீங்க, நிறைய பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு வேணும், சில்வர் வேணும், இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் ஆசைப்பட்றீங்க. இதெல்லாம் எதுக்கு ஆசைப்பட்றீங்க? ஃபார் வாட் பர்பஸ், ஃபார் வாட் பர்பஸ் யூ வாண்ட் டு பொசஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆஸ் வெல்த்? சந்தோஷமாக வாழ்கிறோம். சரி, வேறு ஒன்று தானா? செல்வங்களுடைய நோக்கம் என்ன? எதுக்கே சம்பாதிக்கிறேன்னு கேட்டால், சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் தானே, சந்தோஷமாக இருக்கும்ல சம்பாதிக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போய்ங்களேன். யோ, சம்பாதிச்சா தான் நம்ம வந்து சாப்பிட முடியும், உடுக்க முடியும், வாழ முடியும், மருந்து மாத்திரை வாங்க முடியும், கொஞ்சம் வேறு பொழுதுபோக்குள்ள செலவிட முடியும், ஊருக்கு போகலாம் வரலாம், நாலு பேர் நல்லா செய்யலாம் அப்படி சொல்லுவோம்ல. அதை மாதிரி செல்வங்களுடைய நோக்கங்கள் என்ன? நீங்கள் வீடு வேணுங்கிறீங்க, எல்லாம் வேணுங்கிறீங்க, இதற்கு பின்னால் உங்களுடைய வாட்ஸ் ஒரு இன்டென்ஷன், வாட்ஸ் ஒரு மோட்டிவ்? ஆ, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுமா? செல்வம் எதுக்கு? அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு செல்வம் எதுக்கு வேணும்? அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இவங்க உன்னையும் காணாமல் என்ன செய்யணும், மண்டையை போடணும். யாருக்கு சேர்த்துக்கிறீங்க? பிள்ளைகள் ரைட் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். செல்வங்கள் எதுக்கு? எங்கள் ஆசைப்படுறீங்க செல்வந்தர் ஆகணும்னு, பணக்காரன் ஆகணும் ஆசைப்படுறீங்க, சொத்து வேணும் ஆசைப்படுறீங்க, சில்வர் வேணும்னு ஆசைப்படுறீங்க, கோல்டு வேணும்னு ஆசைப்படுறீங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு? நெசசிட்டி. நெசசிட்டிக்கு பெரிய செல்வந்தர் ஆக வேண்டிய தேவை கிடையாது, ஓரளவுக்கு போதும் இல்லையா? கவர்மெண்ட்டே இப்போ 30 கிலோ அரிசியெல்லாம் இப்போ பெரும்பாலும் அப்படி கொடுக்குறாங்களா? இப்போ இலவச அரிசி இல்லையா? ரேஷன் கடையே முடியாச்சா? நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் பணக்காரங்க தான் ரேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போது செல்வந்தர் ஆகணுங்கிறவில்ல ஆண்டவர் கேட்குற எப்போ எதுக்கு செல்வந்தர் ஆக விரும்புகிறேன் அப்படி கேட்பார்ல? இல்லை ஆண்டவர் எனக்கு வீடு பெருது வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு பேங்கில் நிறைய டெபாசிட் வைக்கணும், அப்புறம் அங்கங்கே என்ன செய்யணும், கொஞ்சம் லேண்டுக்கிண்டு வாங்கி போடணும். சரி, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அப்படி தானே? சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்ற? கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பிட்றேன், அப்புறம் ஹெல்த்துக்கு சாப்பிட்றேன், இப்படி சொல்லுவோம்ல. அப்போது செல்வம் என்றால் எதுக்குன்னா நிறைய நோக்கம் இருக்குது, நீங்கள் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு வெளியே, சந்தோஷம். அது ஒரு காமன் ரீசன் எப்போவுமே இல்லையா? ஆ, பெருமையாக வாழணுமா? ஏன் இல்லாண்டி செத்து போயிடுங்களா? பெருமையாக வாழணும்னா செத்து போயிடுங்களா? ஓ, கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நிறைய நகை போட்டுட்டு சிலிப்பிக்கிட்டு போனோம், அதான் அவன் பெருமையாக வாழணும். இது இப்படி இங்கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 கணக்கில் 1000 கணக்கில் காரணம் வரும். அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் கேஸ் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அப்புறம் மசாலா தூள் வாங்கணும், இப்படி நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகணும். அப்படி இல்லை, நான் சொல்லுவது செல்வங்களுடைய பிரதான நோக்கங்கள் என்ன, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதாக செல்வங்களை எதிர்க்க தேவைனா, முதலாவது நம்முடைய பேர் நீட்ஸ், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். வி ஹவ் லாட் ஆஃப் நீட்ஸ், அவர் நீட்ஸ் மஸ்ட் பி மெட். தேவைகள் என்ன தேவை? சாப்பிடணும், உடுக்கணும், ஒரு மழை வெயில் வந்தால் மறைவிடும், நமக்கு ஒரு வீடு வேணும், போக்குவரத்துக்கு வாகன வசதி வேணும், நோய் நொடி வந்தால் மருத்துவம் பார்க்கணும் இல்லையா, அப்புறம் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் வேணும், மனசுக்கு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா? வெறும் சோறு மட்டும் போதுமா? சாப்பிட்டு முடிஞ்சோன்னு என்ன பண்ணும்? இப்போ சாப்பிட்ற வேலையே பொழுதுபோக்கு தேவைப்படுதில்ல. முன்னாடி சாப்பிட்டு முடிஞ்சிட்டு பொழுதுபோக்கு, நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு ஈசி சேரில் உட்காந்துட்டு நிறைய டிவியெல்லாம் பார்த்தாங்க, இல்லை அந்த காலத்தில் புக்குக்கு படித்தாங்க, இல்லை மேட்டி ஷோவுக்கு போனாங்க. இப்போ சாப்பிட்ற வேலையே நமக்கு பொழுதுபோக்கு. டீ சாப்பிட்டா நமக்கு பொழுதுபோக்கு வேணும், டிஃபன் சாப்பிட்டா பொழுதுபோக்கு வேணும், அப்புறம் போய் நம்ம படுத்தா பொழுதுபோக்கு வேணும். அப்படியே படுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? அந்த காலம் ஆண்டவர் நோக்கி பார்த்தா இப்போ, ஆமாம், உட்காந்து முகவில் பார்த்து, சாஞ்சிட்டு முகவில் பார்த்து, அப்படி சாஞ்ச முகவில் பார்த்து அப்படி அப்படி மல்லாக்க படுத்துக்கிட்டு, ஆமாம், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, எப்பொழுது ஸ்மார்ட் ஃபோனை எனக்கு முன்பால் வைத்திருக்கேன், நான் உருப்பட போகிறதே இல்லை. இருந்தாலும் என்னோடு இருப்பது மொபைல் ஃபோன், நடந்தாலும் என்னோடு இருப்பது, அது போகாத இடமே கிடையாதுங்க. பாத்ரூம் போகுது, டாய்லெட்டுக்கு போகுது, கிச்சனுக்கு போகுது, எங்கே போனாலும் போகாத அதை ஒரு ஒரு ஒரே ஒரு பொருள்னா இதுதான், உயிரை கூட விட்டுட்டு போவாங்க மொபைல் ஃபோனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் உட்காந்து ஃபோன் பார்க்குறது, பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே சாஞ்சு, அப்புறம் அப்புறம் கர்த்தரை எங்கே பார்க்குறது? தேவையில்லை, கர்த்தர் இவ்வளோ பொழுதுபோக்கெல்லாம் தரமாட்டார். அவன் தேவைகள் நீட்ஸ், அவர் நெசசிட்டிஸ் நீட்ஸ். நீட்ஸ் ஆளுக்கால் நீட்ஸ் வித்தியாசப்படும்ல, தேவைகள் வித்தியாசப்படும். அவன் அந்த தேவைகளை சந்திக்கலாம். ஏழை ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு புடவை கொடுத்தா போதும்னு, அவங்களுடைய தேவை தான் ஒரு புடவை வேணாம் அவ்வளோதான். ஆனால் வசதியானவங்க என்ன பண்ணணும், இந்த புடவை தான் வேணும், இப்படி இவ்வளோ காஸ்ட்லியாக வேணும் அப்படின்லாம் இது பண்ண. அப்போ அவங்கவுங்களுடைய லெவலுக்கு அத்தனை தேவைகள் வித்தியாசப்படும். சரி, முதலாவது தேவைன்னா நம்முடைய தேவைகள், உடல் தேவைகள், மன தேவைகள், நம்முடைய பொறுப்பு சில தேவைகளை கொடுக்குறது. அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யணும், நாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இரண்டாவது என்னன்னு சொன்னால், செல்வங்களுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நீங்கள் யாரும் சரியாக சொல்லலை. எல்லாம் கடுகு வாங்குறதையும் ஜீரோ வாங்குறதையும் சொன்னீங்க, காசு இருந்தால் எதுக்குன்னா இதுக்கு அதுக்குன்னு. செல்வம் இருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை வருங்க, வி வில் ஹாவ் எ ஹோப் இல்லையா, ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் நமக்கு செல்வம் இருந்தால் என்ன செய்யலாம், இல்லை நமக்கு செல்வம் வந்தால் நமக்கு சொந்த வீடு வந்துடும்ல, சொந்த வீடு வந்தோம்னா நமக்கு ஒரு தைரியம், ஒரு தடவை நம்மளை என்ன பண்ண மாட்டோம், வாடகை காலி பண்ணி போன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் நமக்கு இன்னும் நாலு வீடு இருந்துன்னு சொன்னால் ஒரு வீடு ஏதாவது ஆனால் கூட இன்னொரு வீட்டுக்கு ரசிக்கலாம், போய்க்கிடலாம். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு நோய் நொடி வந்தால் கூட அவசரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நல்ல காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை அட்மிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பணம் இருக்குல்ல, பயம் இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல் நெருக்கடி வருதுன்னா காசை கொடுத்து என்ன பண்ணலாம், எதிகம் எந்த விஷயம் வாழ்க்கையில் வந்தால் நமக்கு என்ன வந்துச்சுப்போம், வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, நம்பிக்கை அப்படித்தானே. அப்போ பணம் எதை கொடுக்கறது? இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எலெக்ஷன்லாம் ஜெயிக்கலாம் இல்லையா, தோத்தாலும் கூட மறுபடியும் என்ன செய்யலாம், பணம் எல்லாம் கொடுத்து எம்பிகளை எல்லாம் விலைக்கெல்லாம் கூட என்ன செய்யலாம், ஒரு நம்பிக்கை தான். பணம் நம்பிட்ட இருக்கிறவங்கள எல்லாத்தையும் நம்பிக்கை வந்துடும், ரைட். அப்போ நம்ம சப்ஜெக்டை கரெக்டாக பார்ப்போம். செல்வந்தனாக விரும்புகிற பொழுது நீங்கள் என்னவோ மனசில் வச்சுருக்கிறீங்க, பணம் லேண்டு அப்படி இல்லை, எனக்கு செல்வத்தினால் என்ன வரும், ஒரு நான் ஒரு ஹோப்போட வாழ்வேன், ஒரு நம்பிக்கை வாழ்க்கை. மூன்றாவது ஒரு ஜாய்ஃபுல்னஸ், ஐ வாண்ட் டு பி கிளாட், ஐ வாண்ட் பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் மை லைஃப். சந்தோஷம் மனுஷன் தேவைப்படுறாங்க, சந்தோஷம் சொன்னால் சும்மா அப்படி உட்காந்துருக்கிற போல நல்ல ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது, புரியுறதா? நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களே அதை மாதிரி. சந்தோஷமா இப்போவே இப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் எப்படி இருப்பீங்க, ரைட்? அப்போது சந்தோஷம் என்ன, இப்போ நம்மளோட காசு இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிட்லாம், வழக்கமாக சாப்பிட்றத விட நல்லா சாப்பிட்லாம், வழக்கமாக கொடுக்குறத விட நல்லா கொடுக்கலாம், நல்லா ட்ராவல் பண்ணலாம், போகலாம் வரலாம், ஃபீஸ்ட் வைக்கலாம், விருந்து வைக்கலாம், பேங்கட் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். அப்போது நமக்கு என்ன வருது, நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், அப்போ நமக்கு என்ன வருது, வி ஹேவ் சம் ஜாய். அப்போது செல்வம் எதுக்குன்னு சொன்னால் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, ஏதோ நம்ம சாப்பிட்டோம், ஏதோ உடுத்தோம், ஏதோ ஒரு மூலையில் தூங்கணும் அப்படி இல்லை. வாழ்க்கையில் நிறைய விஷயம் இன்னும் இருக்கிறது, அவைகளை நம்ம அனுபவிக்கணும். அனுபவிக்கணும் என்ன வேணும், செல்வம் வேணும். அப்போ நிறைய சொத்து இருந்தால் நிறைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம். அடுத்தது வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக வி நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சந்தோஷமாக இருக்கிறதுல கூட ஒரு திருப்தி தேவைப்படுது இல்லையா, சந்தோஷமாக இருந்தேன், நல்லா சாப்பிட்ருக்கேன், ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட திருப்தியாக இருக்குது, ஒரு வீடு கட்டணும் திருப்தியாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ எதுக்கு, ஹோ ஷுட் வி நீட் வெல்த் ஸோ தட் வி கேன் பி ஹாப்பி, ஆல்சோ வி கேன் ஹாவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. அப்படி தானே திருப்தியாக இருக்கு, வீடு நல்லா இருக்குது, வாகனம் நல்லா இருக்குது, வசதி நல்லா இருக்குது, நம்ம இருக்கிறதுக்கான எல்லா காம்ஃபர்ட்ஸும் எல்லா லக்ஸரி எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் குட், திருப்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று விஷயம் இருக்குது, என்னென்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவி பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் வாழ்கிறவள நம்ம மற்றவங்களுக்கு சில உதவிகளை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிற அப்படின்னால இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ நம்ம செய்யலை, ஏன் செய்யலை, இல்லை இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், செஞ்சுருப்போம். இப்போ நம்மகிட்ட இருக்க நமக்கு என்ன செய்யலை, பத்தலை, அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம பிறருக்கு உதவி செய்யலாம். ஆனால் செல்வம் வந்து நான் ஆகிட்டால் என்ன பண்ணிடலாம், நம்ம நினச்சபடி எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை பேர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நானும் நிறைய பேர் அப்போ அப்போ பார்க்குறவில்லை, என் மனசுக்குள்ளே நான் ஒரு நல்ல செல்வந்தனாக இருந்தால் இவங்களுடைய தேவை என்ன செய்யலாம், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேரை பார்க்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் வருது. ஆனால் அப்போ நமக்கு செல்வெல்லாம் என்ன பண்ண முடியும் இல்லையா, இப்போ நாம் வந்து ஒரு 75 ரூபாய் 100 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்குறோம், ஆண்ட வேலை ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க சார்னு கேட்குறான், நமக்கு ஆசை இருக்குது, ஒன்று நாம் சாப்பிடாம தான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, நாமளும் சாப்பிட்டா தான் நம்ம வேலை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், இருப்பா கர்த்தரோட ஆசீர்வாதம் இப்போ போஷிப்பார்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன செய்ய வேண்டியதான், போயிட்டு இருக்கணும். நம்ம சாப்பிடணும், வேலை செய்கிறது எப்படி நாம், அப்போ காசு இருந்தால் என்ன பண்ணலாம், இருந்தால் செஞ்சுருப்போம்ப்பா, செய்ய ஆசைத்தான், ஆனால் என்ன இல்லை, செய்ய வாய்ப்பு இல்லை. சரி, இப்போது என்னாச்சுன்னா இப்போ அதில் வேறு அந்த நிறைய பேர் ஒரு ஹெல்ப்புக்கு அந்த காலத்தில் பட்டுன்னு எல்லாருக்கும் பாக்கெட்டில் என்ன இருந்து காசு இருந்து, இப்போ காசு இல்லை, எல்லாம் கார்டாக இருக்குது, எல்லாம் ஜிபே இபேன்னு இருக்குது, ரைட்டு. இப்போ நம்ம மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். செல்வங்கள் எதற்காக, ஆண்டவரே என்னை செல்வந்தனாக்கும், மேக் மீ ரிச், மேக் மீ வெல்த்தி அப்படி கேட்குறவள அது இருக்கட்டும், நான் உன்னை செல்வந்தனாக்குறேன், நோ ப்ராப்ளம், வானத்தையும் பூமியும் படைத்தன சர்வ வல்லவர், உனக்கு என்ன வேணாலும் என்ன செய்கிறேன் செஞ்சுற, முதல்ல எதுக்கு கேட்குறத சொல்லு, ஆண்டவரே நான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உலகத்தில் எனக்கு நிறைய தேவை இருக்குது, அந்த தேவைகள் சந்திக்கப்படணும், நான் வந்து நம்பிக்கையோட உலகத்தில் வாழணும் இல்லையா. அடுத்த ஒரு தேவை வரவில்லை, என்னால் முடியவும் முடியாதுங்கிறதான ஒரு விதமான மைண்டில் இருக்கக்கூடாது, எனக்கு நம்பிக்கை வேணும். மூன்றாவது சந்தோஷமாக இருக்கணும், அப்படி சும்மா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனாக இருக்க விரும்பலை. நான்காவது திருப்தியாக இருக்கணும். ஐந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், இந்த ஐந்து நோக்கத்துக்கு இல்லையா. சரி, இந்த ஐந்து நோக்கமும் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன விரும்புகிறோம்? லார்ட் மேக் மீ ரிச், சொத்து எனக்கு செல்வங்களை தாரும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல செல்வங்களை தாரும். நிறைய பேர் என்ன வச்சுக்கோன்னா, சாம்சன் பால் வந்து செல்வந்தது பற்றி பேச மாட்டான் அப்படின்ட்டு. அந்த எப்போ பிரசங்கம் போனாலும் வேறு டாபிக் தான் பேசியிருக்கார், அந்த செல்வம் வசதினா. அதனால் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை தான் பார்க்க போகிறோம், செல்வங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம நிரம்பி வழிகிற செல்வங்களை என்ன செய்யணும்? பெறணும். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை நான் செல்வம் தான் ஆக்குறேன்ப்பா, எனக்கு அதில் ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது, நான் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஆனால் உனக்கு எதுக்கு செல்வங்கிறத மட்டும் எனக்கு சொல்லு. நான் சொல்லிட்டேன், பட்டியல் போட்டு, ஆண்டவரே நான் தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு வந்து நம்பிக்கை உலகத்தில் வாழணும், எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், நாலு பேரும் நல்லது செய்யணும். சரி, இப்போது அப்போ அதுக்கு நாம் எதை எதிர்பார்க்குறோம்? செல்வத்தை எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து அடுத்தது ஆண்டவர் கேட்குறாரு, சரி உனக்கு என்ன வேணும்? வீடு, நிலம், அது இதெல்லாம் கொடுத்துட்றேன். இப்போ இவைகள் உனக்கு இதை தருதாப்பார். இப்போ நீ என்ன கேட்ட? பணத்தை கேட்டேன், வீட்டை கேட்டேன், வாகனத்தை கேட்டேன், வசதியை கேட்டேன், இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் நாலு இடத்துல எனக்கு சொத்து இருக்கணும்னு கேட்டேன், பேங்கில் நாலு பேங்கில் எனக்கு டெபாசிட் கேட்டேன், கோல்டு செலவு எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, சரி இப்போ நீங்கள் கற்பனை பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, சாலமனை போல் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு என்ன கேட்குறாரு? ரிசல்ட் கேட்குறாரு, ஃபீட்பேக் கேட்குறாரு, எப்படிப்பா கம்ஃபர்டபுளாக இருக்கிறியா? நம்ம கொடுக்கப்பட்டால் யோசிக்க, நீங்கள் எல்லாம் கொடுக்கப்படும், நமக்கு நிறைய லேண்ட் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நிறைய சில்வர் இருக்குது. இப்போ ஆண்டர் வந்து கேட்குறாரு, சரிப்பா கேட்டதை கொடுத்தாச்சு பக்தனே, ஹவ் ஆர் யூ, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப், நல்லா இருக்கிறியா, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆல் ரைட், எல்லாம் கேட்குறாரு. ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன்? அவ்வளோ ஒன்றும் சேர்ஃபுல்லாக என்ன செய்யலை. எப்போ நீ கேட்டதே கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் அந்த மாதிரி துக்கமாக உட்காந்துருக்குற? அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய நிறைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை. ஏன் சந்திக்கப்படலை? எல்லாம் இருக்குது, காசை கொடுத்து நிறைய பொருளை வாங்க முடியுது, ஆனால் எனக்கு மனசுக்கு சில தேவைகள் இருக்குது, என் மனசில் சில விஷயங்களை எதிர்பார்க்குறேன், அது எது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருக்குறோம், காசு இருந்தால் பெட்டை வாங்கலாம், தூக்கத்தை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. காசு இருந்தால் நல்ல ஒரு வீட்டை வாங்கலாம், நிம்மதியை வாங்க முடியாது. நல்ல காசு இருந்தால் நான் வசதியான ஒரு பொண்ணை கட்டலாம், அவர் வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, அப்படி தானே? அப்படி நிறைய விஷயம். அப்போது நமக்கு எல்லா செல்வம் கிடைச்ச பிறகு சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில் அது தானே, எல்லாம் அவனுக்கு அதான் அவன் கேளாத ஐஸ்வர்ய செல்வெல்லாம் கொடுக்கப்பட்டது, அது வெள்ளி சில்வர் ஞான அறிவு புத்தி ஒன்றும் குறைவிட, நத்திங் ஹி வாஸ் லேக்கிங். அப்புறம் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா, பிரசிங் ஒன்றாம் பதியோட 14 வசதி வாசு பார்க்கும் பொழுது, மாயை மாய் எல்லாம் மாயை, சூரியர்கள் நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்து எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது அப்படின்னா, அப்போ எல்லாம் கிடைக்கப்பட்ட அவன் என்ன அர்த்தம் சொல்கிறான்? என்னுடைய நான் எதிர்பார்த்த என்ன செய்யலை, கிடைக்கல. 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, அருமையான ஒரு கண்டுபிடிப்பு, கிரேட் டிஸ்கவரி. 1000 ஆண்களிலே அப்புறம் சொல்ல வேண்டாண்ணா, ஆம்பளைங்க 1000 பேரில் ஒரு தனியாவது ஆம்பளையாக பார்த்தேன், 1000 பெண்களில் ஒன்று கூட பார்க்கலன்ட்டான். 1000 பேர் அவன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணான். அப்போ 1000 பண்ணி அவனால் என்ன பண்ண முடியல, அவன் எதிர்பார்த்ததை கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 55 மத்தேயத்தினுடைய 2 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த கேள்விகள் அங்கே பதில் இருக்குது. ஏசாய 55:2,
1: நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள்.
0: பாருங்கள், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தை, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசை செலவு. அப்போ பணம் இருக்குது, ஆனால் அது என்ன கொடுக்க மாட்டேங்குது, நாம் எதிர்பார்த்தது கொடுக்க மாட்டேன். அப்போது அவர் நீட்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி மெட். அப்போது ஆண்டர் செல்வத்தை கொடுத்துட்டாரு, நாம் அப்படியே அசியம் பண்ணிக்குவோம், கற்பனை பண்ணிக்குவோம், எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல. நம்மகிட்ட இருக்க பணத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு நிறைய விஷயங்கள் என்ன செய்ய முடியும்? சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்டாச்சா ரைட்டு, நல்லா உடுக்கிறியா ரைட்டு, நல்ல வீட்டில் இருக்கிறியா இருக்கிறியா ரைட்டு, நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நிறைய பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குறியா பார்க்குற ரைட்டு, அப்புறம் புலம்பிட்டு உட்காந்து என்ன நேசிக்கிறது? யாரும் இல்லை. என்ன நேசிக்கிறதுக்கு? எதுக்கு என்னத்துக்கு நேசிக்கணும்? நீ தான் நல்லா தின்னாச்சு, நல்லா வந்து கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து உனக்கு நிறைய கோழு செயின், தங்க செயின், தங்க வளையல், தங்க மோதிரம் எல்லாம் இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது, உட்காந்து என்ன பண்ணுறோம்? என்ன நேசிக்கிறதுக்கு இதை எங்கே போய் வாங்குறது? போத்திசில் போனால் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது மாலில் போனால் கிடைக்குமா? எனக்கு அன்பு மட்டும்தான் இப்போ கிடைக்கல, அப்புறம் எல்லாம் கிடைச்ச அப்புறம் என்ன பண்ணுறோம்? அன்பு கிடைக்கலங்கிறோம் இல்லையா? அப்போது இன்னும் அப்போ செல்வங்கள் வந்த அப்புறம் என்ன கிடைக்கல? தேவை சந்திக்கப்படவில்லை. ஆண்டவர் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் கிடைத்தது, இது என்ன செய்யலை? கிடைக்கல. நல்ல காசு வந்து, பணம் வந்தது, எல்லாம் வந்து, பெட்டை வாங்கணும், நல்ல ரூம் வாங்கணும், ஏசி எல்லாம் பண்ணினோம், அப்புறம் பார்த்து காலைல என்ன செய்கிற, நைட்லாம் தூக்கமே வரல. கொஞ்சம் தூக்கம் வரணும் பார்த்து ஏதோ ஒரு பிசாசு வந்து ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன தூக்கத்தை எங்கே போய் வாங்குறது? பெட்டு விற்கிற இடத்துல பக்கத்து கடைக்காரன் தூக்கமாக வைக்கிறான் இல்லை. அப்போது நம்ம தேவை என்ன செய்யலாம்? சந்திக்கப்படலாம். அடுத்தது என்ன தேவை? நெக்ஸ்ட் தேவை என்ன? நம்பிக்கை, ஹோப். எல்லாம் இருக்குது சார், நிறைய சொத்து இருக்குது, நிறைய கோல்டு இருக்குது, நிறைய வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நீ நம்பிக்கையாக இருக்கிறியான்னு கேட்டால் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6:17 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17,
1: இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும்.
0: நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை, அப்போ அதை நம்பிக்கை வைக்க முடியல. இவன் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து இருக்குது, திடீர்னு ஈடு ரைடு வருது, அப்புறம் பார்த்தா எல்லா பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க? நம்ம லாஸ்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ்காரனுடைய 14 அக்கௌண்ட்டை என்ன செய்ய பண்ணிட்டாங்க? ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவன் அதை அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணவே முடியாதங்க லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அவன் இருந்து என்ன புண்ணியம்? இருந்து என்ன பண்ண முடியலை? அப்போ நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா? அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நமக்கு கிடைக்கிற செல்வங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதா? நாம் அதை பற்றியில் சிந்திக்கிறதே கிடையாது. நம்பிக்கை தரது தரல, எனக்கு செல்வம் வேணுங்க, நான் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறேன் இல்லையா, எனக்கு வீடு வேணுங்க, நான் நிறைய களத்தில் காதலில் போடுறவங்கள என்ன மதிக்கிறாலும் மதிக்கலையே, ஆனால் எனக்கு போடணும், நான் போடணும், அவ்வளோதான். நான் போட்டால் மட்டும் உடனே எல்லோரும் பார்த்து உலகத்தில் இவங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க இதை விட நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. சும்மா நம்ம திருப்தி தான். சரி, அப்போது நான் என்ன கிடைக்கல? நம்பிக்கை கிடைக்கல. இப்போது உலகத்தில் நமக்கு காசு பணம் செல்வம் எல்லாம் வந்தாலும், இப்போ எல்லோரும் என்ன பண்ண ஆபரா மாதிரி, என்ன ஐஸ்வர்யம் வாங்க ஐஸ்வர்யம் வாங்க சொல்கிறேன், ஐஸ்வர்யம் வந்து போச்சு, ஆனால் அது நம்பிக்கை தரலையே. அப்போ நம்பிக்கை தராத ஒன்று வந்து ஒரு பர்ஃபெக்ட் வெல்த்னு சொல்ல முடியுமா? அது பரிபூர்ணமான செல்வம்னு சொல்ல முடியுமா? நான் விரும்புகிறத செய்கிற ஒரு செல்வம்னு சொல்ல முடியுமா? அடுத்தது என்னது? சந்தோஷம். அப்போ நம்ம ஏற்கனவே சாலமனை பார்த்தோம், அவ்வளோ பெற்றுக்கூட சந்தோஷமாக இல்லையே. என்ன சொன்னான் பிரசங்கி 1:16 என்ன சொல்கிறது? எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், சூரியனுக்கிலே நடந்த எல்லாவற்றையும், ஆல் தட் ஹவ் பீன் டன் அண்டர் த சன், ஐ ஹவ் வாட்ச் வெரி கீன்லி. ஆனால் என்ன கண்டுபிடிச்சா? நத்திங் மேக்ஸ் சென்ஸ், எல்லாம் மாயா இருக்குது, எல்லாம் மாய மனதுக்கு. ஏங்க இவ்வளோ செல்வத்தை வச்சு எப்படியா நீ சஞ்சலமாக இருக்கிற? இவ்வளோ சொத்தை வச்சு நான் சஞ்சலமாக இருக்கிறேன். இங்கே நல்ல சொத்து உள்ளவங்க யாராவது இங்கே சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? நிறைய செல்வம் வச்சுருக்கேன், எங்கேயாவது சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? உங்கள் கதை எந்த ஊரில் போய் சொல்ல? நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோம், எல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட என்ன மட்டும் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒன்றும் இல்லாதவங்க கூட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வெளிப்படையாக கொஞ்சம் சிரித்தா காமிக்கிறேன், இவனுக்கு அதை கூட முடிய மாட்டேங்குது. செல்வம் இல்லாதவன் என்ன பண்ணுறான்? ஒரு கடமைக்காக சிரிப்போம்னு சிரிக்கிறான், இவனுக்கு வரவே மாட்டேங்குது. யாருக்கு? ஏன்னா அவ்வளோ இருந்தும் அவனுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் இல்லை. எதுக்கு போய் எதுக்கடா நம்ம சிரித்து காட்டணும்? இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் இவன். இவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டா இருப்போம், இல்லாத மாதிரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போது சந்தோஷம் தரலையே, அப்போ என்ன பண்ணுறது? சாலோமனுக்கு செல்வங்கள் என்ன கொடுக்கல? அவன் எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்கல. அடுத்தது என்னது? திருப்தி. அந்த விஷயத்தில் சாலோமன் இங்கே அவரை எழுதி வச்சுட்டார். 1 பிரசங்கி 5:10 வாசிக்கலாம். பிரசங்கி 5:10 வாசிக்கும் பொழுது,
1: பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை.
0: பணப்பிரியம் பணத்தை பிரியப்படுறான், வருது, ஆனால் அதில் என்ன இல்லை, இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். செல்வப்பிரியன் செல்வம் வருது ஆசைப்படுறான், அதில் வந்து என்ன வரல, திருப்தி இல்லையே. நமக்கு எல்லாருக்கும் ரைட்டுங்க, நல்லதாக இருக்குது சாப்பாடு, எல்லாம் விதவிதமாக இருக்குது, சாப்பிட்டு முடிக்கிறவள திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கல, இதை ஒன்று குறையுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அவ்வளோ இன்னைக்கு சாப்பாடு செட் ஆகலை அப்படின்ட்டு. அப்போது செல்வப்பிரிக்கு செல்வம் என்ன செய்யலை? திருப்தி கொடுக்கலை. இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்க போகிறதுல இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஏன் இருக்கிறதே நிறைய இருக்குது, அதை வச்சு அனுபவிக்கிற ஏன் மறுபடியும் சந்தோஷத்தை நிறைய சம்பாதிக்க போகிறாங்க. ஆக்சுவலி நிறைய வர மனிதனுக்கு இதுவரை வந்ததினால் அல்ல, இனி வரப்போகிறதுலாம் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறான், அந்த திருப்தியோடு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம், இன்னும் எனக்கு வீடு வாங்கிட்டேன், என் ஒய்ஃப் பேர்லேயும் வாங்கியாச்சு, பையன் பேர்லேயும் வாங்கியாச்சு, பொண்ணு பேர்லேயும் வாங்கியாச்சு, நாளைக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர்லேயும் என்ன வேணும்? அப்போ அதுவும் வாங்கிட்டோம்னா நிம்மதியாக நம்ம கண்ண மூடிக்கலாம், நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மனிதன் வந்து நிறைய வர வர எங்கே சந்தோஷம் இருப்பாங்கன்னா, இனி வரப்போகிறவைகள் வந்தவைகள் அல்ல, வந்தவைகள் அவனுக்கு எதை கொடுக்கல, தே டு நாட் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் இனி வரப்போ, அதனால் நம்ம அடுத்த முயற்சிக்கு போகிறோம், இது வந்துட்டா அப்படின்னு. அப்போ என்ன வரல, திருப்தி வரல. கடைசியில் நிறைய செல்வம் இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை? செல்வம் இருந்தால் போதுமா? கொடுக்க மனம் வரணுமே. இந்த செல்வம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்ன யார்கிட்டையும் அனுப்பி விட்றாத. என்கிட்ட இருக்க பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ நம்ம எடுத்து யாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, புரியுதா? நம்மகிட்ட வந்த பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை நம்பி தான் வந்தேன், உன்கிட்ட தான் இருப்பேன். நீ நாலு பேங்கில் டெபாசிட் பண்ணு, அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுறவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். அதனால் சொத்து வந்தாலும் போக மாட்டேங்குது, காசு வந்தாலும் போக மாட்டேங்குது. நமக்கு தேவையில்லாத பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட அது எங்கே போக மாட்டேங்குது? பழசாகி போச்சுக்க, பொருள் பழசாகி போச்சு, அது எங்கே போகுது? ஆமாம், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தட்டை ஒரு பழைய இந்த டிவிஎஸ் மாதிரி ஒரு வண்டி, என்ன சாம்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் ரொம்ப நல்ல விதமாக மாறி அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி வட்டி கிடைச்சா கூட நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். கடைசியில் ரொம்ப ஹோப்போட எலெக்ஷன் ரிசல்ட்டு கடைசி ஓட்டு என்றது வரைக்கும் பார்ப்பாங்கல்ல, ஒரு கடைசி ரவுண்டில் கூட என்ன செஞ்சிடலாம். ஆமாம், அப்போ அவர் இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி போகிறதுக்கு கடைசி ஒரு வண்டி தான் மிச்சமாக இருந்தது. சரி, இது ஒரு நமக்கு வரும்போல்னா கடைசியில் அது இன்னார் வந்து எடுத்துகிட்டு போன்ட்டார். ஒருவேளை இதுவாக நமக்கு கொடுக்கப்படும் நினச்சா அவர் என்ன சொல்லிட்டார் கடைசியில், இது வந்து இன்னார் வந்து அவங்க சொந்தக்காரர் வந்து எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு. அப்போ அது என்ன இல்லை, ஏன்னா உலகத்தில் வந்து செல்வம் வந்தால் போதாது, பணம் வந்தால் போதாது, அது என்னை விட்டு போகணுமே, அது போக மாட்டேங்குது. என்னையே என்ன செய்கிறது? அப்போது நான் என்ன செய்ய மாட்டேங்கிறத விட மாட்டேங்கிறேன். அப்போது பணம் வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியலை. சரி, இப்போ ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன்? செல்வங்கள் வந்தது, இப்போ ஆண்டவர் வந்து அவ்வளோ செல்வத்தை கொடுத்தாரு, இப்போ ரிசல்ட் ஃபீட்பேக் என்ன? இது உங்கள் தேவையை சந்திக்கிறதா? ஓங்கி சொல்லுங்களேன், சந்திக்குது சந்திக்கலை? சந்திக்கலைன்னு சொல்ல முடியாது, சந்திக்குது, நிறைய விஷயங்களை சந்திக்குது, கொஞ்சம் விஷயங்களை சந்திக்கலை. அப்போ இது என்ன செல்வம் கிடையாது, இது நிரந்தரம்லாம் இல்லை. அதாவது இது வந்து அவ்வளோதான், இது கொஞ்சம் தேவையை சந்திக்கும், கொஞ்சம் தேவையை சில நேரத்தில் கை கொடுக்கும், சிலதில் கை கொடுக்காது, சிலதில் ரொம்ப உதவியாக இருக்கும், சிலதில் உதவி என்ன செய்யாது வராது. அப்போ இது என்ன செல்வம் இல்லை, ஆனால் மனுஷன் ஒரு மாயில் கிடக்கிறான், சந்திக்கதோ சந்திக்கல பிரதர், எனக்கு வேணும் அவ்வளோதான், சந்திக்க சந்திக்கலையே எனக்கு என்ன வேணும், எனக்கு வேணும் அவ்வளோதான். அந்த மாய்களும் அவன் சிக்கிக்கிறான். அப்போது சந்தோஷம் வரதா வரலையா சொத்து செல்வங்களில்? கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ, செல்வங்களில் சந்தோஷமே வராது. அப்புறம் ஏன் இவ்வளோ ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு தான் செல்வத்தில் சந்தோஷம் வரலாம், கொடுத்துருங்களா எடுத்து கொடுப்பாங்களா? இல்லை, அது வருது ஒரு நேரங்களில் செல்வத்தில் என்ன வருது, சந்தோஷம் வருது. பிறகு எனக்கு இயேசுநாதர் தான் பிறகு சந்தோஷம், என்கிட்ட எனக்கு எந்த செல்வத்தும் எனக்கு எந்த சந்தோஷம் கிடையாது. அப்போ நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தரலில்ல, எவனாட ஆக்கும் போதில் இருக்கும் தேவையில் இருக்கிற அவனுக்கு கொடுத்துருங்க, கொடுப்பாங்களா? இந்த வீட்டில் இருக்கிற பிரதர் எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர், நல்லது காலி பிடி இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிடுங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், சந்தோஷமும் வருது வராமலும் போகுது, நம்பிக்கை வருது வராமலும் போகுது. சில இடத்துல நம்பிக்கையாக இருக்க முடியுது, சாதிக்க முடியுது, பணம் இருக்கிறதுனால, செல்வம் இருக்கிறனால, சொத்து இருக்கிறதுனால. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி, கரை கடந்தால்

காசு இருந்தால் திம்பாக தானே இருக்கிறோம், தைரியமாக தானே இருக்கிறோம். ஆனால் சில நேரம் நம்மளை என்ன பண்ணிடுது, தட் இஸ் ஃபர்ஸ்டிங் எஸ் நம்மளை கைவிட்டுறது. அப்போது நம்பிக்கை வருது, வரும்போது அதுபோல் சந்தோஷம் வருதா வரலையா? வருதுங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் என்ன செய்யலை, வர மாட்டேங்குது. திருப்தி ஒரு நேரம், திருப்தி ஒரு நேரம், திருப்தி இல்லை. வாழ்க்கை எல்லாமே அப்படி தானே, ஒரு நேரம் திருப்தியாக இருக்குது, ஒரு நேரம் திருப்தி. காலைல திருப்தியாக தான் இருக்குது, சாயங்காலம் திருப்தியாக இல்லை. ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு நல்ல திருப்தி, அடுத்த வேளை சாப்பாடு போனால் ஆமாம். செலவில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு இடத்துல ஒரு முறை சாப்பிட்டு அதே ஹோட்டலுமே மறுமுறை சாப்பிடுவான். சாப்பிட்டு சொல்லுவோம், அன்னைக்கு மாதிரி இன்றைக்கு இல்லைப்பா, அன்றைக்கி பயிர காலி போட்டு வந்திருப்பீங்க, இப்போ அரவியத்தில் வந்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்ட்டு. ஒரு நேரம் போய் சாப்பிட்ற இடத்துல அடுத்த நேரம் போகிறவள அன்னைக்கு அவன் குக்கு மாறியிருப்பான், ஒன்றும் மாறலை, உன் நிலவு மாறிட்டிருச்சு. அன்றைக்கி பசிக்க பசிக்க போய் சாப்பிட்டா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, இன்றைக்கி அவ்வளோ பசி இல்லை. அப்போது அது எப்படி இருக்கும், கொஞ்சம் திருப்தி குறைவாக. அப்போது எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது கண்டுபிடிச்ச உண்மை என்னவென்று சொன்னால், உலகத்திலே நமக்கு கிடைக்கிற, நாம் செல்வம் என்று பார்க்கிற பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, திறமை, புத்தி, ஞானம், அறிவு, இவை எல்லாம் சேர்ந்து நமக்கு தருகிறது தராமலும் போகுது, சந்தோஷம் இருக்குது இல்லாமலும் போகுது, நம்பிக்கை இருக்குது இல்லாமல் போகுது. அப்போது இப்போ ஆண்டவர் கேட்குறார், நீ என்னப்பா ஃபீல் பண்ணுற, ஹவு டு யூ ஃபீல்? ஆண்டவரே சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுது, எனக்கு என் தேவையெல்லாம் தருது. சில நேரத்தில் நான் எவ்வளோ தான் பணத்தை வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியலை, நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பெரிய சிக்னஸ் வருது, டாக்டர் போய் சொல்கிறது, டாக்டர் எவ்வளோ பணம்னு கொடுத்துட்றேன், அதனால் உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னா முடியுதா? சமீபத்தை கூட நமக்கு தெரிந்த ஒரு ஆன்டிக்கு உடம்பு நிலை சரியில்லாத பொழுது பிள்ளைகள் போட்டிக்கிட்டு கொண்டு, இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல், எங்கேயா கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், உயிரை காப்பாற்றணும். அங்கே போய் வந்து எல்லாம் ரெடியாக தான் இருந்தாங்க, அவன் என்ன பண்ண முடியலை, பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ண முடியலை, பணத்தை வச்சு என்ன பண்ண முடியலை, காப்பாற்ற முடியலை. அப்போது சில நேரத்தில் பணத்தை கூட்டி எல்லாம் சாதிக்க முடியல, எல்லாம் சாதிக்க முடியல. எலெக்ஷனில் வரவுள்ள பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிற மனுஷத்தை கூட சாதிக்கிறாங்க, அதுவும் செலவில் கைவிட்டுறது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட என்ன செஞ்சுது, ஒரு சிலரை கைவிட்டுச்சு. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம், ஆனால் எவ்வளோ பணத்தை செலவிட்டு என்ன பண்ண முடியலை, ஒரு சில இடங்களில் ஜெயிக்க முடியலை. அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் இப்போ கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், செய்யுது செய்ய மாட்டேங்குது, கொடுக்குது கொடுக்க மாட்டேங்குது, தருகிறது தர மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம், அப்போ இந்த மாதிரி நிலையற்ற, அதனால தான் ஏற்கனவே நிலையற்ற செல்வத்தின்மே என்ன செய்ய வேண்டாம், நிலையற்றன்னா அது ஒரு நேரம் ஒன்று சந்தோஷப்படுது, ஒரு நேரம். அப்போ செல்வம் என்று சொல்லுகிற பொழுது உலகத்தில் காசு பணம் அந்த கரன்சி நோட்டு வடிவத்தில் பார்க்குறதில்ல, என்னுடைய வாழ்விலே எனக்கு எது அவசியமோ அதை கொடுக்குற செல்வம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு செல்வத்தை சொல்கிறேன், அந்த செல்வத்தில் நீ முதலாவது திருப்தி அடை, புரிகிறதா, அந்த செல்வத்தை அனுபவி. அது எந்த செல்வம், நீ நிறைய பேர் இந்த செல்வம் இல்லை, ஆண்டவர் வந்து நம்மளை வந்து செல்வம் தராங்கன்னா காசு நிறைய தரணும், நிலம் நிறைய தரணும், இல்லை நிறைய சொத்து தரணும், கோல்டு தரணும், வெள்ளி தரணும், சாலமன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும், ஆபிரகாம் இடத்துல இருந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும், ஈசாக்கிட்ட கிடைத்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய தேவையை தான் பார்க்குற, உன்னுடைய உனக்கு உன்னுடைய நோக்கம் என்ன, நீ வந்து உன் தேவைகள் சந்திக்கப்படணும், உனக்கு நம்பிக்கை வேணும், உனக்கு சந்தோஷம் வேணும், உனக்கு திருப்தி வேணும், நீ மற்றவங்க உதவி செய்யணும். இப்போ நான் ஒரு செல்வத்தை தரேன் வாங்கிக்கோங்கிறார். அப்போது நாம் எங்கே முடிக்கிறோம், யார் எந்தெந்த சொத்து தருவார், எந்தெந்த ஊரில் தருவார், எத்தனை ஏக்கர் தருவார், இல்லை ஆண்டவர் தருகிற செல்வம் என்ன, அதெல்லாம் நம்ம பாட்டு பாடிட்டுருக்கிறோம், ஒப்பற்ற என் செல்வமே யார் வேண்டு நாதா, நீரல்லவா எது வேண்டு நாதா, பாட்டெல்லாம் அப்படி தான். ஆனால் மனசில் எப்போ சாட்சி சொல்கிறோம், யார் வேண்டு நாதா, நீர் அல்லவோ சொல்கிற மாதிரி சாட்சி இங்கே போய் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்துட்டார் வந்துட்டார். எப்போ வீடு வந்து அப்போ சாட்சி சொல்கிறோம், கிரக பயசனம் கிரக பிரவேசம் நடத்தி என்ன பண்ணுறோம், கர்த்தர் அவிதமாக செய்தார், பணம் வந்தால் சாட்சி சொல்கிறோம், எது வேண்டு நாதா உன் அன்பு அல்லவோ இங்கே போய் சாட்சி சொல்கிறோமோ, ஆண்டவர் எனக்கு அன்பை கொடுத்துருக்க அன்பை கொடுத்துருக்க அன்பை கொடுத்துருக்கிறார் அப்படி நான் ஒரு சாட்சி இருக்கேன், இல்லை ஏதாவது கிடைச்சாதான் சாட்சி சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு உண்மையான செல்வம் வேணுமா இல்லை ஃபால்ஸ் வெல்த் வேணுமா? உலகத்தினுடைய செல்வம் உனக்கு முழுமையாக என்ன செய்யாது, உனக்கு தேவையானது தராது. அப்போ அந்த முழுமையான செல்வத்தை தருவது என்ன, அதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய உறவியரான குமாரனை விசுவாசிக்கிறோம், எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக அவனை தந்தல், இவ்வளவாய் அவ்வளவுதான்ப்பா, டு தி எக்ஸ்டென்ட் பியாண்ட் திஸ்

0: கெனாட் ஆஃபர் எனி திங், எதையும் தர முடியாது. அப்போ இதுதான் செல்வம். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் செல்வமா, இது வேணும், ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு பக்திக்காக தான் என்ன, இல்லை ஆண்டவர் வெறும் பக்திக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரல. இந்த உலக வாழ்க்கையில் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேணும். இப்போ நம்ம மறுபடியும் பாயிண்ட் ஒன்று, யாராக இருக்கணும், வி மஸ்ட் பி வெரி ரிச். அதனால் யோ பவுல் சொல்வார், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவர்களாகவும் தான் ரிச்னஸ் இல்லையா. நாங்கள் தரத்தில் எண்ணப்பட்டோம், அநேகர் ஐஸ்வர்யம் ஆக்குறோம். அப்போ செல்வர் தானே ஐஸ்வர்யம் ஆக்க முடியும் அநேகரை, அப்படி தானே. அப்போது அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்வந்தர் என்றால் என்னவென்றால், ஆண்டவர் எதை செல்வமாக பார்க்கிறார் அதை நீ என்ன செய்ய வேண்டும், செல்வமாக பார்க்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது, வாட் இஸ் த வெல்த், வாட்ஸ் த ரிச்னஸ், இதில் அங்கே பார்க்குறேன், உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் கிடையாது. மனிதன் உலகம் முழுவதும் ஆயுதப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்போது செல்வம் இருக்கிறவங்கள சில டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்கிறாரு, இது இருந்தால் நீ பரலோகத்துக்கு போகிறதே ரொம்ப ரிஸ்க்குங்கிறார். அப்போ எதை செல்வமாக பார்க்க அழைக்கப்படுகிறோம், எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அங்கே தான் செல்வம் இருக்கிறது. All the wealth is hidden there. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சகலவிதமான ஆவிக்குரிய, அப்புறம் எனக்கு சகலவிதமான ஆவிக்குரிய ஹெவன்லி ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். சும்மா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஜெபம் பண்ணுற ஆசீர்வாதம், பைபிள் படிக்கிற ஆசீர்வாதம், சுபாவ ஆசீர்வாதம், அப்படி இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா, அதாவது தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் எபோவ். நம்ம இந்திய பொருள் இருக்குது, அமெரிக்க பொருள் இருக்குல்ல, அந்த மாதிரி சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்னா, இவன் உடனே என்ன பண்ணுறான், அது வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தாங்க, இல்லைங்க, உலகத்தில் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அதாவது விண்ணுலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், அதில் நம்முடைய சுபாவம், நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணம் எல்லாமே, தெய்வ உறவு, தெய்வ ஐக்கியம் எல்லாமே வருகிறது. அப்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்கு கொடுத்துருக்கிறார், அவர் தான் உங்களுடைய செல்வம். ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் என்ன செய்யணும், சும்மா செல்வம்னு நினச்சிட்டு இருக்கிறது இல்லை, அதை என்ன செய்யணும், யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ மஸ்ட் என்ஜாய். இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தை தான் இப்போ பிறகு நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆபிரகாமை காட்டுறாங்க, ஈசாக்கை காட்டுறாங்க, யோசேப்பை காட்டுறாங்க, சாலமனை காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து இந்த ப்ராஸ்பர்டி டீச்சிங் பண்ணுறவங்க, செல்வ வளத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்க பெரும்பாலும் இப்போ நியூ டெஸ்டமென்ட் வந்து ஒன்றும் எடுத்து காட்ட மாட்டாங்க, இல்லைங்க, இங்கே இருக்கிறலாம் வார்னிங்ஸ் தான் இருக்குது, செல்வங்களை குறித்த எச்சரிக்கை தான் இருக்குது. இவங்க எங்கே போகிறாங்க, ஆட்டோ பிடிச்சி எங்கே போகிறாங்க, பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வசனம் இருக்குது, நீதிமொழிகளில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது, பல தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது, ஆஸ்தியும் அந்தஸ்தும் அது இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு இங்கே ஒரு வசனம் கிடைக்கிது, அங்கே ஓடுறாங்க. இப்போது அந்த காலத்தில் இப்போ ஏன் நம்ம எதுக்கு ஆண்டர் வந்து பழைய ஏற்பாட்டுக்கு நம்மளை போக வச்சார், அங்கே போய் பார்க்க வச்சார், ஏன் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம், நமக்கு இங்கே பார்க்க வச்சுக்கலாமே. ஏன்னா இந்த விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சொல்வோம் பணத்தை வள்ளி எள்ளி கொடுத்து, நிறைய சொத்துக்களை வாங்கி கொடுத்து, நிறைய கோல்டு வாங்க வச்சு, இந்த மாதிரி உங்களை ஐஸ்வர்யம் வாக்கலைன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் பாருங்கள், தேவன் உங்களை பெரிய பணக்காரர்களாக்கும்படியான சித்தத்தோடு இல்லை. உங்களுக்கு பெரிய செல்வந்தர் அப்படின்னா உலக ரீதியான சொத்துக்களால், சில தங்க வள்ளினால் அப்படி செல்வந்தராக பிளான் இல்லை. நீங்கள் காட்டுங்க இருந்தா, இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல, ஏன் பேசுகிறாங்க, எல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் எடுத்து தான் காட்டுறாங்க, முடிந்து போனது இல்லையா. அவள் பழைய ஏற்பாடுனா பழசுங்க, அது அது பழைய ட்ரெஸ், அது பழைய ஏற்பாடு. இவங்க வந்து எங்கே போகிறாங்க, செல்வ வளங்களை குறித்து பேசுகிற எந்த ஒரு போதகராவது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நின்று புதிய ஏற்பாட்டு கொடுக்குற ப்ராமிஸ்லேருந்து பேசுகிறாங்களா, பேச முடியுமா. ஒன்றும் வேண்டாம், மாதா மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கல்ல போதகர்கள், இவர்களுக்கெல்லாம் ஞான வெளிப்பாடு இருந்தால் நீங்கள்லாம் உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களாக இருந்தால் புதிய ஏற்பாடுகள் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு கிடைக்காது, கிடைச்சாலும் 3-4 மாதத்துக்கு தான் கிடைக்கும், அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகிடும், அப்புறம் மறுபடியும் எங்கே போகணும். எல்லா போதகர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை எங்கேருந்து வருது, பழைய ஏற்பாடு. சரி இருக்கட்டும், நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கிறாரா கொடுக்கலையா. இப்போ ஈசாக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, யோசேப்புக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ஆஸ்தியும் அது இதுன்னு நிறைய விஷயம் பழைய பாடல சொல்லப்படும், நிறைய இடங்களில் ஆசிரியம் வச்சுருக்கிறார். ஏன் அந்த மாதிரி நமக்கு புதிய ஏற்பாடில் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா புரிஞ்சுங்க மக்களையே, நல்லா புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து மனிதனுக்கு இந்த உலக பிரகாரமான செல்வங்கள் தான் ஆசீர்வாதங்களாக அறியப்பட்டிருக்கு. அதுதான் ஆண்டவரும் கொடுத்தார். எல்லா ஜாதிகளும் பார்த்தா செல்வங்களை அறிந்துதான் தேவனும் அவர்களுக்கு எதை கொடுத்தார். ஏன்னா அன்றைக்கு என்ன நடக்கல, உண்மையான செல்வத்தை அவனுக்கு கொடுக்குற காலம் வரல. உண்மையான அந்த ப்ராஸ்பரிட்டி என்ன, உண்மையான வெல்த் என்ன, உண்மையான ரிச்னஸ் என்ன சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்னு எழுதியிருக்கல, அதுதான் செல்வம். அந்த செல்வம் பழைய பாட்டுக்காரங்களுக்கு இல்லை, அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும். அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய தெய்வ மனிதர்களாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை அவங்க அனுபவிக்கல, அதை அவங்க தூரத்தெல்லாம் பார்த்தாங்க இல்லையா. அதனால் அவர்களோட மேன்மையான ஒன்றை நமக்காக என்ன பண்ணியிருக்கார், வைத்திருந்தாலும் எப்படி நம்ம படிக்கிறோம். அவர்களுக்கு வந்து அவர்களுடைய எல்லா அதாவது எல்லா விதமான தேவையை சந்திக்கிற அந்த தெய்வீக செல்வம் கொடுக்கப்படலை. தேவன் அவர்களை ஆசீர்வித்த பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களை எடுத்து தான் ஆசீர்வித்தார். புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற கோல்டு, உலகத்தில் இருக்கிற பணம், உலகத்தில் இருக்கிற லேண்டு. அதனால் தான் ஆபிரகாமும் அவங்கவுங்க நிறைய செல்வம் வச்சுக்கணும் பாருமா. அப்போ கூட பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடில் தேவ பிரியர்களாக வாழ்ந்த எல்லாரும் பணக்காரர்களாக இருந்திருக்கிறாங்களா? எத்தனையோ தேவமனை ஒரு ஆபிரகாமை தான் நம்ம திரும்ப திரும்ப வேறு ஆளை கிடைக்காதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஆளுகளாம் திரும்ப திரும்ப அவருடைய பேரை தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஏன் எலிசாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க? எலிசாவை கல்யாண வீட்டில் கூட இந்த எலிசாவு மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லமுன்னா ஆபிரகாமை போல் தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் கிடைச்சாரு பாருங்கள், ஆளுக்கு ஆள் என்ன செய்கிறாங்க, எனக்கு உனக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. எலிசாவை எலியாவை எலியாவை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம். ஏன் சொன்னால் தப்பாக போயிடுமா? கல்யாணம் ஆகிற அன்னைக்கு கர்த்தர் உன்னை எலியாவை போல ஆசீர்வாதம். பஞ்சம் வந்தால் கூட உனக்கு கேரியத்தில் என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அங்கே வத்துனா கூட விதை வீட்டில் போய் ஐயோ தொடக்கமே சிக்கலாக இருக்குது, விதை வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட வேண்டிய கண்டிஷன் வந்துடும் போல இருக்க. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஆபிரகம் போல் அநேக வேலைக்காரர்களோட என்ன செய்யணும், நிறைவாக எல்லாம் இருக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சிங்க, இந்த உண்மையான தெய்வீக செல்வம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரல, அவர்களுக்கு இந்த பூமிக்குரியவைகள் தான் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நீங்கள் வந்து உபாகம் 28 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல நான் என்னுடைய கட்டல் கற்பனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சொல்லணும், போகையிலும் ஆசீர்வாதம் வரைகளும் என்ன ஆசீர்வாதம் அது, நீ கையிட்டு சீக்கிரம் எல்லாம் அவனுக்கு வாய்க்கும், நீ கடன் வாங்குவாய். ஓ தப்பாக சொல்கிறேண்ணா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ எல்லாம் என்ன செல்வம் அது, உலக செல்வம். ஆனால் புதிய பள்ள ஏன் நமக்கு ஆண்டவர் வந்து பாரபட்சம் பண்ணுறாரா? அவ்வளோ அந்த 28 அவ்வளோ சொன்னாரே, ஏன் ஏசுநாதர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை? நீ இந்த விதமாக நான் சொல்வதெல்லாம் கேட்டா என்றால் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீயோ கடன் கொடுப்பாய் வாங்க மாட்டா. அப்போ நம்ம எல்லாம் கடன் கொடுக்குற யாராக இருக்கலாம், மார்வாடிகளாக இருக்கலாம்ல. ஏன் ஒன்று புதிய பாடாது, அது என்ன அந்த ஆபிரகாமு ஈசாக்கு இந்த ஆளுகளெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ணார், என்ன மாதிரிப்பட்ட ஆளுகளையும் ஒன்று அந்த மாதிரி பண்ணலை? ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உலகத்தோடு முடிவடைகிறதான ஆசீர்வாதம். அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டாலும் அது உலகத்தோடு முடிவு, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது உன்னத ஆசீர்வாதம். இது இங்கேயும் வேலை செய்யும், அங்கேயும் வேலை செய்யும். புரிகிறதா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் மணியை பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு போனால் ஒரு வேல்யூவும் கிடையாது. எங்கேயாவது அதை வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான்ல, ஒரு சில இடத்துல என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று ஈரோவோ டாலர்னு வச்சுக்கலாம், உலகத்தினுடைய அத்தனை நாடுகளையும் வேல்யூ. புரிகிறதா? எந்த நாட்டுக்காரும் வாங்கிடுவான். நம்ம இந்தியன் மணியை கொண்டு போனால் பக்கத்துக்காரன் பாகிஸ்தான் கூட வாங்க மாட்டான், அவனும் ஈரோனா வாங்குவான். அவன் அதே மாதிரி தான் தேவன் அளிக்கிற அந்த விண்ணுலக செல்வம் என்பது எல்லா இடங்களுக்கும் செலவிடும். அப்போ இங்கே வாங்க, இப்போ நமக்கு செல்வம் என்ன, இதாக ஃபெய்த். ஆண்டவர் சொல்கிறாரு, உலக செல்வத்தை உனக்கு நான் அவ்வளோ கொடுத்தாலும் நீ என்ன செய்ய போகிறதில்லை, நல்லா இருக்க. அப்போது தேவ உறவு தான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய செல்வம். இந்த தேவ உறவு வருகிற பொழுது அது நம்முடைய உடல் தேவை சந்திக்கிறது, மனத்தேவை சந்திக்கிறது. புரிகிறதா? தேவ உறவு வந்தால் நமக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காது, ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, தங்குறது வீடெல்லாம் கிடைக்காது, நோய் வந்தால் மருந்து மாத்திரையெல்லாம் கிடைக்காது, போக்குவரத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும், என்ன கிடைக்கும், மனசு சமாதானம். நீ சந்தோஷமாக சாப்பிடாமல் இருப்பேன், நீ எப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் சமாதானமாக இருப்பேன், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மோட இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வரதுக்கு உங்களுக்கு இன்னது தேவைன்னு தெரியாது. ஜெபம் பண்ணுறது கூட நமக்கு ஏதாவது ஒரு டீ குடித்தாதான் நம்ம உற்சாகமாக ஜெபம் பண்ண முடியாது. அப்போ டீ கொடுக்கணும்ல உங்களை இல்லையா, ஏதாவது சாப்பிட்டா தான் கொஞ்சம் பிரசங்கமே கேட்க முடியும். அதனால தான் எங்கள் நம்ம கூடுக்கெல்லாம் பெரும்பாலும் சாப்பாடு போட்டுறது. இப்போ ரொம்ப பண்ணலை, அதை கூட்டங்கள் பண்ணலை. ரைட், இருக்கட்டும். இப்போது தேவ உறவில் நம்முடைய உலக பிரகாரம் தேவை சந்திக்கப்படுதுங்க. நீங்கள் தேவ உறவு இருக்குது, ஆனால் ஆண்டவர் எனக்கு உலகத்துக்கு ஒன்றுமே தரல, சாப்பிட தர மாட்டேங்கிறார், உடுக்க தர மாட்டேங்கிறாரு, நல்ல வீடு தர மாட்டேங்கன்னு சொன்னால் எங்கேயோ சம்திங் ப்ராப்ளம். ஒரு காலகட்டங்களில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம சில சூழலை கடந்து போக நேரிடலாம். நாம் சில காரியங்களை தேர்வதற்கும் வளருவதற்கும் தேவனை அறிவதற்கும் நம்ம பஞ்சத்தின் காலங்களையும் இல்லாமல் காலங்களையும் இயலாமல் காலம் கடந்து போக நேரலாம். ஆனால் நாம் ஒரு சூழல்களை வாழ்ந்து பக்குவப்படுகிற பொழுது அந்த தேவ உறவு இந்த உலக வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படி நம்ம கொடுக்கப்படலன்னு சொல்லி நம்ம எங்கே ஓட்டம் இருக்குன்னு கவனிக்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு சாப்பாடு கிடையாது. தேவன் என்னோடு இருக்கிறார். இப்போ பவுல் கூட ஒரு காலகட்டத்தில் பசியோடு இருக்குன்னு சொல்கிறார். அதுக்காக எல்லா காலத்தையும் பசியோடு இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுபோல் ஒரு காலமும் வரலாம், வந்தால் என்ன செய்ய, வி ஆர் அக்செப்டிங். ஆனால் தேவ உறவு உங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கும், உடையும் கொடுக்கும், உறவிடத்தையும் கொடுக்கும். அடுத்த பதவி நம்பிக்கை. எரேமியா 17 வாசிக்கும் பொழுது கர்த்தர்மே நம்பிக்கை வைத்து, கர்த்தர்மே நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான், செல்வங்களுமே நம்பிக்கை வைத்து செல்வங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் யாரு, அது 5 சொல்லுது. எரேமியா 17:5 வாசிப்போம்.
1: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன்.
0: அப்போ மனுஷனை உலகத்து பொருட்களை செல்வத்தை கோல்டை சில்வரை இவைகளை நம்பி வாழுகிற பொழுது சபிக்கப்பட்டவன், ஹீஸ் அ கர்சர் பர்சன். ஆனால் கடவுளையே நம்பி இருக்கிறான், வேற ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஹீஸ் த பிளஸ்ட் பர்சன். அதே மாதிரி நான் இப்போ எந்த செல்வத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய செல்வம், ஸ்பிரிச்சுவல், அந்த வெல்த்தை பற்றி பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்த சந்தோஷம், சங்கீதக்காரனாகிய தாவி சொல்கிற பொழுது உம்முடைய சமூகத்தில் எனக்கு, அப்போ அவனுக்கு நிறைய வீடு வசதி ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பெர்ஃபெக்ட் ஜாய் எங்கே தான் என்ஜாய் பண்ணான், இனி ஒரு ப்ரெசன்ஸ் ஆகாத ஃபுல்லாக செய்ய மனசு நிரப்பிடுதுன்னா. அப்போ எவ்வளோ தான் காசு பணம் இருந்தால் அது நடக்க மாட்டேங்குது. இந்த தெய்வ உறவுகள் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீடர்களோடு பேசுகிற பொழுது யோவான் 15 வாசித்து பார்க்கலாம், 11 சொல்லுவார், இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் சும்மா வாயால் வட சொல்கிறதுக்கு இல்லை, போதனை போதனை போதனை கற்பனை கற்பனை கற்பனை பிரசங்கெல்லாம் கேட்டு போயிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான் நம்மால் செய்யவே முடிந்தது அப்படி இல்லை. இந்த பிரசங்கத்தெல்லாம் ஒழுங்காக உருப்படியாக நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உருப்படியாக கேட்கல. பிரசங்கத்தை மட்டும் கேட்டே போடுறோம் ஆனால் சந்தோஷமாக இல்லையே, அது உங்கள் பிரச்சனை தான். ஆண்டவர் சொன்னார், நான் இவைகளை அந்த வசனத்தை வாசிப்போம்,
1: சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
0: இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு ஆன்மீகம்னா, இதெல்லாம் அப்படி தான் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதுவும் ஆன்மீகம் அப்படி இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால் என்னில் நிலைத்திருந்தீங்கன்னா என் சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும், அது எப்படி இருக்கும், தட் வில் பி த கம்ப்ளீட் ஜாய், ஆல்சோ த பெர்ஃபெக்ட் ஜாய், தட் வில் பி எவர் லாஸ்டிங், அது நீண்டு நீளமான காலமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்தி. கர்த்தருக்குள் இருக்கிறவன் எப்போவும் இப்படி இருக்கிறான். ஒரு இஸ்லாமிய போதகர் கூட போதிக்கிறவள்ள, அவர் இந்த செல்வங்களை இப்படி பேசுகிறவள்ள ஒரு பாயிண்ட் சொல்வார், அல்லாஹ் வந்து எல்லா செல்வத்தை விட ஒரு செல்வத்தை தான் ரொம்ப விரும்புகிறேன், நீ போதுமன்ற மனதோடு இருக்கணும் தான் பைபிள் சொல்லுது இல்லையா. அப்போ சரி போகல வந்து தெளிவாக சொல்கிறார், அது இஸ்லாமிய போதகர் கூட அதை சொல்கிறார், போதுமன்ற மனம்தான் இருக்கிறதுல என்ன செல்வம், பெரிய செல்வம். அப்போ தேவனோடு இருக்கிறவனுக்கு நிறைய இல்லாமல் இருந்தாலும், பிளண்டியாக இல்லாமல் இருந்தாலும், கொஞ்சம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி இருக்கே அது நிறைவாக இருக்குது. தேவ உறவு இருக்குது, தேவ ஐக்கியம் இருக்குது, தேவ சிந்தனை இருக்குது, தேவ வார்த்தை இருக்குது, தேவன் கொடுக்குற நம்பிக்கை இருக்குது. அதனால் வேர்ல்டி அந்த மணி பவர் இல்லைன்னு சொன்னால் அந்த வெல்த் பவர் கம்மியாக இருந்தாலும் ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைட். போதுமன்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிற பொழுது பிலிப்பியர் 4:11 எந்த நிலைமையிலும், இப்போ எவ்வளோ செல்வத்தை வச்சுட்டு நம்ம என்ன பார்த்தோம், திருப்தி இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் தேவ உறவில் வாழ்கிறவனுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன இருக்கிறது, மனரம்யம் வந்திருக்குது. அடுத்தது தேவ உறவில் இருக்கிறவனுக்கு, நான் ஏற்கனவே பார்த்தோம் உலக செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டோம், ஏன்னா மைண்ட் அலோவ் பண்ணாது, எல்லாம் உனக்கு வச்சுக்கோ வச்சுக்கோ நாளை உனக்கு தேவைப்படும், எல்லாம் இருக்கிறலாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது நீ, அதுதான் உலகத்தினுடைய நிலைமை. ஆனால் தேவனிடத்தில் தேவ செல்வத்தை அனுபவிக்கவே மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அவன் தேவனிடத்தில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான், அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவான், குறைஞ்சபட்சம் மற்றவங்களுடைய சந்தோஷம் அழிக்காமலாம் இருப்பான். நீங்கள் சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுக்கல, அழிக்காதீங்க. ஏன் அழிக்கிறீங்க? ஏன் அழிக்கிறீங்க? யூ டோன்ட் ஹாவ் எனி ஜாய். ஜாய்லெஸ் பர்சன்ஸ் ஆல்வேஸ் தே வில் டிஸ்ட்ராய் த ஜாய் ஆஃப் அதர்ஸ். சந்தோஷம் இல்லாதவன் மற்றவருடைய சந்தோஷம் அழித்துக்கொண்டே இருப்பான், அரித்துக்கொண்டே இருப்பான், கரையை அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டே இருக்கும். அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கணும். ஏன்னா சந்தோஷம் இல்லாத சங்கத்தில் இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாதவருடைய சங்கத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களை சந்தோஷமாக இருக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள அடக்கி வைக்க முடியாதுங்க. அந்த சந்தோஷத்தினால நீங்கள் என்ன செய்வீங்க? மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் அடுத்த சந்தோஷத்துக்கு பிரச்சனை பண்ணாமல் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியாது. நம்ம போன சண்டை பார்த்தோம், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அதுங்க பிரதர், அதெல்லாம் உடல் உடனே மறந்துடணும். அப்புறம் அதையெல்லாம் ஞாபகம் வச்சு அப்புறம் இந்த வாரம் நீங்கள் பேசுகிறது எங்கே கொண்டு வைக்கிற? ஸ்டோரேஜ் வேணும்ல, ஃபோன்லலாம் டிலீட் பண்ணிட்டே இருக்கணும்ல. அதனால் அப்படி டிலீஷன் இருந்தால் தான் அடுத்த என்ன செய்ய முடியும், நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் பிரதர், அந்த பழைய கதையெல்லாம் கேட்காதீங்க. நாங்கள் நீங்கள் புதுசாக அதை புதிய ரசத்துக்கு இடம் விடுறோம், புதிய துருத்தி. ரைட், இருக்கட்டும். இப்போது பிறருக்கு உதவுற நீங்கள் கர்த்தருடைய அதை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் செல்வத்தை பெற்றிருந்தால் உங்களுடைய அனு கர்த்தருடைய அன்பு பெற்றால் மற்றவங்களுக்கு அன்பு கிடைக்கும். கர்த்தருக்கு சந்தோஷம் பெற்றால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உலக செல்வம் நம்ம ரொம்ப பொசசிவாக இருப்போம். எனக்கு இன்னும் வேண்டாம், இன்னும் வேண்டாம். என் பையனுக்கு ஓகே, பையனுக்கு பையன் பிறந்திருக்கா, நாளைக்கு அந்த பையனுக்கு கூட வளர்ந்து என்ன செய்வான், அவன் கல்யாணம் பண்ணும், அப்போ அவனுக்கு வேணும். நான் செத்து போனால் கூட அடுத்த ரெண்டு மூணு தலைவருக்கு என்ன வேணும், வேணும் அப்படிங்கிற வேணும். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், நம்ம டைட்டில் என்னது, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், கர்த்தராலம் செல்வந்தலாக வாழ்வது எப்படி, கர்த்தருடைய உறவில் வாழ்வது தான். அல்லேலூயா. தெரியுமே இங்கே தான் வந்து முடிப்பீங்கன்னு. இந்த வண்டி எந்த ஊர் போச்சுன்னா கடைசியில் என்ன செய்யும், இந்த இடத்துல தான் வந்து சேரும், வேறு வழி கிடையாதுங்க. சென்னையில் 70 ஒரு பஸ்ஸு போகும், அது எங்கே சுற்றுனாலும் கடைசியில் அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன செய்யும், வந்து சேர்ந்துடும். அதை மாதிரி அப்போ தேவ உறவில் வாழ்கிற பொழுது உங்களுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு திருப்தி இருக்குது, உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்ய தன்மை. அப்போ உங்களுடைய எல்லா ஒரு செல்வம் என்ன செய்யணுமோ அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறது எந்த செல்வம், நாட் த வேர்ல்ட்லி ரிச்னஸ். உங்களுக்கு எவ்வளோ லேண்ட் இருந்தாலும், எவ்வளோ கோல்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, அந்த செல்வம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்காது. கொடுக்குற செல்வம் எது? தெய்வீக செல்வம். அல்லேலூயா. அதனால் முதலாவது, அதனால தான் சங்கீதம் 68:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் பெருகுன்னு அதன் மேலே என்ன பண்ணாதுங்க, நம்பிக்கையே வைக்காதீங்க. நிலை இல்லாத ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்கணும். பவுன் கூட சொல்கிற பார்க்குறோம். அப்போது தேவ உறவு தான் எல்லா காலங்களிலும், வறட்சியான காலத்தில் அது என்ன செய்யும், நீர்க்கால்களின் உரங்களில் வேர்களை விடுகிற ஒரு மரத்தை போல் என்ன செய்யும், அது எப்பொழுது செழிப்பாகும். இப்போ நீங்கள் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம செல்வந்தலாகிறது எப்படி? தேவகுமாரனுடைய உறவில் நீங்கள் வாழணும். சும்மா நான் இவ்வளோ சொன்னதுனால செல்வம் செல்வம் மைண்டில் சிந்திச்சுட்டு இருக்கிறதில்ல. கர்த்தர் செல்வம்னா என்னுடைய மனத்தேவை சந்திக்கப்படுகிறதா, உடல் தேவை சந்திக்கப்படுகிறதா? சந்திக்கப்படலைன்னா அந்த செல்வத்தை நீங்கள் அனுபவிக்கலை. அது உங்களை சந்தோஷப்படுத்துதா? அது உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா? இந்த செல்வத்தினால் மற்றவங்களுக்கு இதை பிரயோஜனம் இருக்குதா? அப்போது தேவன் குமாருங்கிற செல்வம் தான் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நம்ம சும்மா ஆன்மீகத்துக்காக சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். சார், இப்போ நம்ம சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் டாபிக். இப்போ அடுத்தது இதெல்லாம் இருந்தாலும் பிரதர், இப்போ நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வரோம். இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம செல்வம் எது? கர்த்தருடைய உறவு. இந்த உறவு இருந்தால் ஒரு செல்வம் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுக்குறது இதுதான், தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம இருக்கு. சரி, இப்போ நமக்கு காலைல பால் பாக்கெட் வாங்கணும். அவங்க வந்து ஒரு 5 பாக்கெட் கொடுப்பா, இல்லை 3 பாக்கெட் கொடுனு வாங்கினோடனே, காசு கொடுங்க கேட்டவுடனே, ஜிபேயா இபேன்னு கேட்குறேன், ஒரு பையன் இல்லைப்பா, என்னுடைய செல்வமே கர்த்தர் தான் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டான், ஒரு வயசு பையனாக இருக்கிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு உள்ள விசாரிக்கிறாங்க, பையனுக்கு என்ன இருக்குது? கர்த்தரே செல்வம். கர்த்தரே செல்வம். பொண்ணு கொடுப்பாங்களா? இல்லை பொண்ணுள்ள கேட்குறான், என்ன பொண்ணு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு, கர்த்தரே செல்வம். இதெல்லாம் வேலைக்கு ஆகா. அப்போ உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம உலக செல்வம் வேணும் இல்லையா? அப்படின்னா அது இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் வி நீட் இட். புரிகிறதா? இது நமக்கு தேவையான எல்லாம் தராது, உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் தராது, முழுமையான நம்பிக்கை தராது, அது தேவை. அப்போ அந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம போய் எங்கேயுமே பஸ்ஸில் ஏறிக்கிட்டு கர்த்தரையும் செல்வோம், உன் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும், இல்லை அவன் கியூஆர் கார்டை காட்டுவான், நம்ம எப்படி போய் ஸ்கேன் பண்ணுறது? இல்லை, அது நம்முடைய இன்டர்னல் லைஃப். அதான் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நிறைவாக இருக்கிறோம், எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? நீங்கள் இப்போ உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சதுனால இப்போ உங்களுடைய மனம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய எண்ணம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய வழிகள் கரெக்டாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் நல்ல விதமாக பணம் சம்பாதிப்பதற்கு தகுதியான நபராக மாறிட்டீங்க. நவ் யூ ஸ்டார்ட் மேக்கிங் மணி. இப்போ நீங்கள் தப்பாக போய் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க, குறுகிற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க, அடுத்தவரை ஏமாற்றி சம்பாதிக்க மாட்டீங்க, தகுதியற்ற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தேவனை, நம்முடைய செல்வம் இதுதான், தேவன் தான் செல்வம். அந்த செல்வத்தை எல்லாம் தேவை சந்திக்கனால, அந்த செல்வத்தோடு வாழ்கிறபடினாலே என்னுடைய வழிகள் சரியானவைகள், என்னுடைய நோக்கங்கள் சரியானவைகள், என்னுடைய சுபாவங்கள் சரியானவர்கள், என்னுடைய எல்லா விதமான செயல்கள் சரியானவர்கள். இப்போ நான் என்ன செய்யணும்? பணத்தை. அப்போ முதலாவதாக கர்த்தனுடைய செல்வமாக இருந்தாலும் உலக வாழ்க்கைக்கு பணம் வேணும். பணம் சம்பாதிக்கிற இப்படி இங்கே வந்து அப்படியே நம்மளை மேஜிக்காக கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? அப்படியே பணத்தை கொட்டி கொடுத்துடல. நம்மை வந்து நல்ல செல்வங்களை அனுபவிக்கிற நபராக மாட்டின உடனே நாம் இப்போ என்ன பண்ணுறோம்? அட்ட ஒரு லெவலாக பஸ் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நாம் சம்பாதிக்கணும். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறவங்கள ரெண்டு தசலோனிக்கு மூன்றாம் மத்தியதும் எட்டாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது, நாங்கள் ரொம்ப கர்த்தரத்தில் பக்தியாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு செல்வமாக இருக்கிறாரு, அதனால் ஒரு வேலை எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு சொல்ல என்ன சொல்கிறாரு? இரவும் பகலும்
1: வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட.
0: ஏங்க அவ்வளவு தேவ மனிதனுக்கு ஏன் வேலை செய்யணும்? இல்லை, அவன் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கை இருந்தது, யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது. வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி. தேவ உறவை அனுபவிக்கிற வாழ்க்கையில் நம்ம யாரையும் சாரக்கூடாது. அனைவருடைய உதவிகள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் எந்த உதவியும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாரக்கூடாது. ஏன்னா நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அளவுக்கு வி ஆர் நாட் ஸோ வீக். தேவடைய பிள்ளைகள், ஐயோ எங்கள் அண்ணனுடைய ஏதோ மாதம் மாதம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் சித்தப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் தங்கச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து தேவனை அறியாத காலங்கள் ஓகே, தேவனை அறிஞ்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நான் ஆண்டவரை சார்ந்து என் தேவைகளை சந்திக்கின்றவனாக இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நோயினுடி வந்து போச்சு, உங்களால் சம்பாதிக்க முடியாது, அப்போது உங்கள் அக்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய வழியாக இருக்கும். உங்கள் அண்ணன் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டவருடைய வழியாக இருக்கும். உங்களுடைய நண்பர் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டவருடைய வழியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிற ஆற்றல் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுடைய தயவில் வாழக்கூடாது, பிறர் சார்பு வாழ்க்கை கூடாது. ஏன்னா கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற அந்த தாட்சியடின் பைபிள் என்ன செய்கிறது? இதான் செல்வம். புரிகிறதா? இதான் செல்வம். இப்போ போயிட்டு வந்து நீ எப்படி சாப்பிட்ற? கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய அண்ணன் மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்குறார், கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய பெரியப்பா இவ்வளோ கொடுக்குறார், கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய சபையில் என்னுடைய நண்பர் ஒரு இவ்வளோ கொடுக்குறார். இதெல்லாம் ரைட்டுங்க. அது எப்போ எப்போ உனக்கு வேலை செய்ய முடியலை, உனக்கு வேலை இல்லை, அப்போ ரைட். ஆனால் உனக்கு வேலை செய்யும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னால் உனக்கு கைக்கு நேரிடுகிறது ஏதோ அதை உன் எல்லா பலத்தோடு என்ன செய்ய? சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் வேலை செய்யும் பிரதர், என்னுடைய அந்த தகுதி 50,000 குறைஞ்சது கிடைக்கணும், ஆனால் இவன் 25,000 தான் கொடுக்குறான், அதனால் நான் காலம் முழுது என்ன செய்கிறேன்? சும்மா இருக்கிறேன். வருத்தம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுகிற சங்கத்தில் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஐயா 50,000 ஒரு சம்பளம் தரல. சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இவ்வளோ சம்பளம், அவன் வெளிநாட்டில் இருந்துட்டு போக தொலைக்க வேண்டியதானே, இந்தியாவில் இவ்வளோ தான் சம்பளம் கிடைக்கும், தர இவ்வளோ தான் தர முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜிப்மன் எல்லாம் அவ்வளோ கொடுக்குறாங்க, நர்சஸுக்கு ஜிஹெச்சில் கொடுக்குறாங்க. பாவம் அந்த அது இந்த பாண்டியில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, யாரும் 15,000 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே போகிற லேக்ஸுகளை கொடுக்குறாங்க, அவங்களும் அவங்க தான் கடை கடை கடைக்கு சொத்தெல்லாம் வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிகினருக்கு அவ்வளோ சம்பளம் இருக்காங்க. இதுகளும் நர்சிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்கே படித்து இங்கே படித்து அலையால் அலைஞ்சால் அதிகபட்சம் கொடுத்தா 20,000 இல்லை 25,000, அதுக்கு மேல் எல்லை தாண்டாது. என்ன செய்கிறது? ஜிப்மரில் 100,000 கிடைக்குதாமே, அவ்வளவு கிடைக்கிற ஒரு வேலையை 15,000 வாங்கி நான் எப்படி செய்கிறது? ஆனால் செய்ய மாட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட 15,000 வாங்கு. புரிகிறதா? என் தகுதி 50,000 1,00,000 எனக்கு கிடைக்கல, நல்ல தகுதியான வேலை. தகுதியாக வேலை பார்க்காத ஐயா, நீ அடுத்தவரை சார்ந்து வாழ்கிறத விட நீ 50,000 ஒரு தகுதி இருந்தாலும் உனக்கு 25,000 கிடைக்காது செய்ய அந்த வேலையை. வேலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட அப்போது நாம் வந்து பிறர் சார்பு நிலைமை இருக்கக்கூடாது. அண்ணன் சார்பு, அக்கா சார்பு, தம்பி சார்பு, மனைவி சார்பு, இந்த சார்புலாம் என்ன செய்யணும், தேவ சார்பில் வாழணும். ஏன்னா தேவ உறவு வந்துச்சுன்னா உங்களுக்கு இது முடியுங்க. பிலீவ் தேவ உறவு வந்தால் உங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். எப்படி சந்திப்பார், நீ வீட்டில் இரு தம்பி, நான் அப்படி என்ன செய்கிறேன், மேலே மட்டும் என்ன பண்ணு, கொஞ்சம் ஹோல் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்க, நான் கூறிய பிச்சுக்கிறேன் என்ன பண்ணுவேன். இல்லை அப்படிலாம் கிடையாது, கர்த்தர் நம் மூலமாக தான் சம்பாதிக்க. வா உனக்கு கொடுத்த ஆற்றல், உனக்கு கொடுத்த சூழலை கொண்டு என்ன செய்யும், உன முடியாமல் போயிட்டால் நீ வீட்டிலே இருப்பேன். அப்போ என்ன செய்வாங்க, அண்ணனை கொண்டு, தம்பியை கொண்டு, அக்காவை கொண்டு, தங்கச்சியை கொண்டு, வில் விசேஷத்தை கொண்டு கடவுள் சாப்பிடும். அது கடவுளுடைய வழி புரிகிறதா, அந்த இடத்துல பெரும் பாராட்டி இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ பிரசார்வ நிலைமை. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது வேலை செய்யாதவன் என்ன செய்ய வேண்டாம், சாப்பிடவும். இது என்னம்மா இப்படியெல்லாம் ஒரு தேவ மனித அன்பை பற்றி, அன்பை பற்றி பேசினவர் இப்படி பேசிட்டார், வேலை செய்யாதவன். ஏன் அந்த அளவுக்கு வேலை செய்யணுங்கிறார் அவர். அப்போது இதன் வழியாகத்தான் கர்த்தனமை ஆசீர்விக்கிறார். அப்போது பிறரை சாராமல் பிறருக்கு உதவணும். அதான் போக சொல்லுவோம், நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடி சாப்பிட்டுருந்தீங்க, ஒரு வரம் அந்த வசனம் கரெக்டாக. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும், வேலை செய்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போது தேவ உறவு என்கிற மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் அடைகிற பொழுது உங்களுடைய வழிகள் சரியாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கிறது, உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள், உலகத்தில் யூ மேக் மணி. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் என்ன எவ்வளோ பேர் சம்பாதிக்க போனாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தவறான பாதையில் போக மாட்டீங்க. போக மாட்டீங்க, நீங்கள் தேவ உறவை அனுபவிக்கிறீங்க. தேவனுங்கிற செல்வத்தை அனுபவிக்கிறதுனால அந்த செல்வத்தை இலக்கு விதமாக செல்வம் சம்பாதிக்க போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக சம்பாதிப்பீங்க, நல்லா வாழ முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். எனவே உலக செல்வங்கள் இவ்விதமாக வருகிறது. நம்முடைய ஒப்பற்ற செல்வம் என்ன, கர்த்தரா இயேசு கிறிஸ்து. எனவே இந்த உலக செல்வம் கம்மியாக இருந்தாலும் தட் வில் கிவ் அஸ் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், புரிகிறதா. ஏன்னா நமக்கு ரியல் அந்த வெல்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அப்போ செல்வதெல்லாம் வாழ்வது எப்படி, கர்த்தர் நமக்கு அருளின செல்வத்தை நமக்குள்ளே பெற்று அனுபவித்து அனுதினமும் ஆண்டவர் நன்றி செலுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை செல்வந்தர்களாகவே வாழ வைப்பார். செல்வங்கள் மூலமாக வருகிற எல்லா நன்மைகளும் கர்த்தரால் நமக்கு வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சூத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளை காணும்படியாக செய்த கிருபிக்க உம்மை சூத்திரிக்கிறோம். செல்வம் என்றால் என்னவென்பதையும், செல்வம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னவென்பதையும், எந்த செல்வம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கும் என்பதை எங்களுக்கு தெளிவாக அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நீரே எங்களுடைய உண்மையான செல்வமாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு அறிவித்தீர். உண்மை நாங்கள் செல்வமாக பெற்றிருக்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுடைய வாழ்வுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கிறதை உணர்கிறோம். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்விற்கு தேவையான ஆண்டவரை நாங்கள், எங்களுக்கு தேவையான செல்வங்களை நீர் கொடுக்கிற ஞானத்தாலும் அறிவாலும் புத்தியாலும், நீர்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளாலும், நீர்களுக்கு கொடுக்குற கிருபைகளாலும், நீர்களுக்கு காட்டுகிற வழிகளினாலும் சம்பாதிக்க நாங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னேன். அதன் மூலமாக நாங்கள் பிறரை சார்ந்து வாழாமலும் பிறருக்கு உதவி செய்து வாழவும் எங்களுக்கு நீர் ஆண்டவரை வழி ஏற்படுத்தி கொடுக்கிறீர். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த உண்மைகளை சார்ந்து வாழ தொடர்ந்து கிருபிதாரம் வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி, என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே.
2: அன்பானவர்களே, ஜீவன் நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

0: இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று எருசலேம் திரும்பிய அந்த நாட்களிலே ஆலயம் கட்டி ஆராதனை செய்து தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் தங்களுக்கு வீடுகள் கட்டுவதிலேயே கவனம் செலுத்தினார்கள். அதனால் தங்கள் வாழ்விலே செழிப்பு இல்லை, எல்லாவற்றிலும் குறைவையே சந்தித்தார்கள். இந்த நிலையில் ஆகா என்ற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். அவர் வழியாக இவ்வாறு பேசினார். மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயம் கட்டுங்கள், அதிலேதான் நான் பிரியமாக இருக்கிறேன், அப்பொழுது உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆம், ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆலயம் எழுப்பினார்கள், குறைவு நிறைவானது.

0: நாளில் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
1: கண்டிப்பா.
0: உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. ஆரம்ப நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி.
1: கண்டிப்பா. நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மராட்டி பிராமின் குடும்பம். நாங்கள்
0: மராட்டி பிராமின் குடும்பம்.
1: ரெண்டு, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, நான் தான் மூத்த பெண்ணு. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அப்பாவோட வேலையினால இங்கே வந்து சென்னையில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம்.
0: எத்தனை வயசுல அண்டிங்க?
1: ஒரு 5 வயசுல இங்க வந்திருப்போம்.
0: நீங்க அந்த குடும்பத்துல எப்படி வளர்ந்தீங்க சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
1: நாங்க பிறந்தது எல்லாமே நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்க்கப்பட்டோம். எந்த விதமான பணத்துக்கோ வசதிக்கோ குறைவுகளே கிடையாது. அப்படிதான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். பணம் வசதி இருந்தால் கூடவே திமிரு ஆணவம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ, ரொம்ப கர்வம் பிடிச்சவோ. வேற ஜாதிக்காரங்க கிட்ட நான் நின்று பேச மாட்டேன். ஏன்னா என்னுடையது ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்ற ஜாதி பெருமையில் வாழ்ந்துட்டு இருந்தவன் நான். என்னை விட என் தகப்பனார் என்ன அப்படி தான் வளர்த்தார். எங்களுடைய வளர்ப்பு முறை அப்படி தான் இருந்தது.
0: உங்களுடைய வளர்ப்பு முறையே இப்படி தான்.
1: ஆமாம்.
0: வேற
1: ஜாதி ஆட்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், அவங்கள தொட மாட்டோம். நாங்கள் அப்படி வளர்க்கப்பட்டோம். எல்லாத்தோட முக்கியமா கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது. பைபிள் எடுத்துட்டு போறவங்கள பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணுவேன். அலேலி அகோஸ்டின்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமா அவங்கள நான் பேசுவேன்.
0: நீங்களே பேசிடுவீங்க?
1: ஆமா. ஏன்னா நான் ரொம்ப திமிர் பிடிச்சவள இருந்ததுனால யாருக்கும் மரியாதைலாம் தரமாட்டேன்.
0: நான் எப்படி ஆண்டி நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க?
1: அதுதான் கர்த்தர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம்.
0: பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, ஒரு மராத்தி பீப்புள். நீங்க அங்கிருந்து இங்க வந்து இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மதத்தை சார்ந்துதான் உங்களை வளர்த்து.
1: நிச்சயம்.
0: நீங்க எப்படி அதுல இருந்து இயேசுவினுடைய அன்பை தெரிஞ்சு கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
1: கண்டிப்பாப்பா. என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. வேற ஜாதிக்காரங்களே எங்க வீட்டுக்குள்ள நாங்க விட மாட்டோம். அப்படி வந்துட்டு அந்த இடத்த கழுவிடுவோம். அவங்கள தொட்டா தீட்டு போட்டுடுன்னு குளிச்சுட்டு வருவோம். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ற ஜாதி பெருமையோடு தான் நான் வளர்க்கப்பட்டேன். அது கூட பணத்துக்கோ வசதிக்கோ செல்வத்துக்கோ குறையே கிடையாது. அப்போ பணம் காசு எல்லாமே இந்த கூடவே திமிரு ஆணவம் கர்வம் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப திமிரு பிடிச்சவன் நான், ரொம்ப ஆணவம் பிடிச்சவன். மனுஷங்களை மதிக்க மாட்டேன். வேற ஜாதிக்காரங்க கிட்ட நின்று கூட நான் பேச மாட்டேன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார். ஆமா.
0: நீங்க இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க நீங்க சொல்றீங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? நீங்க எப்படி வந்தீங்க இயேசுவ?
1: கண்டிப்பா கண்டிப்பா அதை நான்

0: வயசுல இருந்து பைபிள் எடுத்துட்டு போனா கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன். வளர்ந்து வர வர அது என் கூடவே என் சுபாவம் என்னோட வளர்ந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நிறைய பேர் போயிட்டே இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரையாவது பார்த்துட்டா நின்று இதுங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது
1: அப்படின்னு.
0: என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். நான்
1: 20 வயசு வரைக்கும் பாஸ்டர் பார்த்து கிண்டல் பண்றது
0: ரொம்ப அதிகமா பேசுவேன். நான் சொல்றது கொஞ்சம் தான் சொல்றேன் உங்க கிட்ட. என் ஜாதியில எத்தனையோ புக்கு இருக்கு. இந்த கிறிஸ்தவம் ஒரு புக்கு தானே, அதை வச்சுட்டு தெரு தெருவா அலையுதுங்க அப்படின்னு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவேன் நான். அவ்வளவு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் தான் நான் இருந்தேன். நான் சொல்லும் போது எங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க.
1: நீங்க சொல்றத கேட்டா அவர் சந்தோஷப்படுவாங்க.
0: ஆமா,
1: ஒருவேளை அப்பா சந்தோஷப்படுறாருன்னு
0: அதுதான் பேசுறேன்.
1: அதுக்காகவே
0: ஆமா, ஜாதி வைராக்கியம்னு சொல்லுவாங்க, அதான் என் ஜாதி தான் எனக்கு உயர்ந்தது அப்படின்னு நான் வளர்க்கப்பட்டேன். ஆனா என்னுடைய 20வது வயசுல ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. நாங்க இருக்கிறது ஃபுல்லா பிராமின் ஏரியால தான் இருந்தோம். அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ள வர முடியாது, வர விட மாட்டாங்க. பட் வந்து அந்த ஸ்டேஜ்ல என் வீட்டுக்கு பக்கத்துல ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால ஒரு கிறிஸ்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டு போயிட்டார். எப்படி அசோசியேஷன்ல உள்ள விட்டாங்கன்னா, 65 வயசு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க புள்ள வெளிநாட்டுல இருக்கிறான், அந்த ஒரு அம்மா தானேன்னு விட்டுட்டாங்க. சோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க, அவ வீட்டு பக்கத்துலயா போற சோபனா வீட்டு பக்கத்துல அவ யாரையும் வாழ விட மாட்டான், அதுவும் கிறிஸ்தவங்கனாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆமா, அந்த அம்மா வந்து கர்த்தரே முழுசா நம்புற ஒரு தாயார், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செஞ்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னால உட்கார்ந்துருக்கிறேன்.
1: முதலிய நடந்திருக்கேன். பக்கத்து வீட்டுல வந்தாங்க, அவங்ககிட்ட நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பாப்பா, அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா தான், பையன் வெளிநாட்டில், 65 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செய்தாங்க. வாசல்லே உட்காந்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர், கேசட், பேப்பர், பேனா, பைபிளாக தான் அவங்க ஊழியம். நான் காலையில் எத்தனை கலரில் போட்டு இருக்கோ அத்தனை பக்கலரில் போட்டு வச்சுட்டு வெளியே வருவேன். நான் வெளியே வந்தோடனே இந்த அம்மா டேப் ஆன் பண்ணும், கிறிஸ்தவ பாட்டு பாடும், என் காதில் விழணும்னு. எனக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, இந்த பாட்டை கேட்டால் இரிட்டேட் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் நினச்சேன், ஏதோ ஒரு நாள் செய்து கிறிஸ்தவங்க அப்படி செய்வாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். என் அந்த அம்மா என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் எடுத்து சத்தமாக படிப்பாங்க, அடுத்து துண்டு துண்டாக பேப்பர் கிழிச்சு வச்சுருப்பாங்க, கையில் எழுதி நான் போகும்போது போடுவாங்க, நான் எடுத்து படிப்பேன்னு. சாதாரணமான ஆளாக இருந்தால் எடுத்து படிப்பாங்க. நானே ஒரு திமுரு பிடிச்சவன், நான் மெதித்து அதை சாக்கடையில் போட்டு போவேன், வேத வசனங்களை மெதித்தவன் நான். இந்த அம்மா ஒரு நாள் செய்யலை, 30 days, 1 month ஆச்சு. 1 month இந்த அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னை பார்க்கறதா வேலை. ஆமாம், என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் படிப்பாங்க, எழுதி போடுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வீட்டை விட்டு எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி வந்து இந்த அம்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. என்னை பார்த்தா தான் எல்லாம் செய்வாங்க. அப்போ எனக்கு உடனே கோபம், நான் கோபக்காரி வேறு, பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு வாசலில் நின்று எவ்வளோ திட்ட முடியுமோ, வயசுக்கு கூட மரியாதை தரல, அவ்வளோ திட்டினேன். திட்டும்போது எதிராளி திரும்ப திட்டா பரவாயில்ல, ஆனால் கம்முனே இருந்தால் எப்படி இருக்கும்,
1: நமக்கே யோசிக்க தோணும், ஏன்
0: நமக்கு கோபம் வரும். நான் அவ்வளோ திட்டு திட்டுறேன், இந்த அம்மா சிரிச்சுட்டு என் முகத்தையே பார்க்குது. திரும்ப திட்டமும் இல்லை, திட்டும்போது முகம் மாறும், அந்த முகமும் மாறலை. இயேசுவின் நண்ப அந்த முகத்துல என்னால பார்க்க முடிஞ்சது.
1: அந்த நேரத்துல பார்க்க முடிஞ்சதுன்றது இப்போ அதை உணர்றீங்களா?
0: இல்ல, அந்த நேரம் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இதுதான் போல, நம்ம திட்டுறோம் அவங்க முகம் மாறவே இல்லையே, ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா பதிலே பேசல. திட்டு திரும்ப பேசினா தானே சண்டை வரும், சண்டைக்கு அங்க வழியே இல்லை. ஸோ நான் திரும்பி வரும்போது சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன் ஏசுக்கிட்ட நான் வரமாட்டேன், 2 நாள் அவனை ஏரியா விட்டு ஓட வைக்கிறேன் பாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டுட்டு பொறுமையா சொன்னாங்க, ஒரு நாள் ஏசு ஒன்று தொட போறாரு, நீ ஒரு ஊழியக்காரியா மாற போற,

0: கர்த்தர் அதை செய்வாருன்னாங்க. அப்பவும் திரும்ப திட்டிட்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் நம்ம திட்டின திட்டுக்கு இந்த அம்மா வாசப்படியில் உட்காராது. ஆனால் அந்த அம்மா பார்த்தா அடுத்த நாள் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை சரியாக செய்தாங்க.
1: மறுபடியும்
0: அதே டேப் போடுறது, அதே பைபிள் படிக்கிறது, அதே நான் போகும்போது துண்டு துண்டு பேப்பர் போடுறது. ஸோ போகும்போது வரும்போதெல்லாம் திட்டுவேன். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா போகும்போது வரும்போது நம்மளை பார்த்து திட்டினா எவ்வளோ கோபம் வரும், ஒரு மனுஷனாக இருந்தால் கோபம் வரும். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதுன்றதை இன்னைக்கு ரசிக்கப்பட்ட பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை திட்டுவேன், கேவலமாக பேசுவேன், காரி துப்புவேன். பார்த்து எவ்வளோ கேவலமான ஒரு செயல். ஏன்னா அவங்க சண்டை போடணும், எங்கிட்ட சண்டை போட்டால் அசோசியேஷனில் சொல்லி காலி பண்ண வச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருப்பார் போல இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட வாயை திறந்து பேசவே, நான் என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முழங்கால் போட்டு ஜபோன்னு எனக்கு இப்போதான் தெரியும். அப்போ நான் நினைச்சேன் ஏதோ மந்திரம் சொல்றாங்க போல இருக்கு, வாயில முனைகிட்டே கிடக்குது அந்த அம்மா. அதான் கோபம் வரலன்னு நினைச்சேன். இது ஒரு 3 months அந்த அம்மா வந்து கண்டினியூவேஷன் இப்படியே போயிட்டே இருக்குது.
1: 3 மாசமா இந்த பிரச்சனை போச்சு.
0: ஆனா 3 மாசத்துல ஒரு நாள் கூட அவங்க கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணும்போது என்ன திட்டினா பார்த்ததே கிடையாது. 3 months பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம எந்த கும்பல்ல இருக்கோமோ அப்படிதான் நம்ம புத்தியும் இருக்கும். நான் திமிர் பிடிச்சோன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் திமிர் பிடிச்ச ஃப்ரெண்டு தான். ஒன்று கூட நல்ல ஆலோசனை சொல்ற ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த அம்மா காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டல, என்ன அமைதியா இருக்கன்னு என்ன இன்னும் ஏத்தி விட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஊருக்கு போறாங்க, நம்ம பிளான் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நல்லா ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கடவுள் டோர்லாம் அடிச்சு நொறுக்கணும். காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். போலீஸ்க்கு போனா எங்க அப்பா பார்த்துப்பார், பணம் இருக்கு, வசதி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு நானும் 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம். எல்லாம் பெரிய கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளோ திமிர் பிடிச்சவெல்லாம் நான்
1: வளர்ந்துருப்பேன்.
0: அதெல்லாம் ஒரு 11 வயசு 12-13 வயசுல நடந்த விஷயங்கள்.
1: ஆமா,
0: அவ்வளோ வெறி எனக்கு
1: பிடிக்காது.
0: ஆமா, என்னோட வெறி என் வீட்டு பக்கத்துல கிறிஸ்தவ இருக்க கூடாது, அடுத்து என் ஏரியால இயேசுவ குறிச்சு யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாது. அதுக்காக எந்த ஸ்டேஜ் போகவும் நான் ரெடி. ஸோ 10 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெரிய கட்டை எடுத்துட்டு பேக் சைடு அவளையே போய் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பூட்டில் கொண்டு போய் என் கட்டையை, அந்த கட்டையை நான் உடைக்க வச்சேன். அவ்வளோதான், எனக்கு பின்னால் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த அம்மா பூட்டிகிட்டு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருன்ற ஞானம் வந்து எனக்கு அப்போது கிடையாது. நான் பூட்டை உடைக்க வச்ச ஆன் த ஸ்பாட் என் சரீரம் முழுவதும் ஒரு பெயின் வந்துருச்சு. உடம்பெல்லாம் அது அந்த பெயின் எப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. என்னோட ஸ்கின்னில் வலி இல்லை, என் நரம்புக்குள்ள வலி.
1: உடம்புல இருக்கிற
0: நரம்புகள்லாம் இப்படி வெளியே தெரிஞ்சு எல்லாமே இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில் கத்துறேன். ஒரே 1 மினிட்ல நான் கத்துறதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அங்கே ஒன்றுமே யாராலையும் பண்ணவே முடியல. என்னை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, என்னை கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியல. அதுக்குள்ளே தெருவில் இருந்தவங்களாம் சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, என் வலி தாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட. இது நரம்பியல் நிபுணர் யாரையாவது தான் நீங்கள் பார்க்கணும், அதனால ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்கலான்னு எனக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அந்த ஸ்டேஜில் போட்டால் பெயின் நின்றுணும், பட் எனக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்குது. நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர்ஸோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் உடம்புல பலனே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2-3 டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு அழிஞ்சாங்க. எத்தனை லட்சம்னாலும் எங்கள் அப்பா எனக்காக செலவழிக்க தயார். எல்லா டாக்டர்ஸுமே இது என்ன ஒரு பியூட்டின்னா டெய்லி பெயின் வரும் எனக்கு, ஒரு 3 or 4 hours இருக்கும், அதுக்கப்புறம் தானாக நின்றுடும். ஏன் வருது நிற்குதுன்னு டாக்டர்ஸால் டயக்னைஸ் பண்ண எனக்கு முடியல. ஃபோர் ஹவர்ஸும் ஓவர் பெயின் நான் கத்தி தான் ஆகணும், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, முடியல. லாஸ்ட்டில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நரம்பியல் நிபுணர், அவர் அவரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணலாம்னா அவரை கூட்டிகிட்டு வந்தோன்னா நிறைய செலவாகும்னாங்க. ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப் அந்த நாட்கள்லேயே அந்த மெடிக்கல் செக்கப் செஞ்சாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு வேர்டு, அவர் ஒரு நரம்பியல் நிபுணர் தான், அவர் சொன்ன வார்த்தைன்னா நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், நீ இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட். என்னென்னா உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கட் ஆகிடுச்சான், எல்லா நரம்பும் கட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த உயிரோடு இருக்குது இந்த கேஸுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு விசித்திரமான கேஸாக இருக்குது, நரம்பை இணைக்கிற டாக்டர் வந்து யாருமே கிடையாது, எந்த காரியத்தாலையும் இதை செய்ய முடியாது, மிஞ்சி போனால் 2 hours தான் உயிரோடு இருப்பாங்க, இப்போ நரம்பெல்லாம் செயல் இழந்துட்டே வருது, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான், ஏன்னா நரம்பெல்லாம் செயல் இழந்து போயிட்டே வருதுன்னு, என் கால் கையெல்லாம் மறுத்துருச்சு, என் கால் தூக்க முடியல, என்னால் என் கை தூக்க முடியல, வாய் மட்டும்தான் வழியில் நான் கத்துறேன், இப்போ என்னை சுற்றி மரண ஓலம், எல்லாருமே நான் செத்துருவேன் அழறாங்க. ஒரு பக்கம் எங்கே பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டால் நான் ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த பக்கத்து வீட்டு அம்மாவை நான் காரி துப்புனனும், யாரை கேவலப்படுத்தணும்னோ அவங்க இந்த நியூஸை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, என்னை சுற்றி எல்லாரும் செத்துருவேன்னுறாங்க. இந்த அம்மா பைபிள் கொண்டாந்து என் மேலே வச்சுட்டு முழங்கால் போட்டு, முழங்கால்னு அப்போ எனக்கு தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டே சொல்கிறாங்க, இயேசுவே இவளுக்கு உயிரத்தாங்க அப்படி, அந்த வேர்டு மட்டும் என் காதில் விழுது. அப்போவும் சாகிற நேரத்தில் என் திமுர் என்னை விட்டு போகலை. நான் நினச்சேன், இது ஏன் வருது, இது ஏன் அழுகுது இந்த அம்மா, நான் சொந்தம் கிடையாது, இயேசுவின் நண்புன்னு எனக்கு அப்போ தெரியாது. இந்த அம்மா அழுதுட்டு போயிருந்தா பரவாயில்ல, இந்த அம்மா போல பக்கத்துல வந்து என் காது கிட்ட சொன்னாங்க, ஓன் வாயால ஒரே ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னோட சிச்சுவேஷன் செத்து போயிடுவேன்றது வலி ஒரு பக்கம், இந்த சிச்சுவேஷன்ல காதுல வந்து நமக்கு பிடிக்காத வார்த்தையை சொன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? காதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு முறை ஏசுன்னு கூப்பிடு, உன் வாயால் ஒரு முறை கூப்பிடு. போவே மாட்டேன்னு இந்த அம்மா, எங்கள் அப்பா அம்மா பிடிச்சி தள்ளுறாங்க அந்த அம்மாவை, விட்டு போங்க. இந்த அம்மா உறுதியாக நின்று 65 வயசுக்கு ஸ்டபானாக நிற்கிறாங்க, உன் வாயால் ஒரு முறை ஏசுன்னு சொல்லு. நான் நினச்சேன் சாகும்போது ஏசு பேரை கேட்டு சாகக்கூடாது. ஆமாம், அதனால் ஏசுன்னு கூப்பிட்டு தொலைச்சிடலாம், சும்மா தானே கூப்பிட போகிறோம், ஒரு பேர் தானே அது, கூப்பிட்டா இந்த அம்மா போயிடும்னு நினச்சேன். ஒரு பேரை சொல்கிறதுனால என்ன, இது பக்கத்தில் நின்று காதில் சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம சாகும்போது நிம்மதியாக சாக முடியாதுன்னு நினச்சி திமுறா ஆணவமாக சத்தமாக அந்த வழியோடு சொன்னேன், இந்த அம்மா சொல்கிற அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம்னா உன்னால் முடிஞ்சால் எனக்கு உயிரை கொடுத்துப்பாருன்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன், அந்த வேர்டை சொன்ன 5 minutes என்னோட கையெல்லாம் கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, விரல்கள்லாம். எதுவுமே இல்லை, அதே டாக்டர்ஸ் அங்கேயே தான் இருக்கிறாங்க. கை கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, என்னோட பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. என் உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்குது, என்னால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது, வெளியே யாருக்குமே அது தெரியாது. ஒரு 1/2 hour என் உடம்புல ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கலை கர்த்தர் செய்தார். 1/2 hour பிறகு நானாக எழுந்து உக்காந்தேன். உட்காந்தவொடனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், செத்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா வலிக்கலையான்னு கேட்டாங்க, எனக்கு வலியே இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால் அந்த டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்ய சொல்லுங்கப்பா, நான் இன்னும் இயேசு ஏற்றுக்கல, என்னோட ஒரு க்வெஸ்டின் மார்க், இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணையுமா, என்னால் நம்ப முடியல. ஸோ நான் ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட்டு என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டோன்னு டாக்டர் ஓடி வந்தார். நல்லா உட்காந்து நல்லா பேசுகிறேன் நான், எல்லாம் நல்லா இருக்கேன், எங்கள் அப்பா சொன்னால் நல்லா ஆகிட்டாலே என் பொண்ணு. டாக்டர் சொன்னாங்க, சாகிறதுக்கு முன்னால் ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், அதுதான் எதுன்றார், என்ன சான்ஸே கிடையாது, இந்த கேஸெல்லாம் பிழைக்காது. அப்போ நான் மறுபடியும் சொன்னேன், எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்கப்பான்னு. எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க, 1 hour 2 hours முன்னால் எடுத்து அதே சேம் டெஸ்ட்டை அதே எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும்போதே அவரோட டாக்டரோட கையெல்லாம் நடுங்கிறத நான் பார்த்தேன். அவர் கொடுத்த ரிப்போர்ட், எல்லா நரமும் எப்படி ஜாயின் ஆச்சு, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாங்க.
1: டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க,
0: மெடிக்கல் மிராக்கல், நான் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னாங்க. அந்த நிமிஷத்தில் நான் கதறி அழ ஆரம்பித்தேன். இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணைக்க கூடுமானால் இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முடிவெடுத்தேன், என் ஜீவன் இருக்கிறவரை இவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இயேசுன்ற பேரை சொல்லி தான் உயிர் கிடைச்சது நல்லா தெரியும், ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை அனுப்பிட்டாங்க.
1: உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நல்லது தான். ஆனால் அதற்கு பிற்பாடு உங்களை உங்கள் குடும்பம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பாக, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு அந்த அம்மா கொடுத்த பைபிளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, ஆனால் அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது, ஏன்னா எங்கள் வீட்டில் மராட்டி கன்னடம் தான் மதர் டங். இந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. இது வரைக்கும் பக்கத்து வீட்டு அம்மா தான் விரோதி, இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு, வேறு எந்த கிறிஸ்தவங்களும் எனக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மட்டும் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு அதை ஒன்றை மட்டும் படிப்பேன், அர்த்தம் வந்து எனக்கு புரியாது. இது வந்து ஒரு 1 வீக் நடந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பேசுகிறதே எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லலை, நான் பைபிள் வச்சுருக்கிறதையும் வேண்டான்னு சொல்லலை. நான் நினச்சேன் சரி ஓகே எப்படியே நம்மளை விட்டுருவாங்கன்னு. 1 வீக் கழித்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிதானமாக சொன்னார், செத்து பொழைச்சி வந்திருக்கேன்னா ஒரு வாரம் நான் கம்முன்னு இருந்தேன், பைபிளை தூக்கி போட்டுரு.
1: நீங்கள் பொழைச்சி இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும்.
0: தெரியும்,
1: தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்கிறேன்.
0: ஆமாம், தூக்கி போட்டுருன்னார். இதுவரை எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறப்பா பைபிளை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு. அது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எதிர்த்தே பேசாத நம்ம பொண்ணு நமக்கு அகெயின்ஸ்டாக
1: முதல் முறையாக
0: பேசுகிறான்னு. ஸோ ஒரு 1 மந்த் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா எங்கிட்ட பேச மாட்டாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் நம்ம பொண்ணு இதை தூக்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க செய்ய செய்ய எனக்கு வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது. வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு ஜோம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியும், அந்த 1 அதிகாரம் மட்டும் படிக்க தெரியும். இந்த அம்மா தான் எனக்காக ஜோம் பண்ண ஒரு 4-5 வார்த்தை சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. 35 நாள்லேயே அந்த அம்மாவோட மகன் வந்து விசா அனுப்பிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டான்.
1: நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த 35 நாள்
0: 35வது நாள். ஸோ எனக்கு உதவியாக இருந்த அந்த அம்மாவும் இப்போ கிடையாது. என் பேக்ரவுண்டும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆளும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் தெரியும், இயேசுன்னு கூப்பிட்டா உயிர் கிடைக்கும். அந்த ஒரு சத்தியம்தான் எனக்கு தெரியும். மற்றபடி பைபிள் என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஜீவனே போகிறதா இருந்தாலும் இயேசுவை மட்டும் விடாத, உன்னை உயர்த்துவார். அந்த வேர்டனை வந்து நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். நான் அவங்க போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. எங்கள் அப்பா நினச்சார் தூக்கி போட்டுருவான்னு. பட் நான் இப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே எங்கள் அப்பா சுத்தமாக எங்கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் போச்சு. எங்கள் அப்பா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ்லாம் பேசுவாங்க, நீ செய்யறது ரொம்ப தப்பு, அப்பாவுக்கு கீழ்படியணுமான்னு. ஸோ எல்லாருக்கும் போனவனே நான் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணது போல் டெய்லி எங்கள் அப்பா கேட்பாங்களா, உன் பொண்ணு திருந்திட்டாளா? இப்போ உன்னால் பெருமைன்னு சொன்ன எங்கள் அப்பா உன்னால் கேவலம்னு பேச ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்கள் ரிலேஷன்லாம் அவள் பைபிள் தொட்டானா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோன்ட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட 3 மாதத்தில் எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு நான் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு. இந்த சாட்சி தேவநாம மகிமைக்காக மாத்திரம்தான். எங்கள் அப்பா சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி, எப்போவுமே இது தானே கேட்குறாங்க, 3 மாதமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சி நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு எது செய்யினாலும் நான் செய்கிறேன், நான் பைபிளை மட்டும் நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்படி உயிர் கிடச்சிதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு. எங்கள் அப்பா அமைதியாக போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா தன்னைத்தானே தற்கொலை செய்துட்டார். எங்கள் அப்பா அந்த ரூமில் அவர் பேர்ன் ஆகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மனக்கசப்புகள், அவருடைய அந்த ஜாதி வைராக்கியம், அவர் அந்த ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பாவை ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் காலையில் செய்தி வந்ததே எங்கள் அப்பா இறந்துட்டார்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரே ஒரு ஜீவன் என்ன எங்கள் அப்பா தான். என் தாயை விட என் தகப்பனை தான் நான் நேசித்தேன். எல்லாமே முடிஞ்சு எங்கள் அம்மா என்னை ஒரு கொலக்காரியை போல தான் பார்த்தாங்க. என் தங்கச்சி தம்பி சொன்னாங்க, எங்களுடைய சடங்குகளின்படி எங்கள் அப்பாவோட சடலத்தை எரிக்கும் போது நீ அதில் விழுந்து செத்துரு, இதெல்லாம் ஏன் உயிரோடு இருக்குது. இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கல. நான் ஒரு கேவலமான பொருளாக கருதப்பட்டேன். ஆனால் என் மைண்டு வந்து எங்கள் அப்பா இறந்ததை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு என்னை நேசித்தார் எங்கள் அப்பா அப்படின்னு. இதன் மத்தியில் எல்லோரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கூட்டம் போட்டு என்னை நடுவில் நிறுத்தி கேட்டாங்க, உன்னால் தான் உங்கள் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுறோம், இப்போ நீ வந்து என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன வழியில் நீ வரணும், அதுதான் உங்கள் அப்பாவுக்கு நீ செய்கிற ஒரு கடமைன்னாங்க. உனக்கு ஒரு வாரம் டைம் தரும், யோசித்து சொல்லு, அப்படி நீ ஒத்துக்கிட்டீன்னா தான் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் இது எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ. நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததே என்னால் மறக்க முடியல. அதுக்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாயும் இல்லை, என் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாது. இதில் 1 வீக் டைம் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. இயேசு உயிரை கொடுப்பார் அது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, ஜீவன் போகிறதா இருந்தாலும் இயேசுவை விடாதன்னாங்க. அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்குள்ளே ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க், இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அற்புதம் நடக்கும்ன்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. அப்பா இறந்தார், இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினச்சி இப்போ இவங்க 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் என்ன பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் பைபிள் திறந்தா திறந்து திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன். ஏன்னா படிக்க தெரியாது எனக்கு, பிப்ளிக்கல் படித்தாலும் புரியாது எனக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த வேதாகமத்தை திறந்தேன். எனக்கு பேசவே பேசுங்கன்னு கேட்கக்கூட தெரியாது, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. நான் திறந்தவுடனே ஒரே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றது. பைபிள்லேருந்து அந்த வார்த்தை மட்டும் பெருசாக என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது. பைபிள் வேர்டு வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் நான் திறந்தவுடனே அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய லெட்டராக வந்து ஏன் முன்னால் நிற்குது. அப்போ நான் நினச்சேன், பைபிள் வார்த்தை சின்னது தான், இது எப்படி இவ்வளோ பெருசாக தெரியுது நமக்கு, ஒன்னா நம்ம கூட அந்த இயேசு பேசுகிறார் போல இருக்கு, அவர் பேசுவாருன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ என்ன, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா அதை படித்து அப்போ அதை படிக்கணும் போல இருக்குன்னு நினச்சி நான் அன்றைக்கி ஃபுல்லாக அதை என்ன பண்ண, ஒரு 100-200 வாட்டி நாங்கள் எங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற மாதிரி போல இருக்குதுன்னு நினச்சி நான் ஒரு எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அதை என்ன பண்ண நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது அடுத்த நாள் நான் நினச்சா, அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வருமா என்னன்னு தெரியாதே, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. அடுத்த நாள் நான் வேதாகமத்தை திறந்தேன், மறுபடியும் அதே வசனம் பெருசாக வந்து நிற்கிறது, ஒரே வசனம். அப்போ நான் சொன்னா இன்னைக்கும் சொல்லணும் போல இருக்கத, ஏன்னா எனக்கு அப்படிதானே தெரியும், இன்னைக்கு இதே தான் சொல்லணும் போல இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. அது வந்து எனக்கு நல்ல சத்தமா தான் இருக்குது, ஆனா அந்த வாய்ஸ்ல ஒரு மெலோடி எனக்கு. அப்ப நான் நினைச்சேன் எல்லாருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா எங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கேட்டிருந்தா என்ன திரும்பி பார்த்துருப்பாங்க, யாரும் பார்க்கல. ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ அடுத்து ஏதாவது பேசுவார் போல இருக்க நம்ம கிட்ட
1: தெரிஞ்சிச்சு உங்களுக்கு,
0: ஆமாம் இது ஏதோ கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாகி வருது, இப்போ சத்தம் கேட்குது நமக்கு. ஸோ 2வது நாள் இந்த வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு அடுத்து பேசுவார் அப்படின்னு நினச்சேன். அப்போது பைபிள் படிக்கணும்னு என்ன என் மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஏவுதல். அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு, இல்லை இந்த சத்தம் கட்டிச்சில படித்து பார்க்கலான்னு நான் அந்த சங்கீதம் 1வது அதிகாரம் தானே அந்தம்மா சொல்லி கொடுத்தாங்க, 2வது அதிகாரத்தை படித்து பார்க்கலாம். நான் படிக்கிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அண்ணிலேருந்து செஞ்சார். அந்த அதிகாரத்தை படிக்க படிக்க ஒரு பைபிள் காலேஜில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி கர்த்தர் என்னை டீச் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்போது அந்த டீச் பண்ண ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நான் 24 ஹவர்ஸும் பைபிள் படிக்கிறது தான் எனக்கு வேலை. சாப்பாடு தூக்கம் அதெல்லாமே எனக்கு மறந்து போன நிலைமை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி எனக்கு கடவுள் டீச் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அர்த்தம் புரியுது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி எனக்கு
1: கிளாஸ் நடக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயே நடக்குது
0: நடக்குது. ஸோ மூணு நாளாக நான் ரூமை விட்டு வெளியே வரல,
1: மூணு நாள் ரூமை விட்டு
0: வரல. அப்போ நான் இப்படி இருக்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் போய் கேட்கல. ஏன்னா கேட்டாலே எங்கள் அம்மா எங்கிட்ட பேச மாட்டாங்க.
1: ஏத்துக்கிட்டது.
0: அப்போ நாலாவது நாள் எங்கள் அம்மா வந்து என்னை தட்டி, நீ உங்கள் அப்பா தான் போயிட்டாரு, நீயும் போயிடாத, அப்போ நீ பைபிளாவது படி என்னமாவது பண்ண, ஆனால் சாப்பிட்டுட்டு செய்யினாங்க. அப்போ நான் நினச்சவங்க மூணு நாள் பைபிள் படித்ததுக்கு அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, பேசாதவங்க வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ இது கடவுள் செய்கிறது போல இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து வேதாகமத்தை அவங்க என் சொந்தக்காரங்க கொடுத்த ஏழு நாளில் அந்த ஆறு நாளில் நான் பைபிள் தான் படிக்கிறேன்.
1: எந்த முடிவும் நீங்கள்
0: எதுவுமே எடுக்கலை. ஏழாவது நாள் அதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி கூட்டம் போட்டு என்ன நிறுத்தினாங்க, பைபிளை தூக்கி போட்டணும் நீனு, உங்கள் அப்பா சொன்ன வழிப்படி வரணும், அப்போ தான் அவரோட ஆத்மாவுக்கு நீனு நன்மை செய்கிற மாதிரி அப்படின்னு. அப்போவே நான் பதில் சொல்லலை. இப்போ நான் பைபிள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டாரு. நான் கர்த்தரோட சத்தத்தை கேட்டுட்டேன். அப்போ நான் இப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம், அப்போ இருந்த பயம் எனக்கு இப்போ கிடையாது. எனக்குள்ளே ஒரு வயிறாக்கி அந்த கும்பலுக்கு நடுவில் தைரியமாக சொன்னால் பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு ஏசு மட்டும் போதும். எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு கிண்டல் அடித்தாங்க. சார் நீ ஏசு மட்டும் போதுன்றா, அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், விட்டுட்டு போயிடுறியான்னா பரவாயில்லன்னு. எங்கள் அப்பாவே எனக்கு கிடையாது, என்னோட உயிரே எங்கள் அப்பா தான்,
1: அவரே இல்லை இல்லை.
0: அப்போ அவரோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு
1: வேணாம்.
0: அப்போ வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என் கூட வந்தால் எங்கள் அம்மா அப்பா தங்க எங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சி தம்பிக்கும் கிடையாது எங்கள் அப்பாவோட இது எதுவுமே. எங்கள் அம்மா ஒரு பொண்ணை தனியாக விடக்கூடாதுன்னு என் பின்னால் வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கலை. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் தங்கச்சி தம்பியோட நடுத்தெருவில் நான் நிறுத்தப்பட்டேன். நடுத்தெருவில் இருக்கும்போது நான் சொன்னேன் என் இயேசு ரொம்ப நல்ல வருமானன்னு.
1: நடுத்தெருவில் இருக்கும்போது
0: இன்னைக்கு நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறது, நல்லா இருக்கும்போது இயேசுவை துதிப்பதை விட கஷ்டப்படும் போது இயேசுவை நல்லவர்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவர் நல்லவராகவே தான். எங்கள் அம்மா என்னை பார்த்து கிண்டலாக கேட்டான், உன் இயேசு எப்படி நல்லவராக இருக்க முடியும், அப்பாவை சாவடிச்சிட்டாரு, சொத்தை பிடுங்கிட்டாரு, வீட்டை பிடுங்கிட்டேன். நான் சொன்னேன் அவரே அப்பாவாக இருந்து நடத்துவார், உங்கள் உயிர் போகிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன்னு. எங்கள் அம்மா பிப்ரவரி 26ஆம் தேதி தான் இறந்தாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றினேன். என் கணவர் எங்கள் அம்மாவை அவரோட அம்மாவை போல் பார்த்துக்கிட்டேன். இது வரைக்கும் காப்பாற்றினேன். என் தங்கச்சி தம்பி திருமணங்கள் எல்லாமே கர்த்தர் தகப்பனாக இருந்து என்னை நடத்தினான்.
1: தகப்பனை இழந்துட்டீங்க, சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர், ஏன்னா அவங்களால தான் உங்கள் தகப்பன் இறந்தாருன்னு சொல்லி சொந்தக்காரங்களும் உங்களை வெறுத்துட்டாங்க. சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டீங்க. இதன் மத்தியும் நீங்கள் இயேசுவை தேடுங்க. இன்றைக்கு அதனுடைய பலனாக நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக சொல்லணும்ப்பா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் எந்த இடத்துல வெக்கப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார்.
1: ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
0: எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போனாங்க, நான் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வெக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தணும்னு. அது உடனேலாம் செய்திட மாட்டார். ஆனால் இன்றைக்கி எப்படின்னா தீர்க்க தரிசனம் வந்தவொடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை காத்திருக்கணும். தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அதை வந்து நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்றாங்க.
1: சொன்ன உடனே நடந்துடணும்.
0: எனக்கு ப்ராஃபஸி வந்து 10 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கர்த்தர் இதே இடத்துல ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு உதவுற அளவுக்கு எங்களை வசதியாக வச்சுருக்கார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்னை முதல்ல காரி துப்புன்னு அதே ஜனம்தான் இன்றைக்கி என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுது.
1: நீங்கள் எந்தெந்த விதமான ஊழியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக தீர்க்க தரிசன ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாத பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வைக்கிறோம், இன்னும் நிறைய சர்ச்சஸ் முடியாதவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலனால உதவி செய்கிறவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி செய்கிறோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்கிறோம், நிறைய ஜப கூட்டங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது, இப்படி கர்த்தர் எதெல்லாம் நடத்துகிறார், முக்கியமாக கட்டுகளை உடைப்பது. இன்னைக்கு நிறைய பேர் கட்டுகளோட தான் இருக்கிறாங்க, அதுலேருந்து விடுதலையாக்க ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்க முழியங்கள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம், உன்னை யாராவது தூற்றினாலும் பெருசாக நினைக்காத, போற்றினாலும் பெருசாக நினைக்காத. இன்னைக்கு ஊழியத்தில் அந்த பேலன்ஸ் இல்லை நிறைய பேர்கிட்ட, யாராவது நம்மளை பாராட்டி பேசிட்டா நமக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடும், வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்வார் அமைதியாரு, யாராவது திட்டா ஐயோ என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்தது, திட்டுனாலும் நீ கண்டுக்க கூடாது, உன்னை பற்றி உயர்த்தி பேசினாலும் அதை நினச்சி பெருமைப்படாத. அதனால் இத்தனை வருடம் ஊழியத்தில் கர்த்தரைங்களை அநேக தேசங்கள் கொண்டு போய் அநேகம் பிற ரட்சிப்புகளை கொண்டு வந்து இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க தேவன் உதவி செய்திருக்கார்.
1: ரொம்ப சந்தோஷங்க ஆண்டி, உங்களுடைய ஊழியத்தெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தணும், கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அதிகமாக உண்மையாக மனசார சொல்கிற கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஏன்னா இவ்வளோ வைராக்கியமாக நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை நேசித்து கடந்து வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். இன்னும் வர நாட்களில் உங்களுடைய ஊழியத்தை பற்றி எங்களிடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், மீண்டுமாக நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், உங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு வந்ததுக்கு ரொம்ப
0: நன்றிப்பா, தேங்க்யூ.

அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும், சொல்லுங்கடா நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமாம், ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணுன்னா உங்கள் ஆசீர்வாதத்தில் கிடையாது, ஆண்டவர் மேலே வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேலே வைத்திருந்த பாசம். அந்த ஆதியில் அந்த சின்ன வயசுலாம் நான் யூத் மீட்டிங் நிறையா போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பின்னாடி பக்கத்தில் ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்கள், நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமாம், பில்லி கிரகம் இறந்துட்டாரு, அப்பா கிட்ட தான் காரில் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரர், இப்படி போய் நின்னார்னா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா, எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க, ஆண்டு வேற்று கொள்றேன், ஆண்டு வேற்று கொள்றேன்னு சொல்லி சிகரெட் பாக்கெட்டு தண்ணி பாட்டெலாம் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா. அவர் ஒரு நாள் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாரா, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகம் கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துடுவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகம் அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு. ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோடனே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லி கிரகம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம், அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டுருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகம் உட்கார வைத்து, இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் நினச்சோம் நீங்கள் என்னமோ எங்கள் சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தலைமை போதகராக வைத்தோம், நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, எங்கள் சபையை நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க, எங்கள் சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, நீ என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னாராம். உடனே எந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜெபம் பாதி தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சாங்க, என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்கிறத நான் பதிலளிச்சு போனாராம். நீ உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசனம், ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்ட் இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும், கோல்டு பழசானா கலரே போக, அதுதான் ஓல்டு இஸ் கோல்டு, என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்கு, அந்த பாடலை பாடினாலே அந்த பழைய பிரசன்ஸ், அந்த பழைய ஆசீர்வாதம், அந்த பழைய மகிமைக்குள்ளாக நம்ம போக முடியாது. இருக்கிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி

0: இதயத்தை படுகிற கர்த்தரை பார்த்து, எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்து மகிமை, ஆதியிலிருந்து பிரசன்னம், ஆதியிலிருந்து அந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை என்று இந்த உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
1: Throughout the world, people are remembering this Good Friday. Even the Lord made us to come to His presence.
0: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
1: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
0: Christmas
1: Friday.
0: கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது சரியாக 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரும்.
1: December 25th the Christmas is to come.
0: ஆனால் குட் ஃப்ரைடே அப்படி வராது.
1: குட் ஃப்ரைடே won't come like that.
0: தேதியில வராது.
1: Not on that particular day.
0: மார்ச்ல வரும், ஏப்ரல்ல வரும்.
1: It may be March or April.
0: ஏதோ ஒரு தேதியில வரும்.
1: It come to any day.
0: ஒன்று,
1: but one thing.
0: அது வெள்ளிக்கிழமையில தான் வரும்.
1: It comes on Friday.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனென்றால் அது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
1: Because Jesus was crucified. Hallelujah. On the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
1: This is very very special day in our lives.
0: இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்.
1: It's a day of celebration.
0: Hallelujah. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
1: Why should we celebrate?
0: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
1: Maybe we have to.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
1: Lord Jesus said, don't weep.
0: இது அழுகிற நாள் அல்ல.
1: Not to weep.
0: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
1: You have to celebrate.
0: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
1: Not to be sorrow.
0: இது சந்தோஷப்படுகிற நாள்.
1: You have to be joyful.
0: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஏன் தெரியுமா?
1: Do you know why?
0: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: Our Lord Jesus Christ.
0: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
1: Hallelujah. He took victory on the cross.
0: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
1: He took victory on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
1: The Lord has taken the victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
1: He took victory against the Satan.
0: Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
1: He challenged the death.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது,
1: when we meditate the scripture,
0: hallelujah,
1: hallelujah,
0: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்,
1: how did the Lord Jesus meet this particular day,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்,
1: last week we meditated.
0: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்.
1: And they were all
0: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They were said, say ஓசனா.
0: ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்?
1: Where the Lord Jesus has come.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: கெத்செமனே தோட்டத்திலே வந்து,
1: he came to the Gethsemane garden.
0: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்களை எல்லாம் அழைத்து,
1: he called the disciples.
0: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்.
1: You pray with me.
0: விழித்திருங்கள்.
1: Watchful.
0: என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது.
1: My soul is having sorrow.
0: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்.
1: Be watchful with me.
0: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்.
1: You pray without ceasing.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: ஆனால் சீஷர்கள் தூங்கினார்கள்.
1: But disciples slept.
0: வேதம் சொல்கிறது துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்.
1: By sorrow they slept.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை.
1: They could not be watchful with the Lord Jesus.
0: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்.
1: But Jesus, he kept on praying, falling down.
0: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்.
1: He falling down and praying.
0: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது,
1: when he fell down and prayed,
0: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்?
1: What did he pray?
0: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்.
1: Lord, if it is your will, let this vessel be disappeared.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
1: The Lord knew well and within few days he is going to die on the cross.
0: அநேகர் நினைக்கிறார்கள், ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள்.
1: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
0: இருமை அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
1: The Lord Jesus said very clearly,
0: நான் இப்படி பாடுபட வேண்டும்,
1: I had to suffer,
0: எருசலேமுக்கு போக வேண்டும்,
1: I had to go to Jerusalem,
0: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்,
1: I have to be crucified,
0: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
1: Third day I will rise up,
0: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
1: And beforehand he said everything,
0: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
1: He said everything.
0: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
1: Three times he said to the disciples.
0: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
1: They did not consider it something great.
0: அவ்வளவு சீக்கிரமா இது வரும்னு அவங்க எதிர்பார்க்கல.
1: They didn't expect the day will come soon.
0: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் நினைச்சாங்க.
1: They thought that we can walk.
0: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
1: Suddenly one day came.
0: ஆண்டவர் சொன்னார்,
1: Jesus said,
0: இந்த கெத்செமனே தோட்டத்திலே,
1: in Gethsemane garden,
0: நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when we are praying,
0: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்.
1: They will come to catch me.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: அருமையானவர்களே,
1: the children of God.
0: அவர் அந்த இடத்திலே இரத்த வேர் சிந்தி ஜெபித்தார்.
1: And he prayed.
0: Hallelujah.
1: The sweat came as
0: ஏன் அப்படி இரத்த வேர் சிந்தி ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது?
1: Why he should pray like that?
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
1: Jesus was in two ways.
0: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
1: And he is in the fleshly body.
0: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவிலே உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார்.
1: He is the son of God as well as son of man.
0: அல்லேலூயா. ஆகவே அவர் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was praying,
0: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தமாக வந்தது.
1: Bodily he was having pain, the sweat came as blood.
0: அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
1: And he was crushed.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God.
0: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு,
1: he asked Jesus to pray.
0: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கிக் கொண்டிருந்தார்.
1: But the disciples slept.
0: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
1: The Lord said, rise up.
0: என் வேளை வந்து விட்டது.
1: My time has come.
0: இதோ வந்து விட்டார்கள்.
1: They have come.
0: என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
1: when he said so,
0: அங்கே ரோம போர் சேவகர்கள்,
1: the soldiers of
0: Romans, தடிகளையும் பட்டயங்களையும்
1: with the sword
0: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
1: They are coming.
0: பிடிக்க வருகிறார்கள்.
1: They came to catch him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்,
1: the Lord is asking,
0: இதே இடத்துல எருசலேமில் எத்தனையோ முறை தேவாலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன்.
1: Many times I preached in Jerusalem temple.
0: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே.
1: You could have caught me.
0: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே.
1: You come to catch like thief.
0: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே.
1: I am not hiding anywhere.
0: ஒரு திருடன பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க.
1: You have come to catch like thief.
0: சொல்லி கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was saying so,
0: யூதாஸ் அங்கே வருகிறார்.
1: Judas came there.
0: யூதாஸ் அங்கே வரும் பொழுது,
1: when Judas came,
0: அந்த யூதாஸை பார்த்த உடனே,
1: when he looked at Judas, Jesus said,
0: Snehigadane,
1: oh my friend,
0: Snehigadane,
1: oh my friend,
0: Snehigadane nu sollum bodhu avan manasaatchi kuttudu.
1: And when he was saying friend,
0: avan duttu vaangittu vandirukran.
1: And he got the money.
0: Avan kaatti kodukka vandirukran.
1: He has come to betray.
0: Pana sambaadhikka vandirukran.
1: He has come to earn money.
0: Eppadi pana sambaadhikka poran?
1: How he is going to earn?
0: இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு பணம் சம்பாதிக்க போறான்.
1: By betraying the Lord Jesus, he is going to earn.
0: அது ஒரு சாப காசு.
1: It's a curse.
0: ஆகவே அந்த நேரத்துல இயேசு சொன்னார், சிநேகிதனே,
1: Jesus said, my friend.
0: Hallelujah. என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
1: Why did you come?
0: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்.
1: He kissed the Lord Jesus and betrayed him.
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: உடனே அவரை பிடிக்கிறார்கள்.
1: They caught him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே, அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்.
1: One of the disciples is Judas.
0: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
1: And he betrayed the Lord Jesus.
0: Hallelujah. காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல.
1: And he did not understand it.
0: பிறகுதான் அதை உணர்கிறான்.
1: Then he understood.
0: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு,
1: after getting condemnation,
0: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவரை அவர் மேலே சிலுவை வைக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது.
1: When they put the cross upon him, then only he understood.
0: அப்ப என்ன சொன்னான் தெரியுமா?
1: What did he say?
0: ஐயோ,
1: ஓ,
0: குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி கொடுத்துட்டேனே.
1: This is blameless blood I have betrayed.
0: ஒரு தப்பு செய்தவன விட்டுட்டு,
1: and leaving the
0: குற்றமில்லாத இரத்தம்.
1: It's a blameless blood.
0: குற்றமில்லாத இரத்தம்.
1: Blameless blood.
0: அவன் கையில இருந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிந்தான்.
1: He has thrown the 30 pieces of silver.
0: போய் கொண்டு செத்தான்.
1: He has committed suicide.
0: அவனுடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
1: The end was so
0: பரிதாபமாய்
1: so pathetic.
0: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட
1: though he was with Jesus
0: அவன் இயேசுவை அறியல.
1: He did not understand Jesus.
0: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
1: Jesus will forgive the sins.
0: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
1: He will forgive the mistakes.
0: என்று அறியல. அப்படி அறிந்திருந்தாம் ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவர் சொன்ன மன்னிச்சிருப்பார்.
1: If he had known that he would have asked forgiveness.
0: ஆனா இப்போ அவன் ஆண்டு கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு.
1: Now he did suicide. அருமையான கர்த்தருடைய
0: பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு மனுஷன் இருந்தார், அவர் பேதுரு.
1: Another man, Peter.
0: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்.
1: He denied the Lord Jesus.
0: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான்.
1: ஜூடாஸ் காரியத் brought them.
0: ஆனா பேதுரு என்ன சொன்னார்?
1: What Peter said.
0: அவர் தெரியவே தெரியாது.
1: I don't know
0: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
1: I don't know who he is.
0: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம் நினைக்கிறார்.
1: He wanted to leave the Lord Jesus. Alleluia. And run away.
0: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்.
1: He wept finally.
0: ஐயோ,
1: ஓ
0: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே.
1: I denied the Lord Jesus.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: ஆனால் அவர் மனம் திரும்பினார்.
1: He repented.
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனான்.
1: Judas died without repenting.
0: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்.
1: Peter, he got saved.
0: இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்.
1: There are two kinds of groups.
0: அருமையானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே
1: on the cross
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus Christ
0: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக
1: before he committed
0: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
1: They all punished him.
0: அவரை அடித்தார்கள்.
1: They have beaten.
0: அவரை துப்பினார்கள்.
1: They spat on him.
0: அவரை கேலி பரியாசம் செய்தார்கள்.
1: They criticized.
0: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்.
1: And they reproached.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்.
1: அருமையானவர்களே,
0: பிலாத்தினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட
1: when he stood before Pilate,
0: அல்லேலூயா, யா இவள் எல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், நீ வாய் மூடிக்கிட்டு இருக்கிறாயே.
1: You are closing your mouth to not say anything.
0: அவர் பதில் பேசவே இல்லாம இல்லாதான் இருந்தார்.
1: He was keeping quiet.
0: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
1: When did he answer?
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான்.
1: Yes, I am the king.
0: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
1: He opened that time.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்று செய்யல.
1: The Lord Jesus did not do anything.
0: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
1: In order to crucify the Lord Jesus, they wanted to find
0: தேடினார்கள்.
1: They wanted to find some fault, nothing he they got.
0: Hallelujah. Apo desadhipathi,
1: the governor,
0: ange pradhana aasariyan,
1: the chief priest,
0: kaiba,
1: the kaiba,
0: ellarum
1: kaifa
0: avara paathu kekkranga.
1: They are all asking.
0: Hallelujah. Aandavara paathu kelvi kekkranga.
1: They were asking Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு.
1: He said a word.
0: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
1: You just destroy this temple.
0: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? இதை எழுப்புவேன்.
1: Within 3 days I will rise it again.
0: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
1: That word they got it.
0: இவன் தேவ தூஷணம் சொல்லிவிட்டான்.
1: He has blasphemed.
0: இது ஒண்ணே ஒண்ணு போதும் நமக்கு.
1: This is sufficient for us.
0: என்று சொல்லி
1: by saying so.
0: அவரை அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு
1: with that word
0: அவரை பிலாத்தினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்.
1: They sent him to Pilate and
0: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக தப்புவிக்கிறதுக்காக வரல.
1: He didn't come to be delivered from death.
0: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொல்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
1: Many times they wanted to stone him.
0: எத்தனையோ முறை அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
1: He had to shed blood, but
0: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
1: He just escaped
0: from. அவர் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for the day.
0: அதுதான் the Pascha.
1: That is the Passover.
0: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
1: According to the scripture, he did everything.
0: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
1: He has to be beaten on Passover.
0: அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி.
1: He is the Passover lamb.
0: பஸ்கா ஆட்டுக்குட்டி.
1: He is the Passover lamb.
0: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி.
1: And he has to be beaten.
0: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for that day.
0: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
1: The time has come.
0: அல்லேலூயா. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்ய விடலாம் என்று தான் நினைத்தார்கள்.
1: They wanted to deliver him at that Passover.
0: ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
1: What people did?
0: இவரை விடுதலை செய்ய கூடாது.
1: You should not deliver him.
0: ஒரு மோசமான ஒரு கொலைகாரன் இருக்கிறான்.
1: There is one murderer.
0: அவன்தான் பரபாஸ்.
1: பரபாஸ்.
0: அவனை விடுவிக்க செய்யும்.
1: Deliver him.
0: இவனை சிலுவையில் அறையும்.
1: You crucify him.
0: என்று கூக்குரலிட்டார்கள்.
1: They were all shouting.
0: பிலாத்து சொல்றார், அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
1: Pilate said, I did not find any fault.
0: பிள்ளைகளே,
1: children of God.
0: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
1: They delivered Barabbas.
0: இயேசுவிலே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்.
1: Jesus committed himself to be crucified.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
1: And he himself committed for the cross, but not by anything he got.
0: அல்லேலூயா. ஏனென்றால் அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
1: That is the mystery in that cross.
0: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 1 கொரிந்தியர்ஸ் 2 and
0: 7, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், சிலுவிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
1: They would not have crucified the Lord on of glory.
0: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
1: They didn't know.
0: இந்த சிலுவையில அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
1: They didn't know that by crucifying the Lord Jesus,
0: Hallelujah.
1: Their plans will.
0: அவங்க என்ன நினைச்சாங்க?
1: What did they think?
0: சிலுவையில அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
1: They thought it will be over when we crucify.
0: ஆனால் இந்த ரகசியம்,
1: this mystery,
0: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
1: And that is the
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is the God's wisdom.
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is a mystery of
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: அருமையான காலவேளையிலே,
1: in this wonderful morning.
0: ஆகவே தான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
1: That's why we boast about the cross.
0: Hallelujah. ஆகவே தான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
1: That's why we lift up the cross.
0: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
1: The Lord kept the mystery on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
1: And he fulfilled the will of God on the cross.
0: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.
1: He has done many things.
0: Hallelujah. பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது எதற்காகவென்றால்,
1: why did he commit himself to be crucified?
0: அந்த சிலுவையில் தான் நம்முடைய இரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
1: And the Lord has fulfilled our salvation on the cross.
0: சிலுவையினுடைய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
1: The doctrine of cross is maybe foolish.
0: நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
1: It is strengthful on those who believe the Lord. அந்த
0: சிலுவையில் தான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
1: We have the God's strength in the cross.
0: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
1: That's why the Lord has chosen the cross.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
1: when the Lord Jesus took the cross,
0: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
1: The Lord removed our sins and all transgressions.
0: 3 அதிகாரம் 13 வாசிக்கிறபடி,
1: Galatians 3 and
0: 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்.
1: For the
0: கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
1: The Lord delivered us from all kind of curse.
0: சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார்.
1: He delivered us from the curse.
0: எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே,
1: Hebrews 2 and 14,
0: பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
1: Through death he might destroy him that had the power of death, that is the
0: பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு.
1: Through the death he might destroy him.
0: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலை நசிக்கினார்.
1: Through his death he crushed the head of the devil on the cross.
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
1: the greatness on the cross for us.
0: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
1: all the privileges on the cross.
0: சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
1: the blessedness on the cross.
0: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு, சிறந்த காரியங்கள்,
1: all the special things on the cross.
0: நன்மைகள்,
1: the goodness.
0: ஆசீர்வாதங்கள்,
1: the blessings.
0: ஏராளம் ஏராளமா இருக்கிறது.
1: It is in multitudes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
1: each and every day
0: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
1: We have to look on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்.
1: We are committing to the cross.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
1: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
0: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
1: He preached initially.
0: பரலோக ராஜ்யம் சபையமா இருக்குது எல்லா இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
1: He was preaching the heavens at hand.
0: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
1: He was roaming around by doing goodness.
0: அற்புதங்களை செய்து வந்தார்.
1: He has done miracles.
0: குருடருடைய கண்களை திறந்தார்.
1: He opened the blind eyes.
0: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
1: He made him to walk.
0: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
1: He raised the dead.
0: இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார்.
1: The Lord was doing a lot of miracles.
0: சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார்.
1: He preached the gospel.
0: ஆனால் அநேகர் அதை கேட்டார்கள்.
1: Many heard about it.
0: அநேகர் கேட்டாலும் சுவிசேஷத்தை அறிந்தார்களோ இல்லையோ, அவருடைய கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று.
1: His fame spreaded over throughout the world.
0: அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணல.
1: He didn't travel much.
0: வேற எந்த தேசத்துக்கும் அவர் பறந்து செல்லல.
1: He didn't fly to other country.
0: அதே எருசலேமில் தான் சுற்றி சுற்றி வந்தார்.
1: He was in Jerusalem.
0: இஸ்ரவேல் தேசத்துல தான் கலிலேயாவுக்கும் அங்கே கப்பர்நகூமுக்கும் இங்கும் அங்கும் வந்து கொண்டிருந்தார்.
1: He was in Galilee and Capernaum and all these surroundings. But
0: அவர் கீர்த்தி
1: உலகம்
0: முழுவதும் பரவிற்று.
1: It spreaded over throughout the world.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அவர் படிக்கவில்லை.
1: He didn't study.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கோடிக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பைபிள் காலேஜஸ் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது.
1: There are millions of schools and colleges.
0: கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிஸ் ஏராளமா பெருகி விட்டது.
1: Many Christian universities.
0: Hallelujah. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போல.
1: But he didn't go to the school.
0: அப்படினா என்ன அர்த்தம்?
1: What does it mean?
0: அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்ல.
1: Not necessary for him.
0: இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்.
1: Lord Jesus did everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார்.
1: The Lord did everything.
0: எல்லாவற்றையும் செய்து விட்டு,
1: after doing everything,
0: கடைசியில
1: finally
0: அவர் அந்த சிலுவைக்கு வந்தார்.
1: He came to the cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப கூப்பிட்டா பரலோகத்துல இருந்து கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருவார்கள்.
1: Jesus said, if I call, millions of angels will come.
0: ஏன் ஆண்டவர் கூப்பிடல?
1: Why did Lord
0: Hallelujah.
1: did not call him?
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
1: And the Lord is fulfilling the mystery on the cross.
0: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏழு வார்த்தைகளை பேசினார்.
1: Jesus spoke seven words in the cross.
0: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
1: They meditated each and every word and then emotionally they
0: அதல்ல பிரியமானவர்களே.
1: That is not.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை வெறும் ஏழு வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
1: Not only seven words.
0: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
1: It's not only truth, it is revelation.
0: அது வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
1: It's not only revelation, it's a mystery.
0: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
1: Why did the Lord reveal?
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
1: That is God's mystery is hidden.
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
1: The heavenly mysteries are hidden.
0: இது பிசாசுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: சாத்தானுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: உலகத்துக்கு தெரியல.
1: The world did not know.
0: Hallelujah. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
1: Otherwise they would have.
0: ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான்,
1: அல்லேலூயா,
0: கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
1: The Lord Jesus did great
0: thing. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது,
1: when they took him to cross,
0: அல்லேலூயா, அவரை முதலாவது சிலுவையில் அறைந்த அந்த வேளையிலே
1: first of all when he was crucified
0: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்
1: they punished him so much
0: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை
1: I need not explain
0: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்
1: even by hearing it is painful
0: சிறு பிள்ளைகள் அலறி விடுவார்கள்
1: small children they
0: அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரம்
1: such a terrible thing
0: அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: இன்னொரு ஒரே வார்த்தையில சொல்ல போனால்
1: in one word
0: அவர் நொறுக்கப்பட்டார்
1: he was crushed
0: அவர் உடைக்கப்பட்டார்
1: he was broken
0: நொறுக்கப்பட்டார்
1: he was crushed
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அந்த வேளையிலே
1: at that moment
0: நாம் என்ன செய்திருப்போம்
1: what did we do
0: ஒரு சின்ன பாடு வரும்போது என்ன செய்வோம்
1: when we get sufferings what do we do
0: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்
1: we just cry unto the lord
0: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க
1: lord deliver me
0: எனக்கு உதவி செய்யுங்க
1: please help me
0: எனக்கு நன்மை செய்யுங்க
1: do goodness
0: ஆண்டவரே சோதனையை விட்டு நீங்கட்டும்
1: let the temptation be departed
0: இந்த உபத்திரவத்தை விட்டு போகட்டும்
1: let the sufferings be departed
0: எனக்கு கஷ்டம் நீங்கட்டும்
1: let the trouble be departed
0: எனக்கு யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க
1: send someone to help
0: me இப்படி நாம கதறுவோம்
1: we cry like this
0: எனக்கு இத செய்யுங்க
1: lord you do it for me
0: hallelujah ஆனா அந்த நேரத்துல
1: but at this moment
0: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல
1: he did not pray for him
0: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன
1: first of all what did he do
0: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்
1: father you forgive them
0: தாங்கள் செய்கிறது என்னதென்று அதுதான் அவர் செய்த ஜெபம்
1: they don't know what they are doing
0: hallelujah அப்படி ஜெபிக்கும் பொழுது
1: when he was praying
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இவர்களுக்கு என்று யார் சொன்னார்
1: for them who
0: are அடிச்சவங்களே
1: those who are beaten
0: குத்தனவங்களே
1: those who are pierced
0: அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க
1: they are all looking
0: இவ்ளோ நான் அடிச்சேன்
1: i have beaten him
0: இவ்ளோ நான் என்னுடைய பலத்தலாம் செலவு பண்ணி நான் இவரை வேதனை படுத்தினேன்
1: i spent my all my strength and
0: என்ன விட்டுருங்கன்னு சொல்லவே இல்லையே
1: he didn't say leave me
0: தயவு செய்து என்ன துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லலையே
1: he didn't say please don't
0: ஆனா அதுக்கு பதிலாக மன்னியும் என்று சொல்றாரு
1: but he says forgive
0: hallelujah
1: them
0: ஒருவேளை இப்படி ஜெபம் பண்ணிருக்கலாம்
1: he would have prayed like this
0: ஆண்டவரே என்ன துன்புறுத்துறவங்களை சந்தியும்
1: lord you meet them those who punished
0: நல்ல பாடம் கத்துக்கடும்
1: lord make them to understand he would have told
0: ஆனா அப்படி சொல்லலையே
1: he didn't say that
0: மன்னியும் தானே சொன்னாரு
1: lord you forgive them
0: hallelujah hallelujah அப்படினா என்ன அர்த்தம்
1: what does it mean
0: ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்
1: if the lord did not forgive what would have happened
0: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்
1: that is the mystery we should understand
0: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்
1: if god did not forgive a man
0: அவனை போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்ல
1: then he would become very pathetic
0: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்
1: the forgiveness of sin is very important
0: hallelujah நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்க தான் இருக்கிறது
1: the spiritual life starts from here
0: அதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம்
1: that is the assurance of forgiveness of sin
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்
1: the lord jesus christ has forgiven my sin
0: அந்த நிச்சயம் இருக்கிறது
1: how many of you having that assurance
0: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது
1: when he said please forgive them
0: முதல் வேலையாக
1: first of all
0: முதல் வேலையாக
1: first job
0: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: he has given the forgiveness for this world
0: hallelujah அவ்வளவுதான் ஆண்டவர் மன்னிச்சார்
1: the lord has forgiven
0: பிரியமானவர்களே
1: dear children of god
0: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்றான் ஒரு தப்பு செய்றான் ஏதோ ஒன்னு செய்துட்டு ஒளிஞ்சி இருக்கறான்னு வெச்சுங்க
1: when the man commits sins and hiding himself
0: அவனால தூங்க முடியாது
1: he cannot sleep
0: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது
1: he cannot be joyful
0: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் குத்திட்டே இருக்கும்
1: and the mistake will prick him
0: செய்துட்டனே
1: i have done like that
0: செய்துட்டனே
1: i have done this
0: செய்துட்டனே
1: i have done this
0: என்று அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கும்
1: the consciousness will destroy him
0: hallelujah ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது
1: he cannot be joyful
0: அவன் விடுதலையா இருக்க முடியாது
1: he cannot be delivered
0: அவன் ஒரு வித்தியாசமானவன தான் இருப்பான்
1: he will be a different person
0: ஆனா அவன கூப்பிட்டு
1: if they call them
0: இந்த மாதிரி காரியம் செய்துட்டே
1: you have done this
0: ஆனா பரவாயில்லை
1: it is okay
0: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு
1: god has forgiven you
0: இனிமேல் நீ அத குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை
1: don't worry about it
0: அப்படி சொல்லிட்டா
1: if it is said
0: அவன போல விடுதலை பெற்றவன் யாருமே இருக்க முடியாது
1: nobody will be like
0: hallelujah.
1: him delivered
0: hallelujah
1: hallelujah
0: அதுதான் பெரியமானவர்களே பாவம் மன்னிப்பின் சந்தோஷம்
1: that is the joy of the salvation
0: hallelujah நான் குற்றம் உள்ளவன் தான்
1: of course i am
0: நான் பாவம் செய்தவன் தான்
1: i have committed sin
0: hallelujah நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
1: I'm not holy at all when I was born.
0: Hallelujah. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide anymore.
0: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: நான் இப்பொழுது யாரா இருக்கேன்னு
1: தெரியுமா? Who am I?
0: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
1: Hallelujah. Sinner, my sins are forgiven.
0: பாவி தான்.
1: Of course I am a sinner.
0: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: But I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிறீங்க.
1: If you
0: அந்த கடன்காரன் வந்து நீ இன்னைக்கு கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன் சொல்றான்.
1: If he is saying if you don't give
0: I will do that. நீங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
1: You are trembling then.
0: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
1: What he is saying?
0: சரி.
1: Okay.
0: நீ தன கொடுக்க தேவல.
1: Need not give it back.
0: அப்படின் சொன்னா.
1: If he says so.
0: நீ என்ன பண்ணுவீங்க?
1: What do you do?
0: உடனே
1: immediately
0: கை பிடிச்சி
1: you hold the hand.
0: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: Thank you so much.
0: ஐயோ நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்றேன்னு தெரியல.
1: I don't know how to say thanks.
0: ரொம்ப நன்றிங்க.
1: Thank you so much.
0: அவன் போய்டுவான்.
1: He will go back.
0: வழியில எங்க பாக்குறீங்க?
1: And what do you see?
0: அவளை பார்த்த உடனே ஐயோ ரொம்ப நன்றிங்க.
1: Thank you, you have forgiven me.
0: எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: Wherever you look at
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: யார் சொல்லுவான்?
1: Who will say?
0: மன்னிக்கப்பட்டவன். இன்றைக்கு குட் ஃப்ரைடே.
1: இட் இஸ் குட் ஃப்ரைடே.
0: நான் இயேசுவை கொண்டாட போறேன்.
1: ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் ஜீசஸ்.
0: என்ன இயேசு தான் என்னுடைய நாதர், என்னுடைய என்னை மன்னித்தவர்.
1: ஜீசஸ் ஹஸ் ஃபர்கிவன்
0: மீ. இயேசு தான் என்னுடைய ஆண்டவர்.
1: ஹி இஸ் மை லார்ட்.
0: இயேசு தான் என் இரட்சகர்.
1: ஹி இஸ் மை சேவியர்.
0: இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர்.
1: ஹி ஹஸ் गिवन மீ தி ஃபர்கிவனஸ்.
0: ஹூ
1: இஸ் ஹேவிங் தட் அஷூரன்ஸ்?
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்.
0: நீ நன்றி சொல்லுகிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றார்.
1: When do you say
0: அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு
1: when you have assurance of forgiving of sins.
0: Hallelujah. நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது.
1: And when you think about it
0: சோத்திரிக்காம இருக்க முடியாது.
1: You cannot keep quiet.
0: ஜெபிக்காம இருக்க முடியாது.
1: You cannot stop. Hallelujah.
0: ஆண்டவர் உன்னை பழி வாங்கல.
1: Lord did not take revenge.
0: உனக்கு என்று நியமிக்கல.
1: He did not put you for the condemnation.
0: உனக்கு என்று தெரிந்து கொண்டார்.
1: He chosen you to deliver.
0: Hallelujah. பதிலுக்கு பதில் ஆண்டவர் உன்னை ஒண்ணும் செய்யல.
1: He didn't do anything harm against
0: you.
1: The Lord has forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தை மன்னிச்சிட்டாரு.
1: He has forgiven your sin.
0: எவ்வளவு பெரிய வேலையை செய்தார்.
1: What a great thing he has done.
0: தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆகவே தான் இந்த சிலுவையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுங்களா?
1: The greatness in the cross.
0: சிலுவையின் மாட்சிமை என்ன?
1: What is the greatness of the cross?
0: இந்த சிலுவையின் மகிமை.
1: The glory
0: of the cross.
1: Of the
0: சிலுவையினுடைய மகிமை என்ன?
1: What is the glory of the cross?
0: இந்த சிலுவையினுடைய நன்மை என்ன?
1: What is the goodness of the cross?
0: இந்த சிலுவையின் சிலாக்கியம் என்ன?
1: What is the privilege of the cross?
0: இது நம்முடைய சிலாக்கியம்.
1: That is our privilege.
0: இந்த சிலுவைதான்
1: this cross
0: எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி.
1: That is the evidence.
0: என்ன அத்தாட்சி?
1: What is that evidence?
0: என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி.
1: My sins are forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுதான்.
1: This is
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன்.
1: Once I was a sinner.
0: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்.
1: Now I am forgiven.
0: அது எப்படிங்க சொல்றீங்க?
1: How do you say that?
0: சிலுவை.
1: Cross.
0: சிலுவை.
1: Cross.
0: சே

0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிலுவையை நான் விட மாட்டேன்.
1: I will not leave the cross.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: முதல் மனிதனாகிய ஆதாம்,
1: the first man Adam,
0: தோட்டத்திலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே,
1: when Jesus called, where are you Adam?
0: ஓடி போய் ஒளிந்தான்.
1: He has hidden himself.
0: ஏன் ஒளிந்தான்?
1: Why did he hide?
0: அவன் பாவம் செய்துட்டான்.
1: He committed sin.
0: ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது.
1: And he cannot stand.
0: நிக்க முடியாது.
1: He cannot stand before God.
0: பாவம் செய்துட்டான்.
1: He has committed sin.
0: ஒளிஞ்சிட்டான்.
1: He is hiding.
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு.
1: Jesus, God is calling. He cannot.
0: ஒளிஞ்சு வாழ வேண்டியதுதான்.
1: He has to hide.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
1: Do not hide yourself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது மாத்திரமல்ல,
1: not only that,
0: உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கியம் என்ன தெரியுமா?
1: What is the privilege?
0: நீ எந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாயோ,
1: in which sin you are forgiven,
0: அந்த பாவத்துக்கு இனி நீ அடிமை அல்ல.
1: No more slavery for that sin.
0: அடிமை அல்ல.
1: No more slavery.
0: அடிமை அல்ல.
1: No more slavery.
0: அல்லேலூயா. நீ பாவத்துக்கு அடிமை அல்ல.
1: You are not slavery.
0: அதனால ரோமர்ல வாசிக்கிறோம், பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை.
1: The sin cannot prevail over you.
0: அல்லேலூயா. இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்.
1: That is the privilege.
0: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்.
1: This is the blessedness.
0: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்.
1: This is the blessing.
0: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு.
1: That is the promotion.
0: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை.
1: This is the great goodness. அல்லேலூயா.
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
0: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்.
1: How much you have to be thankful.
0: நீ துதி செலுத்தணும்.
1: How much you have to praise God.
0: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே.
1: The Lord did it, nobody can do it.
0: எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது.
1: You can climb the mountain but sins are forgiven. Wherever you roll down,
0: நீ எங்க போய் என்ன தவம் கிடந்தாலும் மன்னிக்க முடியாது.
1: Wherever you take fasting,
0: இந்தியாவில் இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம்

0: சத்தியம்.
1: That is the great truth.
0: அந்த சிலுவையிலே ஆண்டவர்
1: on the cross
0: பாவத்தை மன்னித்து
1: has forgiven your sin.
0: உனக்கிரமங்களை உனவிட்டு அகற்றி
1: he removed all your transgressions.
0: நோய்களை குணமாக்கி
1: healed your sickness. அல்லேலூயா.
0: அதனால தான் ஆண்டவர் பாருங்க
1: look at the Lord.
0: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் மரண வேதனை
1: one side pain
0: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்
1: another side joy.
0: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு
1: he is coming to Jerusalem.
0: இந்த சிலுவை எடுக்க போறாரு
1: he is going to take the cross.
0: பெரிய அவரால் இந்த சிலுவையை தூக்க கூட முடியல
1: even he cannot bear it.
0: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு
1: but he was lifting it.
0: Hallelujah. அந்த சிலுவையில தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்
1: he committed himself for the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of God.
0: Amen.
1: Amen.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus Christ
0: அடுத்ததாக என்ன சொன்னார்
1: what did he say next.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகம் அனைத்துல இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: first of all he has given forgiveness for the entire world. Secondly
0: அவர் பக்கத்துல அருகாமையில ரொம்ப பக்கத்துல
1: nearby
0: ரெண்டு பேர் இருக்காங்க
1: there are two people
0: இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்
1: one side one man another
0: Hallelujah.
1: Man
0: amen
1: amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு பேரும் யாரு?
1: Who are they?
0: திருடன்ங்க.
1: Thieves.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பக்கம் ஒருத்தன்
1: left side one right side one
0: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படின்னே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
1: Two people came
0: சபையில
1: in the church.
0: நான் தெரியாம என்ன சொல்றேன் ரெண்டு திருடன்ங்க மேல வாங்க என்ன பாருங்க ஒருத்தர் கூட வரல.
1: And they didn't come because I called.
0: Hallelujah. அந்த திருடன்ன்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
1: I don't want that.
0: Hallelujah.
1: Name.
0: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்
1: Jesus was hanging in between
0: அருமையானவர்களே
1: dear children of God
0: அந்த திருடன்ல
1: among these
0: ஒரு திருடன்
1: one thief
0: என்ன சொல்றான்
1: what did he say
0: hallelujah அவனுக்கு அந்த சிலுவையில அந்த வலி வேதனையை தாங்க முடியல
1: he could not bear that pain
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா
1: what did he say
0: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது
1: they don't know what they talk under
0: அவன் என்ன சொல்றான்
1: what did he say
0: நீ கிறிஸ்துவானால்
1: if you are christ
0: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ
1: save yourself and save me
0: hallelujah
1: hallelujah
0: என்னை ரட்சி
1: save me
0: hallelujah
1: hallelujah
0: அப்படியே உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல
1: if he had asked truly it is okay what did he say
0: இகழ்ந்தான்
1: he just criticized he criticized
0: இகழ்ந்தான்
1: he mocked
0: hallelujah அருமையானவர்களே ஆண்டவருக்கு ஒரு பதில் கூட சொல்லல
1: the lord did not answer him
0: ஆனா
1: but
0: அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்
1: the other thief what did he say
0: இந்த கள்ளனை பார்த்து
1: by looking at this thief oh
0: நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்து தண்டனை அனுபவிக்கிற
1: you have committed great sin and you are enduring the punishment
0: நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா
1: don't you fear god
0: hallelujah இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்
1: He didn't do any harm.
0: மூன்று காரியம் சொல்றான்.
1: He said three things.
0: தேவன் சொன்னான்.
1: He said God.
0: பக்கத்துல தான் சிலுவையில தான் இருக்கறாரு.
1: He is on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நானும் ஒரு திருடன்.
1: I am a thief.
0: நானும் ஒரு பாவி.
1: I am a sinner.
0: நீயும் பாவி தான் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He didn't say you are also a sinner.
0: அவர் சிலுவையில இருந்தாலும்
1: though he was on the cross.
0: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்
1: though he was beaten.
0: எனக்கு தெரியும்.
1: I know.
0: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்
1: he is blameless
0: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி
1: he is the blameless
0: hallelujah மாசில்லாத ஆட்டுக்குட்டி
1: and blameless
0: மாசற்ற ஆட்டுக்குட்டி
1: and blameless
0: hallelujah நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா
1: don't you fear god
0: என்று சொல்லி
1: by saying so
0: அப்போ அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்
1: the thief said a word
0: hallelujah
1: lord
0: ஆண்டவரே
1: lord
0: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது
1: when you come to your kingdom
0: அடியான என்ன செய்வீங்க நினைச்சிருங்க
1: please remember me
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: hallelujah
1: hallelujah
0: வசனத்தை பாக்குறவங்க இந்த இதல பாருங்க லூக்கா 23 42 ல இருக்கு
1: லூக் 23 and 42
0: அப்போ ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus
0: அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு
1: what did he say to the thief
0: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப எங்க இருப்ப பரதீசில் இருப்பாய்
1: hallelujah me in paradise
0: hallelujah
1: hallelujah
0: நீ கேட்டதுனால உனக்கு நான் எங்க இடம் கொடுக்கிறேன் பரதேசில் இடம் கொடுக்குறப்பா.

0: giver plays at paradise.
1: Hallelujah. Hallelujah. அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா பரலோகம் வேறு பரதீசு வேறு.
0: Heaven is different, paradise is different.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அநேகர் நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒன்னா இருக்கும் நினைக்கிறாங்க.
0: Many think paradise and kingdom of God is same.
1: Hallelujah. அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
0: In heaven the Lord will take us.
1: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
0: Who will come to heaven?
1: மனம் திரும்பி,
0: repented,
1: ரட்சிக்கப்பட்டு,
0: saved,
1: ஞானஸ்நானம் பெற்று,
0: took baptism,
1: இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து,
0: leading a holy life,
1: நல்ல போராட்டத்தை போராடி,
0: fought a good fight,
1: ஓட்டத்தை முடித்து,
0: finishing the race,
1: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
0: keeping the faith,
1: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்.
0: Then they come to heaven.
1: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
0: The crown of life is waiting for them.
1: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
0: so far he committed sin.
1: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
0: till today he committed sin.
1: இன்னைக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
0: Within minute is it possible to go to heaven?
1: நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க.
0: Many will ask.
1: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்கே.
0: It is very easy.
1: ஞானஸ்நானம் எடுக்கல, ஒண்ணும் இல்ல.
0: No baptism, nothing.
1: இவன் ஒரு இவன் உடனே பரலோகம் போயிட்டானே.
0: He has gone to heaven immediately.
1: பரலோகம் போல அவன்.
0: Didn't go to heaven.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதுதான் நீங்க கவனிக்கணும்.
0: That's what you have to listen.
1: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
0: What did the Lord say?
1: இன்றைக்கு,
0: today.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்னைக்கு?
0: Today.
1: இன்றைக்கு என்னுடனே கூட,
0: you will be,
1: எங்க இருப்ப?
0: In paradise.
1: ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார்.
0: Jesus Christ was crucified.
1: அந்த மூன்று நாள் அவர் எங்கே இருந்தார்?
0: 3 days where did he,
1: என்ன பண்ணிட்டு இருந்தார்?
0: What did he do?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: எப்போ அவர் பரதேசுக்கு போனார்?
0: When did he go to paradise?
1: எப்போ இவனை பரதேசுக்கு கூட்டி போனார்?
0: When did the Lord take him to paradise?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அரே அநேகர் இந்த பரதேசை அறியாமல் இருக்கிறார்.
0: Many don't know the paradise.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஒன்றை நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க.
0: You understand one thing.
1: ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை இன்னும் ஆயத்தப்படுத்தல.
0: The Lord did not make the house for us.
1: படுத்திட்டு இருக்கார்.
0: He is preparing.
1: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
0: John 14,
1: அங்க என்ன வாசிக்கிறோம்?
0: What we read,
1: நான் உங்களுக்காக, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ இன்னும் அவர் வரல, வந்து கூட்டு போல.
0: He didn't come, he didn't take us.
1: வர போறார்.
0: He is going to come. How many of you believing?
1: Jesus சீக்கிரமாய் வர போகிறார்.
0: Jesus is going to come soon.
1: என்ன வந்து கூட்டி போவாரு.
0: He will take me.
1: பேர் சொல்லி அழைப்பார்.
0: He will call me by name.
1: நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு?
0: Do you have that assurance?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆனால் பரலோகத்திலே,
0: in heaven,
1: இந்த கள்ளனை எங்கே கொண்டு போய் வைத்தார்?
0: Where did the Lord keep this thief?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: பரலோகம், பரதீசு என்று சொல்லப்படுகிற இடம்,
0: the paradise,
1: வேதத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான்,
0: Paul says,
1: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்.
0: I was taken to third heaven.
1: மனுஷர் பேசப்படாத பாஷைகளை அங்கே கேட்டேன்.
0: I heard the different languages.
1: அதை அவர் பரதீசு என்று சொல்லுகிறார்.
0: He says it is paradise.
1: அந்த பரதீசு மூன்றாம் வானத்தில் இருக்குது.
0: It is in third heaven.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இன்னொரு பரதேசம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துல.
0: In another paradise in Revelation.
1: எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு பரதேசம் இருக்குது.
0: And beyond all heavens.
1: Hallelujah. நான் அந்த பரதேசத்தில் இருக்கிற நான் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்.
0: I'll give that fruit.
1: எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
0: The Lord is promising.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்போ ஆண்டவர் எந்த பரதேசம் இவனுக்கு கொடுத்தார்?
0: Which paradise the Lord has given to him?
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த அருமையான வேளையிலே,
0: in this wonderful time, 2
1: கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதது வாக்கு கடங்காதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
0: In 2 Corinthians we read that and he has heard Lord.
1: வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது,
0: Revelation 2:7,
1: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
0: And those who have spirit let him
1: hear. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
0: who were taking victory,
1: அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்.
0: Which is in the midst of the paradise of God.
1: இது ஒரு பரதேசம்.
0: This is another paradise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be to his holy name.
1: கேள்வி என்ன?
0: The question is,
1: இப்பொழுது இது பூமியில இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா?
0: Is it on earth or heaven?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be to his holy name.
1: இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்கிறோம்.
0: In Luke we read one.
1: லூக்கா 16வது அதிகாரத்தில்
0: Luke 16
1: வாசிக்கும் பொழுது,
0: and we read
1: that ஆபிரகாம் மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
0: We read about the bosom of father.
1: அதுல என்ன வாசிக்கிறோம்? 22வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தரித்திரனும் மரித்தான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா பாதாளத்துக்கு போனார்.
0: This rich man went to Hades.
1: 23வது வசனம் லூக்கா 16:23.
0: And look,
1: பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது பாருங்க, தூரத்திலே, எவ்வளவு தூரத்தில்?
0: From far away.
1: இப்போ கொஞ்ச தூரம் ஒரு ஒரு ஒரு 30 அடி 40 அடி பார்க்க முடியும்.
0: We can see 30 feet or 40
1: feet. அவ்வளவுதான், ஒரு ஒரு மனுஷன் பார்க்கக்கூடிய தூரம்.
0: That is the our sight
1: தூரத்திலே,
0: distance from long
1: distance. அவன் தெளிவா பார்க்கறான், ஆபிரகாமை பார்க்கறான்.
0: He sees Abraham.
1: அவன் மடியில தரித்திரம் உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்க்கறான்.
0: And the Lazarus also was sitting there.
1: Hallelujah.
0: He could see that.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: அப்போ அந்த பாதாளத்துக்கும் இந்த தரித்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா,
0: வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ரிச் மேன் அண்ட் லாசர்? போத் ஆஃப் தெம் டைட்.
1: ஒருத்தன் போன இடம் எங்கன்னா 24வது வசனத்தில்,
0: 24,
1: ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யணும், குளிர பண்ணும்படி அவனை என்ன செய்ய அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் நான் என்ன செய்யறேனே, வேதனைப்படுறேனே.
0: I am tormented in this flame.
1: அவ்வளவுதான்,
0: that's all.
1: மரித்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள்,
0: those who rejected the Lord Jesus,
1: அவங்க எல்லாம் போற இடம் தான் இந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற பாதாளம்.
0: And there, that is the head and where there is
1: Alleluia.
0: Flame of fire.
1: இந்த பாதாளத்தில் பல பகுதிகள் இருக்கிறது.
0: In the hades there are different places.
1: அதே போல பரலோகத்தில் பல பகுதிகள் இருக்கு.
0: In heaven there are different places.
1: அங்கே ஆண்டவர் சொல்றார்,
0: the Lord said,
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது.
0: There are many dwelling places in heaven.
1: மனுஷனே நூற்றுக்கணக்கான வீடு, ஆயிரக்கணக்கான வீடுங்க கட்டிட்டு கடைசியா விட்டுட்டு போயிடுறான்.
0: The man is building thousands of houses and leave it and go.
1: Hallelujah. ஆனா பரலோகத்துக்கு நீ போகும்போது வீடு கட்டிட்டு தான் அங்க போகணும்.
0: And in heaven you have to build the house and go.
1: எத்தனை பேர் பரலோகத்துல வீடு கட்டி வச்சிருக்கீங்க?
0: How many of you built the house in heaven?
1: நீ கட்ட தேவையில்லை.
0: Need not build.
1: ஆனா நீ போகும்போது,
0: when you go there.
1: வேதம் சொல்லுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல,
0: Luke 16
1: 9வது வசனத்தை பாருங்க,
0: 9th verse.
1: லூக்கா 16:9ல,
0: 16 and 9.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உருள் அங்க என்ன சொல்றாரு?
0: என்ன
1: வீடு? நித்தியமான வீடுகள். பரலோகத்துல நித்திய வீடுகள் நிறைய இருக்கு.
0: Everlasting habitations.
1: ஏதாவது ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு.
0: The Lord will keep a house for you.
1: Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார்.
0: The Lord keeps a house.
1: Hallelujah.
0: For each one.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அந்த நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்.
0: They have to accept you.
1: Hallelujah. சும்மா கண்மூடித்தனமா போயிட முடியாது.
0: We cannot just go.
1: Hallelujah. அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில் இருக்கும் பொழுது பரவாயில்ல,
0: you were on the earth, you are good,
1: நல்ல விசுவாசம் வாழ்ந்தீங்க,
0: you had a good belief, welcome
1: அப்படின்னு சொல்லுவாங்க.
0: They will say,
1: பூமியில் இருக்கும் பொழுது,
0: on the earth,
1: நீங்க எங்க ஒழுங்கீனமான விசுவாசியா இருந்தீங்க?
0: And if you are not good,
1: நினைச்சா வருவீங்க, நினைச்சா போவீங்க,
0: come or go.
1: Hallelujah. கனி கொடுக்க மாட்டீங்க,
0: you may not give fruit,
1: பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க,
0: useless life you led.
1: Hallelujah. உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க.
0: They will say, no place.
1: Hallelujah. அப்போ ஆண்டவர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்த வேண்டுமானால்,
0: the Lord has to make dwelling places for us.
1: நல்ல கவனிங்க,
0: listen.
1: அங்கே அந்த தரித்திரன் அந்த ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருந்தான்.
0: And the beggar was, I mean,
1: அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: என்ன செய்கிறார் என்றால்,
0: what does he do?
1: இந்த கள்ளன் மனம் திரும்பின உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே,
0: when the thief accepted the Lord
1: Jesus, இன்னைக்கு
0: today
1: என் கூட வா,
0: come
1: என் கூட இரு,
0: be with me,
1: எங்க அப்படின்னா,
0: where?
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: மரித்த உடனே,
0: after his death,
1: அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது,
0: his body was hanging,
1: அவருடைய சரீரத்தை ஒரு புது கல்லறையில கொண்டு போய் வைத்து சிலையில சுத்தி வச்சிட்டாங்க,
0: they kept into that,
1: ஆனா அவர் உடனே புறப்பட்டார்,
0: but he started,
1: அவர் சரீரம் தான் அங்க இருந்துச்சு,
0: body was there,
1: அவர் ஆவியில புறப்பட்டார்,
0: the spirit, he started,
1: எங்க போனார்,
0: where did he go,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவர் ஊழியம் செய்ய புறப்பட்டார்,
0: he started doing ministry,
1: hallelujah. எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா,
0: if you read
1: 1 பேதுரு நிருபத்தில்
0: 1st Peter
1: 2nd அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
0: second chapter,
1: அவர் அங்கே காவலிலுள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாரா, பிரசங்கித்தார்னு வாசிக்கிறோம்,
0: he preached to the spirits,
1: காவலிலுள்ள ஆவிகள்,
0: the spirits in
1: அது எங்க இருக்குது, நடுவானத்துல இல்ல,
0: it's not in between,
1: அவர் கீழே இறங்கி போனார்,
0: he went down,
1: கீழே இறங்கினார்,
0: he went down,
1: பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார்,
0: he came down from heaven to earth,
1: பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார்,
0: from earth to hades,
1: பூமியில நிறைய பாதாளம் இருக்குது,
0: there are lot of hades in earth,
1: தாழ்ந்த பாதாளம் ஒன்னு இருக்கு,
0: the deep,
1: அதுக்கு மேல ஒரு பாதாளம் இருக்குது,
0: there is another hade,
1: hallelujah,
0: hallelujah,
1: இங்க தாவீது சொல்றாரு,
0: david says,
1: சங்கீதம் 86:13 என்ன சொல்றாரு,
0: psalm 86:13,
1: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்,
0: you delivered me from the,
1: நீங்க ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டீங்க இல்லையா,
0: you are don't praising God,
1: ஆனா இந்த பாதாளத்தை நீங்க நினைச்சீங்களா, உங்களால ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது,
0: if you think about hates you cannot be with praise,
1: ஏன் தாவீது இவ்வளவு சங்கீதம் எழுதினாரு,
0: why david has written a lot of songs,
1: என் தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே,
0: you delivered me from the deep hates,
1: யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த பாதாளத்துல தப்புவிக்க முடியாது,
0: nobody can be delivered,
1: இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பாதாளத்தை ஜெயித்தவர்,
0: only jesus could deliver,
1: இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பாதாளத்தை ஜெயித்தவர்,
0: he has overcome the
1: hates, hallelujah, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
0: I will build my church,
1: பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை,
0: the hates of hell cannot prevail,
1: நீ சாகும் பொழுது,
0: when you die,
1: நீ இந்த தாழ்ந்த பாதாளத்தில் போவதில்லை,
0: you will not go to the deep hates,
1: hallelujah,
0: hallelujah,
1: அங்கே இளைப்பாறுகிற இடத்துக்கு நீ போகிறாய்,
0: you are going to take rest,
1: ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது,
0: when jesus was preaching to the spirits in prison,
1: இந்த ரெண்டு கள்ளனுமே அங்கதான் வந்திருப்பாங்க,
0: both thieves would have come there,
1: hallelujah, ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது,
0: when jesus was preaching,
1: hallelujah,
0: hallelujah,
1: ஒரு கள்ளன் இந்த வார்த்தை கேட்டிருப்பான்,
0: one thief would have listened to this word,
1: இன்னொரு கள்ளன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனம் திரும்பிட்டாலும் மனம் திரும்பி இருப்பான்,
0: another
1: சரி சிலுவையில் இருக்கும்போது தான் இவரை நம்ம தப்பா பேசிட்டோம்,
0: we spoke wrongly,
1: இப்போ நாம ஒப்புக்கலாம்,
0: let me commit at least now,
1: மனம் திரும்பினா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்,
0: if he had repented, he would
1: எல்லாரையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார்,
0: and he captured everyone and he went to,
1: அவர் அதுக்கு முன்னாடி பூமிக்கு வர வேண்டியதாரு,
0: before that he had to come to,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவர் முதலாவதாக வந்து மரித்து,
0: he died,
1: அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து,
0: and he preached in the spirits in hades,
1: பிறகு உயிர்த்தெழுந்த பின்பு,
0: after the resurrection,
1: எல்லாருக்கும் தரிசனமானார்,
0: he has shown himself,
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of god,
1: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரதீசு,
0: the paradise,
1: hallelujah,
0: the lord,
1: அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம்,
0: it is the resting place,
1: அது தேவன் பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம்,
0: the lord keeps for,
1: hallelujah,
0: the saints,
1: நாம் அதனால தான் ஏசியா 57 வாசிக்கும் பொழுது,
0: ஐசாயா 57
1: அங்க வாசிக்கிறோம்,
0: there we read,
1: மரித்தவர்கள் சமாதானத்துக்கு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்,
0: they are resting in their beds,
1: என்ன செய்றாங்க,
0: how,
1: ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல மரித்த பிறகு,
0: after the death in this world,
1: ஐயோ அம்மான் வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை,
0: they need not be under pain,
1: இளைப்பாறுகிறார்,
0: they take rest,
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆஸ்தோத்திரம்,
0: praise be unto his holy name,
1: இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of god,
1: தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவித்து,
0: he delivered from the hates,
1: ஆம், ஆகவே அந்த கள்ளன்,
0: the thief,
1: அந்த பரதீசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு,
0: and he was promised to the paradise,
1: அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவன் ஒப்பு கொடுத்து,
0: by committing himself,
1: பிறகுதான் அவனை ஆண்டவர் அங்க கொண்டு போவார்,
0: then the lord will take him further,
1: நாமெல்லாம் அப்படி இல்லை,
0: We are not like that.
1: நாம் இன்றைக்கு கண்ணை மூடினாலும் சரி,
0: if we close our eyes,
1: நாம் எல்லாரும் மனம் திரும்பினபடியினாலே,
0: since we are all repented,
1: மறுபிறப்படைந்தபடியினாலே,
0: when since we are born again,
1: இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டபடியினாலே,
0: since we are washed by his blood,
1: இன்றைக்கு மரித்தாலும்,
0: though we die today,
1: நாம் கர்த்தரோடு கூட இருப்போம்.
0: We will be with
1: Jesus.
0: What a great privilege.
1: When
0: you are alive,
1: when
0: Jesus comes,
1: and he will
0: take us to him.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இதோ இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது.
0: The world is going to be perished.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: பிதாவே என்று ஆரம்பித்தார்.
0: He started Father.
1: Hallelujah. இப்பொழுது கள்ளர்களோடு போராடுறாரு.
0: And he is struggling with the thieves.
1: பிறகு குடும்பம்,
0: then family.
1: கீழ பார்க்கிறார் குடும்பம்.
0: Look down.
1: அம்மா நிக்கிறாங்க.
0: Mother was there.
1: Hallelujah. தாயே,
0: ஓ மதர்,
1: அதோ உன் மகன்.
0: You are say ஸ்திரீ, your son.
1: ஸ்திரியே,
0: ஓ woman,
1: அதோ உன் மகன்.
0: See your son.
1: அந்த சீஷனை பார்த்து, இதோ உன் தாய்.
0: To the disciples, this is your mother.
1: சிலுவையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட,
0: you are struggling on the cross,
1: அந்த தாயை, தாயினுடைய அன்பை,
0: the love of mother,
1: அந்த தாயினுடைய அந்த உண்மையான அன்பை நினைத்து,
0: true love of mother,
1: ஆண்டவருக்கு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை செய்தார்.
0: He did his
1: Hallelujah.
0: duty there.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும்.
0: Glory to God.
1: நம்முடைய தேவன் ஆற்றி தேற்றுகிற
0: தேவன். Our Lord is comforting.
1: நல்லா யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த மகனை சிலுவையில் பார்க்கும் பொழுது அந்த தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
0: The mother would have suffered a lot.
1: ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே,
0: but Jesus said, அதோ உன் மகன். Woman, see their son.
1: அந்த gapல,
0: that gap,
1: ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டார்.
0: The Lord has given the comfort.
1: பிறகுதான் மறுபடியும்
0: again
1: ஆண்டவரோடு உறவாடுகிறார்.
0: He was talking to the Lord Father.
1: முதல்ல பிதாவே கூப்பிட்டாரு.
0: He called Father.
1: இப்ப என்ன கூப்பிடுறார் தெரியுங்களா?
0: Now,
1: என் தேவனே,
0: my God,
1: என் தேவனே,
0: my God,
1: ஏலோயி, ஏலோயி,
0: ஏலோயி,
1: லாமா சபக்தானி,
0: ஓ லாபா சபக்தானி,
1: என் தேவனே, என் தேவனே,
0: my God, my God,
1: ஏன் என்னை கைவிட்டி,
0: why have you forsaken me,
1: ஏன் என்னை கைவிட்டி,
0: why have you forsaken me.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா?
0: Whether God has forgiven him or not.
1: ஆமாங்க, கைவிட்டாரு.
0: Yes, he has forgiven, forsaken.
1: பாவத்தை பார்க்க மாட்டாரு சுத்த கண்ணர்.
0: He cannot see sin at all.
1: அவரை பாவம் மூடிற்று.
0: The sin covered him.
1: உலகத்தாருடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
0: And he was bearing the worldly,
1: Hallelujah,
0: worldly people's sin.
1: அப்பொழுது தேவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்.
0: And Father God closed his
1: Hallelujah.
0: eyes.
1: கேள்வி என்ன?
0: The question is,
1: நீங்க கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
0: I know that you will forsake me.
1: ஆனா ஏன் எனக்கு, ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டார்.
0: There was a question, why?
1: அப்ப ஆண்டவருக்கு ஏன் என்று தெரியலையா?
0: Lord, he didn't know why.
1: Hallelujah.
0: What for it is?
1: ஏன் என்னை கைவிட்டீர்?
0: Why did you forsake me?
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதாவது சோதனை நேரத்தில்,
0: at the time of trial,
1: கஷ்ட நேரத்தில்,
0: at the time of difficulties,
1: வேதனை நேரத்தில,
0: at the time of pain,
1: நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம்.
0: We call upon the Lord.
1: என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க.
0: They call you கடவுளே, oh God,
1: ஐயோ கடவுளே,
0: oh God,
1: அப்படி கூப்பிடுறாங்க.
0: They call.
1: ஆனா ஆண்டவராக எப்படி பிதாவே கூப்பிட்டு நிறுவரு?
0: The Lord called Father.
1: என் தேவனே சொன்னார்.
0: He said,
1: ரெண்டு முறை சொல்றார்.
0: My God and
1: என் தேவனே, என் தேவனே,
0: my God and my God,
1: என் தேவனே,
0: my God.
1: Hallelujah. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
0: What we understand?
1: என்ன, நீங்க கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே.
0: Of course you have forsaken me.
1: Yes, I will. நாம் வாசிக்கிறோம்
0: Isaiah,
1: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்.
0: But just for a moment I have forsaken.
1: ஆனால் இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.
0: I will gather you.
1: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டது உண்மைதான்.
0: Just for a moment I have forsaken.
1: இமைப்பொழுது தான் கைவிட்டேன்.
0: Just for a moment.
1: இமைப்பொழுது கூட நீங்க கைவிட்டாலும் என்னால தாங்க முடியாது.
0: I cannot bear even for the moment.
1: ஒரு ஒரு இமைப்பொழுது கூட உம்மை விட்டு நான் பிரிந்து இருக்க மாட்டேன்.
0: I cannot be separated for a moment.
1: இயேசு,
0: this is Jesus.
1: தேவனோடு அவர் ஒன்றி இணைந்து இருந்தார்.
0: He had fellowship with the Father God.
1: இன்றைக்கு மனுஷருங்க பாருங்க,
0: look at the man,
1: ஆண்டவர் விட்டு போறது,
0: departing from God, again coming back,
1: அப்படி இல்ல,
0: not like that.
1: ஆண்டவரை யாரும் பிரிக்க முடியல.
0: Nobody could separate.
1: உலகத்துல உங்களுக்கு अनेक போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம்.
0: There are lot of tribulation in this
1: world. உபத்திரவமோ வியாதிலமோ,
0: tribulation or suffering,
1: மரணமோ,
0: death.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
0: Who can separate me from
1: the love of Christ?
0: Nobody can separate.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏன் என்னை கைவிட்டீர்?
0: Why have you forsaken?
1: என் தேவனே,
0: மை காட்,
1: என் தேவனே,
0: அண்ட் மை காட்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்காரு.
0: He was hanging on the cross.
1: அவர் பாவத்தால் மூடப்பட்டிருக்கிறார்.
0: Covered by sin.
1: பிதா கிட்ட வர முடியாது.
0: Father cannot come closer.
1: உலகத்தாருடைய பாவம்,
0: worldly people's sin,
1: மூடி கொண்டிருக்கிறது.
0: It is covering.
1: போராடுறாரு.
0: He was struggling.
1: அந்த பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு,
0: by pushing that sin.
1: ஏன்னா ஆண்டவரை பார்க்க முடியல.
0: He could not see God.
1: பூமி எங்கும் இருட்டாய் விட்டது.
0: Full of darkness in this world.
1: Hallelujah. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்.
0: Everywhere darkness.
1: Hallelujah. எங்க போய் நான் ஆண்டவரை தேடுவேன்?
0: How can I see God?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப என் தேவனே என்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன காரணத்துக்காக சொன்னாருன்னா,
0: He said my God. Why did he say
1: நம்ம எதை ஏன் எனதுன்னு சொல்லுவோம்னா,
0: Why we
1: எந்த ஒரு பொருளை நாம் சொந்தம் பாராட்டுறோமோ,
0: which one we possess,
1: எந்த ஒரு பொருளை உரிமை பாராட்டுறோமோ,
0: which one we possess,
1: எந்த ஒருங்களை நாம் இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்றோமோ,
0: which one we possess,
1: அததான் நாம சொல்வோம்,
0: we say that
1: இது என்னுடையது,
0: this is mine,
1: என் இயேசு என்னுடையவர்,
0: my Jesus is mine,
1: என் நேசர் என்னுடையவர்,
0: my beloved is mine,
1: அவர் என்னுடையவர்,
0: he is mine,
1: நான் அவருடையவர்,
0: I am,
1: இயேசு என்னுடையவர்,
0: Jesus is
1: mine, நான் அவருடையவர்,
0: I am for him.
1: Hallelujah. என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாது.
0: Nobody can separate me and God.
1: என் தேவனே,
0: my God.
1: Hallelujah. உடனே பதில் வந்துருச்சு அவருக்கு.
0: Answer came.
1: இல்ல மகனே.
0: No my son.
1: நான் உன்னை பிரிக்கல.
0: I did not separate.
1: உன்னை பிரியல.
0: No separation.
1: கூட தான் இருக்கிறேன்.
0: I am with you.
1: Hallelujah. ஒரு இமைப்பொழுது தான்.
0: Just for a moment.
1: ஒரு இமைப்பொழுது தான்.
0: Just for a moment.
1: Hallelujah. ஆனால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்.
0: I have forsaken you for a moment.
1: உருக்கமான இரக்கங்களால்
0: with a long
1: நான் உன்னை செய்வேன்.
0: Mercy.
1: சேர்த்துக் கொள்வேன்.
0: I will gather.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிறகு தான் சொன்னார்.
0: Then he said.
1: Hallelujah. எல்லாம் முடிந்தது.
0: He said.
1: என்று அறிந்து
0: by
1: அறிந்து
0: knowing, by knowing
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: to fulfill the word of God.
1: நான் தாகமாயிருக்கிறேன்னு சொன்னார்.
0: I am thirst.
1: இது ஒரு கேள்விதான்.
0: Another this is question.
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: to fulfill the word of God.
1: எப்படி சும்மா சொல்ல அவர் தாகம்?
0: He didn't say just like that.
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: to fulfill the word of God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: to fulfill the word of God.
1: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து
0: by knowing all things are over.
1: தாகத்துல மூணு வகை தாகம் இருக்கு.
0: There are three kinds of thirst.
1: ஒன்று சரீர பிரகாரமா நமக்கு வருகிற நேச்சுரல் தர்ஸ்ட், அதாவது இயற்கையான ஒரு தாகம்,
0: பாடிலி நேச்சுரல் தர்ஸ்ட்.
1: இன்னொன்னு
0: ஒன்
1: பாவ தாகம்,
0: தி தர்ஸ்ட் ஆஃப்டர் சின்.
1: இன்னொன்னு ஆத்ம தாகம்,
0: தி தர்ஸ்ட் ஆஃப்டர் சோல்.
1: உங்களுக்கு எந்த தாகம் இருக்குது?
0: விச் தர்ஸ்ட் யூ ஹேவ்?
1: நமக்கு இந்த மூணு தாகம்.
0: வி ஹேவ் ஆல் தீஸ் த்ரீ.
1: கேள்வி என்னன்னா,
0: தி க்வெஸ்சன் இஸ்,
1: நம்முடைய தாகம் ஒன்னு தண்ணி குடிச்சா போய்டும்.
0: இஃப் யூ டேக் வாட்டர் இட் வில் பி ஓவர்.
1: பாவம் செய்தா தாகம் தீராது.
0: If you take sin, it will not be quenched.
1: தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன வராது? தாகமே வராதுன்னு சொல்லியிருக்காரு.
0: If you take this water, you will not get thirst at all.
1: இந்த தண்ணீரை குடிக்கணும் தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் வராது.
0: If you take my water, you will not get thirst.
1: இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா,
0: the question is,
1: நம்முடைய தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
0: let us have our own.
1: அதல்ல கேள்வி.
0: That is not the question.
1: ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறது எப்படி? அதான் என்னுடைய கேள்வி.
0: How to quench the thirst?
1: நான் தாகமா இருக்கறேன்னு சொல்றாரே.
0: He says I am thirst.
1: காளான குடுக்குறானுங்க.
0: They give
1: வெனிகர குடுக்குறாங்க.
0: வெனிகர்.
1: ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
0: He did not accept anything.
1: Hallelujah. தண்ணீர் கொடுத்தா தாகம் போயிட்டு இருக்குமா?
0: If they had given water, will it be quenched?
1: எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தறலாம்.
0: We can quench all the thirst.
1: ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி?
0: How to quench
1: the thirst?
0: What kind of thirst?
1: Hallelujah. அது என்ன தாகம்?
0: What kind of thirst it is?
1: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்ன சொன்னாரு? தாகமா இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக
0: before he
1: ஒரு மரண தாகம் வரும்.
0: there will be thirst after
1: அந்த மரண தாகத்துக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் சிம்சோன்
0: Samson
1: marikkum bodhu aandavare na daagama irukken kadarna
0: when he died
1: odane aandavar oru pallathaakku tharan thannir anpraar
0: the lord opened the valley
1: vedam solra adu kudithu odane avanukku uyir vandathu
0: he took the water he got back
1: adhu pole aandavar uyir varradhukaga kekkala
0: he didn't ask for the life
1: hallelujah
0: hallelujah
1: enna ella mudinjiruchu
0: all finished
1: mudichitan
0: I finished
1: ana na appo daagama irukken
0: I am thirst
1: hallelujah ellathiyum mudichitan
0: I have finished everything
1: ana appo na daagama irukken
0: I am thirst
1: hallelujah ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரவங்க பார்த்தீங்கன்னா
0: if you if you look at the race
1: எல்லாம் முடிச்ச எல்லைக்கோட்டுக்கு வந்த உடனே
0: when they come to the border
1: அப்ப கேட்பாங்க தண்ணி கொண்டாங்க அப்படி
0: ஹalleluya some water
1: hallelujah
0: hallelujah
1: ஆண்டவர் முடிச்சிட்டார்
0: and
1: முடிச்சிட்டேன்
0: god has finished
1: முடிச்சிட்டேன்
0: the lord has
1: முடிந்தது
0: finished
1: hallelujah
0: hallelujah
1: இப்போ
0: now
1: ஆனால் என் தாகம் தீரல
0: not yet
1: நான் தாகமா இருக்கிறேன்
0: I am thirstful
1: hallelujah அந்த தாகத்துக்கு பதில் எங்க தெரியுமா கிடைக்கும்
0: where is the answer for
1: மத்தேயு 25 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
0: Matthew 25
1: ஆண்டவர் சொல்றாரு
0: that god said
1: நான் தாகமாய் இருந்தேன்
0: I was thirsty
1: என் தாகத்தை தீர்த்தீர்கள்
0: you quenched my thirst
1: நான் பசியாய் இருந்தேன்
0: I was hunger
1: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்
0: you fed me
1: நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன்
0: I was without
1: என் வஸ்திரத்தை போக்கினீர்கள்
0: gave dress
1: நான் வியாதியாய் இருந்தேன்
0: I was under sick
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள்
0: you enquired me
1: அப்பா நீதிமான்கள் கேக்குறாங்க
0: the righteous people are asking
1: ஆண்டவரே நீ தாகமா இருந்தீ
0: why you were
1: நாங்க எப்ப உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்
0: when did we give water no we don't know
1: தெரியாது
0: we don't know
1: கர்த்தரி பிள்ளையே
0: child of god
1: உங்களுக்கு தெரியாது
0: you don't know
1: சில வேளையில
0: sometimes
1: உன் ஜெப ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
0: your prayer would have quenched the thirst of the father
1: கர்த்தருக்கு சொன்ன சாட்சி ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கும்
0: the witness would have quenched the thirst of jesus
1: காணிக்க கூட சில நேரத்துல ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
0: even the offering would have quenched
1: ஆண்டவருக்காக செய்திருப்பேன்
0: whatever
1: உனக்கு தெரியாது
0: you may not be knowing
1: உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல
0: may not be understood
1: ஆனால்
0: but
1: எதை செய்தாலும்
0: whatever you do
1: அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும்
0: is it quenching the thirst of god
1: எப்ப ஆண்டவரே
0: Lord when
1: நீர் தாகமாய் இருந்தீர்
0: when did you have thirst
1: hallelujah அருமையான தேவனுடைய ஜனமே
0: dear children of god
1: அப்பதான் ஆண்டவர் சொன்னார்
0: then the lord said
1: ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்திருக்கும் தெரியுமா
0: what kind of thirst he had
1: எல்லாம் முடிஞ்சாச்சு
0: all finished
1: பூமியில என் வேலை முடிஞ்சிச்சு
0: my job is over in this earth
1: அடுத்த தாகம்
0: another thirst shouting from
1: here onnu potanga poiyana or cheidi
0: wrong news
1: adha madirala neenga nonda edathala la baadalam kediyadu
0: when you dig you cannot adha
1: avlo sulabama irukra edam alla
0: you cannot find
1: armiyana devudi pulliye
0: dear children of god
1: adai aandavar anubadithal oliya
0: unless the lord permits
1: yesu kristu orthar maatradhaan
0: only the lord jesus
1: baadalathin theravu kolgalai udayava
0: he has the keys
1: maranathin theravu kolgalai udayava
0: he has the keys
1: hallelujah thank you jesus
0: thank you jesus Thank you, Lord.
1: இந்த காலவேளையிலே
0: in this morning
1: ஆண்டவர் சொல்றார் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்
0: the lord says I finished
1: அடுத்து
0: next
1: தாகத்தோடு நான் புறப்படுகிறேன்
0: I go with thirst
1: அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் நான் பூமிக்கு வருவேன்
0: and then I
1: hallelujah
0: hallelujah
1: அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை சந்திப்பேன்
0: on that resurrection day I will meet
1: கர்த்தர்
0: you
1: சொல்றார்
0: lord said
1: உடனே தலையை சாய்த்து
0: he
1: ஒப்பு கொடுத்தார்
0: he committed himself
1: hallelujah
0: hallelujah
1: என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்
0: what did he say
1: பிதாவே
0: father
1: உம்முடைய கைகளில்
0: in your hands
1: என்னுடைய ஆவியை ஒப்பு வைக்கிறேன்
0: i commit my spirit
1: hallelujah
0: hallelujah
1: உன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க
0: has given the responsibility
1: அந்த சாவியை வாங்குனீங்க
0: you took the key
1: முடிச்சிட்டீங்க
0: finished
1: மறுபடியும் கொண்டு போய் பத்திரமா எல்லாம் முடிச்சிட்டேன்
0: i finished everything
1: இந்தாங்கன்னு அந்த சாவி அவங்க கிட்ட கொடுக்கறீங்க
0: you give the key back
1: அப்பதான் உங்களுக்கு மரியாதை
0: then only respect
1: பாதியில விட்டுட்டு ஓடுனீங்கலாம் உங்களுக்கு மரியாதை கிடையாது
0: if you run away in between no
1: அநேகர் ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு
0: they receive from god
1: ஆண்டவரை பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க
0: many they just leave god and
1: hallelujah yes அப்படி இல்ல
0: jesus is not like that
1: ஆண்டவர் கொடுத்த வேலைய
0: the job of
1: முடிச்சி
0: finished
1: இவன் குத்தந்தனால இவன் ஆணி அடிச்சதுனால நான் சத்தன் சொல்லல.
0: Didn't say because of his nailing had died you can nail.
1: அது வேற செய்தி.
0: That is different message.
1: ஈட்டி குத்து.
0: Pierce.
1: அது வேற செய்தி.
0: That is different message.
1: ஆதல என் உயிர் போல.
0: Like
1: நான் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
0: I have authority to take
1: இந்த உயிரை.
0: This life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் ஒரு உலக பிரகாரமான ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நான் பிறக்கவில்லை.
0: I am not born for a husband and wife.
1: ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் பிறந்தேன்.
0: I was
1: ஆனாலும்
0: born through the woman.
1: நான் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தேன்.
0: But I was found by the Holy Spirit.
1: எனக்கு ஆவியை கொடுத்தவர் அவர்.
0: And I have this
1: அந்த ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
0: I commit that spirit to the Lord.
1: அது கரைபடவில்லை.
0: It's not dirt.
1: கரைபடவில்லை.
0: It's not dirt.
1: Hallelujah. இந்த உலகத்திலே ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு.
0: And he did.
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
0: Who can blame me?
1: இயேசு ஒருவர்தான்.
0: Only Jesus.
1: இந்த உலகத்தில் வந்து
0: he came to the world.
1: பாவம் இல்லாமல் வாழ்ந்து
0: he lived without sin.
1: பாவத்துக்காக மரித்து
0: he died for sin.
1: பாவத்தை ஜெயித்து
0: he overcame sin.
1: பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
0: Back to heaven.
1: ஷபரபரபரபர.
0: Hallelujah. Thank you Lord. Thank you Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒப்பு கொடுத்தார்.
0: He committed.
1: இந்தாங்க ஆண்டவரே.
0: Lord take it.
1: தலையை சாய்த்து
0: he just put the head
1: hallelujah adavud didirndru avar ariyama uyir porudhu na adu vera vidhama setirpar
0: and without
1: alai saith endru solumbodhu
0: he just put the head
1: avar voluntarily and uyire vittu
0: voluntarily he has given
1: and uyire aandavukku oppu kodukkar
0: he committed the spirit to
1: hallelujah adhu dhaan oppu koduthal
0: that is commitment
1: ellar edumi nilunga
0: shall we all rise up
1: இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே
0: ஓ தோஸ் ஹவ் கம் டு தி
1: சிலுவின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே
0: தோஸ் ஹவ் ஆர் லிசனிங் டு திஸ்
1: அந்த கல்வார் சிலுவையில் ஆண்டவர் உனக்கு என்ன பாடத்து கற்று கொடுத்தார்
0: வாட் டிட் ஹி டீச் ஆன் தி கிராஸ்
1: அவர் எப்படி அந்த சிலுவையை ஜெயித்தார்
0: ஹவ் டிட் ஹி ஓவர்கம் தட்
1: அவர் எப்படி அந்த சிலுவையில் தேவ சித்தம் செய்தார்
0: ஹவ் டிட் ஹி டு தி லார்ட்ஸ் வில்
1: நீ எப்படி இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறாய்
0: ஹவ் யூ ஆர் டுயிங் காட்ஸ் வில்
1: உனக்கு ஒரு சிலுவை உண்டு
0: தேர் இஸ் தி கிராஸ்
1: உனக்கு ஒரு போராட்டம் உண்டு
0: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள்
1: உனக்கு இந்த உலகத்துல ஒரு போராட்டம்
0: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள் இன் திஸ் வேர்ல்ட்
1: இன்னொரு பக்கம் பாவம்
0: another side
1: இன்னொரு பக்கம் உலகம்
0: another side world
1: சாத்தான்
0: Satan
1: பலவித காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது
0: different things pulling you
1: எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு
0: pushing everything
1: எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு
0: taking out everything
1: நீ இயேசுவை போல சொல்ல முடியுமா
0: can you say like Jesus
1: hallelujah hallelujah ஒரு நாள் வரும்
0: they will come
1: ஆண்டவரே
0: lord
1: ஸ்தேவான் சொன்னார்
0: stephen said
1: என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்
0: I commit my spirit unto you
1: கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்
0: Hallelujah the spirit to the Lord
1: அப்பொழுது
0: then
1: நாம் கண்ணீரோடு அல்ல
0: not with tears
1: வேதனையோடு அல்ல
0: not with pain
1: சந்தோஷத்தோடு
0: with a joy
1: நிச்சயத்தோடு
0: with assurance
1: கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்
0: எல்லாரும்
1: கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்
0: shall we all praise
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க
0: shall we all praise
1: இந்த அருமையான வேளையிலே
0: at this right
1: இயேசுவே நீர் சென்ற பாதை
0: lord
1: இயேசுவே நீர் சென்ற பாதை
0: lord your path
1: அந்த கல்வாரியின் பாதை
0: the path
1: அந்த பாதையில நான் தொடர்ந்து செல்வேன்
0: let me follow
1: அதிலே ஜெயம் எடுப்பேன்
0: i take victory
1: கல்வாரி பாதையிலே
0: in that path
1: எனக்கு தோல்வி இல்லை எனக்கு தோல்வி இல்லை
0: நோ ஃபெயிலியர்
1: எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம்
0: let us all praise god praise god
1: hallelujah
0: hallelujah ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே hallelujah ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சிலுவை பற்றிய உபதேசம் கர்த்தாவே இது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சிலுவை பற்றிய ரகசியம் சிலுவை பற்றிய சத்தியம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் இந்த நாளிலுமாய் கர்த்தாவே அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ரகசியங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீர் மன்னித்தீரே. ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தகப்பனே நீர் எங்களுக்காக மரித்ததினாலே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்ததினாலே கர்த்தாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் பிதாவே. இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களை எல்லாருக்காக நீர் ஜெபித்ததினாலே இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ எங்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் எல்லா நோய்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம். அதே வெற்றியை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. அந்த கல்லனை பார்த்து இதோ இன்றைக்கு நீ பரதேசியிலே இருப்பாய் என்று சொல்லி தகப்பனே நீர் அவனை தேற்றினீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதோ நீர் பாதாளத்துக்கு சென்று காவலில் ஆவிகளுக்கு நீர் ஆண்டவரே பிரசங்கம் பண்ணினீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அநேகர் மனந்தின் போதற்கு ஏதுவாக ஆண்டவரே நீர் பிரசங்கம் பண்ணினதுக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே உலக பிரகாரமான ஆண்டவரே தாயாய் அந்த மரியாதை நீர் கைவிடவில்லை கர்த்தாவே. இதோ அந்த பொறுப்பை தகப்பனே யோவானுக்கு கொடுத்து நீர் இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ தாயை நீர் தேற்றினீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நிமித்தமாக தகப்பனே இதோ நீர் ஆத்ம தாகத்தோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தோதிக்கிறப்பா ஏதோ இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தாகமாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே தண்ணீரை கொடுக்கும் பொழுது தகப்பனே நீர் நாங்கள் உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா நாங்கள் உமக்காக நீதியை செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனே இதோ இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உபதேசங்களை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பூமியிலே எல்லா பாடுகளையும் நீர் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே பிதாவானவர்களுக்கு கொடுத்த எல்லா பொறுப்பை நீர் முடிந்தது என்று சொல்லி நீர் ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ஆவி நீரே ஒப்பு கொடுத்தீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம். யாரும் உம்மை ஆண்டவரே உம்முடைய உயிரை எடுக்க முடியாத ஆண்டவரே நீரே அதை ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய ரகசியம் ஆண்டவரே இந்த சிலுவையின் சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் பிடித்துக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். இதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க நீர் கிருபை தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கர்த்தாவே அநேக வாசஸ்தலங்களை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ வருடங்களாக நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் மிகவும் அருமையான ஒரு வாசஸ்தலம் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான வாசஸ்தலங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடையவர்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறப்பா இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். இதை நாங்கள் இருதயத்திலே வாய்த்து தகப்பனே அதற்கேற்ற ஜீவியத்தை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: வாழ்வின் எந்த ஒரு சீனும் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் அவரோடு பேசுவதற்கும் ஈடிணையாக இருக்கவே முடியாது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நேர்களே, நம்மில் பலரும் ஏதோ ஒன்றிற்காக கருத்தோடு ஜெபித்து வந்தும் அதற்கு பதில் கிடைக்காததால் சோர்வடைந்த அனுபவத்தை கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் ஜெபத்தின் வல்லமையை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். நம் விசுவாச குறைவின் மீதும் அல்லது ஏதோ அறியப்படாத ஒரு பாவத்தின் மீதும் பழியை போடுவது நம் வழக்கமாகிவிட்டது. ஆனால் ஜெபத்தை குறித்து வேதாகமம் போதிப்பது என்ன என்பதை அறியாமல் இருப்பதே மெய்யான பிரச்சனையாகும். நாம் தேவைகளோடு தேவனிடத்தில் வரும்போது ஜெபத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டியது அவசியம். அதாவது, நம் ஜெபத்தால் ஏதாவது நடப்பதாக காணப்படாவிட்டாலும் கூட அதை விட்டுவிடாமல் உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருப்பது அவசியம். நாம் ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நடைபெறுவது என்ன என்பதை இன்றைய செய்தியின் மூலம் அறிந்து கொள்வோம்.
0: நம் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போதகருக்கான படிப்பை படித்துக் கொண்டிருந்த மூன்று வாலிபர்களை ஒருமுறை சந்தித்தேன். அவர்கள், போதகருக்கு படித்து ஊழியம் செய்ய இருக்கும் மாணவர்களாக எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். ஆம், இளம் போதகர்கள் வழக்கமாக கேட்கும் கேள்வி இதுதான். பொதுவாக அவர்கள் பெரிய, நீளமான, வேத இறையியல் சார்ந்த, தத்துவ இயல் சார்ந்த பதிலை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் தரும் பதிலோ மிக எளிய, மிக தெளிவான பதிலாக இருக்கும். அதே பதிலைத்தான் இன்று நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஏனெனில் இதைத்தான் எந்த ஒரு பிரசங்கியும் அறிந்திருக்க வேண்டிய முக்கிய பாடமாகும். ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதகராயிருந்தாலும், பல ஆண்டுகள் ஊழிய அனுபவம் கொண்ட போதகராயிருந்தாலும், அவருக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்றேதான். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அவருடைய வாழ்வில் காணப்பட வேண்டிய மிக முக்கிய செயல் முழங்காலில் நின்று ஜெபிப்பதும் வேத வார்த்தைகளோடு தேவனுடன் தனித்திருப்பதுமே ஆகும். இது உங்கள் வாழ்க்கையின் மற்ற செயல்களை காட்டிலும் முதன்மைத்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும். ஒரு போதகரின் வாழ்க்கையில் எது உண்மையாய் இருக்கிறதோ அதுவே அவருடைய திருச்சபையாரின் வாழ்க்கையிலும் உண்மையாய் இருக்கிறது. நீங்கள் தனிமையில் வேத வசனத்தோடு நேரம் செலவழிப்பதும், தேவனோடு தனித்திருப்பதும், தேவனோடு ஐக்கியம் கொள்வதும், தேவனுடன் பேசுவதும் மிகவும் முக்கியத்துவம் நிறைந்த செயலாகும். இவற்றிற்கு ஈடாக வேறு எதுவும் கிடையாது. பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பல காரியங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரப்பட்டோம், நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட ஒப்புரவாகும்படிக்கு நாம் அவருடனே சிலுவையில் அறையப்பட்டோம், அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு எழுந்தோம், அவரோடு நாம் வீற்றிருக்கிறோம், அவருக்குள் மறைக்கப்பட்டோம், அவரோடு கூட திரும்பவும் வருவோம். இயேசு கிறிஸ்து நம் ஜீவனாக மாறினார். இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டிருக்கும் போது இவை எல்லாம் சாத்தியமாயிற்று. நாம் அவருக்குள் பரிபூர்ணம் அடைகிறோம். பழைய மனிதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்மில் புதிய மனிதனை தரித்துக் கொள்ளும் போது நாம் மற்றவர்களைப் போல் இல்லாமல் விசேஷித்தவர்களாக மாறுகிறோம். நாம் இந்த உயர்ந்த நிலையை அடைவோம் என்று ஒருபோதும் எண்ணியதில்லை. இவ்வாறு இருப்போம் என்று கனவு கூட கண்டதில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் புத்தம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். ஆகவே பழைய வாழ்க்கை முறை இனி நமக்கு ஒத்து வராது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் சில புதிய காரியங்கள் இப்போது நமக்கு ஏற்றதாய் காணப்படுகிறது என்று பவுல் இங்கே கூறியுள்ளார். பவுல் கூறும் உண்மை இதுதான். அதாவது, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் மாறும்போது நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவில் மாற்றம் ஏற்படுகிறது. குடும்பத்தின் உறவுகளில், வேலை ஸ்தலங்களில் உள்ள உறவுகளில் மாற்றம் ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விசுவாசியின் வாழ்வில் அடிப்படையான மற்றும் அத்தியாவசியமான செயலாகிய ஜெப வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது என பவுல் கூறுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக கொலோசியர் 4:2 கூறுகிறார். அதாவது, ஜெப வாழ்க்கைக்கு என்று உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள் அல்லது அர்ப்பணித்து விடுங்கள் என்று கூறுகிறார். என்னோடு கூட கொலோசியர் 4:3 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த பவுல் இதை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார் என்பதை நினைவுபடுத்துகிறேன். 2-4 என்ன கூறுகிறார் என்று வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வாசித்த இந்த பகுதியில் பரிசுத்த பவுல் சாராம்சமாக 2 காரியங்களை கூறுகிறார். முதலாவது, நம் ஜபத்தின் சரியான நோக்கம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றும், அடுத்ததாக ஜபிக்கும்படியாகவும் ஒரு பலமான வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை 2 வசனத்தில் மீண்டும் ஒருமுறை பாருங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இங்கே பரிசுத்த பவுல் நம் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இடைவிடாமல் என்ற பதத்தின் மூலம் விளக்குகிறார். அந்த வார்த்தையானது ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்துவிட வேண்டும் என்று கூறுகிறது. இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க சொல், தடைகள் இருப்பினும் விடாமுயற்சியுடன் செய், தாக்குப்பிடி என்ற பொருளை தருகிறது. அதாவது அதை தொடர்ந்து செய், அதே நிலையில் தொடர்ந்து இரு, அதை விட்டுவிடாதே, துரிதமாக விட்டுவிடாதே, ஆனால் தொடர்ந்து ஜெபித்து வா என்ற பொருளை அந்த வார்த்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:7-8 வசனங்களில் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைய நாட்களில் விசுவாசிகளிடம் காணப்படும் பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்றால், நாம் கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம், அதுவும் உடனடி பதில் எதிர்பார்க்கிறோம். பதில் கிடைக்காவிட்டால் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக கேட்பதை மட்டுமல்ல ஜெபிப்பதையே நிறுத்திவிடுகிறோம். தேவன் என் மீது கோபமாயிருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க மறுத்து விடுகிறோம். 2, ஒருவேளை என் வாழ்வில் பாவம் இருக்க வேண்டும். 3, இதை நான் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்காது என்று சொல்லி நம் ஜபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் அதை தேவன் உடனடியாக கேட்டு நமக்கு உடனடி பதில் அளிப்பார் என்பதாக வேதத்தில் எங்குமே கூறப்படவில்லை. பவுல் கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்து நிகழும் தொடர்ச்சியான செயலை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து விழித்திருங்கள், ஸ்தோத்தரிக்கும் மனப்பான்மையுடனே இவைகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்பதாக கூறுகிறது. இதுவே ஜபத்தை குறித்த சரியான மனப்பான்மை ஆகும் என பவுல் கூறுகிறார். பரிசுத்த பவுல் கொலேசு மக்களுக்கு ஜபிக்குமாறு ஊக்கம் கொடுக்கிறார். அதே செயலூக்கம் என் உள்ளத்திலும் இருக்கிறது, அந்த செயலூக்கத்தை நான் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். கிரமமாய் கடைபிடிக்கும் ஜப வாழ்க்கையானது உங்களுக்கு கொண்டு வரும் ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு பாருங்கள். ஜபமானது என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருமானால், ஜபம் ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் முதன்மைத்துவம் பெற்ற ஒரு செயலாக இருக்கக்கூடாது? இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஜபிப்பதை தொடர்ந்து செய்யுங்கள், ஜபிப்பதில் நிலைத்திருங்கள். ஜபத்திற்கு வரக்கூடிய எல்லாவிதமான தடைகளையும் சோதனைகளையும் சாத்தானின் தாக்குதல்களையும் சமாளித்து தாக்குப்பிடித்து தொடர்ந்து ஜபியுங்கள். இவ்வாறாக பரிசுத்த பவுல் கூற காரணம்தான் என்ன? தேவனோடு நாம் ஜபத்தில் நேரம் செலவிடும் போது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட நெருங்கிய உறவு மேலும் நெருக்கமடைகிறது, மேலும் ஆழமானதாக ஆகிறது. 2, தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவரது மகத்துவம் என்ன போன்ற காரியங்களை குறித்த நமது எண்ணம் மிகவும் பறந்து விரிகிறது. 3, விசுவாசத்தில் நாம் நேர்மையான மனப்பான்மை கொண்டிருப்போம். வெறுமனே மனதளவிலான நேர்மையான மனப்பான்மை அல்ல, தேவனுடைய கண்ணோட்டத்தில் காரியங்களை பார்க்கிறோம். இதுவரை ஒருபோதும் நம்பியிராத அளவில் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம். 4, ஜபத்தை வாழ்வில் முதலாவது இடத்தில் வைக்க ஆரம்பிக்கும் போது நமது இருதயத்தில் சுத்திகரிக்கும் செயலானது தொடர்ந்து நடைபெறுகிறது. 5, கீழ்ப்படிதலின் மேல் விருப்பம் உண்டாகிறது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்கள் உள்ளத்தில் கீழ்ப்படிதலின் மேல் வாஞ்சை உண்டாகும் விதத்தில் கிரியை செய்கிறார். 6, நம் வாழ்வில் அழுத்தங்கள், பதற்றங்கள் மறைய ஆரம்பிக்கிறது. இதுவரை நமக்கு கிடைக்காத அமைதி, சமாதானத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஏழாவதாக, நம் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன. நம் தேவைகளை நமக்கு அருளுகிறவராக தேவனை காண்கிறோம். தேவனை நம்பி அவரை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோம். எட்டாவதாக, தேவனோடு ஐக்கியம் கொள்வதும் ஜெபிப்பதுமே நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரே வழியாகும். நீங்களும் நானும் தேவனுடன் நேரம் செலவிட ஆரம்பிக்கும் போது நாம் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்கிறோம். நம் வாழ்வில் மாற்றம் நிகழ்கிறது. ஒன்பதாவதாக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் அன்றாட தியான வாழ்விலும் உங்கள் சாட்சியின் வாழ்விலும் முன்பு எப்போதும் இராத வகையில் மிகுந்த வல்லமை காணப்படுகிறது. பத்தாவதாக, உங்கள் முழு வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் மட்டுமல்ல, தேவனுடன் ஆவிக்குரிய முறையிலும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபம் முதல் இடத்தை பெறுகிறது. நம் வாழ்வில் மிக சிறந்த ஆசீர்வாதங்களை கொண்டுவரும் ஜெபமே முதலிடம் பெறுகிறது. ஜெபத்திலே நீங்கள் தேவனோடு பேசும்போது அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவரிடம் பேசுகிறீர்கள். அவரால் எதையும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் செயலாற்ற முடியும். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உண்மையை நாம் அறிந்திருப்போமானால் நிச்சயமாக ஜெபத்திற்கு முதலிடம் கொடுப்போம். இங்கே பவுல், தேவனே, என்னை ஆசீர்வதியும், நீ செய்த நன்மைக்கு நன்றி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஏறெடுக்கும் பெயரளவு ஜெபத்தை குறித்து பேசவில்லை. சில குடும்பங்களில் நடக்கும் அரை தூக்க ஜெபத்தை குறித்தும் இங்கே அவர் பேசவில்லை. நாம் சற்று நிதானமாக கொலோசியர் 4:2 கவனிப்போமானால் அங்கே பவுல் ஜெபத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று இந்த வசனத்தில் கூறுகிறாரே, அதன் பொருள்தான் என்ன? நடு இரவு வரை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலும், நண்பர்களோடு சேர்ந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதிலும் நேரத்தை செலவழித்துவிட்டு மிகுந்த களைப்போடு படுக்கைக்கு செல்லும்போது, தேவனே, நான் மிகவும் களைப்போடு இருக்கிறேன், நேற்று இரவு நான் கூறின ஜபக்குறிப்புகள் உமக்கு தெரியும், அதை சற்று ஞாபகப்படுத்தி பாரும், இந்த இரவு எனக்கு நல்ல நித்திரையை தாரும் என்று சொல்லும் ஜபம் விழித்திருக்கும் ஜபமாக மாற முடியாது. நீங்களும் நானும் ஜபிக்கும் போது தேவன் யார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்த காட்சிகளின் எண்ணங்களோடும் உலக களியாட்டுகளின் சிந்தையோடும் சர்வ வல்லவரின் பிரசன்னத்திற்கு வரக்கூடாது. அன்பானவர்களே, பரிசுத்தமான தேவனிடம் அணுகி நம் இருதயத்தை ஊற்றும் போது நம் ஜபத்திலே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா 11:18 கூறப்படும் உவமைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 11:10 ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவன் சாப்பிடுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூறினான். இங்கே அந்த நபர் தனது நண்பன் கேட்டதற்காக அவனுக்கு உதவி செய்யாமல் அவன் தொடர்ந்து வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் உதவி செய்தான் என்று வாசிக்கிறோம். 18:10 நாம் எதை பார்க்கிறோம்? ஒரு விதவையானவள் அநீதியான நியாயாதிபதியிடம் சென்று தனக்கு நீதி செய்யும்படி விடாமல் தொந்தரவு செய்தாள். அதற்கு அந்த நியாயாதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த இரண்டு உவமைகள் மூலமாக தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புவது எது என்றால், நாம் அவரை தொடர்ந்து தேடும்போது, அவரிடத்தில் தொடர்ந்து வேண்டுதல் செய்யும்போது நமக்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அரை தூக்கத்தில் நீங்கள் தேவனிடம் மந்தாடுவீர்கள் என்றால் உங்கள் ஜெப வாழ்விலே நீங்கள் விழிப்புடன் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளின் சிறந்த நேரங்களும் ஆண்டவருக்கானது. அது காலையோ சாயங்காலமோ எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்குரிய நேரம். அந்த நேரங்களில் நாம் ஜெபிக்கும்படி தேவனால் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஆகவேதான் பவுல் ஜெபத்திலே விழிப்போடு இருங்கள் என்று கூறுகிறார். நாம் விலகி ஓடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அறிந்த பவுல் இடைவிடாமல் விழித்திருங்கள் என்று வலியுறுத்துகிறார். நம்மில் எத்தனை பேர் ஜெபிக்க துவங்கின சிறிது நேரத்திற்குள்ளாகவே எண்ணங்களை சிதறவிடுகிறோம், அல்லது சோம்பலோடு காணப்படுகிறோம், அல்லது ஜெபம் முழுவதும் விழிப்புடன் இருந்து சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம்? நாம் ஜெபிக்கும் காரியத்திலிருந்து நம் மனதை திருப்பும் போது நாம் எண்ணக்கூடாத காரியங்களை சாத்தான் எண்ணும்படி செய்கிறான். நம்மை திசை திருப்புகிறான், நம்மை ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிறான். உண்மை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் முழங்கால்கள் முடக்காத வரை உங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே வல்லமையும் இருக்காது, எந்த ஒரு நல்விளைவும் இருக்காது. இங்கே பவுல் சிக்கலான அவசர ஜபத்தை குறித்து பேசாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை குறித்தே பேசுகிறார். காரணம், விசுவாசிகள் ஜபிக்க துவங்கும் போது அதனால் ஏற்படும் விளைவுகளை நன்கு பவுல் அறிந்திருந்தார். ஆனபடியால் முதலாவது நம்மிடம் இருக்க வேண்டிய தன்மை என்னவென்றால், சாத்தானின் சூழ்ச்சிகளையும் சகித்துக் கொள்ள தொடர்ச்சியாக ஜபிப்பதில் நிலைத்திருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். அது மட்டுமா? நம் ஜப வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டாவது தன்மையை எட்ட முடியும். அது என்னவென்றால், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அதாவது, எல்லா காரியத்திற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் அறிந்தபடி பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார். நீங்களும் நானும் நம் வாழ்வில் சில கஷ்டமான சூழ்நிலைக்காக ஜெபிக்கும்போது அபய குரல்களுடனும் முனங்கல்களுடனும் தேவனிடம் வந்து, தேவனே, என் நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது, எல்லாம் கோணலாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறோம். இங்கே நாம் செய்வது என்ன? தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க தவறிவிடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படும் போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் சில உண்மைகளை கற்றுக்கொள்ளவும், விசுவாசத்தில் வளரவும், வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தேவனை பார்க்கவும், தேவனுடைய புதிய வழிகளை கற்றுக்கொள்ளவும், அவரது சமயத்திற்காக காத்திருக்கவும், அவரையே அறிந்து கொள்ளவும் ஆயத்தமாக இருப்போம். இது எதை காட்டுகிறது என்றால், நம் பொறுமையை காட்டுகிறது. இங்கே பவுல் நமக்கு ஜபத்தை குறித்த தெளிவான மனப்பான்மையை கொடுக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜபத்தை குறித்து நம் மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்ட நாம் ஜபத்தை குறித்து நாம் வகுக்க வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஜபத்தை குறித்த திட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? என்ன சகோதரனே, நான் வேலைக்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் ஜபிப்பேன், அதில் தவறுவது இல்லை. ஆனால் ஜபத்தை குறித்து திட்டமிடுவது என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். இதை குறித்து நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம். காரணம், ஜபமே நம் வாழ்வில் முதன்மையானது. நான் இப்பொழுது சொல்லப்போகும் ஆலோசனைகள் உங்கள் ஜப வாழ்க்கைக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். உங்கள் ஜப வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை காண்பீர்கள். மேலும் நீங்கள் தேவனுடன் கொண்ட உறவிலும் உங்கள் ஜபத்தை குறித்த எண்ணத்திலும் நிச்சயம் வித்தியாசம் ஏற்படும். முதலாவதாக, நாம் ஜபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் ஜபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்காவிட்டால் அதற்கான நேரத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே ஜபத்திற்கு என்று நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் ஜப நேரத்தை எழுதி உங்கள் பார்வைக்கு படும்படியான இடத்தில் தொங்கவிடுங்கள். அப்படி செய்யாவிட்டால் உங்கள் ஜப நேரத்தை தவறவிடலாம். நாளடைவில் அந்த நேரம் உங்கள் எண்ணத்தை விட்டு மறைந்தே போய்விடும். நீங்கள் ஜபிக்கும் நேரம் காலையோ மாலையோ நடுஇரவோ எதுவாயினும் பரவாயில்லை. ஆனால் தூக்க கலக்கத்துடன் ஜபிப்பது ஜபமாக இருக்காது. பவுல் விழிப்புடன் ஜபியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம் மனதில் புத்துணர்வுடன் இருக்கும் நேரத்தை ஜபத்திற்கு என்று தெரிந்தெடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் சற்று முன்னதாகவே எழுந்திருக்கலாம், அல்லது சற்று பின்பதாக தூங்க செல்லலாம். ஜபத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது மிக அவசியம். உலகத்தின் சத்தம் உறங்கின பின்பு நீங்கள் உன்னத தேவனுடன் உரையாடும் நேரத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? உலக சத்தம் முக்கியமா? உன்னதரின் சத்தம் முக்கியமா? அநேக சமயங்களில் நம்மை உருவாக்கிய ஆண்டவருக்கு உகந்த நேரத்தை கொடுக்க தவறிவிடுகிறோம். தேவன் என்னிடம் பேசுவதை கேட்க நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆம், உங்கள் விருப்பம் அவருக்கு தெரியாதா என்ன? தினமும் உங்களுடன் பேச விரும்புகிறார். ஆனால் நீங்களோ தொலைக்காட்சியின் களியாட்டுகளில் உழன்று போய் காணப்படுகிறீர்கள். அப்படியானால் ஜெபிக்க விருப்பம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம். ஆகவே ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வையுங்கள். இரண்டாவதாக, ஜெபிப்பதற்கான இடத்தை தெரிவு செய்யுங்கள். நான் எங்கு வேண்டுமானாலும் ஜெபிக்க முடியும் என்று சொல்கிறீர்களோ அது உண்மைதான். ஆனால் ஜெபம் செய்வதற்கான ஒரு குறிப்பிட்ட இடம் மிகவும் அவசியம். உங்கள் வீட்டில் கூடுதலாக ஒரு அறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அல்லது அடிக்கடி உபயோகிக்கப்படாத ஒரு இடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தை நீங்கள் ஜெபத்திற்கு தெரிவு செய்யலாம். அங்கே நீங்கள் போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபமாகவே இருக்கும். அந்த இடத்திற்கு சென்றவுடன் நீங்கள் ஜெப நிலையில்தான் இருப்பீர்கள். அந்த இடம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு இடமாக மாறும். அன்பானவர்களே, இதுவரை ஜபத்திற்கான நேரத்தை குறித்தும் இடத்தை குறித்தும் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் ஜபத்திற்கான திட்டத்தை குறித்து பார்ப்போம். அநேக மக்கள் தங்கள் மனதில் எது முதலாவதாக வருகிறதோ அதற்காகவும் தினந்தோறும் ஜபித்த காரியங்களுக்காகவும் விண்ணப்பம் செய்கிறார்களே தவிர திட்டமிட்ட ஜபம் செய்ய தவறிவிடுகின்றனர். அவர்கள் செய்யும் ஜபமெல்லாம் என் குடும்பம், என் தேவைகள், என் தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு பாதுகாப்பு போன்றவற்றையே சார்ந்திருக்கும். இதற்காகவே அவர்கள் ஜபித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஜபங்களின் வார்த்தைகள் கூட ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வதனாலே அது ஜபமாக மாறிவிட முடியாது. நீங்கள் ஜபிக்கும்போது யாருடன் பேசுகிறீர்கள் என்பதை உங்கள் மனதில் நிறுத்துங்கள். நீங்கள் தேவனிடம் பேசுகிறீர்கள். ஆகவே நம் ஜபத்திற்கு ஒரு திட்டம் தேவை. அந்த திட்டம் மிகவும் எளிதானது. வெவ்வேறான மக்களுக்கு வெவ்வேறான திட்டம் தேவை. ஆனால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, நீங்கள் உங்கள் ஜப குறிப்புகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வையுங்கள். அந்த குறிப்புக்காக ஜபிக்க ஆரம்பித்த தேதியையும் உங்கள் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்த தேதியையும் உங்கள் ஜப நோட்டில் எழுதி வையுங்கள். இவ்விதம் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய முடியும். ஜப திட்டத்திலே இடம்பெற வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், வேதத்தை வாசித்து அதை தியானியுங்கள். உங்கள் ஜப வாழ்க்கை சிறப்புடையதாக மாற வேண்டும் என்றால் அது வேத வாசிப்புடன் ஒன்றர இணைய வேண்டும். ஜபமானது வேத வாசிப்புடன் இணையவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் ஏதோ ஒன்றை இழக்கத்தான் நேரிடும். உங்கள் ஜபமானது ஜப குறிப்பு கையேட்டுடனும் வேத வாசிப்புடனும் நின்றுவிடாமல் ஒரு நோக்கம் உடையதாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் ஜபங்களின் நோக்கம்தான் என்ன? உங்கள் ஜபம் முதலாவதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடன் உள்ள உங்கள் உறவையும் ஐக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் ஜபத்தின் மூலம் உங்கள் தேவையை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் சரி. மூன்றாவதாக, தேவன் உங்களை திறப்பின் வாயில் நிற்கத்தக்க மனிதர்களாக மாற்றும்படியாக ஜபியுங்கள். அன்பானவர்களே, உங்கள் ஜப வாழ்க்கையை திட்டமிடுங்கள். அது வாழ்விலே மாற்றத்தையும் தேவனுடன் உள்ள தொடர்பிலே வளர்ச்சியையும் நிச்சயம் கொண்டு வரும். ஆகவே அன்பானவர்களே, உங்கள் ஜபம் தெளிவான திட்டத்தோடு இருக்கட்டும்.
1: அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜபத்திலே தேவனுடைய சித்தத்தையும் சிந்தையையும் அறிய முற்படும் போது அவரை தனிப்பட்ட வகையிலும் நடைமுறையிலும் அறிந்து கொள்கிறோம். நம் விருப்பங்கள் தேவனுடைய விருப்பங்களுக்கு இசைந்தவாறு இருக்கும்போது நம் பிரச்சனைகளுக்கான பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. உங்களை ஜபத்திற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும். நம் சொந்த பலத்தினாலும் திறமையினாலும் செய்யப்படும் எந்த ஒரு செயலுக்கும் நித்தியத்திலே மதிப்பு இருக்காது. யோவான் 15:5-8 இயேசு கிறிஸ்து கூறியதை கேளுங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யராயிருப்பீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

நாம் முழந்தற்படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லப் போகிறோம். ராஜாவே,

ராஜா, ஒவ்வொரு நாளும் உமக்குள் வாழவும் உமக்குள் வளரவும் ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. வாழணும் வளரணும், நாங்கள் வாழணும் வளரணும் உமோடு இணைந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் வாழ வளர ராஜா உதவி செய்யுங்கப்பா. ராஜாவே, உங்க ஆத்ம பாரத்தின் அளவு என்ன என்பதை புரிந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உங்க அன்புல நாங்கள் வேறு ஊன்றணும். உரைநடை கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, நடைமுறை கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சூழல் எல்லாம் நன்றாக போகும் வரைக்கும் நடைமுறை கிறிஸ்தவம் போல தோன்றுகிறது, சூழல் மாறுபடும் போதோ ராஜாவே வெறுமனே உரைநடையாக வாழ்கிறோமே தவிர நடைமுறையில் பயிற்சி பெறாத அளவிற்கு அவல நிலை பல நேரம் எங்களுக்குள் காணப்படுகிறதப்பா. ஒரு விசையாக இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜாவே. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் உம்மோடு கூட இருக்க, அதுதானே கண்டிஷன் சொன்னீங்க. பிசாசு துரத்தத்தை இருக்கட்டும்ப்பா, பிரசங்கம் பண்றது இருக்கட்டும், அற்புத சுகமளிக்கிற வல்லமை இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி

அவர் தம்மோடு கூட இருக்க. தெரிந்து கொண்டது போல ராஜாவே, உங்களோடு அதிகமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களோடு இருக்க இருக்க எங்கள் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமே. உங்கள் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் ஆகாப்பி அன்பில் நாள்தோறும் வளர உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் மீது பற்றற்ற மக்களாக, உம்மீது பற்று உடையவர்களாக, ஊற்றாய் ஊறுகிறவர்களாக, பொங்குகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராங்கப்பா. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ராஜாவே, நாங்கள் அதிகமாய் உம்மோடு வாழ, உமக்குள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் இன்ப பிரசன்னத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏதோ நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, அவர் நல்லவர் என்பதால் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் நீதி உள்ளவர் என்பதால். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அமர்ந்த நிலையில் அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் உடலை கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும், ஏதோ கொடுக்கணுமேனு இல்லை, உற்சாகமாய் கொடுக்க ராஜா உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மணி நேரம் உங்கள் சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அனுதினமும் உமக்கு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி தந்தை அவர்கள் பாடிய பாடல், அப்பா வெறுமனே அது பாட்டா பாடலை, அதுதான் அப்பாவுடைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு தன்னையே கொடுத்து விட்டார்கள். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதிலே தேவன் பிரியப்படுகிறார். எதிலே பிரியப்படுகிறார்? அப்பாவோடு கூட இருக்கிறதுல தானே அவர் பிரியப்படுகிறார். சந்தோஷமாய் அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.

ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அப்பா, என்னையும் எனக்கு நீர் தந்தவர்களையும் என் உடையவர்களையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணித்து நம்மை ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி நோக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அர்ப்பணித்தன் விளைவுதான். அன்னாள் எனக்கு என்னை நினைந்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன். சவரகன் கத்தி அவன் தலைமேல் படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் பாருங்களேன். அன்னாளின் அர்ப்பணத்தின் விளைவு சாமுவேலை கர்த்தர் எழுப்பி, தான் முதல் பெயர் செபா மட்டும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பதை விளங்க பண்ணினாரே. ஒரு அன்னாள் அர்ப்பணத்தினால் அர்ப்பணத்தின் விளைவு பெரிய தேசத்திற்கு சாமுவேல் எனும் தீர்க்கதரிசியை கர்த்தர் தந்தாரே. அதுபோல ஒவ்வொரு நாள் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவர்களை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணத்தின் வாழ்வு நாம் வாழும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்வின் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேசத்திற்கு தேவன் அருளி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்பா, எத்தனை நெருக்கடி வந்தாலும் நெருக்கடி வேளையில் பதில் அளிக்கிறவர், நம்மை காக்கும் கேடகமாக இருக்கிறவர். அப்பாவை பார்த்து, நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவா, உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் நடத்திடுவார். போருக்கு போகிறார் தாவீது, மக்கள் எல்லாம் பார்த்து வாழ்த்துகிறார்கள், தாவீதே எத்தனை நெருக்கடி உனக்கு வந்தது, ஒன்றா இரண்டா பட்டியலிடுகிறார்கள். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், சவுல் வந்தார்கள், எத்தனை அகித்தோப்பில் எழும்பினார்கள், சீமையை எழும்பினான், மகன் அப்சலோம் எழும்பினான். அப்பப்பா, தோள் கொடுத்து உதவின மெய்காப்பாளனாகிய எத்தனை பேர் யோவா எழும்பினார், பட்டியலிடுகிறார்கள். ஒன்றும் பதறாத இவ்வளவு நாள் கூட இருந்து

0: நடத்தினாரு, இனிமேலும் நடத்தாமலையா போயிடுவாரு அப்படின்னு மக்கள் போருக்கு போகிறார் தாவீது, வாழ்த்துகிறார்கள் தாவீதை பார்த்து. காலை நேரத்திலையும் நெருக்கடியோடு கூட தாவீதை போல சூழலில் தான் இருந்து நான் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல செய்தி, எத்தனையோ கடந்த நாட்களில் விடுவித்தாரே நெருக்கடியின் பாதை நின்று, அந்த தெய்வம் இந்த காலை வேளையில் உங்களை விடுவித்து, நெருக்கடி வேளையில் உங்களை விடுவித்து தலை நிமிர பண்ண போதுமானவர். சந்தோஷமாக தேவ சமூகத்தில் எழும்பி நின்று உற்சாகமாய் நம்ம அறிக்கையிட்டு பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நெருக்கடி வேளையில் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி சந்தோஷமாய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.
1: நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நட

அப்பா, உங்க அகாப்பி அன்புக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

0: காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்தின் பாதையில் நம்மளை நடத்துகிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவர் நமக்கு தருகிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல, அது நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு சமாதானம். ஆமென்,
1: ஆமென்.
0: மன்னிக்கணும். எல்லாம் தனக்கு இருக்கிறப்போ ஒரு மனுஷன் நான் ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். எல்லாம் நல்லா இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறேன்,
1: சமாதானமாக இருக்கேன்
0: அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். நான் நம்மளை சுற்றி சூறாவளியும் புயலும் பிரச்சனைகளும் கடும் சூறை காற்று நம்ம மேலே வீசுகிறப்ப அந்த அனுபவத்தின் மத்தியில் நமக்குள்ளே காணப்படுகிற அந்த சமாதானம் இருக்குது பாருங்க, அது மனுஷங்களுக்கு அது வராது, தேவ மனுஷங்களுக்கு மட்டும்தான் வரும்.
1: ஆமென்.
0: அவரோட சஞ்சரிக்கிற, அவரோடு உறவாடுகிற, அது அப்பா பாடினாங்க பாருங்கள், என்ன வந்தாலும் கலங்கிடாமல்

சமாதானம் தான் ஒரு கவசம் மாதிரி நமக்கு, ஒரு கேடகம் மாதிரி. இந்த ப்ரொடெக்ஷனுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒன்று பேதுரு 3:8-11 முடிய. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அகாப்பே அன்பை குறித்து ஆண்டவரே, அது எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த காலனியில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய மகனையும் உங்கள் மகளையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலை தியானம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த நாள் முழுவதும் எங்கள் எங்களுடைய தியானமாக இருப்பதாக, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இங்கே மையமே பாருங்க, ஏன் பொல்லாப்பை விட்டு, பதினோரு வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி
1: நன்மை செய்து
0: சமாதானத்தை தேடி
1: அதை பின்தொடர கடவன்.
0: அப்ப எது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்? சமாதானம் தான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, ஆண்டவரோட நாம உறவாடி அவருடைய சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்கிற பொழுது அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள காணப்படுவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இந்த சமாதானம் இருந்தா தான் ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமா இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமா இருக்கணும்னா அதுக்கு யாரோட சமாதானம் வேணும்?
1: அவருடைய சமாதானம்.
0: அப்ப அவரோட உறவாடி அவருடைய சமாதானம் யாருக்குள்ள ஊற்றெடுக்குதோ அவங்க தான் சக மனுஷரோட சமாதானமா இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ரகசியம் புரியுதா? சக மனுஷனோட ஏன் சமாதானமா இருக்க முடியல?
1: அவருடைய
0: சமாதானம் உள்ள ஊற்றெடுக்கல. அவருடைய சமாதானம் உள்ள இருந்தா சக மனுஷனோட ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சமாதானம் வந்துடும். சமாதானத்தை தேட ஆரம்பிச்சிருவோம், அதை நாட ஆரம்பிச்சிருவோம். அவருடைய சமாதானத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவோம்.
1: ஹல்லேலூயா.
0: அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்த உடனே அது செய்யற முதல் காரியம் மற்றவங்களை பூரா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
1: ஆமென்.
0: யாருடைய சமாதானம்? கிறிஸ்துவின்
1: சமாதானம்.
0: சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஆண்டவரே, அவனை பிளஸ் பண்றேன், இவனை பிளஸ் பண்றேன், இவனை ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தீமைக்கு தீமையை, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம
1: அதற்கு பதிலாக
0: ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் நினைச்சு என்ன செய்யறான்?
1: ஆசீர்வதிக்கிறப்பா.
0: சமாதானத்தை விரும்புறேன் பூரா என்ன பண்ணுவான்?
1: ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா.
0: அப்ப அடுத்தவன் ஆசீர்வதிக்கணும்னா நமக்கு யாருடைய சமாதானம் வேணும்?
1: அவருடைய சமாதானம்.
0: அவருடைய சமாதானம், அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தினால நம்ம நிரம்பி இருக்கிறப்பதான் நாம ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்க முடியும். எவ்வளவு அவருடைய சமாதானம் நமக்கு காரியங்கள் எல்லாவற்றையும்
1: லகுவாக்கியிருக்கு.
0: சமாதானம் அவரோட நாம உறவாடுகிற பொழுதுதான் நமக்குள்ள ஊற்றெடுக்குது. சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாம தவிக்கிறீங்களா? பேசாம அவரோட உறவாட போயாச்சுன்னா அவருடைய சமாதானம் நமக்குள்ள என்ன செய்கிறது?
1: ஊற்றெடுக்கிறது.
0: அவருடைய சமாதான ஊற்று நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: அவருடைய சமாதானம் பொங்குகிற ஒரு உள்ளத்தை அவர் உங்களுக்கு எனக்கு அருளி செய்திருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த சமாதானத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவ்வளவு லோவா நம்மளால இறங்க முடியல. இறங்கி போனா எதை இழந்துருவேன்?
1: சமாதானத்தை.
0: எனக்கு எது முக்கியம்?
1: சமாதானம்.
0: சமாதானம் முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: மனுஷங்களோட சமாதானமா இருக்கணுங்கிறத அந்த முயற்சியை நம்ம விட்டுட்டு பேசாம அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க நாம அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நான் சரி செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா சக மனுஷங்களோட நான் இயல்பாவே சமாதானத்தை நாட ஆரம்பிச்சேன்.
1: ஆமென்.
0: இவனோட நான் சமாதானமா இருக்க நாடுறேன். அவன் என்னோட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட நான் சமாதானமா இருக்க
1: நாடுகிறேன்.
0: இப்ப யாருடைய சமாதானம் எனக்குள்ள வந்துருச்சு?
1: கிறிஸ்துவின் சமாதானம்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: சோ மனுஷங்களுக்கு இடையில சமாதானத்தை உண்டாக்குற அந்த அந்த அந்த காரியம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துனுடைய சமாதானத்துக்குள்ள.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு
1: வைத்து போகிறேன்.
0: வைத்து போகிறேன். நமக்கு அவர் வச்சுட்டு போன ஆசீர்வாதம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாரு?
1: சமாதானம்.
0: என்னோட சமாதானத்தையே.
1: ஆமென்.
0: வச்சுட்டு போயிரு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்தோன்னு சொன்ன முதல் மெசேஜ் என்னையா?
1: உங்களுக்கு சமாதானம்.
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சமாதான
1: பிரபு,
0: காரணர். அவர் சமாதான
1: காரணர்.
0: பாருங்க, குயில்லாம் வருது பாருங்க, காலையில குயில் சத்தம். சமாதான காரணர், சமாதான பிரபு. பிரிமணியாக நின்ற சுவரை தடுத்து சமாதானத்தை உண்டாக்கி ஜீசஸ் நமக்கு வச்சுட்டு போன பெரிய பிளஸிங். அவருடைய சமாதானம்.
1: ஹல்லேலூயா.
0: அவருக்கு தெரியும், அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரோட என்ன ஆயிடுவோம்?
1: சமாதானமாயிடுவோம்,
0: சமாதானமாயிடுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்கள்ல சொன்ன காரியம், உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பற்று இருக்கு, ஆனா ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க தேவையான
1: ஊற்று,
0: ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய தேவையான ஊற்று இல்லையே. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யறதுக்கு ஒருவர் மேல் ஒருவர் பற்று வேணுமா, அல்லது அவருடைய ஊற்று வேணுமா?
1: அவருடைய ஊற்று வேணும். ஹல்லேலூயா.
0: ஊற்று அப்படின்னு வர்றப்பதான் அந்த ஊழியங்கிற மனோபாவமே நமக்குள்ள வருது. ஆமென் சொல்.
1: ஆமென்.
0: என்ன மனோபாவம்?
1: ஊழியம் என்கிற மனோபாவம்.
0: இந்த மனுஷனுக்கு இப்ப நான் வந்து ஒரு நன்மை செய்கிறேன் அப்படின்னா, நான் அவருக்கு இப்ப நான் செய்கிறது அன்பினால ஒரு ஊழியம் செய்யறேன்.
1: ஆமென்.
0: கலத்தியர்ல அதான் நம்ம வாசிச்சோம், 5:13. அன்பினாலே ஒருவருக்கொருவர்
1: ஊழியம் செய்யுங்க,
0: ஊழியம் செய்யுங்க. சோ ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யறதுக்கு உள்ள என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்,
0: ஊற்று வேணும். பற்று இருந்தா நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாம், நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாங்கிறத விட நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? பிள்ளை மேல பிரியம்
1: வச்சுக்கலாம்,
0: பிள்ளையோட தேவையை சந்திக்கலாம், பிள்ளையை சுத்தியே வரலாம், பிள்ளைக்கு ஒண்ணுனா புழுவா என்ன செய்யலாம்?
1: துடிக்கலாம்,
0: துடிக்கலாம். இந்த மாதிரி அது வேற. நாம நேசிக்கிறவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? சிநேகிக்க முடியும். என்ன இருந்தா? பற்று இருந்தா. ஆனா ஊற்று இருந்தா என்ன பகைக்கிறவனை என்னால ஆசீர்வதிக்க முடியும்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன துன்பப்படுத்தின மனுஷனுக்காக என்னால ஜெபம் பண்ண முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: அதான் அதான் அதான் ஊற்றோட சேஷம். மலைப்பிரசங்க எல்லாமே மனுஷங்க மேல மனுஷங்களுக்குள்ள பற்றுனால செய்கிற காரியம் இல்லை. அவருடைய ஊற்று இருந்தா தான் அந்த மலைப்பிரசங்கத்தை வாழவே நம்மளால.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கைமாறுகிறதாம உதவி செய்யுங்கன்றதுக்கு பற்று வேணுமா, ஊற்று வேணுமா?
1: ஊற்று வேணும்.
0: ஒரு மைல் தூரம் நடக்க பரவந்த மன்றவனோட 2 மைல் தூரம் நடக்கிறதுக்கு என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்.
0: ஒரு கணத்துல அரைஞ்சவனுக்கு மறுகணத்தை திருப்பி கட்டுறதுன்னா என்னது? ஊற்றெடுக்க செய்கிறார். நமக்கு நமக்கு நம்மோட நமக்கு பிரியமா இருக்கிற நம்முடைய பிள்ளைய பிறருக்கு அறிமுகம் செய்ய நாம தயங்குறதே இல்லை. என் மகன் பாருங்க, நல்ல என்ன செஞ்சிட்டான்? வளர்ந்துட்டான். தோளுக்கு மேல என்ன பண்ணிட்டான்?
1: வளர்ந்துட்டான்.
0: தோல் கொடுக்க என்ன செஞ்சிட்டான்?
1: வளர்ந்துட்டான்,
0: ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அருமையான பிள்ளை, தங்கமான பிள்ளை. இந்த பிள்ளைய பிறருக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி மகனுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயம் இருக்கிறப்ப அவனுடைய அருமை பெருமையை ஒரு தகப்பன மாதிரி புகழ யாராலும் முடியாது. நல்ல பிள்ளையை பெற்ற தகப்பன்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அப்படியே புகழ்ந்துகிட்டே இருப்பார். யார குறிச்சு?
1: மகனை குறிச்சு.
0: அது மாதிரி ஒரு அந்த அந்த அந்த பிள்ளைக்குள்ள காணப்படுற நல்ல காரியத்தை புகழ்றதுல அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேல உள்ள பற்று சொல்லி முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: கெட்டவன் மாதிரி ஊதாரியமா இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஒரு பிள்ளைய வந்து புகழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஊதாரி மைந்தனை குறித்து புகழ்ச்சியா சொல்றதுக்கு
1: ஒண்ணுமே இல்லை,
0: ஒண்ணுமே இல்லை. அவனை குறித்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் எதுவுமே
1: இல்லை.
0: ஆனாலும் பாருங்க, மகிழ்ச்சி அடைய ஒண்ணுமே இல்லை, ஆனா சொல்றாரு நாம் சந்தோஷமா இருக்க வேண்டுமே.
1: ஹல்லேலூயா.
0: சந்தோஷத்தை கொடுக்காத, சந்தோஷத்தை கெடுத்த ஒருத்தன் வீட்டுக்குள்ள வர்றான். திரும்ப வந்தவனை பார்த்து சராசரி மனுஷன் என்ன சொல்லியிருப்பான், ஏண்டா இதுவரை கெடுத்தது போதாதுன்னு இப்ப இது கடா வந்திருக்கிற, இந்த கிழவனை கொண்டு விடுறது கடா நீ என்ன செஞ்சிருக்கிற,
1: வந்த
0: இந்த வயசான காலத்துல நிம்மதியா என்ன செய்ய மாட்டியாடா,
1: இருக்க விட மாட்டியாடா,
0: இதுவரை என் சந்தோஷத்தை கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னும் என்னடா இருக்கு என்கிட்ட கெடுக்கிறதுக்கு, ஏண்டா வந்த நீ. இந்த மாதிரிதான் ஆக்சுவலா பேசியிருக்கணும். ஆனா தன்னுடைய சந்தோஷத்தை, தனக்கு எந்த விதத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காத ஒரு மகனை மகிழ்ச்சியோட பார்த்தாரு. அது பற்றில் வந்த நேசம் இல்லை, ஊற்றிலிருந்து பொங்குன நேசம்.
1: ஆமென்.
0: ஆனபடினா
1: நாம்
0: சந்தோஷமா இருக்க வேண்டுமே.
1: ஆமென்.
0: அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட
1: தொடங்கினார்கள்.
0: வீட்டில் ஒரே கீத வாத்தியம், நடன கழிப்பு, பூரம் விருந்து, சும்மா திருவிழா மாதிரி ஆக்கிட்டார்.
1: ஆமென்.
0: வீடு என்ன செய்யுது,
1: திருவிழா கோலம்.
0: வீடு அப்படி களை கட்டுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அதுவரை அவர் சொல்றாரு களை இல்லாம இருந்துச்சுடா வீடு. வீடு எப்படி இருந்துச்சு,
1: களை இல்லாம.
0: ஆனாலும் இன்னைக்கு ஏண்டா வீடு இப்படி களை கட்டுது அப்படின்னா, ஒருத்தன் வந்திருக்கிறான்.
1: ஆமென்.
0: எங்கிருந்து வந்திருக்கிறான், அமெரிக்கால இருந்தா
1: பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கான். ஹல்லேலூயா.
0: அமெரிக்கால இருந்து வர்ற மகனை, அல்லது வெளிநாட்டில இருந்து பயங்கரமா சம்பாதிச்சுட்டு அப்படி வர்ற மகனை வந்து வரவேற்க அப்படி உள்ள இருக்கிற பாசமெல்லாம் என்ன செய்யும்,
1: கொட்டும்,
0: கொட்டும், பொங்கும். ஆனா இங்க பாருங்க,
1: அந்நிய தேசத்தில் பன்றியை மேய்த்து விட்டு வருகிறார்.
0: அவனை பார்த்தவொன்னே இங்க பொங்குது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: பொங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை.
1: எஸ்.
0: அவனை பார்த்தா பொங்குற மாதிரி எதுவுமே அவன்கிட்ட இல்லை. ஆனாலும் இங்க என்ன செய்யுது.

0: ஹல்லேலூயா.
1: அந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன்.
0: எஸ்
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பிள்ளைய, நம்ம பேரை கெடுக்கிற பிள்ளைய வந்து நம்ம யார்ட்டையும் இவனுக்கு நான் தான் அப்பேன்னு சொல்லிக்கிறே மாட்டோம். அந்த கஷ்டம் இருக்குல்ல. ஏன்னா சமுதாயம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுறோம், ஏப்பா நீ எவ்வளவு நல்ல மனுஷன், உனக்கு போய் அப்படி ஒரு புள்ள என்ன செஞ்சு
0: பிறந்துச்சு,
1: உன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்து என்ன செஞ்சிருக்கானேப்பா,
0: பிறந்திருக்கிறானேப்பா.
1: இந்த மாதிரி நாம ஏற்கனவே காயத்தில் இருக்கிறப்ப சமுதாயம் நம்மளை மேலும் காயப்படுத்திடும் நினைச்சு பயந்துக்கிட்டு தான் சில பொது இடங்களுக்கு போறதையே தவிர்த்துருவாங்க.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: பிள்ளை நிமித்தம் பாதிக்கப்பட்டவங்க எங்க போறதையே தவிர்த்துறாங்க
0: சில பொது இடங்களுக்கு.
1: ஹல்லேலூயா. ஆனா ஊற்று நமக்குள்ள இருக்கிறப்ப நம்முடைய இருதயம் எப்படி பொங்குதுன்னா, இளையகுமாரன் சொல்றான், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன்
0: அல்ல என்று சொன்னான்.
1: அண்ணா அவர் சொல்றாரு, அடே அது நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நான் இன்னும் உனக்கு அப்பாவா தான் இருக்கிறேன். நீ இன்னும் என்னுடைய மகன் தான். ஸ்டில் ஐ வாண்ட் யூ. இன்னும் நீ எனக்கு தேவை, இன்னும் நான் உன்னை விரும்புறேன், இன்னும் நான் உன்னை நம்புறேன்டா. நம்ப முடியாதவனை நம்புறதுக்கு தான் அகாப்பே அன்பு வேணும்.
0: ஆமென்.
1: விரும்ப முடியாதவனை விரும்புறதுக்கு தான் அகாப்பே
0: அன்பு.
1: இதெல்லாம் பற்றில வராது, ஊற்றிலிருந்து வருகிற காரியம்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நான் உனக்கு அப்பனா இருக்கிற வரைக்கும் அந்த தகுதி நீ இழக்கிறதே
0: இல்ல.
1: இல்லடா.
0: ஹல்லேலூயா.
1: ஏன் அவருக்கு குரதமா பாவம் பண்ணி நாம அவருக்கு பிள்ளைங்கிற தகுதியை ஏன் இன்னும் இழக்காம இருக்கிறோம்? அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறது,
0: அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறதுனால.
1: அப்பனுக்குள்ள ஊற்று இருந்தா புள்ள அவருக்கு மகங்கிற தகுதிய எப்பவுமே இழக்கிறது இல்ல. அப்பாவுக்கு புள்ள மேல பற்று இருந்தா அதை இழந்துருவான். ஆனா எந்த அப்பனுக்குள்ள ஊற்று இருக்கோ அந்த அப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள அவருக்கு மகன் என்கிற தகுதிய இழக்கிறதே இல்ல.
0: ஆமென்.
1: எவ்வளவு எவ்வளவு ஊற்று எப்படி உறவுகளை பாதுகாக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஆசீர்வதிக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஊன்ற கட்டுது பாருங்க. ஊற்று எப்படி சகிச்சு நேசிக்குது பாருங்க. ஊற்று எப்படி சுமக்க முடியாதவனை சுமக்குது பாருங்க. தகப்பன்மாரெல்லாம் நம்ம என்ன கேட்கணும்னா, அவனுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு இல்லைன்றதை விடுங்க ஆண்டவரே. முதல்ல எனக்கு அவனுக்கு தகப்பனா இருக்க தேவையான ஊற்று சுரப்பதாக,
0: ஊற்று சுரப்பதாக.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென்.
1: சோ தான் பிள்ளை தனக்கு தீங்கு செஞ்சாலும் தான் பிள்ளைக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு அந்த தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: தேவனோடு நெருக்கமா சஞ்சரிக்கிற ஒரு தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: தேவனுடைய சமூகத்துல பலப்படுகிற அனுபவம் உள்ள ஒரு தகப்பனுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: பிறருக்கு நமக்கு பிறர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு தேவனோடு உறவாடுகிற தேவ மனுஷங்களுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஹல்லேலூயா.
1: தேவன் இருக்கிறாரு, மனுஷன் இருக்கிறான். தேவனோட மனுஷன் உறவாடுறப்பதான் அவன் தேவ மனுஷனாகிறான்.
0: ஆமென்.
1: பிசாசு என்ன பண்றான், தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனாவே இருக்கட்டும், மனுஷனாக்கி நீ தேவனோட உறவாடி தேவ மனுஷனாயிராத. நீ தேவ மனுஷனாயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அவருடைய நிறைவு சுரக்க ஆரம்பிச்சிடும். அவருடைய ஊற்று சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ எடுத்தோன்னு எல்லாரையும் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ, உன்னை சபிச்சவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ, உன்னை துன்பப்படுத்தின மனுஷனுக்காக நீ என்ன பண்ணிருவ, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவ, நீ ரொம்ப விசேஷமான ஆளா மாறிடுவ, உன்னை நேசிக்கிறவங்களே நேசிக்காம உன்னை பகைக்கிறவனே நீ ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ, நீ அவர் மாதிரி ஆயிருவ. அதனால தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனா இருக்கட்டும், மனுஷன் தேவனோட உறவாடு தேவ மனுஷனா இருக்கக்கூடாது. ஏன் மனுஷன் தேவ மனுஷனா இருக்கக்கூடாதுன்னா, அவனுக்குள்ள எது சுரந்துரும், அவருடைய
0: ஊற்று
1: ஊற்று சுரந்துரும். அவருடைய ஊற்று சுரந்தா அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிடும், அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனை சுத்தி இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒரு இடத்துல ஒரு ஊற்று சுரக்கிறப்ப சுத்தி இருக்கிற நிலமெல்லாம் காஞ்சு போய் கிடக்கும்
0: இல்லை,
1: வறண்டு போய் இருக்குமா?
0: இருக்காது.
1: அந்த இடம் முழுசு எப்படி இருக்கும்?
0: பச்சை பசேல்னு.
1: அந்த இடம் முழுசு ஏன் பச்சை பசேல் இருக்கு? அங்க ஒரு ஊற்று இருக்கு.
0: ஆமென்.
1: யாரெல்லாம் யாருக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஊற்று சுரக்கிறதோ அவன் சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சை
0: பசேன்.
1: ஊழியத்துல ஆண்டவருடைய ஊற்றிலிருந்து நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா உங்க ஊழியம் பச்சை
0: பசேன்.
1: உங்க ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைவரும் எப்படிதான் இருப்பாங்க? ஏன் ஊழியம் பச்சையா இல்ல? ஊற்றிலிருந்து ஒண்ணு வரல. எங்க பார்த்தாலும் வெடிப்பு காஞ்சு போய் அவ்வளவு வறண்டு போய் இருக்குன்னா முதல்ல நான் எதை செக் பண்ணணும்? என்னோட ஊற்றை செக் பண்ணணும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் எனக்குள்ள ஊற்று இருக்கு அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற எனக்குள்ள இருந்து பொங்குற நிறைவு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அதனால எல்லாரும் எப்படி இருப்பாங்க?

0: அப்ப எங்களை மாதிரி ஊழியர்கள் சும்மா வீசுனகையும் வெறுங்கையுமா பீடத்துக்கு வந்தோம்னு வைங்களேன், உங்க மேல இருக்கிற பற்றுல நாங்க ஊழியம் செய்யறோம்னு வைங்களேன், என்ன கதை? ஒண்ணு வராது.
1: எஸ்
0: எப்படி பிரசங்கம் பண்ணுவோம், உங்க மேல நாங்க ரொம்ப பிரியமா இருக்கோம், நீங்க சந்தோஷமா இருக்க, என்ன தியாகம், உங்களையும் என்னையும் குறிச்சுதான் பேசுவேன் ஒழிய
1: அவரை குறிச்சு பேச முடியாது.
0: ஒருத்தர் பிரசங்கம் பண்றப்ப அந்த பிரசங்கத்துல ஏன் முழுசா அவர் இருக்கிறாருன்னா, வர்ற வார்த்தையெல்லாம் ஊற்றுல இருந்து
1: வருது.
0: அவர் எப்பவுமே ஊற்றுல இருந்துதான் வருவார்,
1: ஆமென்.
0: பற்றுல இருந்து வரமாட்டார்,
1: ஆமென்.
0: அந்த மாதிரி ஒரு நிறைவோட நாம பீடத்துல வந்து நின்று நம்முடைய உள்ளத்துல அவருடைய வார்த்தைகள் ஊற்றெடுக்கிற பொழுது கேட்கிற எல்லாருக்குள்ளயும் தண்ணி பாயுது. தோட்டம் எப்படி இருக்கு இப்போ? அதுக்காக எல்லா இடத்துலயும் ஊற்று எழுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க.
1: ஆமென்.
0: ஊர் ஊருக்கு ஒவ்வொரு சபையும் ஒரு ஊற்று. ஆமென்.
1: ஆமென்.
0: அந்த ஊற்று அந்த அந்த அந்த ஸ்தல சபை அந்த பகுதி முழுவதும் என்ன செய்யணும், ஆண்டவரே ஆசீர்வதிக்கத்தக்க விதத்துல சபை ஊற்றா இருந்தா தான் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும்.
1: ஆமென்.
0: சபை ஊற்றா இருந்தா தான் வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரே பிறர் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு ஊற்றை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நான் ஊற்று என்கிற பார்வை எனக்கு அருளி செய்வீராக. அப்பதான் பிறர் ஆசீர்வதிக்க முடியும், பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க என்னால
1: முடியும்.
0: முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம என்ன செய்யணுமா? சரி கட்டாம விட்டுருன்னு சொல்லிட்டாரா?
1: இல்ல.
0: தீமைக்கு தீமையை உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம விடுறேன் போட விடுற அவன அப்படின்னு சொன்னாரு?
1: சொல்லல.
0: ஊற்று ஒருபடி மேல போய் யோசிக்குது. அதற்கு பதிலாக
1: நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
0: அவன் யாருங்கிறத விடு, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்கூயா. பிறர் யாருன்னு தெரியறதுனாலதான் நமக்கு கசப்பு வருது, ஆனா நாம யாருன்னு தெரிஞ்சிட்டா
1: ஆசீர்வதிச்சிருவேன்.
0: நமக்கு அடுத்தால் மேல ஏன் கசப்பு வந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்த உறவுல ஒருத்த மேல ஏன் நமக்கு கோபம் வருது? அவன் யாருன்னு
1: தெரிஞ்சதுனால.
0: இப்படி நினைக்கலடா உன்ன, நான் இப்படி ஏமாத்திட்டா, அப்படி நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் நம்பியிருக்கே மாட்டேனடா. ஸோ அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு அவன் மேல என்ன வருது? ஒரு கோபம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் யாருங்கிறத விடுறா, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்கோ. நீ யாரு? என் ஊற்று.
1: ஆமென்.
0: என்னோட ஊற்று உனக்குள்ள இருக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: ஆமென்.
0: சோ அவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து
1: ஆசீர்வதியுங்கள்.
0: நம்ம எல்லாம் யாருன்னு அறிஞ்சும் அவரால் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுது? அவரு தாம் யாருங்கிறத அறிஞ்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நீ மண்ணுடா.
1: எஸ்.
0: நீ யாரு?
1: மண்ணுடா.
0: மண்ணுடா. பேதுரு யாருங்கிறத அறிஞ்சிருந்தோம். பேதுருவ ஏன் தேடிப்போய் நேசிச்சாரு? தான் யாருங்கிறது அவரு தெரிஞ்சிருச்சு.
1: ஆமென்.
0: அப்ப நல்ல கவனிங்க, பிறருடைய பலவீனம் தெரிஞ்ச உடனே, பிறருக்குள்ள இருக்கிற குறைகளை அறிஞ்ச உடனே, பிறர் நமக்கு செஞ்ச தீமையை அறிஞ்ச உடனே, நமக்கு தானாவே அவங்க மேல ஒரு கசப்பு வந்துடுது. பிறரை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பலவீனங்களை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பாவத்தை குறிச்ச அறிவு அவங்க மேல நமக்கு ஒரு விருப்பையும் கசப்பையும் கொடுக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, முதல்ல நீ யாருங்கிறத நீ அறிஞ்ச அப்படின்னா, எனக்குள்ள நீ யாரா இருக்கிறேங்கிறத நீ அறிஞ்சிட்ட அப்படின்னா, இதெல்லாம் மேற்கொண்டு அவங்களை ஆசீர்வதிச்சிடலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த உன்னதமான அனுபவத்துலதான் நான் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறப்பதான், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற அந்த வெளிச்சம் எனக்கு வர்றப்பதான் தீமைக்கு தீமையை சரி கட்டுறதை விட்டுட்டு அதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்?
1: ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்.
0: நல்லா இரு சாமி, நல்லா இருக்கும். உனக்கு ஒரு குறை என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது சாமி
0: அப்படின்னு சொல்லி அவனை நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேன்னா அதுக்கு காரணம் அவன் நல்லவங்கிறதுனால இல்ல, எனக்குள்ள இருக்கிற நல்லவன் என்ன அப்படி செய்ய வைக்கிறாரு.

0: கற்றவரே பிறர் யாராய் இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நான் அறிகிற பொழுது உமக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற சத்தியத்தை நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. கசப்புகளை மேற்கொள்ள இதை தவிர வேற வழி இல்லை. நான் கிறிஸ்துக்குள்ள அவருடைய ஊற்று, அவருடைய ஊற்று எனக்குள்ள இருக்கு என்கிற இந்த வெளிப்பாடு நம்மளை கம்ப்ளீட்டா வேறு மனுஷனாக்கிறது. ஊற்றிலிருந்து நிறைவு பொங்குறப்ப தான் ஒரு மனுஷனா இருந்து என்னால் செய்ய முடியாத செயல்களை நான் செய்ய
1: ஆரம்பிச்சிடறேன்.
0: மனுஷனா இருந்து நம்மளால செய்ய முடியாத செயல்களை செய்யணும்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றிலிருந்து கிறிஸ்துனுடைய நிறைவுகள் பொங்கணும்.
1: ஆமென்.
0: அதுதான் நம்மளை வேறு மனுஷனாக்கும், அதுதான் நம்மளை தேவ மனுஷனாக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பற்ற மையமா வச்சு, சுமூகமான உறவை மையமா வச்சு செயல்படுறவங்க ஏதாவது குறை நேர குறை தெரிஞ்ச உடனே உறவை விட்டு கொடுத்துருவாங்க. சட்டி சுட்டதடா,
1: கை விட்டதடா,
0: கை விட்டதடான்னு உதறிடுவான். அவனுக்கு சட்டி முக்கியம் இல்லை,
1: கையு
0: கையு தான் முக்கியம். அதனால பட்டுன்னு போட்டு சட்டியை உடைச்சு என்ன செஞ்சிருவான். ஏன் முக்கியம், ஏன் சட்டி உடஞ்சு,
1: கை முக்கியம்,
0: என் கையை சுட்டதுனால நான் விட்டுட்டேன், அதனால எது உடஞ்சு,
1: சட்டி உடஞ்சிச்சு.
0: ஹல்லேலூயா. ஆனால் கவனிங்க, இந்த ஊற்ற மையமாக வச்சு அவருடைய சமூகத்தில் பலப்படுற மனுஷன் சட்டி சுட்டாலும் கையை விடுறதே
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: சட்டி சுட்டாலும்
1: விட்டு கொடு.

0: உள்ள ஊற்று இருக்குன்னா அவ்வளவு ஈஸியா நம்மளால யாரை விட்டு கொடுக்க
1: முடியாது,
0: முடியவே முடியாது. பல சமயங்களில் நாம் ஏன் இன்னும் நிர்மூலம் ஆகலைன்னா, நாம் நம்மளை நம்பாமல் நம்மளை ஆசீர்வதிக்கிற அவருடைய ஊற்றை நம்புறதுனால தான் பொழைச்சி கிடக்கிறோம்.
1: ஆமென்.

0: தன்னை நம்பின பேதுரு சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாரும் உங்களை விட்டு போனாலும்
1: நான் உங்களை விட்டு போக மாட்டேன்,
0: உங்களுக்கு ஒரு பாடி கார்டா இருந்து உங்களை காப்பாத்துவேன்,
1: எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்,
0: எல்லாரும் ஓடிடுமா
1: நான் ஓட மாட்டேன்,
0: எதுக்கு தெரியுமா, உங்களை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வேணும்,
1: பாடி கார்டு. ஹல்லேலூயா.
0: பேதுருக்கு அப்படி ஒரு பற்று, யார் மேல,
1: இயேசப்பா மேல,
0: ஆண்டவர் மேல. ஆனாலும் பாருங்க, மறுதளிச்ச பேதுருவை ஆசீர்வதிச்சது அவருடைய ஊற்று.
1: எஸ்,
0: அவர் தான் தேடி போய்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சோ நாம ஏன் நிர்மூலம் ஆகல அப்படின்னா, நம்ம மாம்சத்து மேல நம்பிக்கை வச்சு ஊழியம் செய்யறதுனால இல்லை, நமக்குள்ள பொங்குற அவருடைய ஊற்றுனாலதான் நாம நிர்மூலம் ஆகல.
1: ஆகல.
0: அப்படி இப்படி இருந்தாலும் ஊற்று வாரி சுருட்டிட்டு போயிருது நம்ம. இதுல எங்க நான் தான் சொல்றதுக்கு அங்க என்ன இருக்கு?
1: ஒண்ணுமே இல்ல.
0: போப்பா, உன் லட்சணம் என்னன்னு எனக்கு என்ன செய்ய
1: தெரியும்பா?
0: நிறுத்துப்பா, அப்படி பேசுறது முதல்ல என்ன செய்யப்பா? நீ
1: நிறுத்துப்பா,
0: நிறுத்துப்பா, முதல்ல ஊற்றுல இருந்து ஆசீர்வதிக்கப்படுப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம நிர்மலமாகாததுக்கு காரணம், நாம நம்மள நம்பினது இல்ல, அவரது ஊற்றை நம்பினதுனாலதான் ஆசீர்வதிக்கப்படுறேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாள் காலையிலயும் பாருங்க, வர்றப்ப ஏதோ நமக்கு பிரசங்க திறமை இருக்குன்னா நாங்க வர்றோம்,
1: இல்லை,
0: இதை நம்பி டெய்லி டிவோஷனை நாங்க ஸ்டார்ட் பண்றோம்,
1: அவருடைய ஊற்றை நம்பி.
0: எப்படி அந்த ஊற்று கைவிடாது நம்மள? காலையில ஏதாவது சொல்றதுக்கு நமக்குள்ள பொங்கிடுவாரு, இல்ல நம்ம மைண்ட்ல இருக்கிற அறிவை வச்சு செய்ய முடியுமா, இல்ல நமக்குள்ள பொங்குற நிறைவை வச்சு செய்ய முடியுமா?
1: நமக்குள்ளே பொங்குகிற நிறைவை வைத்துதான்
0: ஒவ்வொரு நாளும் செய்தியை ரெடி பண்றதுக்கு பேப்பர் அது இது வாசிச்சு எனத்தே புத்தகத்தை வாசிச்சுட்டு வந்து செய்தி கொடுத்தா என்னத்துக்காகவும் நினைக்கிறீங்க? எங்க நிலைமை,
1: செய்திகள் வாசிப்பது ஆர் வெங்கடரமணன் சொல்லுவீங்க நீங்க.
0: அப்ப நேத்து அதை சொல்லிட்டோம், இன்னைக்கு இதை சொல்லிட்டோம், நாளைக்கு என்னடா சொல்றது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வராது.

0: ஆரம்பிச்சு ஓராண்டு காலம் நிறைவு பெற போகும்.
1: வாரத்துக்கு ஒரு நேரம் போங்கிறது டெய்லி போங்குதியா?
0: எஸ்
1: ஹல்லேலூயா. எந்த அளவு ஊற்று நம்மளை நம்ப வைக்குது பாருங்க.
0: எஸ்
1: ஆமென் சொல்லு.
0: ஹல்லேலூயா.
1: அதான் அப்பா சொன்னாங்க, காலையிலையும் டிவோஷன் வச்சுட்ட, சாயந்தரமும் ஜெபம் வச்சுட்ட, மத்தியானத்தை ஏண்டா சும்மா விட்டுருக்க, என்னமாதிரி செய்யடா அப்படின்னாங்க. எப்பா தாங்காதுப்பா அப்படின்னு. அந்தி சந்தி மத்தியானம் இருக்கலடா, ஏண்டா மத்தியானத்தை விட்டீங்க அப்படின்னாங்க. நமக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அந்த விசுவாசம் வந்தா மத்தியானமே என்னமாதிரி ஆயிரும்.
0: ஆமென்.
1: எனக்கு இன்னும் ஞாபகத்தில் நினைப்பூட்டுற பையன், சின்ன பையனா இருக்கிறப்ப தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப கடிச்சிருவானா, யார? ஜோசப் ஆல்ட்ரின். கடிச்ச உடனே இவருக்கு வலி என்ன செய்யுமா, அவ்வளவு வலிக்குமா, அவனு விவரம் தெரியாம குழந்தை இல்ல அவன் பாட்டு நினைச்சிருவான், கட்டிச்சிருவான். கட்டிச்சவன உடனே என்னதான் தோணும், அடிச்சா பாரு
0: அப்படின்னு.
1: கட்டிச்ச பிள்ளைய அடிச்சா பாருன்னு, அவன் கட்டிச்சா பல்ல கடிச்சுக்கிட்டு அடிச்சா பாரு, அவன் கடிச்சா நான் பல்ல கட்டிச்சுக்கிட்டு அடிச்சா பாரு, அப்படித்தான வரும். ஏன்னா அவன் கடிச்சு எனக்கு கிடைச்சிருச்சு,
0: வலிச்சிருச்சு
1: வலிச்சிருச்சு. ஆனா இவர் என்ன செய்வாரா, அடிக்கிறதுக்கு மனசு வராதா, பிள்ளைய
0: அடிச்சுக்க
1: அடிக்கிறதுக்கு மனசு வராம அவன் கடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இருக்கமா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரா, அப்படியே அவன் பயங்கரமா கட்டிக்கிறப்ப அந்த வலியை தாங்கிறதுக்கு அவனுக்கு இருக்கமா கட்டி அணைச்சுக்கிட்டு அதை தாங்குவாராம். அப்ப நம்மளும் சில நேரங்கள் அவரை அவருக்கு வலியை கொடுக்கற மாதிரி சில செயல்களை செஞ்சவன அடிச்சா பாருன்னு பல்ல கடிச்சாரா
0: இல்லை,
1: அப்படி சிலுவையில அணைச்சுக்கிட்டாரு. நீங்கள நான் அவர் கொடுத்த எல்லா வலியும் தாங்கிறதுக்கு என்னடா எனக்கு வலிக்குது, என்ன வேலைடா பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன அடிச்சாரா
0: இல்லை
1: அணைச்சுக்கிட்டாரு.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிழைத்ததும் வாழ்வதும் எதனால?
0: அவர்
1: அவருடைய ஊற்றில் இருந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுறோம்.
0: ஆமென்.
1: அந்த ஊற்றை நமக்குள்ள வச்சிட்டாரு. ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: அந்த ஊற்றை சார்ந்து வாழ்வேன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பிழைப்பான், வாழ்வான்.
0: எஸ்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: உடஞ்ச மனசு இனி எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்முடைய பாதத்தில் வந்து என்ன செய்யும்? விழுந்து கதறியாலும். ஆனால் உருக்கமுள்ள மனசு, ஊற்றெடுக்கிற மனசு அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி தூக்கி நிறுத்தும்.
0: ஹல்லேலூயா.
1: அவர் நம்மளை தூக்கி எடுத்தாரா, தூக்கி தூக்கி எடுத்தாரா?
0: தூக்கி தூக்கி எடுத்தார்.
1: தாங்கி நடத்துறாரா, தாங்கி தாங்கி நடத்துறாரா?
0: தாங்கி தாங்கி நடத்துகிறார்.
1: ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாம வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற வலிமை அவனுக்கு உண்டு. அவனுக்குள்ள ஊற்றெடுக்கிற அந்த அகாப்பை அன்பு இந்த வலிமை அவனுக்கு தந்துடுது. இதுதான் அவனுடைய ஆன்மீக பலம். திரும்பவும் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கு நாம வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு வலிமை, மன வளம் அவனுக்கு உண்டு. ஹல்லேலூயா. இதுதான் ஊற்றை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.

0: எதையும் தாங்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் ஆண்டவர் எங்களுக்குள்ள அதிக அதிகமாக ஊற்றெடுக்க கிருபை செய்ய ஆண்டவரே. நம்மளை சுற்றி மனுஷங்க குறையோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவர்களை நேசிக்க தேவையான நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காதது தான் பிரச்சனை. நம்ம ஆங்கிளில் பார்க்கறத விட்டுருவோம், அவரோட ஆங்கிளில் பார்ப்போம். சும்மாவா அடுத்து ஒன்று ஆசீர்வதிக்க சொல்கிறாரு, அதை நம்மளால் செய்ய முடியுமா? மனுஷனுக்கு வரவே வராது. ஆனால் மனுஷனுக்கு வராத அந்த செயலை செய்கிறதுக்காக தான் மனுஷனுக்குள்ள எதை வச்சுட்டாரு, ஊற்ற வச்சுட்டாரு. ஓசியில் ஒன்றும் செய்யாது சாமி, உனக்குள்ள பொங்குற என்னுடைய நிறைவை எடுத்து பிளஸ் பண்ண. என்னமோ உன்னுடைய இதை எதை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிறனுக்கு உன்னை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க வச்சிடறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க செய்து நம்மளை ஆசீர்வதிச்சு இப்ப உனக்குள்ள ஊற்றெடுக்கிற என்னுடைய இந்த நிறைவு எடுத்து அவனை பிளஸ் பண்ண. இதுல நான் எங்க நஷ்டப்படுறேன் சொல்லுங்க பாப்போம். இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: சொல்ல.
0: அவர் திரும்ப கேட்பாரு, உன்னுடையதை கொடுக்க சொல்கிறேன், உனக்குள்ளே பொங்குற என்னுடையது தானப்பா கொடுக்க சொல்கிறேன், என்னமோ பெருசாக உன்னுடையது எடுத்து நான் அடுத்தவனு கொடுக்க சொல்கிற மாதிரி நீ என்ன செய்கிற யோசிக்கிற, உனக்குள்ளே பொங்குற என்னுடையதை எடுத்துக்கொடு, நான் உன்னுடையதை கேட்கல, உன்னுடையதை நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லவே என்ன செய்யும்
1: தெரியும்
0: தெரியும். அதனால உனக்குள்ள பொங்குகிற என்னுடையதை எடுத்து ஆசீர்வதி.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: அதனாலதான் மற்றவங்க தனக்கு விரோதமா செய்கிற தவற மன்னிக்கிற இருதயம் அவர்கள் நிமித்தம் தனக்கு உண்டான நஷ்டத்தை கணக்கு பார்க்கறதே
1: இல்லை.
0: நம்முடைய உள்ளத்துல ஆண்டவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்காததுனாலதான் எப்பவுமே நான் கணக்கிலேயே குறியா இருக்கிறேன், கணக்கு பார்க்கறதுல புலியா இருக்கிறேன், கணக்கு பார்க்கறதுல
1: புலி
0: புலி. ஏண்டா கணக்கு பார்க்கறதுல புலி அப்படின்னா உள்ள எதிர ஊற்றெடுக்கல, பிறருடைய குறைவுகளை குறித்த கணக்கு நம்மகிட்ட எக்கச்சக்கமா இருக்குன்னா அவருடைய நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காததனுடைய விளைவு அது, நேரடி விளைவு.
1: ஹல்லேலூயா.
0: மனுஷனா இருந்தா கணக்கு பார்க்கறதுல புலியா இருப்போம், யாரா இருந்தா
1: மனுஷனா இருந்தா
0: எதுல புலியா இருப்போம்,
1: கணக்கு பார்ப்பதில்.
0: ஆனா தேவ மனுஷனா இருந்தா வலிய தாங்கி மன்னிக்கிறதுல மிக விசேஷமான பாத்திரமா
1: இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா.
0: ஸோ நமக்குள்ள ஊற்று இருக்கிறத நாம எந்த அளவு அறிகிறோமோ, நமக்குள்ள ஊற்று இருக்கிறத எந்த அளவு நாம கொண்டாடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் பிறரை குறித்த குறைகளை கணக்கு பார்க்குற அந்த குறுகிய மனோபாவம் என்னை விட்டு அகலுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: மன்னிப்பதால இப்ப நான் எதுலையும் குறைபட போவதில்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே கணிஞ்சிருது. இந்த எண்ணம் நமக்குள்ள வராது, ஆனா ஊற்று சுரக்கிற பொழுது இந்த எண்ணம் மட்டும்தான் வருது.
1: ஆமென்.
0: வேற என்ன என்ன செய்கிறது இல்ல,
1: வருவதே இல்லை.
0: ஊற்று நமக்குள்ள சுரப்பதற்கு காரணமே அவரது எண்ணம் மாத்திரம் நமக்குள்ள ஓங்கி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஊற்றே சுரக்குது.
1: ஆமென்.
0: நீ ஒதுங்க, ஒதுங்கடா, நீ ஒதுங்கி நில்றா. நான் உனக்குள்ள ஓங்கி நிக்க விரும்புறேன்.
1: ஆமென்.
0: நீ ஒதுங்க. நான் ஒதுங்க மாட்டேன்னு என்ன செய்யும் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவருடைய நிறைவு எனக்குள்ள ஊற்றெடுக்க வச்சு அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில அவர் எனக்குள்ள ஓங்கி நிற்கிற பொழுது நான் ஆட்டோமேட்டிக்காவே
1: ஒதுங்கிறேன்.
0: எனக்கு அங்க வேலை இல்லை. நமக்கு எந்த வேலையும் இல்லாத அளவுக்கு அவருடைய ஊற்று நமக்காக எல்லாவற்றையும் செய்ய விரும்புது.
1: ஆமென்.
0: ஏப்பா உனக்குள்ள என்னுடைய ஊற்றை பொங்க விட்டேன்னா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ எதுவுமே
1: செய்ய வேண்டாம்.
0: உனக்குள்ள பொங்குற ஊற்று எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும்.
1: ஆமென்.
0: லைஃப் கடினமான வாழ்க்கை ரொம்ப லெகுவாக்கிட்டாரு. ஆனா மனுஷனுக்கு தான் யாருன்றது தெரியல.
1: எஸ்.
0: தான் ஒரு ஊற்றுங்கிற ரகசியம் மனுஷனுக்கு புலப்படாமலே இருக்கு. அப்படியே புலப்பட்டாலும் அத அந்த ஆக்சஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்ல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அஸ் எ பிரீச்சர் சில சமயங்கள் எல்லாம் ட்ரையா இருக்கும் பாருங்க. பீடத்துக்கு வர்றதுக்கே பயமா இருக்கும். ஐயோ ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே, நான் எப்படி போய் என்ன செய்யறது
1: நிக்கிறது,
0: ஏதாவது ஏதாவது யாரையாவது பிளஸ் பண்ணணும்னா கூட ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே. ஆனா அந்த மாதிரி பயத்தை எல்லாம் எது ஓவர் கம் பண்ண வைக்கிதுன்னா, ஏ ஒண்ணு இல்லை, ஆனா உள்ள ஊற்று இருக்கு.
1: எஸ்.
0: போய் நில்லு, வரணும், வந்திருக்கு.
1: ஆமென்.
0: என்ன செஞ்சிருக்கு?
1: வந்திருக்கு.
0: ஹல்லேலூயா. அப்ப இந்த அனுபவத்துல நமக்கு தர்றப்ப நம்ம எதை கொண்டாடுற மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லைனாலும் கவலை இல்லப்பா, உள்ள என்ன
1: இருக்கு?
0: ஊற்று இருக்குப்பா, கொண்டாடுறா ஊற்று.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: எதை கொண்டாடு?
1: ஊற்றை கொண்டாடு.
0: திண்டாடுறதை நிறுத்திட்டு கொண்டாடுறா ஊற்று.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஊற்றை கொண்டாடுறதுனாலதான் நிறைவே பொங்க மாட்டேன்னு.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: சோ நஷ்டப்பட்டாலும் பிறரை மன்னிச்சிடணும். இந்த காரியத்தை நாம செய்கிற பொழுது எனக்கு என்ன பாஸ்டர் பலன்? எனக்கு நஷ்டம் உண்டாக்குறான மன்னிக்க சொல்றீங்க, நிறைவு வருது, மன்னிச்சிட்டேன். அப்ப எனக்கு என்ன? அவங்க நிமித்த நமக்கு உண்டான நஷ்டத்தோட அதிகமா நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்ல கவனிங்க. மன்னிப்பதன் மூலமா நான் எதையும் இழந்துடல, நான் இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்படுறேன். அதிகமா ஆசீர்வதிக்கப்படணுமா? மன்னிச்சிருங்க. இவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குனா அவனை ஏன் மன்னிக்க முடியல? நஷ்ட கணக்கு தான் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, சேத கணக்கு கண்ணு முன்னாடி நிக்குது. இவ்வளவு பாதிப்பை உண்டாக்குனவன எப்படி நான் மன்னிக்கிறது? முடியல. ஆண்டு சொல்ல, மன்னிச்சிரே, அவன் உனக்கு உண்டான சேதத்தை விட அதிகமா நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன்.
1: ஆமென்.
0: அந்த காரியத்தை நிமித்தமா உனக்கு உண்டான பாதிப்பை விட நீ அதிகமா என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: என் ஆண்டவர் இழப்பை ஈடு செய்கிறவர் அல்ல, இழப்பை மாத்திரம் ஈடு செய்கிறவர் அல்ல, எதை இழந்தமோ அதை மாத்திரம் தந்து நமக்கு காரியத்தை ஈடு செய்கிறவர் அல்ல.
1: Yes.
0: அதை விட பல மடங்கு அதிகமா நம்மளை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுகிற.
1: ஆமென்.
0: அதனால மன்னிச்சிரேன். பாதிப்ப மனசுல வச்சு மனசுல கசப்ப வச்சுக்கிறாத ஆசீர்வதிச்சிரு, மன்னிச்சிரு. அதை விட அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
1: ஆமென்.
0: இழந்ததை விட அதிகமா பெற்றுக் கொள்ள முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: சமாதானத்தை காத்துக்கொள்ள எதையும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் நமக்குள்ள காணப்படுகிற கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம இழந்துடவே
1: கூடாது.
0: இதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தோட வாழ்க்கையில காணப்படுகிற உறுதியான நிலைப்பாடு. எதுக்காகவும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற அவருடைய சமாதானத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? இழக்க மாட்டேன்,
1: இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா.
0: ஆனா அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள எதை வேணாலும் இழக்கிறதுக்கு நான் ரெடி. இறங்கி போய் யாரோட வேணும்னாலும் உறவாடுறதுக்கு நான் ரெடி. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள யார மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி.
1: ஹல்லேலூயா.
0: சோ உங்களிடத்துல இருந்த அநேக நன்மைகளை பிறர் நிமித்தம் உங்களுக்கு உண்டான பாதிப்பினால நீங்க இழந்து போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றை இழந்தாலும் நீங்க இன்னும் உங்க சமாதானத்தை இழக்கல. தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தும் தன்னுடைய சமாதானத்தை இன்னும் இழக்காது இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆட்கொண்டிருக்கிறது அவனுடைய சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானம். நஷ்டப்பட்டாலும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற உங்க சமாதானத்தை நான் இழக்கலாண்டுறேன். அவமானப்பட்டாலும் பிலிப்பு சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அவமானப்பட்டு அடிக்கப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க சமாதானத்தை, தன்னுடைய மரண தருவாயிலையும் தேவன் தன்னுடைய சமாதானத்தை இழக்கல. உண்டான பாதிப்பை விட அதிகமா தேவன் உங்களை பிளஸ் பண்ண போறேன். அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், நான் அவ்வளவு நல்ல நிலைமையில இருந்தேன், முந்தின வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன மாதிரி வாழ்ந்தவன் யாருமே என்னன்னா
1: இல்ல
0: இல்ல அப்படி இப்படின்னு இந்த பஞ்சத இலக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது,
1: விடவே கூடாது.
0: ஏய், நிறுத்துப்பா, உன் பல்லவி என்றவர் ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: இழந்துட்டேன் ஆனா நம்மளை ஆசீர்வதிச்சு பிந்தின வாழ்க்கையை தருவாரு பாருங்க. முன்னாடி உள்ள வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத
1: வாழ்க்கை.
0: நான் ஒரு ஒரு காலம் வரைக்கும் நான் சொல்லிட்டு தெரிஞ்சேன், நான் வந்து சின்ன வயசுலேயே நான் அப்படி உழைச்சேன், அப்படி கடை வச்சுருந்தேன், அப்படி சம்பாதிச்சேன், எங்கள் அம்மாவெல்லாம் வேலைக்கு போகாமல் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுட்டேன், தங்கச்சிங்களை நான் படிக்க வச்சேன், நான் புல்லட் வாங்கிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், சொசைட்டியில் எனக்கு அப்படி ஒரு மதிப்பு, நான் பேங்க்கில் போனாலே மரியாதை, இந்த மாதிரி சில்லறத்தனமாக பேசிட்டு தெரிஞ்சு சில்லற புத்தி ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார். ஊற்றுனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இப்ப திரும்பி பார்த்தா ஐய என்னத்தை நம்ம என்ன செஞ்சு இத போய் நம்ம பெருசா என்ன செஞ்சிட்டோமே, இழப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்ப தேவன் கொடுத்தது என்ன தெரியுமா, அவருடைய சமாதானத்தை மட்டும்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த அந்த சமாதானத்தை காத்து கொண்டு அந்த சமாதானத்துக்குள்ள வாழ துவங்கின பொழுது சுரந்த அந்த ஊற்றிலிருந்து பிறந்த நிறைவுகள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கு ஒருபோதும் ஈடாகாது. அதை விட அது பல மடங்கு பெரிய ஒரு வாழ்க்கை, பெரிய மனுஷனுடைய வாழ்க்கை. முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் அது ஒரு வாழ்க்கை, ஆனா இப்ப வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை. உலக மனுஷனுக்கு கனவா இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய ஊற்றுகளுக்கு வாழ்க்கை.
1: ஆமென்.
0: அனுதின வாழ்க்கை.
1: ஹல்லேலூயா.
0: சம்பாதிக்கிற மனுஷங்களை இவ்வளவு நன்மைகளை திரும்பவும் சம்பாதிக்க முடியும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவ்வளவு அதிகமா இழந்ததோட சுதந்திரிக்க முடியும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளவு நன்மை என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு நன்மை, சேர்க்கிறவனுக்கே இவ்வளவு பொங்குறது எவ்வளவு அதிகம். கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் திரும்பவும் சொல்றேன், கத்தரால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும்
1: பாருங்க,
0: அவன் தோன்ற இடமெல்லாம் தண்ணி சுரந்துச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: விட்டு கொடுக்கிறவன் எங்க தோண்டினாலும் அவனுக்கு தண்ணி சுரக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நீங்க தோண்டினதை எத்தனை பேர் தூற்று போட்டாலும் உங்களுக்கு ஊற்று சுரக்கும்.
1: ஆமென்.
0: தூற்று போட்டாலும்
1: ஊற்று சுரக்கும்,
0: எங்க தோண்டினாலும் சுரக்கும்.
1: ஆமென்.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனை எத்தனை முறை கத்தரிச்சாலும் திரும்ப திரும்ப தலைச்சிருவான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா எத்தனை முறை வெட்டி வெட்டி விட்டாலும், கத்தரிச்சு கத்தரிச்சு விட்டாலும், மறுபடியும் மறுபடியும் துளித்திருவான், தழைச்சிருவான், செழிச்சிருவான். எனக்கு எனக்கு ஒரு ஒரு தம்பிக்கு ஒரு கடை வச்சிருக்கிறான். இந்த கடை வச்சவனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. இவனுக்கு போட்டிக்கு கடை வச்சாங்க, கடையில் இருக்கிற வாடகையை கூட்டினாங்க. இவனை தொழில் செய்ய முடியாத அளவுக்கு சுத்தில் இருக்கிறவன்லாம் சேர்ந்து போட்டி போறா மேல தொழில என்ன பண்ணி போட்டான், மூளைக்கு போட்டான். அவனுக்கு எப்பெல்லாம் ஜெபிக்கிறப்பவும் அப்பெல்லாம் ரெகபோத் ரெகபோத்னே சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இப்ப கடையே இல்லை, கடையை காலி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சுருட்டி மூட்டை முடிச்சு வச்சாச்சு. ஆனா வாடகை கொடுத்து முதல் போட்டு பல மணி நேரம் கடையிலே உட்கார்ந்திருந்து சம்பாதிக்க முடியாத ஒரு வருமானம். இப்ப எந்த விதமான கடை இல்லாம அவன் பண்ற முதல் அவன் பண்ற தொழில வருது. காரணம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன் முடக்கினாலும் அடைச்சாலும் அவனுக்கு சுரந்துகிட்டுதான் இருக்கான். ஆசீர்வதிக்கப்பட்டவன் எங்கனங்கன வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப தலைச்சு செழிச்சு

0: உயர்வான்.
1: இப்பதான் கொஞ்சம் வளர்ந்தேன் பாஸ்டர், வெட்டி விட்டாங்க மதுரை பாஷையில், வெட்டி விட்டாங்க, கத்திரிச்சு விட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊற்றில் நாட்டப்பட்ட ஒரு செடிங்கிறதுனால எத்தனை முறை வெட்டினாலும் வளருவேன். ஒரு விட்டு தானே விழுந்திருக்கு, பல வெட்டு விழுந்தாலும் நீ
0: தாங்குவேன்.
1: ஐயோ ஒரு வெட்ட தாங்க முடியலன்னு சொல்ற, நீ பல வெட்ட தாங்கக்கூடியவன்.
0: ஹல்லேலூயா.
1: கத்திரி போட்டானே பல கத்திரியை தாங்குவேன். எஸ். அதுக்கான என்ன, நீ எங்க இருக்க? உன் வேர்கள் ஊற்றண்டையில இருக்கு.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: வெட்டிறதுக்கு முன்னாடி ஒண்ணு, வெட்டின பின்னாடி பலது வெடிக்குது பாருங்க.
0: ஆமென்.
1: அந்த மாதிரி வெட்டினதுனாலேயே செடி பெருகிருது, வெட்டினதுனாலேயே பல கிளை வருது.
0: எஸ்.
1: ஆமென் சொல்லுங்க.
0: ஹல்லேலூயா.
1: சோ நெருக்கத்தை கொடுக்கறானாலே ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு பெருக்கம் வருதுன்னு அர்த்தம்.
0: ஆமென்.
1: வருத்தத்தை கொடுக்கறானாலே அந்த வருத்தம் பெருக்கமா மாற போகுதுன்னு அர்த்தம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில காணப்படுகிற அனைத்து வருத்தமும் பெருக்கமாய் மாற இந்த தேவன் செய்வார்.
0: ஹல்லேலூயா.
1: யோசேப்புக்கு எவ்வளவு வருத்தம், ஒருத்தன் பிறக்கிறான், அவனுக்கு பேர் என்ன வைக்கிறான்? மனாசே. தேவன் வருத்தங்கள் யாவற்றையும் மறக்க
0: பண்ணினார்.
1: சரி, வருத்தத்தை மறக்க பண்ணிட்டு போப்பண்ண விட்டாரு,
0: எப்ராயிமை கொடுத்தார்,
1: எப்ராயிமை கொடுத்து பழகி பெருக செய்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் வாழ்க்கையில வருத்தங்களை மாத்திரம் ஆண்டவர் மாற்றுகிறது இல்ல, வருத்தங்களை மறக்க செய்து அந்த வருத்தம் இருந்த இடத்துல இப்போ அவர் தம்முடைய பெருக்கத்தை வைக்கிறார்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: யோசேப்பு தான் ஒரு ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சதுனாலதான் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட்டான். குடும்பத்தை ஆசீர்வதிச்சான், வம்சத்தை ஆசீர்வதிச்சாரு, சகல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு ஊற்று அகில உலகத்தை ஆசீர்வதிக்குது.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குள்ள இருக்கிற ஊற்று என்ன ஊற்று?
0: தேசத்தையா?
1: தேசங்களை, தேசங்களை, கண்டங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்று.
0: ஹல்லேலூயா.
1: சோ இந்த சில்லறத்தனமான காரியங்களை எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஆண்டவரே நீங்க இருக்கிறதுக்காக நான் மனதார எல்லாரும் என்ன செய்ய ஆண்டவரே
0: ஆசீர்வதிக்கிறேன்.
1: அந்த அந்த அன்பு எங்களுக்குள்ள இந்த நாள்ல ஊற்றெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்குள்ள இருந்து ஊற்றெடுக்கிறோம் நிறைவுகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த நிறைவை வச்சு நான் எல்லாரையும் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. எதுலயும் நான் குறைஞ்சு போவது
0: இல்லை.
1: ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்தில் மற்றவங்க யாருங்கிறத விட்டுரு, ஆனா எனக்குள்ள நீ யாரா இருக்கிறங்கிறத தியானின்னு சொல்றீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. பிறருக்குள்ள காணப்படுகிற குறைகள், பலவீனங்கள், அதை பார்த்த உடனே தான் எங்களுக்கு அவங்க மேல ஒரு வருத்தம் வந்துருது. ஆனா எங்களுக்குள்ள உமக்குள்ள நாங்கள் யாரா இருக்கிறோம், எங்களுக்குள்ள உங்க ஊற்று இருக்கு, அதுலேருந்து உங்க நிறைவு சுரக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நாங்கிறத அறிஞ்ச மாத்திரத்தில், அறிஞ்ச மாத்திரத்தில் தான் நாங்கள் தேவ மனுஷனாகி மற்றவங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இது போல நாங்கள் பிளஸ் பண்ணுறப்ப நாங்கள் இழந்ததை விட அதிகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். எங்கள் வருத்தங்கள் எல்லாம் மறைந்து வருத்தம் இருந்த இடத்துல உங்களுடைய பெருக்கங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதுங்கிறத சொல்லி எங்களை பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்து நாளைக்கு எங்களோட பேசுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். God bless you. God bless you.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

லூக்கா சுவிசேஷம் 1:37 சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing is impossible for God. இந்த வேளையிலே கஷ்டத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ ஜனமே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நம்மை நேசிக்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்று

இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தாப்பனே. தீமைகளை நன்மையாக மாற்றின எங்கள் தேவனே, துன்பங்களை இன்பமாக மாற்றின எங்கள் தேவனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தான்.

8 திருப்போம். 34 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் ருசித்து பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரதை ருசித்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதலாவது எபிரேயர்களது நிருபம் 12 அதிகாரத்தின் மூலமாக சிட்சை எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் தான் காரணமா? அநேகர் சொல்லுகிறார்கள், இவையெல்லாம் கர்த்தருடைய சிட்சை, கர்த்தர் இப்படிதான் சிட்சிக்கிறார், இப்படிதான் நம்ம வழி நடத்துகிறார், இதெல்லாம் கர்த்தருடைய சிட்சை. சில நேரத்தில் தீமையை கொடுக்கிறார், ஏனென்றால் அது கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவன் செய்கிறது தவறு என்று தெரிந்தால் அவனை சிட்சிக்கிறது இப்படிதான் சிட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல என்பதை நாம் தெளிவாக எடுத்து காண்பித்தோம். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்ச பிரகாரமாக நம்ம சிட்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த மாம்சத்தில் 2 போட்டாதான் நமக்கு விளங்குது இல்லையா? ஆனா ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிற நம்முடைய பரலோகப்பி தான் மாம்சப்படி நம்மை சிட்சிக்கிறது கிடையாது, அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்சத்தின்படி சிட்சிக்கும் போது ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிருக்கிற சிட்சை. எப்போதும் தேவன் நமக்கு பொல்லாப்பு செய்பவர் அல்ல. சிட்சை என்று சொல்லுகிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே போதனை என்றுதான் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை குறித்து தான் சிட்சை என்கிற அதே வார்த்தை தான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மானிஷன் என்கிற வார்த்தை எல்லாம் அதுல இருந்து வருது. சிட்சை என்று எபிரேயர் 12 சொல்லி இருக்கிற அதே வார்த்தை போதிப்பதை குறித்து மற்ற இடங்களிலே போதனை என்று அங்கே மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகையால் சிட்சை வேற ஒன்னும் இல்லை, சிட்சை போதனை தான். தேவன் தம்முடைய வார்த்தையை போதித்து நம்மை சிட்சிக்கிறார், அதுதான் அவர் சிட்சிக்கும் முறை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலே நம்மை சிட்சிக்கிறதா இருக்கிறது. அதை கொண்டுதான் ஆவிக்குரிய தகப்பனாகிய அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் இவை எல்லாம் பார்க்கும்போது உடனே ஒரு பெரிய கேள்வி, நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேருக்குள்ள 1008 கேள்விகள் கர்த்தரை குறித்து. அவர் அவ்வளவு நல்லவர் அல்ல என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ணும் போதே எல்லாருக்கும் 1000 கேள்வி, அது எப்படி இப்படி சொல்லி இருக்குது, அங்க இங்க அப்படி சொல்லி இருக்குது, இங்க ஆண்டவர் இப்படி பண்ணார்னு இருக்குது, அங்க இப்படி பண்ணார்னு இருக்கு, அப்ப அப்படியும் பண்றாரு இல்லையா அப்படின்னு. கர்த்தர் நல்லவர் என்பதை போதித்து பாருங்க, நிறைய இடத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு 1008 கேள்வி, கர்த்தர் நல்லவரா இல்லையா என்பதை குறித்து 1008 கேள்வி. ஆகவேதான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பெரிய ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும், ஒரு பெரிய விரக்தியோடு உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு பெரிய ஐக்கியமோ உறவோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியானதாக விரக்தி உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தேவனை பற்றி 1000 கேள்விகள், அவருக்கு உள்ளத்திலே பதிலளிக்கப்படாத கேள்விகள் 1008 இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் விளங்குகிறது. இதை நாம் அலசி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் அல்ல, பொல்லாததை செய்கிறார் என்பது போல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அது உண்மை அப்படிதான் சொல்லுதா, அதன் அர்த்தம் அதுதானா என்பதை பார்க்கும் போது நம்முடைய மனதிலே தெளிவு உண்டாகிறது. மனதிலே தெளிவு உண்டாகும் போது ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளத்தில் உண்டாகிறது. ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள உண்டாகும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், நல்ல ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவரை குறித்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பயம் நம்மை ஆட்கொள்ளாது. ஆண்டவருடைய உறவிலேயும் ஐக்கியத்திலேயும் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அது இல்லை என்றால் இந்த காரியங்கள் ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது. ஆகியால் தான் அப்படிப்பட்ட வசனங்களை அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பகுத்து அறிய வேணும் என்று. ஏன் பகுத்து அறிய வேணும்? இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே இதை பகுத்தறிய வேண்டும். ஆகவே யோபுவை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். யோபு ஒரு நல்ல மனுஷன் என்பதை முதல் 1-2-3 வசனங்களை சொல்லுகிறது. ரொம்ப உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன் என்று.
ஆனால் இந்த நல்ல மனுஷன்ல ஒரு கோளாறு. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நல்லவர்களா இருந்தால் போதாது. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல விசுவாசியா? நல்ல விசுவாசி. நல்ல விசுவாசியா இருப்பது நல்லதுதான், நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும், அதை நான் குறைவு சொல்லல. ஆனால் நல்ல விசுவாசியா இருக்கிறது போதாது, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியுறது இல்ல. ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படி நடக்கலாம்? ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படிப்பட்ட தீமைகள் அவருக்கு வந்து நேரிடலாம்? ஒரு நல்ல விசுவாசிக்கு இப்படி எல்லாம் நடக்கலாமா? யோபு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷனாச்சே. இதுதான் அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை குறித்து அநேகருக்கு தான் கேள்வி. நான் நல்ல விசுவாசியாச்சே. நல்ல விசுவாசி இல்லைன்னு யாருமே சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கிறது தப்புன்னு யாரும் சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கணும், அவசியம். நல்லவர்களா இருக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க நான் சொல்றத. ஆனால் நல்லவர்களா இருக்கிறது போதாது. நிறைய நல்லவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவும் ஞானமும் விவேகமும் இல்லாதபடினாலே பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள் என்பது குறித்து தான் போன வாரத்தில் பார்த்தோம். இதை புரிந்து கொள்ளாம

நீங்களும் சில ஆவிக்குரிய விதிமுறைகளை அடிப்படையாக வைத்துதான் இயங்குகிறது. சென்ற வாரத்தில் அதுக்குதான் பயத்தை குறித்து அதிகமாக போதித்தோம். ஏனென்று சொன்னால், இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே, இயற்கை உலகத்திலே பல விதிமுறைகள் இருக்குது, விதிகள் இருக்கிறது. புவி ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது, லா ஆஃப் கிராவிட்டி. இந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் வேலை செய்யுது, முழிச்சிருக்கும் போதும் வேலை செய்யுது, எப்பவும் வேலை செய்யுது. யாரும் இது எனக்கு தெரியாதியான்னு சொல்ல முடியாது. உளுந்த பிறகு கை காலை உடைச்சிட்டு பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கத்துக்கணும். லா ஆஃப் கிராவிட்டி படி தான் வாழணும். எனக்கு இந்த லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாதியா? நான் நினைச்சேன் 20-ஆம் மாடியிலிருந்து ஒரேடியா குதிச்சிடலான்னு. குதிச்சா காக்கா எல்லாம் பறக்குது, நாம ஏன் பறக்க முடியாது? நாமளும் லேண்ட் ஆயிடலாம் நினைச்சேன். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, இழுத்துரும்னு கை காலெல்லாம் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா டூ லேட். அது விதி, அது வேலை செய்யுது. விதினா லா சொல்றேன், லா. விதினா வேற மாதிரி நினைச்சு கூடாது. சிலர் ஜனங்களுடைய மன மைண்ட் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. அதனால தெளிவா பிரசங்கம் பண்ண வேண்டியதாரு. அவர் சொல்லிட்டாரு விதின்னு அப்படிம்பாங்க. பிறகு அதை சொல்ல நானு விதின்னு சொன்னா லாவை சொல்றேன். பிரமாணம் அப்படி சொல்லுவோமே, பிரமாணம், இயற்கை பிரமாணங்கள், புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீங்க அதை மீறினா பல தீமைகள் நேரலாம். அது மீறினா அதற்கேற்ற தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம். அது அது வந்து பெரிய கடவுளுடைய தண்டனை அப்படிலாம் கிடையாது. அது புவியீர்ப்பு பிரமாணம் வச்சிருக்காரு, அது கீழ்படிஞ்சு கரெக்டா நடக்கணும். 1வது மாடியிலிருந்து தொப்புன்னு கீழே குடிச்சா, எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரியும் பாருங்க, நல்ல குடிப்பாரு. குடிச்சிட்டு இந்த போர்ட்டிகோ மாதிரி ஒரு இதுல உட்காந்துட்டு 4 பேரோட உட்காந்து குடிச்சிட்டு, இந்த வீடுகள்ல போர்ட்டிகோ மாதிரி இருக்கும் இல்லையா முன்னாடி, அந்த கார்போர்ட் மாதிரி, அதுக்கு மேல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு உற்சாகத்துல, மதுபானம் சில நேரத்துல சில உற்சாகங்களை ஏற்படுத்துது பாருங்க, தவறான உற்சாகத்தை. தடார்னு இறங்கிட்டாரு கீழே, என்னத்தையோ பார்த்து படார்னு கால் எடுத்து இப்படி வச்சாரு கீழே இறங்கினாரு. அடுத்த நாள் வர்றாரு, பாவம் பருதாமா அடுத்த நாள். பிறகு கொஞ்ச நாளைக்கு பொறுத்து சில மாசங்களுக்கு பொறுத்து பாக்குறேன், அவரை ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு அந்த காலத்துல. அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஆனா இவர் குடிகார அண்ணன் பாருங்க, குடியில வந்து அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை பற்றி மறந்துட்டாரு. மறந்துட்டு அன்னைக்கு பாக்குற கால் எப்படி வளைவா இருக்குது, என்னென்ன எப்படி இருக்குது கால், என்ன என்ன ஆச்சு என்ன. அதுதான் பாங்க, உட்கார்ந்து ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சிட்டேன், குடிச்சுட்டு என்னமோ நினைச்சு மடார்னு இறங்கிட்டேன் அப்படின்ற. இப்ப இவர் கடவுளை திட்டலாமா? கடவுள் எப்படி என்ன எப்படி பண்ணலாம், நான் யாரு தீங்கு செய்தேன், யாருக்கு நான் என்ன பண்ண, நான் பாட்டு உட்காந்து ஒரு ஒரு ஒரு சின்ன பாட்டில வாங்கி லேசா குடிக்கலாம்னு பார்த்தேன், கடவுள் என்ன காப்பாத்த வேண்டாமா? கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்காரு. ஆனால் இந்த புவியீர்ப்பு பிரமாணங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது, அதன்படிதான் வாழணும். இயற்கை பிரமாணம் இது போல ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது பாருங்க. அதுதான் யோபுவின் வாழ்க்கையில அவன் ஒரு பிரமாணத்தை மீறி விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எல்லாம் அவன் கெட்டவன்றதுனால நடக்கல, அவன் பொல்லாதவன்றதுனால நடக்கல. ஒரு நல்ல விசுவாசியவன், அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மத்தியிலே ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷன் தான், நல்ல ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் படி சொன்னா நல்ல பாவங்கள் செய்யாம ஒரு ஒழுங்கா இருக்கிற ஆளு, அப்பேற்பட்ட ஆளு, ஆனா கொஞ்சம் ஞானம் இல்லாத ஆளு சில விஷயத்துல. ஏன் என்று சொன்னால், ஒரு பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பயம் என்ன? விசுவாசத்துக்கு எதிரான சக்தி என்று பார்த்தோம். விசுவாசம் வந்து இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி பார்த்தா விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. மலைகளை கூட பெயர்க்குமாம் விசுவாசம். அது ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம், விசுவாச பிரமாணம் அப்படின்னு இருக்குது ஆவிக்குரிய உலகத்திலே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எழுதி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் வாழ வேணும், இல்லைன்னா வேற வழியில வாழவே முடியாது. நான் இப்படி வாழ்ந்துருவேன், அப்படி வாழ்ந்துருவேன், அப்படி எல்லாம் வாழ முடியாது. விசுவாசம் தான் பிரமாணம், விசுவாசத்தின்படி தான் வாழணும். இப்படிதான் வச்சிருக்கார் ஆண்டவர். விசுவாசம் இல்லைன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கவே இருக்காது. இந்த விசுவாசம் எப்படி இருக்குது, அதுக்கே அது அந்த அது போலவே ஆவிக்குரிய உலகத்திலே ஃபியர், பயம் என்கிறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிரமாணம். விசுவாசத்துக்கு நேர் ஆப்போசிட், அது எதிர்மறையானது. விசுவாசம் என்ன செய்தோ அதற்கு எதிர்மாறாக அது செய்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவைகள்னா நாம் விரும்புகிறவைகளின் உறுதி அப்படி சொல்லலாம். நம்புகிறதுனா எதையோ நம்பி இருக்கிறோம், விரும்பி இருக்கிறோம், அதன் உறுதி.
விசுவாசம்.

0: நம்பப்படுகிறது உறுதி. நாம் விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு உறுதியா இருக்கிறது விசுவாசம். பயம் என்ன தெரியுமா? ஆப்போசிட். பயம் நாம் விரும்பாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதி. இருக்கிறீங்களா? விசுவாசம் நாம் விரும்புகிறவைகள், நாம் விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறவைகள், அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்கிற உறுதி. அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற உறுதி. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை குறித்த உறுதி விசுவாசம். பயம் என்னன்னா, நாம் வேண்டாதவைகள், விரும்பாதவைகள், இவைகள்லாம் வந்து நமக்கு நேரிடுமோ என்கிற நேரிடும் என்கிற உறுதியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நான் போன வாரத்தில் சுட்டி காண்பித்தேன். பயத்தை குறித்து அதிகமாக பேசணும். ஆவிக்குரிய விசுவாசிகள் இதை நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நல்லவர்கள் தான் நாம், ஆனால் ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வெறும் நல்லவனா இருந்தா போதாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்களா இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குகிறது. ஆகவே விசுவாசிகளை தயவு செய்து அறிந்து கொள்வோம். அறிவுள்ளவர்களா இருப்போம். அறிவில்லாமல் தான் ஜனங்கள் அழிந்து போகிறாள்னு சொல்லி இருக்குது விசுவாசிகளை குறித்து. அறிவில்லாததுனால என்ற ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று, சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அறிவில்லாமல் எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்த பெரிய அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நம் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தால், பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்குவதற்கு, நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மிடத்தில் பெருகுவதற்கு, நம்மை பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால், எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சிகரெட் குடிக்கிறதில்லை, குடிக்கிறதில்லை, நான் அது பண்றதில்லை, இது பண்றதில்லை, பண்றதில்லைன்றதுக்கு 15 லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவ்வளவு நல்லவர்களா இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் என்கிற இந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் அனுமதித்து விட்டால், ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் மீறி விடுகிறோம். விசுவாசம் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி விடுகிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி, தோல்வி, அடியை நாம் அங்கே நமக்கென்று நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை கவனிக்கலாம் எப்படி அடி விழுதோ அது போலதான். பயம் என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறி விடுகிறோம். மீறி விடும் போது எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நேரிடுவதற்கு நாம் வழியை வகுத்து விடுகிறோம். சொன்னா யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைச்சிருந்தார், எல்லா பக்கத்தையும் வேலி அடைச்சிருந்தார்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க பின்னால முன்னால சைட்ல எங்கேயும் பிசாசு நுழைய முடியாது. அவ்வளவு வேலி அடைச்சிருக்காரு, அவ்வளவு பாதுகாப்பு, எல்லா சைட்லயும் அடைச்சிட்டாராம். அழகா போட்டிருக்கு ஆங்கிலத்தில், ஆன் ஆல் சைட்ஸ், எந்த பக்கம் பிசாசு நுழைய முடியாது. அவனுடைய கம்ப்ளைண்டே அதுதான், நுழைய முடியலையே, இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேன் என்று. ஆனால் அவனுடைய பயம், யோபுடைய பயம் அதுக்கு வழிவகுத்து விட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருப்போம் யோபு முதலாம் அதிகாரத்துக்கு. போன தடவை இந்த பயத்தை குறித்து பேசணும், அது குறித்து இன்னும் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம். இதை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. யோபு 1:19-21 வரை வாசிக்கிறேன். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது இவனுடைய பிலாசபி. என்ன நடந்தது என்பதை குறித்து, ஏதாவது நடக்கும் போது நாம் என்ன பண்றோம்? உடனே பிலாசபர்ஸ் ஆயிடுறோம். நம்ம எல்லாருமே பெரிய தத்துவம் பேச ஆரம்பிச்சிடறோம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு பெரிய விளக்கங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே அப்படிதான் ஒரு விதத்துல. ஏன் இப்படி நடந்ததுன்றதுக்கு இப்படியே கொஞ்சம் அலச ஆரம்பிக்கிறோம், ஆராய ஆரம்பிக்கிறோம். அலசி ஆராய்ஞ்சா பரவாயில்ல, அது வேதத்தை வைத்து அரசு ஆராய்ந்தா பரவாயில்ல, தெய்வீக ஞானத்தின்படி அலசி ஆராய்ந்தால் பரவாயில்ல. யோபு அப்படி அலசி ஆராயல, அவன் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்ற ரியாக்ஷன், ஒரு பிலாசபர் மாதிரி பேசுறான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய், அது எவ்வளவு உண்மை சொல்றாங்க எல்லாரும். சரி, உண்மைதான் சொல்லுறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆனால் அது உண்மை இல்ல பாருங்க. அதுதான் அது விளக்கி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்ல விரும்பல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்வது உண்மை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், ஆனா எடுத்தது கர்த்தர் கிடையாது. அதை நான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். அவன் இங்கு ஞானம் இல்லாமல் பேசுகிறான், அறியாமல் பேசுகிறான், தெரியாமல் பேசுகிறான், ஞானம் இல்லாமல் பேசுகிறான். நல்ல மனுஷன், ஒரு உத்தமமான மனுஷன், அவங்ககிட்ட ஒன்றும் பெரிய பாவங்கள் கிடையாது, தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா 22 வசனத்தை வாசித்துட்டு அங்கே நிறைய பேர் இடருகிறார்கள். 22 வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா, அவன் சொன்னது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு சொன்னான் வேதம். என்ன சொல்லுது அதை பற்றி? வேதம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியா சொல்லிருக்கீங்க? அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தான்னு சொன்னது கரெக்ட். இவன் பாவம் செய்யல, அவன் சொன்னது பாவம் அல்ல, அவன் கரெக்டா தான் சொன்னான்னு சொல்லி இல்ல. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் மனசையும் யூஸ் பண்ணணும், ஆவியானவருடைய உதவியும் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் சிந்தித்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்னது ஏதோ அவன் சொல்றான், இதை வந்து கர்த்தருடைய வார்த்தையா, இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோமே. அவன் ஒண்ணும் பாவமே செய்யல, இப்படி சொன்னது பாவமே கிடையாது, தவறே கிடையாது என்று 22 வசனம் சொல்லுகிறது என்று அநேகர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார்கள். அவன் தேவனை பற்றி குறை சொல்லல, யோபு பாவம் செய்யவில்லை, இவை எல்லாவற்றிலும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்புறம் எப்படி நீங்க 21 வசனம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்றது தவறு என்று சொல்லலாம் என்று அநேகர் கேட்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி இருப்பது எதுனா, தேவனை பற்றி தேவன் தான் இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாரு, எனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டாரு, தேவன் எனக்கு கொடுமை பண்ணிட்டார், தேவன் கெட்டவர் அப்படின்னு அவன் பேசல, அதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் தேவனை பற்றி ஒரு குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவன் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி குறையா சொன்னான், அவன் குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எடுக்கலாம், நான் இவ்வளவு உத்தமமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு எப்படி எப்படி செய்யலாம், கர்த்தர் எனக்கு இந்த தீங்கு எப்படி பண்ணலாம், இந்த பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் அனுமதிக்கலாம், அப்படி எல்லாம் குறை சொல்லல. அது வரைக்கும் இவ எல்லாவற்றிலும் அன்றைக்கு நடந்த அது வரைக்கும் அவன் பண்ண அந்த காமெண்ட் வரைக்கும் கர்த்தர் பேர்ல எந்த குறைவும் அவன் சொல்லவில்லை, கர்த்தர் குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான், அதை தான் சொல்லி இருக்குது. அவன் சொன்னது ரைட்னு சொல்லல, அவன் குறை சொல்லல தேவனை. நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய விசுவாசிகள், அவர்களும் இந்த வசனத்தை ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க. கர்த்தர் கொடுத்தார், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் கர்த்தரை குறை சொல்லவே மாட்டாங்க, நல்ல ஆட்கள். கர்த்தர் கொடுத்தார் யா, கர்த்தர் எடுத்தார் போட்டோம், நாளைக்கு இன்னொரு தீங்கு நடந்து அது அது அப்படி போச்சுன்னா கர்த்தர் கொடுத்தாரியா, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க பல்ல கடிச்சிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆட்கள் பாருங்க, கர்த்தரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. இவர் பாவம் செய்யற ஆட்கள் கிடையாது, இவர் கர்த்தரை பற்றி குறை சொல்ற, கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அவர்களுக்கு நடந்த தீமைகளுக்காக, அவர்களுக்கு நடந்த பொல்லாப்புகளுக்காக கர்த்தரை துதிப்பாங்க, ஸ்தோத்திருப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், இதெல்லாம் நீர் கொடுத்தீர், நிலத்தை கொடுத்தீர், வீட்டில் கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், எல்லாத்தையும் கொடுத்தீர், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்க நல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், யோபுவை போல நல்ல மனிதர்கள். வழங்குச்ச 22 வசனம், 22 வசனம் அதை தான் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லி அவரை ஸ்தோத்தரிச்சான ஒழிய அவன் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் குறை சொல்றான் நிறைய இடத்துல, அதன் பிறகு வரும் அதிகாரங்கள்ல இந்த தவறான ஒரு அடிப்படையில் அவன் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார் நினைச்சிட்டு இருக்கிற அப்படினாலே அது பல விதமான தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது. பின்னால பல இடங்களில் குறை சொல்லுகிறான். டேக்ஸ் பைபிள் என்கிற ஒரு பைபிள் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, டேக்ஸ் பைபிள்னு ஒரு விலையுயர்ந்த பைபிள், 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும் வாங்குறதுனா. அதுல பல நோட்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க பாருங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அவரு, பல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல இந்த யோபுவின் புஸ்தகத்தை அவர் எல்லாத்துக்கும் 50 பாயிண்ட் கொடுக்கறாள், எதை எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுப்பாரு, அப்படியே அலசி ஆராய்ஞ்சி வச்சிருக்காரு அவரு. யோபு கிட்டத்தட்ட 75 முறை, அவன் 74 முறை அவன் தேவனை குறித்து குறை சொல்றான். இதுக்கு பிறகு, இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுக்கு பிறகு குறை சொல்றான், 74 முறை குறை சொல்றான்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வசனம் வாரியே எழுதி வச்சிருக்காரு அவர். ஆகவே இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுவரைக்கும் தேவனை பற்றி குறை சொல்லல அவன், இதுவரைக்கும் யோபு பாவம் செய்யவில்லை, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்னு தான் சொன்னான். அதன் பிறகுதான் குறை சொல்லுகிறான், அதன் பிறகுதான் அவன் பேசுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும், ஞானம் அவனுக்கு இல்ல, தனக்கு நடந்த காரியத்தை குறித்த விவேகம் அவனுக்கு இல்ல, அறிவு இல்ல, சரியான தெளிவு கிடையாது, ஆகையால் இப்படி பேசுகிறான். உண்மையில பார்த்தா அது உண்மை, அப்படி நடக்கவில்லை. வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஞானம் இருந்திருந்தால் பயத்தை அனுமதித்திருக்க மாட்டான், ஞானத்திற்கு அவன் செவி கொடுத்திருப்பான், ஆனால் பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கவே மாட்டான். பயத்தை அனுமதித்திருந்த அனுமதியாதிருந்தால் இவைகளுக்கெல்லாம் வழி உண்டாயிருக்காது. பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்த அறிவு இல்லாமல் அவன் வாழுகிறான். விசுவாசம் எப்படி வல்லமையாய் கிரியை செய்து மலைகளை பெயர்க்கிறதோ, அது போல பயம் வந்து மலைகளை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது, அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது, பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றி போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய பயம் நாமே பிசாசுக்கு கதவை திறந்து விட்டது போல, பிசாசு அதை உடைச்சிட்டு உள்ள வர முடியாது, பிசாசு தேவனுடைய வேலையை நகர்த்த முடியாது, பிசாசு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் பயப்படும் போது அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாயிருக்கிறது, அந்த வேலையின் கதவுகள் அந்த பயத்தின் மூலமாய் திறக்கப்படுகிறது, பிசாசானவன் தாராளமாக நம்முடைய வாழ்க்கையில் நுழையும்படியாக வழி உண்டாகி விடுகிறது. இந்த ஒரு அறிவு இந்த உத்தமமான மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. நல்ல மனுஷன் எல்லாம் சொல்லுவோம், நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்க, ஆனால் ஞானத்தை சரியா எப்படி ஆவிக்குரிய ஜீவியம் காரியங்கள் நடக்கிறதுங்கிற பற்றி ஒரு சரியான அறிவு அவனுக்கு இல்ல. நீதிமொழிகளுக்கு திருப்போம், ஞானத்தை பற்றி ஒரு காரியத்தை வாசிப்போம். ஞானத்தை எப்படி தேட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ வேண்டுமா, நமக்கு எதிர்த்து வருகிற சகல சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமா, வல்லமுள்ளவர்களா வாழ வேண்டுமா? ஞானம் ரொம்ப முக்கியம், வெறும் நல்லவர்களா இருந்தால் போதாது. நல்ல நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் பிசாசு நடையில் தோல்வி அடைகிறார்கள், ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. தேவி தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஞானம் இல்லாதனால நல்லவர்களா இருந்தாலும் தோல்வியாகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 20:20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, விளக்கி சொல்றேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அதாவது பேதைகள் என்று சொன்னா ஒண்ணு தெரியாதவங்க, கெட்டவங்க இல்ல, இன்னசென்ட், ஒண்ணு தெரியாதவர்கள். இன்னும் சிலர் ஞானத்தை நிந்திக்கிறார்கள், முட்டாள்தனத்திலேயே வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்றாங்க அவர்களுக்கு நல்லவர்களா இருந்தா போதும், நான் இதை விட்டேன் அதை விட்டேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எனக்கு ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தருடைய ஞானம் உண்டாகிறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இன்னசென்ட் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கு. பேதைகள் ஒன்னும் அறியாம இருக்கிறவங்க, அவருடைய மாறுபாடு, அவருடைய அறிவில்லாத அந்த தன்மை அவர்களை கொல்லுமா? மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நிறைய பேர் இதை வாசிட்டு அந்த 26 வசனத்தில இருந்து வாசிக்கும் போது பயங்கரமா சொல்லியிருக்கிறது. அத என்ன சொல்றாங்க, கர்த்தர் இப்படி பண்ணலாமையா? என்ன சொல்லியிருக்காரு? நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுங்காரும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இப்படி சொல்லலாமா? கத்தர் இப்படி பண்ணலாமா? சிரிப்பேன்றாரு. நமக்கு வர பிரச்சனையை பார்த்து அவர் சிரிப்பாராம். நம்ம கூப்பிடும் போது வரமாட்டாராம். புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன், நகைப்பேன், சிரிப்பேன், கேலி பண்ணுவேன்றாரு ஆண்டவர். இது நல்லதா? இப்படி பண்ணலாமா? அதான்யா, கத்தர் நல்லவர்னா என்னால ஏத்துக்கொள்ள முடியல. இப்படிலாம் பண்ணுவாருன்னு எழுதியிருக்க அப்படிங்கிறாரு. கத்தர் அப்படி பண்ணுவாருன்னு எழுதி இல்ல. நல்லா வாசித்து பார்க்கணும். ஞானம் பேசுது. ஞானம் தான் பேசுகிறது. ஞானம் சொல்லுது, நான் வந்து உங்களை தேடி வந்து உங்க கதவை தட்டி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு. என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன், என்னை காண்பிக்க விரும்புகிறேன், என்னை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா கொடுக்க விரும்பினாலும் நீங்க அதை வெறுக்கிறீங்க. வெறுக்கும் போது என்ன ஆகிறது? நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வரும்போது, புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, இணருக்கமும் இடுக்கணும் வரும்போது, ஆபத்து கால வரும்போது, அப்பொழுது நான் வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் இயங்குகிறது கிடையாது, மூடத்தனத்தில் இயங்குகிறீர்கள், பயத்தில் இயங்குகிறீர்கள், ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை, அதை குறித்த அறிவு உண்டாகிறது இல்லை, அதை குறித்த அறிவை வெறுக்கிறீர்கள். ஆகவே பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோ கூப்பிடும் போது நான் அப்பொழுது வர முடியாது, வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது ஞானத்தினாலும் தேவனை அறிகிற அறிவினாலும் வசனத்தின் அறிவினாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே ஞானத்தினாலும் அறிவினாலும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஞானத்தை திடீர்னு ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டா வரப்போறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கும் போது, முயற்சி எடுக்காமல் இருக்கும் போது நமக்கு ஆபத்து வரும்போது அது கை கொடுக்க போகிறது இல்லை, ஞானம் கை கொடுக்க போகிறது இல்லை. அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் ஞானம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். ஞானத்தின்படி நடந்து கொண்டால், தேவனை அறிகிற அறிவை வளர்த்தால் உங்களுக்கு ஆபத்து நேரிடும் போது உங்களுக்கு அது கை கொடுக்கும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை உங்களுக்கு அது போதிக்கும், வழி அது காட்டும். வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானம் தான், அறிவு தான். தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், அதை வெறுத்தால், அதை வேண்டாம் என்று தள்ளினால், அதற்கு முதலிடம் கொடுக்காவிட்டால் வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும் போது, சூறாவளி வரும்போது, புயல் வரும்போது அது நமக்கு கை கொடுக்காது. அதான் இங்க சொல்லியிருக்கு. கர்த்தர் நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல, அவர் சொல்ற ஞானம் உங்களை தேடி வருது, நீங்க ஞானத்தை தேடி போங்க. ஞானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை நாடுங்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானத்தில வளருங்கள், தேவன் அறிகிற அறிவில வளருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி எல்லாம் இயங்குகிறது, கர்த்தரிடத்தில் நான் எப்படி வருவது, எப்படிப்பட்ட பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழுகிறேன், எப்படி நான் வாழ வேண்டும், விசுவாசம் என்றால் என்ன, பயானா என்ன, இந்த பிரமாணங்கள் எப்படி கிரியை செய்வது என்பது குறித்த அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானம் தேடி வருது. இந்த காலை வேளையில ஞானம் தேடி வந்து கொண்டிருக்கு, போதிக்கிறோம். அநேகர் இதை கேட்டுட்டு இதை ஒரு துச்சமா ஒருவேளை மதிக்கலாம், இத ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டது போல கேட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடலாம். போயிட்டு இதை கை கொள்ளாமல், இதை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருசா எண்ணாமல், இத ஒரு முக்கியமான காரியமா எண்ணி, இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவள் கொண்டு வராமல், இதை ஒரு சாதாரணமாக காரியமாக எண்ணலாம் எண்ணினால் அப்பதான் சொல்லி இருக்குது. அசட்டை பண்ணுகிறோம், அசட்டை பண்ணும் போது ஆபத்து நேர்ற போது இந்த ஞானம் வந்து கை கொடுக்காது. இந்த ஞானத்தை இம்பைப் பண்ணி கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இதை வைத்தால், சரி என்ன கேட்டோம், பயத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க ரெண்டு வாரமா. பயம் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது, விசுவாசத்துக்கு எதிரான ஒரு பிரமாணம். விசுவாசம் நம்மளை தூக்குது பிரச்சனையிலிருந்து, பயம் நம்மளை பிரச்சனைக்குள்ள தள்ளுது. விசுவாசம் வெற்றியை கொடுக்குது, பயம் தோல்வியை கொடுக்குது. விசுவாசம் வாழ்வை கொடுக்கிறது, பயம் அழிவை கொண்டு வருகிறது. பயத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் இடமே கொடுக்க கூடாது. பயத்தின் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை அனுமதித்தால் பிசாசை நாம் உள்ள அனுமதிக்கிறோம் என்கிற காரியத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை தள்ளினால், அது வேண்டாம், இது எனக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால், ஆபத்து வரும்போது பிரச்சனை வரும்போது ஞானம் உங்களுக்கு கை கொடுக்காது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கை கொடுக்காது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை வரும்போது நாம் நம்மை அலசி பார்க்க முடியும், என்ன பிரச்சனை, எப்படி நாம் இடம் கொடுத்தோம், பயத்தை வெளியேற்ற முடியும், விசுவாசத்துல வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஞானம் நமக்கு கை கொடுக்கும், ஞானத்தை ஏற்றுக்கொண்டால். ஞானத்தை தள்ளினால் அது நமக்கு கை கொடுக்காது என்று வேதவசனம். நீதிமொழிகள் 3:21 இருந்து வாசிப்போம், அந்த வசனத்தையும் சேர்ப்போம். நீதிமொழிகள் 3:23 இருந்து வாசிப்போம், 21 இருந்து. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படித்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். சரியான திகழும் துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இத யோபு 3 கம்பேர் பண்ணுவோம். யோபு 3:25-26 வசனங்களை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். யோபுக்கு நடந்த காரியங்களை, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க. இங்க சொல்லி இருக்குது, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். எப்ப அது அப்படி இருக்கும், இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாமல் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக் கொள்ளும் போது, அது உன் ஆத்மா ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது, எப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எப்ப ஞானத்தை எடுத்து நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனாக ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தெய்வீக ஞானத்தை விரும்பி அதை நாடும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அது கழுத்துக்கு அலங்காரம், ஆத்மாவுக்கு ஜீவனமாயிருக்கும். அது பயமின்றி வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். அருமையானவர்களே, அப்படிதான் இருக்குதா? தேவனுடைய வார்த்தையின் அறிவு நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும் போது நிச்சயமாய் அது உண்டாயிருக்கும். அறிவில்லாதிருக்கும் போது, யோபுவுக்கு நடந்ததை நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்ல மனுஷன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நல்லான்னு சொல்லுங்க. யோபு நல்ல மனுஷன், ஆனா தூங்கும் போது பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அவருக்குள்ள. நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உத்தமமான மனுஷன், தூங்கும் போது பயம், காலையில் எந்திரிச்ச உடனே பயம். என்ன பயம், என் பிள்ளைகள்லாம் அதை தப்பு பண்ணிட்டாங்களோ, சரி என்ன பண்ணலாம், தப்பு பண்ண அந்த காலத்தில் பலியிடலாம், அவள் பாவ நிவாரணத்துக்காக பலியிடணும் பாருங்க. அதுதான் முறை, ஆண்டவர் கத்து கொடுத்த முறை. போய் பலியிடுறாரு. சரி, பலியிட்ட பிறகு வந்து தூங்கலாம் இல்லையா? பலியிட்ட பிறகும் பயம், இந்த பலி போதுமா? சரி, சாயந்தரம் வேணா ஒழுங்கு பண்ணப்பா, இன்னும் ரெண்டு ஆட்டுக்கடாவாடி சாயந்தரமும் நம்ம பலிட்டுறோம். இதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்ல ஏதாவது தப்பு பண்ண போறானு பசங்க, காலையிலும் சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா, இல்ல அந்த பலி சரியா கேட்கலன்னா என்ன பண்றது? இன்னும் எதுக்கும் சாயங்காலமும் பலிட்டுருவோம். சரி, சாயங்காலம் பலிட்டு பிறகாது போய் ஒழுங்கு நிம்மதியா தூங்க வேண்டாமா? தூக்கம் கிடையாது பாருங்க. பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, ஏதோ தீமை நமக்கு வந்து நேரிடுமோ, ஏதாவது பொல்லாப்பு வந்து நமக்கு நேரிடுமோன்னு பயம். காலையில சீக்கிரமா பலியை ஏற்பாடு பண்ணுப்பா, திருப்பியும் எதுக்கும் பலியிடு. காசுதான் இருக்குது, பணக்கார கத்த நிறைய ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. போடு பலிய, ஆட்டுக்கடாவும் மாட்டுக்கடா எல்லாம் போட்டு பலியிட்டு. சரி, காலையில பலியிட்டு திருப்பியும் பயம் பாருங்க. ஓயாத பயம் சொல்லுறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது. தத்தளிக்குது அவனுடைய உள்ளம். இப்படிதான் வாழ்ந்து கொண்டு வருகிறான். நல்ல மனுஷனா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நல்ல மனுஷன். இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை நல்ல கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி வாழ்ந்து கொண்டு இதை ஒரு ஆவிக்குரிய ஜீவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய ஜீவன் என்ன நினைக்கிறாங்க? சரி, நான் அதை பண்ணல, இதை பண்ணல, குடிக்கல, நான் திருடல, நான் கொள்ள அடிக்கல, நான் கொலை பண்ணல, நான் அது பண்ணல, இது பண்ணல, நான் நல்லவன். சரி, நல்லவன். ஆனா நல்ல மனுஷருடைய உள்ளத்துல என்ன இருக்கு பாருங்க. விசுவாசம் கிரியை செய்தா பயம் இருக்குதா? பயம் பெரிய அழிவின் சக்தி. இந்த பயத்தோடய தூங்குகிறார்கள், பயத்தோடய எந்திரிக்கிறார்கள், பயத்தோடய வாழுகிறார்கள். பயம் அவர்கள் ஆட்கொள்ளுகிறது, தத்தளிப்பா இருக்கிறது அவருடைய வாழ்க்கை. ஆனா அதை நீக்கணுமே. இந்த பயம் என்னத்துக்கு? நமக்கு, நம்ம கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம சுத்தி வேலி போட்டிருக்காரு, பிசாசு உள்ள நுழைய முடியாது. நான் பாவம் செய்தா அதை நான் அறிக்கையிட்டா கர்த்தர் அதை சரி பண்ணிடுறாரு. ஒன்னு யோவான் ஒன்னு ஒன்பது என்ன சொல்லியிருக்குது? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை சுத்திகரித்து, அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறதா, சுத்தமாக்குகிறதா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தின் குற்ற உணர்விலே, பயத்திலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயம் அவருடைய வாழ்க்கையில பிசாசுக்கு வழியை வகுக்குகிறது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, ஞானத்தை உன் கண்ணை விட்டு பிரியாமல் வைத்துக்கொள். எப்போ? அது முன்னாலேயே இருக்கட்டும். மெய் ஞானம், நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள், காத்துக்கொள். ஆத்மாவுக்கு அது ஜீவனா இருக்கும், கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி நடப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், நீ பயமின்றி நடப்பாய். இப்படி சொல்லுங்க, நான் பயமின்றி நடப்பேன், என் கால் இடராது, படுக்கும் போது பயப்படாமல் இருப்பேன், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். துன்பமாயிருக்காது, இன்பமாயிருக்கும். படுத்தா டக்குன்னு தூங்கணும். அதுதான் கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு. இருக்கீங்களா? தூங்கலனா ஏதோ பிரச்சனை, ஒழுங்கா எந்திரிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து பயம், சந்தேகம், குழப்பம் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அல்லது வெளியேற்றிட்டு தான் தூங்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிவின் சக்திகள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சுகவீனத்தையும் பலவீனத்தையும் பலவிதமான அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய சக்திகள். பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க. சந்தேகத்தையும் பயத்தையும் உள்ளத்துல உண்டாக்கி அவைகளால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது பிசாசுக்கு வழிவகை திறந்து விடுகிறோம். அப்புறம் வந்து கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் தான், கர்த்தர் ஏன் அப்படி செய்யலாம், நான் எவ்வளவு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க பாருங்க, Why do bad things happen to good people? நல்லவர்களுக்கு ஏன் தீமைகள் நேரிடுது? நிறைய புத்தகம் உலகத்தில் எழுதியிருக்காங்க, இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்கல்ல. நல்லவர்களுக்கு ஏன் தீமை நேரம், நல்லவர்களுக்கு தீமை ஏற்படாதுன்னு உலகம் பைபிள்ல சொல்லி இல்ல. ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி அதை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. எப்படி இயற்கை பிரமாணத்தை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டோ, அது போலவே ஆவிக்குரிய பிரமாணங்களை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. அதுதான் நீங்க சொல்லிருக்கு, படுத்தும் படுக்கும் போதும் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகளும் துஷ்டரின் பாதுகாப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். அப்ப பயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யோபு நல்ல மனுஷன், மறந்து போகவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் விசுவாசி மாதிரி அந்தாள். ஆனால் ஒரு பிரச்சனை, பயம். காலையிலையும் மாலையிலையும் எந்நேரம் பயம்.
1: சுகம் இல்லை, இளைப்பாறுதல், அமைதி இல்லை, தத்தளிப்பு, பயம் அவனுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருந்தது. திருப்போம் முதலாம் அதிகாரம் 22 வசனத்தில் பார்த்தோம், அன்னைக்கு வரைக்கும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று. அதன் பிறகு நிறைய குறை சொல்லுகிறான். தேக்ஸ் பைபிள்ல சொல்லி இருக்குது, 74 முறை 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் முன்பாக அவன் வைக்கிறான். 74 ஒன்னு ரெண்டு இல்ல, 74 குற்றஞ்சாட்டுகளை அவன் தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் இப்படி பண்ணார். நிறைய நல்ல விசுவாசிகள் வைக்கிற மாதிரி இன்றைக்கு, ஹலோ, நல்ல உத்தமமான நல்ல விசுவாசிகள் இன்றைக்கு செய்யறது போல இவனும் 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் எனக்கு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நான் என்ன பண்ணேன், நான் கத்திரிக்காக வாழலையா, கத்திர என்ன எப்படி பண்ணார் அப்படின்னு 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். அப்படி வைத்தவன இங்க பாருங்கள், யோபு 42 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கத்திரிக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தலைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன், அறிவில்லாமல் ஆலோசனையும் மறைக்கிற இவன் யார், ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான். ஹலோ, இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய அலப்பு, நான் அலப்புனதெல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கிறேன், அது எதையும் பேசி 74 குற்றஞ்சாட்டுகளை சொல்லி உன் பேர்ல அப்படி சொல்லி இப்படி சொல்லி எல்லாத்தையும் நான் அலா 6000 சொல்லி தத்துவத்தை பேசி எல்லாத்தையும் போட்டு அலப்பிட்டேன், நான் அலப்பினேன், நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஏன் மனஸ்தாபப்படுறான், கர்த்தரை பற்றி பேசக்கூடாத காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டான், சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டான், கர்த்தரை பற்றி வேண்டாத காரியங்கள் எல்லாம் பேசி அலப்பி வைத்ததுனால அவன் சொல்லுகிறான், நான் இதெல்லாம் பேசிட்டான் ஆண்டவரே, ஆகையாலே தயவு செய்து என்னை மன்னியும், நான் இதெல்லாம் பேசிட்டேன், நான் பேசினது தவறு, எனக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் இப்படி அங்கே அறிக்கை செய்கிறான். பாருங்க, நிறைய பேரு அந்த முதல் சில வசனங்கள்ல வர்றது, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா திரும்பி போகிறேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், இதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இதே பிடிச்சி இதை இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, இவன் பண்ண தப்ப இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் வந்து நான் அலப்பிட்டாண்டவரே, நான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டேன், நான் தெரியாத அறியாதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் தேவையே இல்லை, நான் பேசியிருக்க கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறான். அவன் சொல்றான், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், தேவனிடத்தில் அவன் வந்து மனம் திரும்புகிறான். இப்படி பண்ண பிறகு அவர்கள் இந்த 42 அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது. பாருங்க, அவர்கள் அங்கேயே இருந்துட்டு எங்க, அவர்கள் முதல் 2-3 அதிகாரத்திலேயே இருந்துகிட்டு அங்க யோபு சொன்னதையே திருப்பி திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, அந்த முதல் 2-3 அதிகாரத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அதனாலதான் சொல்லுவாங்க நானும் இன்னொரு யோபியா. நிறைய யோபுகள் இருக்கிறாங்க இன்றைக்கு, ஆனா 42 அதிகாரத்தில் இருக்கிற யோபு மாதிரி நிறைய யோபு கிடையாது. இந்த யோபு நல்ல யோபு, பாருங்க, உத்தமமான மனுஷன். ஆமா, பேசினானா பேசினான், தவறான காரியங்களை பேசினானா பேசினான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்த தப்பு பேசினான், ஆனா கடைசியில என்ன பண்றான், மனம் திரும்புகிறான். அவன் கடைசியில அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனண்டையில் வருகிறான். அவன் நான் தயவு செய்தது தப்பு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அங்கே பாருங்க 8 வசனத்தை பாருங்க, 42 அதிகாரம் 8 வசனம், ஆதலால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியில் எடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸும் யோபுடைய சிநேகிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த யோபு புத்தகத்தில் வாசிக்கிறான் அவர்களை பற்றி. பயங்கரமான சிநேகிதர்கள், இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் உங்களுக்கு இருந்தால் விரோதியே தேவையில்லை. அப்பேற்பட்ட சிநேகிதர்கள் வாசித்து பாருங்க யோபுன் புத்தகத்தை, விரோதிகளே தேவையில்லை. சிலருக்கு அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்க நமக்கும் இல்லையா, அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆளுங்க. அவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபு இப்ப கரெக்ட் ஆயிட்டான், அவன் வந்து அவன் இப்ப கரெக்டா பேசுறான். அவன் பேசினது போல நீங்க பேசல, நீங்களும் அவனை மாதிரி உழப்பிட்டு அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவன் வந்து நான் அலப்பினேன் உழப்பினேன் என்ன மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். வந்து நான் பேசுனது தப்பு, நான் என் வாயை மூடிக்கிறேன், எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், அவன் மனம் திரும்பிட்டான். அவன் வந்து செய்ததெல்லாம் சொன்னதெல்லாம் தப்பு, 74 குற்றஞ்சாட்டும் தப்பு ஆண்டவரே, நான் அலப்பிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவருக்கும் யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்கெல்லாம் பேசினாங்க ஆனா அவளுடைய தவறுகளை உணரவே இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இன்னும் இவர்கள் தத்துவ ஞானிகளாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி அதையும் இதையும் பேசி உழப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படவில்லை, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே தவறாச்சே, இது உண்மை அல்ல அல்லவே, நாம் ஞானத்தை அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும், இது ஞானம் அல்ல, இது அறிவு அல்ல, விவேகம் அல்ல, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படாமல் போய்விட்டது. ஆனா யோபுவுக்கு எப்படியோ அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க, யோபு எப்படியோ அந்த ஞானத்துக்குள்ளா வந்து விட்டான், அந்த உணர்வுக்குள்ளா வந்துட்டான், அவன் சொன்னது தவறு என்பதை உணர்ந்து இங்கே அவன் அறிக்கை செய்கிறான். ஆனா யோபு நண்பர்களோ அவளுடைய தவறை உணரவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, அதை அறிக்கை செய்யவும் இல்லை. ஆகியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தாசனாய் யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்கிறார். நிதானிக்கல, பகுத்தறியல, எது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, எது பிசாசிட்டிருந்து வந்தது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் போய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யட்டும், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடக்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அதன் பிறகு வாசிப்போம், அதன் பிறகு யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்பதான் டேர்னிங் பாயிண்ட், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. இந்த சிறையிருப்பை மாற்றினார். God turned Job's captivity என்ற ஆங்கிலத்தில் turned என்று சொன்னால் திருப்பிட்டார். திருப்புறது என்ன, டேபிள் திரும்பிடுச்சு, டேர்னிங் ஆஃப் த டேபிள்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, முதல்ல யோபுவை பிசாசானவன் சிறைப்படுத்தி வைத்திருந்தான், பயத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து அவனை சிறைப்படுத்தி அவனை தனக்கு அடிமையாக்கி அவனை அடித்து அவனுக்கு உள்ள எல்லாவற்றின் மேலும் கையை வைத்து அதை நாசமாக்கி பிசாசானவன் இவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருந்தான், சிறைப்படுத்தி விட்டான். அதுதான் இங்க சொல்லியிருக்குது. அவன் சிறைப்படுத்தப்படவில்லை என்றால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டியதில்லை. யோபு சிறைப்பட்டிருந்தான், பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டான், பிசாசுக்கு கதவை திறந்து விட்டதுனால அந்த பிசாசு உள்ள வந்து எல்லாவற்றையும் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான். பாருங்க, பிசாசுக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அந்த காலத்துல பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நான் போவேன் காலேஜுக்கு, இங்க இருந்து ட்ரெயின் ஏறினா பஸ்ல ஏறி பிறகு போய் ட்ரெயின் ஏறுவோம் காலேஜ் தாம்பரம் போறதுக்கு. டெய்லி இதேதான் போராட்டம் பாருங்க, அந்த பஸ்ல ஏறதுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்க, எல்லாம் தொங்கிட்டு இருப்பான், இன்னும் அதுக்கு மேல ஏறிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா கொஞ்சம் நாம தொங்கிட்டு இருப்போம், எவனாவது ஒருத்த வந்து கொஞ்சம் காலை வைக்கிற, கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க சார் உள்ள, லேசா காலை வைப்பான் பாருங்க. இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படி காலை வைப்பான், கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க தொங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள இருப்பான். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் என்னையா கொஞ்சம் இடம் கேட்டா கடைசியில என்ன பிடிச்ச வெளியே தள்ளியிருக்கேன்னா, அது அப்படிதான் சார் இங்க விஷயமே. பிசாசானவன் அப்படிதான் பாருங்க, அவன் கொஞ்சம் இடம் கேப்பான், கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும் அவனுக்கு, லேசா திறந்து விட்டா போதும், லேசா ஒரு வாசல் எங்கேயாவது முன்ன பின்ன சைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டா போதும், பயமோ அல்லது வேற எந்த பயம், ஒரு காரியம் தான், அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் இப்ப பேசுறோம், பிறகு பல காரியங்களை பின்னாடி பேசுவோம். பயம் என்கிறது இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தில ஒரு முக்கியமான ஒரு காரியம், அது பயமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வேற ஏதாவது இருக்கலாம், பாவம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது பிசாசுக்கு வழி தருகிறதுக்கு, பாவம் சந்தேகம் பயம் கீழ்படியாம தேவனுடைய சித்தத்தில் நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு வழியை திறக்குது பாருங்க. பயம் ஏதாவது ஒரு கொஞ்சம் வழி திறந்து கொடுத்தா போதும், அவனுக்கு ஃபுல்லா வந்து உள்ள உட்கார்ந்து ஃபுல்லா ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் ஆளுகிற இடம் வந்து அழிவும் நாச மோசம் நிறைந்த இடமா இருக்குது. அவன் பிசாச உள்ள விட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டா அவன் வந்து சீரழிக்கிறவன், உள்ள வந்து பூந்துட்டு நாசமாக்குகிறான் அவன். இதையே நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். உள்ள வருவனே நிறைய பேருக்கு பயமா இருக்குது. நாங்களே 5-6 பேர் இருக்கிறோம், இவரு வேற வர்றேங்கிறாரு. நிறைய பேருக்கு விருந்தாளி வர்றாங்கனாலே பயம் பாருங்க. எல்லாம் கோழியை வாங்கணும், அதை வாங்கணும், செய்யணும், பிடிக்கணும், அவங்களை கவனிக்கணும். எதுக்கு இப்ப விருந்தாளி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம் யாருக்குமே. விருந்தாளினா அவ்வளவு ஒரு பெரிய ரொம்ப ஒரு உற்சாகம் ஏற்படுறது இல்லை. ஏற்பட்டாலும் ஒரு 2 நாளைக்கு ஏற்படும், அதுக்கப்புறம் போயிடும். ஏன்னா கவனிச்சு கவனிச்சு சலிச்சு போயிடும் இல்லையா? ஏன்னா இன்னொரு ஆள் கெஸ்ட் வந்தா தங்குவாரு, இவரு வேற வர்றேங்கிறாரு, கதவை தட்டுறேங்கிறாரு, நுழைஞ்சா அங்கேயே தங்கிடுறேங்கிறாரு. திறந்தால் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன், பிறகு அங்கேயே தங்குவேன்றாரு. ஆனா அருமையானவர்களே, இயேசு வர்றது பிசாசு வர்றது மாதிரி இல்ல. இயேசு வர்றது அருமையான ஒரு காரியம். இயேசுக்கு கதவை திறந்து விட்டா வாழ்க்கையில அவர் உள்ள வந்து, நீங்க நினைக்காதீங்க அவருக்கு நம்ம நீங்க ஆக்கி போடணும், அவருக்கெல்லாம் நீங்க செய்யணும், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போற. இது அருமையான விருந்தாளி. ஆகவேதான் இன்றைக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதது வந்து மூடத்தன் அறியாம, அது ஏதோ பெரிய அவர் வந்துட்டார்னா நான் அப்படி செய்ய முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, நான் சந்தோஷமா இருக்க முடியாது, இப்படியாவது நினைக்கிறாங்க பாருங்க ஜனங்க. இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அப்புறம் சன்னியாசி ஆயிடணும், அந்த தாடி வளர்த்து காவி போட்டு பிறகு நான் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் வெறுத்து கிடையாது. அருமையானவர்களே, இயேசு வர்ற வாழ்க்கை கதவை தட்டுறாரு. திறந்தீர்கள் என்றால் உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் இருக்க முடியாது. திறந்து உள்ள விட்டீர்கள் என்றால் அவர் சொல்ல, நான் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன். போஜனம், அவர் வந்து உங்க வீட்டுல போஜனம் பண்ணாருன்னா, உங்க வீட்டுக்கு வாழ்க்கைக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் குறைவே கிடையாது. உள்ள வந்து திறந்து விட்டீங்கன்னா அவர் வந்து அங்கே ஆண்டு கொண்டார் என்றால், கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம் என்று நிறைய வீட்டுல பாப்பீங்க இல்லையா? எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து இருக்குது எனக்கு அந்த விளக்கம். பல வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலையாயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அங்க வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது கிடையாது. நம்ம கஷ்டப்படாதபடி நம்ம காக்கிறவர், நமக்கு பராமரிக்கிறவர், நம்ம தேவையை சந்திக்கிறவர், நமக்கு பலத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. இதெல்லாம் இது ஒரு ஆவிக்குரியபடி ஒரு அருமையான ஒரு காரியம். அதே மாதிரிதான் பிசாசு கதவு திறந்து விடும்போது ஆப்போசிட்டா நடக்குது பாருங்க. அவனுக்கு லேசா கதவு திறந்து விட்டா பிரிட்ஜ் எல்லாம் காலி ஆயிடும், சுகமெல்லாம் போயிடும், ஆரோக்கியம் எல்லாம் போயிடும், பலன் எல்லாம் போயிடும், காசு எல்லாம் போகுது. ஏன்னா பிசாசு உள்ள வந்தாச்சு. இது பெரிய உலக மகா திருடன். ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் விடாதேன்னாரு. அவனை உள்ள விட்டுறாத, விட்டு விட்டுனா போச்சு, விடாத. அதனால கேட்ல கரெக்டா காப்பா பென்ஸ போட்டு காப்பு திறக்க கூடாது. ஒரு விரோதி இருக்கிறான், இதை காத்துக்கொள், காடிட்டு சொன்னார். அதுதான் ஏன்னா உலக மகாத்த திருடர்கள் தாவப்பானவன். இவன் வந்தான்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு நயா பைசா இல்லாம எல்லாத்தையும் சுருட்டி வாட்டி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ள விடாதுங்கிறார். அருமையானவர்களே, சொல்லுகிறேன், நல்லவர்களா இருக்கலாம், பயத்தை அனுமதித்தீர்கள் என்றால், பயத்தை என்டர்டெயின் பண்ணா. என்டர்டெயின் வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். என்டர்டெயின்னா நிறைய பேர் பயத்துக்கு அப்படியே இடம் கொடுக்கறது. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது, கொஞ்சம் பயம் தான், ஒன்னும் அவனும் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி இப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறது பயம். பயத்தை அனுமதித்து அது வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பயம் ஆட்கொள்ளுமானால் பிசாசுக்கு இடத்தை திறந்து கொடுக்கிறீர்கள். பிசாசத்துக்கு இடத்தை திறந்து கொடுக்கும் போது அழிவும் நாச மோசங்களும் பல விதமான தீமைகளும் நேரிடுது. அப்புறம் வந்து நான் நல்ல கிறிஸ்தவனாச்சு, எனக்கு அத்தர் இப்படி பண்ணாருன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. பிசாச வெளியே வையுங்க, உள்ள வரக்கூடாது. அவன் வெளியே பார்த்து பொறாமப்படட்டும், அவன் வெளியே நிக்கட்டும். காம்பவுண்ட் சவருக்கு வெளியே அவன் நிற்கட்டும். அவன் உங்களை மீறி உள்ள வர முடியாது. நீங்க பயத்தினால கதவை திறந்து விட்டாதான் வெளியே உள்ள வர முடியும். பாவத்தினால கதவை திறந்தாதான் வெளியே வர முடியும், உள்ள வர முடியும். அவன் நீங்கள தான் மொரட்டாட்டம் பண்ணி கதவை திறந்தாதான் அவன் உள்ள வர முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளட்டும். இயேசு ராஜாவாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் அவர் இருக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் அவர் இருக்கட்டும். அவருடைய பராமரிப்பும் ஆசீர்வாதம் சந்தோஷமும் சமாதானம் உங்களை ஆட்கொள்ளட்டும். அவன் சிறைப்படுத்திட்டான் பாருங்க, அவன் உள்ள வந்தானா சிறைப்படுத்துறான். இயேசு உள்ள வந்தா விடுதலை ஆக்குகிறார் நம்ம. ஆமென். சிறையிருப்பை திருப்பினாராம். இவ்வளவு நாள் பாவம் சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தான். இவ்வளவு நாள் யோபு சிறையிருப்புல நல்ல மனுஷன், எல்லாம் சொல்லுங்க நல்ல மனுஷன். அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு இது. நல்ல மனுஷனுக்கெல்லாம் அப்படி நடக்குமா? நம்ம நல்லவர்கள் தான், ஒண்ணுமே நடக்காது. நல்லவனுக்கு நடந்ததுதான் இதெல்லாம. உத்தமமான மனுஷனுக்கு நல்லவர்களா இருந்தா போதாது, அறிவோடு இருக்க வேண்டும். சிறையிருப்பை திருப்பினார். திருப்பினார்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் யோபு வந்து அவன் சிறையிருப்புல வச்சிருந்தான், இப்ப யோபு டேபிள் டர்ன் ஆயிடுச்சு. இப்ப யோபு பிசாசு சிறைப்படுத்துகிறான், லாக்அப்ல வைக்கிறான் இவன. அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அருமையானவர்களே, ஒருவேளை பிசாசு வந்து பயத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிறை படுத்தி இருந்தால், நாசமோசங்களை ஏற்படுத்தினால், அந்த சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? டேபிளை டேர்ன் பண்ண விரும்புகிறார் தேவன், வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த குரூசேட்ல போகும்போது நான் தான் ஜனங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, சில நிமிஷம் பேசுவேன் நான், எப்பவுமே சொல்ல நான் தவற மாட்டேன் அவர்களுக்கு. இந்த அருமையான ஜனங்கள் பாவம், எல்லாம் கிராமத்திலிருந்து வர்ற ஏழைகள் ஒன்னும் தெரியாது பாருங்க அவங்களுக்கு. நான் சொல்லுவேன், பிசாசு வந்து தலையில உட்காந்துக்கிட்டு ஆட்டி இருக்கிறான். நிறைய பேர் பிசாசு வாழ்க்கையில பூந்துகிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். பல விதமான அழிவுகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாம் பிசாசுக்கு வாழ்க்கையை திறந்து விட்டீங்க. எல்லாம் மந்திரவாதம், பில்லி ஜூனியா, அது இது எல்லா விதமான காரியத்தையும் வச்சு உங்க வாழ்க்கைய பிசாசுக்கு ஃபுல்லா திறந்து கொடுத்து அவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தால், அந்த பிசாசு உங்களை இன்றைக்கு ஆட்டி படைச்சு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது. பிசாசின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை தர்றார். அதான் முதல் அவர் பண்ற வேலை. சிறையிருப்பை திருப்புகிறார். ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். அவன் உங்களை சிறையிருப்புல வச்சிருந்தது மாறி இப்ப நீங்க அவனை சிறையிருக்க பண்ணுகிறீர்கள். அவன் மீது அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அவனுடைய அதிகாரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நீங்கள் வெற்றியுள்ளவர்களா வாழ முடியும் தான் சொல்லுவேன் நான் ஜனங்களுக்கு. அருமையானவர்களே, அதையே சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கலாம். உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். அதில் எனக்கு மாறாத நம்பிக்கை இருக்கிறது. திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயத்தை நீக்க வேண்டும், பாவத்தை அகற்ற வேண்டும். பிசாசுக்கு என்னத்தை வழி, என்ன வழியை திறந்து கொடுத்ததோ அந்த காரியங்களை நீக்க வேண்டும், போக்க வேண்டும். தேவன் சிறையிருப்புகளை திருப்புகிறவர், நல்லவர். என்ன ஆச்சு? இதை வாஸ்து முடிச்சிருவோம். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்து எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தறிந்தார். கத்தர் பாருங்க எப்படி பண்றார், அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்ணது பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லும், போனதுல ஒரு 70% தர வாங்கிக்கணும். ஆனா கத்தர் என்ன சொல்றாரு, வாப்பா போச்சா, இந்த பிசாசு இப்படியா பண்ணான், எவ்வளவு பெரிய வெற்றியை நான் தர்றேன் பாரு. பிசாசு அழுகணும் இன்னும், அப்பேற்பட்ட வெற்றியை உனக்கு நான் தர்றேன். நீ இழந்து போனதுக்கு டபுளா தர்றேன். உனக்கு இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? கத்தர் சிறையிருப்பை திருப்பும் போது டபுளா வரும். அதை விசுவாசிக்கிறேன். கத்தர் டம்புறவர் ரெண்டு மடங்கு கொடுங்கிற. பிசாசு இருந்ததை அழிக்கிறான், கத்தர் ரெண்டு மடங்கு ரெட்டத்தனையா திருப்பி கொடுங்கிறார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கத்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவன் கொடுத்தார்கள். கத்தர் யோபின் மேல் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெட்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரானுப் என்றும் பெயரிட்டான். தேசத்தின் எங்கும் யோபின் குமாரத்தியை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவே அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 100 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயது உள்ளவனாய் மரித்தான். சிறையிருப்பு திருப்பப்பட்ட வேண்டிய வாழ்க்கை கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிடுச்சு. எல்லாம் பிசாசு ஒன்றுமில்லாமல் போன அவனுடைய அதிகாரம் அளிக்கப்பட்டது. வெற்றி யோபுவுக்கு ரெண்டு மடங்காக கர்த்தர் அவனுக்கு தரு பிசாசு அளித்ததை ரெண்டு மடங்காக அவனுக்கு கர்த்தர் தந்த அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை நன்மையால் திருப்தி ஆக்குகிறார். அடுத்த வாரம் தொடர போறேன். ஒரு காரியத்தை நன்றாக அணிந்து கொள்ள வேணும், பிசாசு பொல்லாத பிசாசு, கர்த்தர் நல்லவர் இல்லையா? Devil is a bad devil, God is a good God. எல்லாரும் சொல்லுங்க, ஆங்கிலத்திலே சொல்லுங்க, Devil is a bad devil, God is a good God. அது அழகா வருது பாருங்க இங்கிலீஷ்ல, சில தமிழ்ல அழகா வருது, சில இங்கிலீஷ்ல நல்லா வருது. கர்த்தர் நல்ல தேவன், அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நல்லவர்களா இருந்தா போதாது, ஆவிக்குரிய பிரமாணங்களை அறிந்து அதன்படி வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ வேண்டும், பிசாசின் மீது ஜெயத்தை எடுக்க வேண்டும், பிசாசை வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும், வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் வாழ்க்கையில். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லவர்களா இருப்பது அவசியம், அதற்கு மேலாக அறிவுள்ளவர்களா இருந்து பிசாசை ஜெயித்து வென்று ஜெயத்தோடு வாழ்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. நல்ல தேவன் அவர், நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர், திருப்புகிறவர். உங்களுக்கும் இன்றைக்கு அது நேரிட முடியும், அநேகருக்கு அவசியமா இருக்கலாம், அது இன்றைக்கு அது நேரிட முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, ஒன்றுமில்லாதவன் அவன், அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம் அநேக நேரத்தில், ஆனா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தில பயத்தையும் சந்தேகத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களை வெளியேற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுவோம். அதுக்கு புறம்பான எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில் வெளியேற்றுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன்.

மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு நீர் பேசும். அப்பா, இத்தனை தூரம் பயணித்து இந்த இடம் மட்டும் வருவதற்கு என் அப்பன் எதற்காக என்னை மறுபடியும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், எங்களை கொண்டு பேசும், எங்கள் புத்தி தெளிய பேசும், எங்கள் சந்தேகங்கள் விலக பேசும், எங்களுக்கு கேள்விக்கு பதிலுண்டாக பேசும், எங்கள் ஆத்துமா உற்சாகப்பட பேசும், எங்கள் கிருபை பெருக பேசும், எங்களை இன்னும் பலனடைய பேசும், எங்களை இன்னும் தீர்மானம் உள்ளவர்களாக பேசும். ஆண்டவரே, தீர்மானம் உள்ளவர்களாக்க பேசும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருந்து இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போறார். ஆமே. அப்ப முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நம்மோடு என்ன செய்யணும், பேசணும். உண்மையிலே சொல்றேன், நான் வாயை வாடகைக்கு கொடுத்து பழைக்கிறவன், பார்த்துக்க. அதனால வாய் மட்டும்தான் நம்மளுது, வார்த்தையெல்லாம் அவருது. அதனால ஏதாவது கோளாறு குழப்பம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. வாய் பாவம், கர்த்தர் கிருபை தருவாரா. இப்போ எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவே நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர் 11 எடுங்க. அப்போஸ்தலர் 11 ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 11:21 ஒன்று கவனிங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 23, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப 24 படிக்க போகிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் அல்லது திருச்சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுகிறார்? அவரும் விரும்புகிறார், அவரும் விரும்புகிறார். வேகமாக ஓரிரு வார்த்தைகளை மட்டும் ஆமீன் முதலாவது சொல்ல போகிறேன். 21 முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஒன்று எழுதி கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமேன். ஆமாவா இல்லையா? இந்த இரவில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆமேன். பாஸ்டர், நான் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருப்பதை விரும்புகிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே. அப்ப எல்லாருக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்கு. என் தனிநபர் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் சபையில் எங்கள் ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அமே. நம்பர் 1. சரி, 2வதாக தோத்திரம். அதே தொடர்ந்து
அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ சபைக்குள் சபைக்கு வெளியிலே விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. எழுதிக்கொள்ளுங்கள், விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அக்கர்த்தருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். இரண்டாவதாக, விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் என்ன உண்டாக வேண்டும்? விசுவாச வளர்ச்சி. ரெண்டு காரியம், ஒன்று சபைக்குள் வளர்ச்சி, ரெண்டு சபைக்குள் பெருக்கம். விசுவாசிகள் இப்போ என்னிடத்துல 8 கிலோ விசுவாசம் இருக்குன்னு வைங்க, அது 16 வளரணும். அதே நேரத்தில் இவ்வளோ 8 கிலோ விசுவாசம் வச்சிருக்கிற 100 பேர் இருக்கிறவர்கள் 200 பேராக வளரணும். ஒன்று குவாலிட்டியிலும் உண்டாகணும், ரெண்டு குவாண்டிட்டியிலும் உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளர்ச்சி, இதை விரும்புறீங்களா நீங்க? ஆமென் விரும்புறீங்களா? அப்போ உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தரிடத்தில். அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆமே, திரும்புதல். சொல்லுங்க, திரும்புதல். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்களே. திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு பயன்படுத்தலாம்? டர்ன். ஆமீன். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? இதுவரையிலும் இப்படி பயணித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. உலகத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, உலகத்தின் பயணங்களை பார்த்து பயணித்து கொண்டவர்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்ட பொழுது, இனி உலகம் வேண்டாம், தேவனுக்காக செயல்படலாம் என்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டர்ன், ஒரு திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கணுமா இல்லையா? ஆமென். நம்ம சபையில் நடக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்திலே இந்த சபையில் அது உண்டாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஜபங்களின் மூலமாய் விசுவாச பரிவர்த்தனை உண்டாகட்டும். இந்த ஜபங்களின் மூலமாய் அநேகர் தேவ சித்தத்திற்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு ஒரு 8 வீடு வரைக்கும் போயிட்டு வாரீங்களா? இருந்த இடத்திலிருந்து போங்க. இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் அல்லவா, அது மாதிரி உங்க வீட்டிலே திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் தெருக்களில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் சபையில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தகப்பனே, இதை வார்த்தையாக அல்ல, எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒன்று கர்த்தரின் கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல். மூன்று என்ன? திரும்புதல். சரி, அப்புறம் 23 வாங்க. 23 அவன் தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது, என்ன வார்த்தை இருக்கு? தேவ கிருபையை கண்ட பொழுது. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ கிருபை. அந்த சபைகளில் என்ன இருந்தது? தேவ கிருபை. அப்ப ஒன்று தேவனுடைய கரம், ரெண்டு விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக திரும்புதல் உண்டாயிற்று. திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவது தேவ கிருபை, தேவனுடைய. உண்மையில நான் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியங்கள். தேவனுடைய கிருபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தோத்திரம் 24 அமேன். கடைசி வார்த்தையை கவனிங்க, 24 கடைசி வார்த்தை, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே
சொல்லுங்க. அடுத்து என்ன உண்டாயிற்று? சேர்க்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சேர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? தோத்தர எண்ணிக்கையில் பெருக்கம் உண்டாயிற்று, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப நாலு காரியம். ஒன்று, தேவனுடைய கரம். இரண்டாவதாக, சுவாச பரிவர்த்தனை. மூன்றாவதாக, அமை திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவதாக, தேவனுடைய கிருபை. ஐந்தாவதாக, தோத்திரம் சேர்க்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஐந்து காரியங்களையும் எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் கூடாரம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவையா சொன்னிய? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எப்பா இந்த ஐந்து காரியங்களும் அந்த சபையின் அனுபவம் அல்ல, எங்கள் சபையின் அனுபவம் ஆக விரும்புகிறேன். அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போவது இல்லை. ஆமேன்னா? அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல கை வச்சுட்டு, ஐயா இந்த படித்த வார்த்தைகளை என் கண்கள் பார்க்க துடிக்கிறது சுவாமி. ஆமேன். நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஆமேன். இதே ஆலயத்திற்குள்ளே பல ஆயிரம் ஜனங்களை காண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய கரத்தை காண கிருபை தருவாராக, விசுவாச வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேக இந்த சபைக்கு நேராய் திரும்புகிறதை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபைக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்களிடத்திலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவதை கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு இது மேல அவ்வளவு ஆழ பிரியம் இருக்குமானால், இந்த வசனத்தின் மேல அல்லது உங்க கையில் இருக்கிற டயரி மேல கை வச்சுட்டு, அப்பா இதை என்னைக்கு எங்க கண்கள் காண செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. நீங்க ஜோம் பண்ணுவீங்கல்ல, தோத்திர என்றைக்கு இந்த ஐந்து காரியங்களையும் என் கண்கள் காணப்போகிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறதப்பா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறா, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம

ஆண்டவரே, எங்க கண்ணதை பார்க்கணும் ஐயா, கண்ணதை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மேடைகளுக்கு நேராக ஓடும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், 26 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், ஆயிரக்கணக்கான மேடைகளில் பிரசங்கிச்சிட்டேன், ஆயிரக்கணக்கான செய்திகள் பேசிட்டேன் பாஸ்டர். ஆனா இத்தனை வருடங்கள் பேசினவைகளை கண்கள் காண துடிக்குது. ஒருவேளை கண் மூடுவதற்கு முன்னே சீக்கிரமாய் நம்முடைய தாய் மண்ணிலே இவைகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு கண்மூட கத்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க, அல்லேலூயா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது.

Aleluia. Aleluia. Amém. இப்போ நம்ம இந்த ஐந்து விதமான காரியங்களுக்கும் ரகசியம் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுட்டோம் இல்ல, எத்தனையோ முறை இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆண்டு விட்டு அடிக்கடி கேட்பேப்பா, இது என் ஊழியத்தில் நான் பார்க்கணும், நான் எழும்பி நிற்கிற இடத்துல நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் நான் இதை பார்க்கணும். அப்போ இது எப்படி, எப்போ இது இவங்களுக்கு கிடைச்சிச்சு? இதை நான் வேதத்தில் தியானிக்கும் பொழுது அந்த சூழல்களை ஒன்று பின்னால் பார்த்தேன். அதாவது இந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட காலம், பயங்கர பிரச்சனை, அவங்களால பகிரங்கமாய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கவே முடியாது, பகிரங்கமாக ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணவே முடியாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொல்லப்பட்ட ஒரு காலம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் தண்டிக்கப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த பாக்கியம் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா ஏன் அப்படியானால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்தை தேடின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமேன். சில நிமிடங்கள் அப்படியே கொஞ்சம் மேல வாருங்க பார்க்கலாம். அமேன். 16 முதல் நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையையும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அமேன். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நான் கவனித்தேன். சபை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூற ஆரம்பித்ததோ, நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க கவனிங்க, சபையில வருவாங்க, தோத்திரம், நன்றாய் ஜபிப்பார்கள், நல்ல பாட்டு பாடுவாக, ஆராதிப்பாக, அமேன், செய்திகளை கேட்பாக, செய்தியை கேட்ட உடனே மார்க் போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விட இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுல்ல, பெட்டரா இருந்துச்சுல்ல, எஸ். போன வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதை விட இந்த இந்த வாரம் இந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசினார்ல, சூப்பர். நேற்றைக்கு ராத்திரியை விட இன்னைக்கு ரொம்ப நலக்கு, நமக்கு புரிஞ்சதில்ல. இப்படி கேட்டுட்டு போகிற ஒரு காலம் இருந்துச்சு. கேட்டுட்டு டைரியில எழுதி பாஸ்டருக்கு நம் மதிப்பிட்டு சென்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய செய்திக்கு ஒரு 60 கொடுக்கலாம், நேற்றைய செய்திக்கு ஒரு 47 கொடுக்கலாம், பட் முந்தானத்து செய்தி 87 கொடுக்கலாம். இப்படி செய்தியை கேட்டு போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சபை என்ன செய்து தெரியுமா, காண்டுகளுக்கு முன், மாதங்களுக்கு முன், வருடங்களுக்கு முன், அமே, சில இரவுகளுக்கு முன், சில நாட்களுக்கு முன் கர்த்தர் தங்களோடு பேசின தேவ வார்த்தைகளை அமர்ந்து நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இப்படி சொன்னாரே, நம்முடைய குடும்பத்தோடு சொன்னாரே, நம்முடைய தேசத்தோடு சொன்னாரே, நம்முடைய ஊழியரோடு சொன்னாரே, நம்மோடு கூட சொன்னாரே, தேவ வார்த்தைகளை சபை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது அவர்கள் அறியாத ஒரு கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் சொல்றது புரியுதா இல்லையா அவரது, அல்லேலூயா. சிலர் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், கேட்டு மாமேன் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் நினைவு கூறப்படுகிறதோ, வாகனத்திலே பயணிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், வீடுகளில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமானால், வசனம் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஜனம் நிச்சயம் பார்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா,
சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் அமீன் வசனத்தை சிந்திக்க மறக்க வேண்டாம். அமீன். அல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து இப்படி சொன்னாரே. அந்த வார்த்தை எங்கே? என் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே? இன்னும் அது வார்த்தையாகத்தானே இருக்கிறது, அது இன்னும் நடைமுறைப்படவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நடைமுறைப்படணுமே என்று எந்த ஒரு தனிநபர் வாழ்க்கையில் வசனம் நினைவு கூறப்படுமோ, வாக்குத்தத்த நினைவு கூறப்படுமோ, நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நினைவு கூறப்படுமோ, அந்த இடத்திலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தேவனுடைய கரத்தை எந்த தேவ பிள்ளைகள் பார்க்க முடியும். அல்லேலூயா. உடரவ துரிவி சந்தரவ ரிவிக்கவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென். இப்பவும் கேட்கிறேன், அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. இப்ப சிலருக்கு என்ன குழப்பம்னா, பாஸ்டர் சிலதெல்லாம் தோத்துறோம், நாங்க கேட்டோம், அதை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். சரி, சிலதை பார்த்தமே சிலதை பார்த்தமே இந்த இடத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் மாதங்களுக்கு முன்னே, வருடங்களுக்கு முன்னே, நாட்களுக்கு முன்னே கண்ட சில தரிசனங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் மறைவாக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேட்டதை நினைவு கூற சொல்லுகிறீர்கள், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே சில கடந்த நாட்களில் கண்ட சில தரிசனங்களை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் சபைகளில் தரிசனங்கள் வருவதுண்டு, தனிநபர்களுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு. சில தரிசனங்களை கண்டால் இது ஏன் எனக்கு வருது, இது ஏன் என் குடும்பத்தை குறித்து எனக்கு வருது, என் சபையை குறித்து எனக்கு வருது, சம்பந்தம் இல்லாமையெல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை நாம் சிந்திப்போம். ஆனா பிறகு என்ன செய்துருவோம், மறந்துருவோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவமை தோத்திர ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே அதனுடைய 19 வசனத்தை ஒன்று படிங்க. 19 வசனத்தை ஒன்று கவனிங்க. அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ரெண்டு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுவரை உணராத கர்த்தருடைய கரத்தை அவர்களால் உணர முடிந்தது, இதுவரை காணாத விசுவாசத்தை அவர்கள் உணர முடிந்தது, இதுவரை திரும்ப மாட்டேன் என்றவர்கள் திரும்புவதை காண முடிந்தது, இதுவரை இல்லாத தேவ கிருபையை அவர்களால் உணர முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் சேர்க்கப்பட்டதை இவர்கள் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையும் அவர் கொடுத்த தரிசனமும் மறந்து விடுவதற்கல்ல, சிந்தனை செய்வதற்காக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அமீன் உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் புசிக்கின்ற திட்டத்தை கொடுத்த பொழுது, அமீன், விரிகுளம்புள்ள மிருகங்களை புசிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்னதுங்க விரிகுளம்பு? அதாவது அமீன், பிரிந்திருக்கின்ற விரிகுளம்புள்ள தோத்திரம் மிருகங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார், அசை போடுகிற. என்னது? அசை போடுகிற. நீங்களும் நானும் யாரு தெரியல, ஆனா மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா, நல்ல மென்று சாப்பிடும் அது. அப்போ இது, இந்த ஏன் இதை சொல்றேன்னா, அசை போடுகிற அனுபவம், அதை நம்ம அங்க போக வேணாம், பிற வீட்டுக்கு போக முடியாது. அசை போடுதல் என்றால், இப்ப சபையில பிரசங்கம் கேட்டாச்சு,
மார்க் போட்டு அந்த ஆளை எந்திரிச்சு பேரப்படாது. பிறகு நம்ம எந்த ஆலையும் போக வேண்டியது வரும். அதனால தான் சொல்றேன், நம்ம போகிற வழியிலே நம்ம கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? என் பாஸ்டர் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச காரணம் என்ன? எந்த இடத்திலே நல்லா கவனிக்கணும், கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை வெளிப்படுமோ கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் சொல்லது புரியுதா இல்லையா? சில எல்லா வார்த்தையும் நமக்கு நினைவுக்கு வராது, ஆனா 100 வார்த்தை கேட்டா ஒரு 3 வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாத வருத. அதுதான் உங்களுக்கு எதிர்காலம், அதுதான் உங்களுடைய எதிர்காலம், அதுதான் உங்களுடைய தரிசனம், அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலே அசைபோடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இடத்திலே என் கிரியைகளை என் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், மறந்துடாதீங்க. என்ன இயேசு மறக்கிறவங்களுக்கு தோத்திரம், சப்போர்ட்டிவே கிடையாது பருத. அவர் வந்து நினைவு கூறத்தான் சொன்னார். இயேசு நினைவு கூற சொன்னவைகள் எவை? அவன் தரிசனத்தை நினைவு கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அப்படி போனா இன்னும் ஒரு வாரம் ஆகும் கூட்ட முடிய, பரவாயில்லையா? தோத்திரம். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க அம்மே, அல்லேலூயா. அப்ப தரி பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க, அமை தரிசனத்தையும் மறந்துடாதீங்க. இதை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில ஆட்கள் டைரியில எழுதுவாங்க, அதோட விட்டுருவாங்க. டைரியில எழுதக்கூடாது, இருதயத்துல எழுதணும்னு தான் கர்த்தர் சொன்னார். தனிமையா இருக்கிற நேரத்திலே இப்படி சொன்னதுண்டே அப்பா, இப்படி சொன்னதுண்டே, திரளான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் துக்க நாட்கள் முடியும் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் முழங்காலுக்கு பலன் வரும் என்று எனக்கு சொன்னதுண்டே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக போகாது என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் அப்பன் எனக்கு சொன்னதுண்டே. அசை போட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பலத்தவைகளை செய்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த ஆண்டுகளிலே என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கீழே சொல்லப்பட்ட 5 விதமான மாற்றங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆமே. 5 விதமான மாற்றங்கள் என்ன? கர்த்தருடைய கரம், 2 விசுவாசம், 3 திரும்புதல், 4 தேவ கிருபை, 5 சேர்க்கப்படுதல் அல்லது அமேன் தோத்திரம் எண்ணிக்கையில் பெருக்கம். அமே, அல்லேலூயா. இதை எப்பொழுது கண்டார்கள்? 1, தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படும் பொழுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே வேத வசனம் வெளிப்படணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சில சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை அப்படியே போகுது. இன்னைக்கு வர வர எது குறைஞ்சிட்டே இருக்குது? செய்தி குறையுது, வசனம் குறையுது. ஆமா, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார், தோத்திரம் பாஸ்டர், என் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்துறதே இல்லை பாஸ்டர், 20 மினிட்ஸுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், பரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப இவர் சொல்றார், பரசங்கம் மக்களுக்கு என்னவா? கஷ்டமா. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன். எப்ப பேசுற உனக்கே பிரசங்கம் கஷ்டம்னு நினைச்சா கேட்கறவனுக்கு படு கஷ்டமா எல்லாம் இருக்கும், விளங்கும்,
அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆனா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ அங்கே இவர்கள் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். அப்போ நம்ம சபை வளர்ச்சி, நம்ம சபையில் மாற்றம், நம்ம குடும்பத்தில் மாற்றத்திற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? வசனம் வெளிப்படணுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில 10 வருஷம் ஊழியம் செய்தேங்க, இப்ப 26 வருஷம் ஆச்சு என் சபைக்கு. தோத்தரம் ஆமீன். 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 52 பேர் தான் என்னால கிறிஸ்து வண்டை நடத்த முடிஞ்சிச்சு. 52 பேர் தான். அப்ப நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது, 10 வருஷம் என்னையா செய்தேன் அப்படிதானே? அது தெரியாம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அற்புதங்களுக்கு குறைவே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்களை சென்னையிலிருந்து அழைச்சிட்டு வருவாங்க, வியாதியஸ்தர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுவாங்க, கை கால் கட்டப்பட்டு மனநோயாளிகள் கொண்டு வரப்பட்டாங்க. தோத்திரம், வியாதிகள் விடுதலை பெற்றது, அற்புதங்கள் நடந்துச்சு. பேய் இந்தால போச்சு, பிடிச்சவன் இந்தால போனா, நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவித்தோம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆமீன். அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, கிரியைகள் நடந்துச்சு, ஆனா சபை என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே 10 வருஷம் ஊழியம் செய்தனே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு லாயக்கா இல்லையா, நீர் என்னை அழைத்தது உண்மைதானா? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வரங்களை, கிருபையை, விடுதலையை, மனிதனின் தேவையை முன் வச்சு நீ ஊழியம் செய்யாத, வசனத்தை முன்னால வச்சு ஊழியம் செய்யணும். அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுனே, சாகிறது வரைக்கும் பேசணும், சாகடிக்க பேச. அல்லேலூயா. செத்த வீட்லையும் பெத்த வீட்லையும் பிரசங்கம் தான். தோத்தர் தூங்கினாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி உட்கார வச்சு சுக்கு காப்பியும் கொடுத்துட்டு தான் பிரசங்கம். தோத்தர் பேச ஆரம்பிச்சு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. வசனம் வெளிப்பட வெளிப்பட முன்னால எல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டு உட்கார வச்சு போறியா வாரியா, போறியா வாரியா, வருவியா போவியா, இப்படிதான் பேசினேன். அதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசுறதுக்கே இல்லை, ஏதோ இங்கதான் கர்த்தர் பேசுறாரு. வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, தேவ வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்க அறுப்படை ஆரம்பிச்சு, வசனம் செயல்பட்ட பொழுது தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எது முன்னால நிக்கணும்? வேத வசனம். அல்லேலூயா. அப்ப வசனம் நினைவு கூறப்பட்ட பொழுது இந்த 5 விதமான மாற்றங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டான். சரி, 17 வசனத்துக்கு வாருங்க. 17 வசனம் அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 17 வசனத்தை ஒன்னு பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வார்த்தை அனுகு வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் சொல்லுங்க, தேவனை தடுக்கிறதுக்கு நான், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் இப்ப எம்மாத்திரம், ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும் நான், அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு நீங்க அதை சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பரிசங்கம் பண்ணினாலும், எல்லாரும் என்னை போதகர்கள் என்று புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் வரங்கள் என் நிமித்தம் வெளிப்பட்டாலும், பல மணி நேரம் ஜபிக்கிறவனாக இருந்தாலும், எல்லாரும் என்னை புகழ்ந்தாலும், எத்தனை பணம் எனக்கு இருந்தாலும், எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை பெரிய ஆலயம் கட்டினாலும், எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும், ரெவரண்ட் டாக்டராக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தாலும், உலகம் அறிகின்ற ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ கர்த்தர் அவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தை எது? தன்னை தாழ்த்த சபை தவறவில்லை. சொல்லுது, எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? அல்லேலூயா.
எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஐயோ, இதுக்கு நான் தகுதியே இல்லை பிரதர், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இயேசு என்ன சொன்னார்? அமை அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன், என் கடமைகளை மாத்திரம் சபை. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களை கொண்டு வரங்கள் வெளிப்படுகிறது, அவர்களை கொண்டு அற்புதம் நடைபெறுகிறது, அவர்களை தேவன் தேசம் அறிய ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐ அம் நத்திங், ஒண்ணுமே இல்லை பிரதர், என் மாத்திரம், ஒண்ணுமே இல்லை பிரதர். இதை நீங்க நடைமுறை வார்த்தையே என்ன சொல்லுவீங்க? நடைமுறை வார்த்தை புரியற மாதிரி பழிச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் ஓ தகுதி இல்லை. இன்னும் டீப்பா சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் உன்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கேன், ஏதாவது தர்றதுக்கு. அதில்லைக்கா, இன்னும் புரியுற மாதிரி கேட்கல. ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வெரி குட், வாழ்ந்துருவனி அமை தோத்திரம். ஆனா இத இன்னும் லகுவான ஒரு வார்த்தை, பாமை சபை தேசத்தில் உயர்த்தப்பட்டும் தன்னை தாழ்த்த தவறவில்லை. ஆமாவா இல்லை? ஏய், எல்லாரும் சபையை புகழ்ந்தார்கள். பேதுருவா பயங்கரமான மனிதன், அந்த பிரதரா பயங்கரமான மனிதன், இந்த சிஸ்டரா பயங்கரமான சகோதரி, இந்த பிள்ளையா பயங்கரம், எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவர் போய் சொன்னார், நான் ஒன்னும் இல்லப்பா, நான் ஒன்னும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை, என் மேன்மை ஒன்றும் இல்லை, என் கிருபை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபை தான்ப்பா. ஆனா சில ஆட்கள் எப்படி தெரியுமா தோத்துறோம், அங்க வீட்டில் ஆபீசரா இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆபீசரா இருப்பான். அதனாலதான் அங்க மேனேஜரா இருக்கிற பலர் இங்க டேமேஜரா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா தோத்துறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து லைட்டா ஒன்று ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும். மேன்மை தரட்டுமே, எவ்வளவு பணம் தரட்டுமே, எவ்வளவு ஆஸ்தி வரட்டுமே, எவ்வளவு

கிருபைதானே. பாருங்க வேதத்தை நம்ம எவ்வளவு ஆழமா படிக்கணும், எத்தனை முறை இதை படிச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? எத்தனை முறை இந்த பகுதியில இருந்து நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அங்க சொல்லுகிறார், ஏய் எவ்வளவு கிருபை வரங்கள் வல்லமை வெளிப்பட்ட பொழுது இவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம மாத்திரம் பிரதே தோத்திரம் ஒண்ணு மேல பிரதே. பைபிள் சொல்லுது அந்த சபையில கிருபை இருந்துச்சா, இருந்துச்சா, தேவ கிருபை இருந்துச்சா? அஞ்சல ஒரு பாயிண்ட் என்னது? தேவ கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும்? தன்னை தாழ்த்துகிறவன். தேவ கிருபை தானே. பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், அமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ வந்துருச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா, ஊழியங்களை செய்யும் பொழுது நான் ஒண்ணும் இல்லப்பா, ஆஸ்தி அந்தஸ்து வரும் பொழுது என் குடும்பம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை தாயா, என் கிருப உங்க கிருபை தாயா, என் குடும்பத்துல உங்க கிருபை தாயா, என் பிள்ளைகள் மேல உங்க கிருபை தாயா. இந்த மனநிலையிலுடைய யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க பலிபீடங்களில தேவனுடைய கரம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா ஒன்னும் இல்லப்பா, பிரதர் இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முன்னாலும் ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் உண்மையா கர்த்தரோட பேச போறீங்க? அவன் சொன்ன எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைய நான் பயன்படுத்துவேன், நான் ஒன்னும் இல்லேன்னா. ஆண்டவர் சொன்னா இன்னும் கிருபை கொடுப்பேன், நான் ஒண்ணுமே இல்லைன்னா அநேகரை இவன் மூலமாய் திருப்புவேன்னா. என் கிருபையை நான் ஏமாத்துறேன்னா பைபிள் அழகா சொல்லுது, இந்த சபையை பெருக பண்ணுவேன்னா. எப்ப தேவனுடைய சமூகத்திற்கு முன்னால சபை தாழ்த்த தவறவில்லையோ, தாழ்த்த தவறவில்லையோ, அந்த சபையை தேவன் கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேரம் ஆயிருச்சுல்ல, பதினெட்டாம் வசனத்தை படிங்க, போயிருவோம் போயிருவோம். பதினெட்டாம் வசனத்தை ஒன்று பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி. கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனை சொல்லுங்க, தேவனை வறுமுறை கூட சொல்லுங்க, தேவனை. அப்ப முதலாவது என்ன செய்தார்கள்? வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். இரண்டாவது தங்களை தாழ்த்தினார்கள். மூன்றாவது பைபிள் சொல்லுது, எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைத்ததோ தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. சிலர்லாம் தங்களை உயர்த்துவதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப எந்த சபையின் மூலம், எந்த போதகர் மூலம், எந்த குடும்பத்தின் மூலம், எந்த வாலிபர் மூலம், எந்த சகோதரியின் மூலம், எந்த சகோதரனின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கோ. அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்படுவதை பார்க்கோ. அல்லேலூயா. அநேகர் திரும்புகிறதை பார்ப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அமை எந்த

தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. ஆமே. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு தருணத்தையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பழைய வார்த்தைகளை போல இருந்தாலும், சில ஆட்களை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவனை எல்லாமா கத்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பார்த்துக்கிடுங்க, நான் சிலரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இவன் கையில தொட முடியாத பயலாச்சே, இவனையுமா ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தூரத்தில் இருந்து போய் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா ஒரு சிலரோடு ரொம்ப நெருங்கி பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் நம்ம ரொம்ப காமெடியா பேசுவோம் இல்ல, சிலவெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கான் இவன் அசல் தீர்த்தமா இருக்கந்தான். ஆமே, நம்மளே அப்படி பலரும் யோசிச்சிருக்கோம் இல்ல. ஆனா அவங்க கூட தனிய பழகும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நமக்கு தெரிய வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் உங்களை மாதிரி, சிலர் மாதிரி நல்ல ஜெபம் இருக்காது, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல அவன் பைத்தியமா இருப்பான். பாத்துக்க. ஆமா ஆமா, அதுதான். வெளியில பெரிய அளவுக்கு பாடமாட்டான், கைத்தட்ட மாட்டான், ஒரு மாதிரி என்ன சொல்றது மரகண்ட மாதிரியே நடப்பான். ஆனா ஜோம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துட்டான்னா அப்படியே தேவ சமூகத்துல கதறிடுவான் பாருங்க. அப்ப பார்த்தாதான் இவனை ஏன் ஆண்டவரை பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த இடத்துல அந்த சபைகளுக்குள் ஆண்டவருடைய கரம், இந்த ஐந்து விதமான நலனும் இருப்பதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் சொல்லி அமீன், வசனத்தை மறக்கல சபை. ரெண்டு, எங்க இருந்தாலும் சரி தங்களை மறக்கல. நான் ஏமாத்தலாம். அல்லேலூயா. தங்களை தாழ்க்க அதான் சொன்னேன், ஒவ்வொரு மணிக்கணக்காக நம்ம பேச வேண்டிய வார்த்தையாக்கும் வேகமா ஓடுது. மூன்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தனிநபர் வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தனிநபர், எந்த குடும்பம், எந்த சபை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை ஆமீன் ஆழமாய் கொண்டிருக்கிறதோ அந்த சபையை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் என் தேவனாம் கர்த்தர் வைப்பது மிக மிக மிக மிக நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஆள சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை கத்தர் நிச்சயமா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். உங்க தெருவில் கத்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிறாரா? தெளிவா சொல்றையா, கத்தர் உங்களை ஏதோ ஒரு கோணத்துல ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்க சபையில் தேவன், உங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் உங்கள் ஊழியத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சா, ஏதோ நம்ம வாழ்க்கையில கத்தன் செய்யத்தான் போறார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல எவன் எந்தால போன நான் நல்லா தான் இருப்பேன். இப்படியே சொல்லு ஆமீன். எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் வசனத்தை நம்புறேன், நான் வசனத்தை நம்புறேன். ஏசப்பா, அனுகூலமானவன் வந்தாலும் சரி எதிரானவன் வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. ஆமே, நான் நேர மாத்தி ஆண்டவர் வெற்றியை தந்ததற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நடக்க போகிற வெற்றி அல்ல, நடந்த வெற்றியை பேசுற கூட்டம் இது. பைபிள் அழகா சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் என் ஊழியத்திலே, என் சபையிலே, என் குடும்பத்திலே காணப்படும். ஒன்று, வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டு, தங்களை தாழ்த்த தவறவில்லை. மூன்றாவது, தேவனை மகிமை. வேணுமா போவோமா? வேணுமா போவோமா? வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க.
அல்லையா சொல்ல சொல்லலையே பிச்சிருவேன். ஆ தோத்துறோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அதுதான் உங்கள் இந்த மீட்டிங்கினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை அது. சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இப்பவும் சொல்கிறேன், ஊழியம் வளரும். கண்டிப்பாக அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். நிறைய சபைகளுக்கு நம்ம போகிறோம். சில சபைகளுக்கு இடங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கும். சில இடங்களில் கிராமங்களுக்கு ஒத்த அபிஷேகம் இருக்கும். சில சபைகளில் பட்டணங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் சில சபைகள் தேசங்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை கூட சொல்லிடட்டுமா? ரைட், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பாவம் பசிக்கும் இல்ல. பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க. பத்தொன்பதாம் வசனம் எங்க நிக்கிறோம் நம்ம? அப்போ சொல்லர் பதினோராம் அதிகாரத்துல தானே. சரி, பத்தொன்பதாம் வசனம் சேர்ந்து படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வசனத்தை வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. அப்ப நீங்க கேட்கலாம், தோத்திரம் பாஸ்டர் இதுல என்ன சொல்ல போறீங்க? உண்மையிலே நம்ம பழைய விசுவாசிகள் கஞ்சாமுட்டிகளாக தான் இருந்திருக்கா. எப்படின்னு கேட்குறீங்களா? தூத்துக்குடியில் சுவிசேஷத்துக்கு வரான், வந்து யாரை தேடுறான்? இங்கே யூதர்கள் யார் இருக்கா? எதுக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம்? எப்படி எங்கே இருக்கிற எத்தனை நாடுகள் இருக்குது பாருங்க. ஒன்று பெனிக்கே நாட்டுக்கு போனாக. எங்கே போனாக? எங்கே இருக்கிறாக? ஐ மீன் அமித் பெனிக்கே நாட்டுக்கு போகிறாக. அங்கே போய் யாரை தேடுறாங்க? வழியில் 100 பேரை பார்க்குறான். 101வது ஒரு யூத மாறான், அவனை கூட்டி சொல்லுதான் இயேசு நேசிக்கிறாருன்றான். மற்ற 100 பேரும் உனக்கு வேண்டாம். அப்புறம் எங்கே போகிறான்? சீப்புரு தீவுக்கு வரான். சீப்புரு தீவில் வந்து யாரை தேடுறாக? யூதர்களை தேடுறாக. எதுக்காமா? சுவிசேஷம் சொல்லதுக்கு. மற்றவன் நாசமாக போனாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும், யூதன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சீப்புரு தீவுல போய் யாரை தேடுறாங்க? யூதர்களை தேடுறாங்க. அடுத்து எங்க வராங்க? அந்தியோக்கியா வராங்க. அங்க வந்து யாரை தேடுறாங்க? இப்படித்தானே இருந்திருக்கு. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இந்த நோய் பிடிச்சவனா தான் இருந்திருக்கான். ஆமா, நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். இப்படித்தான் நோய் பிடிச்சவனா தானே இருந்திருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கூட்டத்தில இருந்து இன்னொரு குரூப் எழும்பி இருக்கு, பார்த்துக்கிடுங்க. 20வது வசனம் அவர்களில், அதான் சொன்னேன், அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கிய பட்டணத்திற்கு வந்து யூதர்களை தேடவில்லை. யாரை தேடினா? கிரேக்கர்களை தேட ஆரம்பித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யூதர்களை தேடின காலத்தில் கர்த்தருடைய கரத்தை உணரவில்லை. என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டும் சுவிசேஷம் சொல்லுவேன், எனக்கு காப்பி போட்டு தருகிறவனுக்கு மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், காணிக்க தருகிறவனுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். இப்படி தேடிட்டு நடந்தான் கொஞ்ச பேர். இப்ப சிலர் எழும்புறாக. இப்ப சிலர் எழும்பி என்ன செய்யறாக? தோத்தர் ஐயா, இனி யூதனை தேரப்படாது. எவன் கண்ணுல சிக்கிறானோ அத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லிடுறான். நம்ம சபை எப்படி இருக்கணும்? எந்த குரூப்பு? 2 குரூப்பா? 1 குரூப்பா? ஆ, வெரி குட். அல்லேலூயா. பக்கத்தில் கேப்பிடி சொல்லுங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. யூதனை தேடப்படாது, ஒரு வேலையும் விடப்படாது. இனி யூதனை தேடப்படாது, கண்ணில் சிக்கிற ஒரு வேலையும் என்ன செய்யப்படாது. கிரைக்கணா, வாங்க இயேசு ஒன்று நேசிக்கிறா. சீப்புரு தீரான, வாங்க இயேசு ஒன்று நேசிக்கிறார். தோத்தர் யூதனா உன்னின்னு வா, இயேசு ஒன்று நேசிக்கிறார். அப்போ சபை ஒரு ஒரு எல்கையை விட்டு வெளியே வருது.
சபை என்கிற எல்கையை விட்டு வெளியே வருது. தன் குடும்பம், தன் சபை, தன் தரிசனம், என் வீடு, என் பட்டணம் என்கிறத வெளியே வந்து எவனை கண்டாலும் விடக்கூடாது. சபை தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளதாய் மாறிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 21. கர்த்தருடைய கரம் யூதர்களை தேடி நடந்தவர்களுக்குள் வெளிப்படாத கரம் கிரேக்கர்களோடு பேசின பொழுது வெளிப்பட்டது. சொல்லுது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு யூதர்களை தேடுகிறவர்கள் அல்ல எழும்பணும், எவரையும் விடாதவர்களை எழும்பணும். ராஜா அல்லேலூயா. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியே வரணும், பட்டணத்தை விட்டு வெளியே வரணும், தேசங்களை விட்டு தேசம் வரணும். நாளை காலையில கிளம்புறாமே அப்படியா? இல்லை நாளை காலையில போறீங்களாமா அப்படியா? யாரெல்லாம் போற கைத்துக்கு பாப்போம். ஏறு சுவாலி முடிஞ்சு. பசேர் அவங்க போவாங்க, நாங்க வேலைக்கு போண்டி இருக்குல்ல. நீங்க வேலைக்கு போங்க, நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போறோம். 5 பேர் கிடைச்சா போதுமியா? அப்ப 5 பேருக்கு மேல வேண்டான்றீங்களா? எல்லாரும் போனோம். பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு 5 பாயிண்ட் சொன்னமே என்ன? கர்த்தருடைய கரம். 2, விசுவாச பரிவர்த்தனை. 3, திரும்புதல். 4, தேவ கிருபை. 5, சேர்க்கப்படுதல். அதாவது சபை வளர்ந்தது இல்லையா? இந்த 5க்கும் காரணமாய் இருந்தது என்ன? வசனத்தின் நினைவு கூறுதல். 2, தன்னை தாழ்த்த தவறவில்லை. 3, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 4, தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லையை விட்டு வெளியே வந்தது சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. வேலை வேலைன்னு சுத்தாம கொஞ்சம் சுவிசேஷத்துக்காக போயிருவோம். என்னையா? உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நிச்சயம் காண்பீர்கள். ஆமே போமா? பாவம் இல்ல எந்திரிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தீர்மானம் பண்ணிடலாமா இல்லையா? என்ன தீர்மானம்? வசனத்தை நினைவு கூறணும். இன்னும் வசனத்திற்கு வாழ்க்கையில முக்கியத்துவம். 2, தாழ்த்த தவறவில்லை. ஆண்டவரே, ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னால தங்களை தாழ்த்தினான். 3, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம். அல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் கொடுத்த தேசத்தை குறித்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை கிரேக் யூதர்களை தேடுகிற கூட்டம் உண்மையாவா? யூதர்களை தேடுகிற கூட்டம் சிக்கனவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல போறோம் பாஸ்டர். ஆமென். எவன் கிடைச்சாலும் சரி, இயேசு. ஆமென். இயேசு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம வெளியே வந்துட்டோம். சுய நலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா ஆமாவா இல்லையா? அப்ப இனி எவனை ரோட்ல கண்டாலும் ஜோமாக்கணும். ஆ, தைரியமா. இதுக்கு நீங்க ரெடினா இன்னைக்கு ராத்திரி அந்த கிருபையை உங்க மேல கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறார். உண்மையா சொல்லுதேன்பா, முத முதையா என்கிட்ட இருந்த கிருபை எனக்கே தெரியாது. பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், கண்டக்டர் வர டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னு வந்தார். நான் என்ன பண்ணி காசை எடுத்து இந்த மனுஷனுக்கு கையில கொடுத்தேன். காசு எடுத்து கையில கொடுத்தாட்டான் நல்ல வேலை. அடுத்த பஸ்ஸா போனாங்க, சோடா கொடுத்தாங்க, தண்ணிய குடிச்சார். அந்த ஆளு ஒரு வாக்கு மூலம் கொடுத்தா, நல்லா தான் வந்தேன், இந்த தம்பி பைசா தந்துச்சு, என்ன நடந்துன்னு தெரியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் சுவிசேஷத்துக்கு நான் வெளியே வருகிறேன் என்று சொல்வீர்களானால் இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவனுடைய கிருபை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வைக்கப்படும். நம்மளை கத்தர் வெறுமையா வைக்கல, நம்மளை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கத்தர் நமக்குள் ஏதோ ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். மவுண்ட் சர்ச்சுக்கு சொல்றேன், உங்களை கத்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்று இரவிலே உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக
நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கை உயர்ந்திருக்கிறது போல் இந்த குடும்பம் உயர்ந்திருப்பதாக, குடும்பத்தில் இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்தில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்விலை உயர்ந்திருப்பார்களாக, ஜபத்தில் உயர்ந்திருப்பார்களாக, சபையில் உயர்ந்திருப்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. இவர்களை கொண்டு கர்த்தர் பலமானவைகளை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா ஓசன்னா.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

செங்கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

நாங்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்

பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட உமது ஆவியின் அருள் காண வருகின்ற காலங்கள் உமதாகும்.

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக.

உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் ரெண்டு கிட்னியும் இழந்து போனவன், டாக்டர்லால் கைவிடப்பட்டவன். 2003 கோயம்புத்தூர் இருக்கிறதான ஒரு பிரபல்யமான ஹாஸ்பிட்டலில் மரித்து விடுவேன் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டவன். 2003 மே மாதம் 31 சனிக்கிழமை நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி டாக்டர்கள் எனக்கு சான்று கொடுத்து அனுப்பினார்கள். 2024 ஏப்ரல் மாதம் இந்த நாள் வரைக்கும் ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்த ஜீவனோடு கூட பலத்தோடு கூட என்னை நிறுத்தியிருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப சத்தமா தான் பேசுவேன். ஆமென், ரொம்ப சத்தமா. அது என்னன்னு தெரியல, பறக்கும் போதே மைக் உள்ள போயிருச்சான்னு தெரியல. ஆமென் சொல்லலாமா? என் ஊழியத்துல உருவாகும் போதே ஏதாவது ஒரு கூட்டத்துல கரண்ட் போயிருச்சுன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. ஆமென் சொல்லலாமா? கரண்ட் போயிருச்சுன்னா வல்லமை உண்டு, வல்லமை உண்டுன்னு பாடுவோம், வல்லமை வரும். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு தான் கீபோர்டு, இன்னைக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயரு, இங்கே தான் நம்மளுக்கு ஏசி வேணும், ஃபேனு வேணும், அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே வருவோம், எங்கே வருவோம், ஆலயத்துக்கே வருவோம். ஆமென் சொல்லாமா? அந்த சர்ச்சுக்கு ஏன் பாஸ்டர் போ, பிரதர் போக மாட்டேறீங்க? மேலே மாடியில் வச்சுட்டாங்க. எங்கே வச்சுட்டாங்க? மாடியில் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு ஸ்டெப்பு பரலோகம் கூட கொஞ்சம் உயரமா தான் இருக்குது. வர்ற ஐடியா இருக்குதா? ஹலோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சாம. ஏன் சத்தமா பேசுறேன்னா, ஏன் சத்தமா பேசுறேன்னா, எனக்கு காதுல ஒரு ஆப்ரேஷன், மூக்குக்குள்ள ஒரு நரம்பு எடுத்து இந்த மூக்கையும் இந்த காதையும் ஒன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆமென். என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த இடத்துல இருந்து சதையை எடுத்து தான் என் காதுல வச்சுக்கிறாங்க. ஹோல் பாடிய கண்டிஷன் வீக் தான். ஆமென் சொல்லலாமா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வான். ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லிக்கிறாங்க, சத்தமா பேசக்கூடாது சார், சத்தமா பாடக்கூடாது சார். ஹல்லேலூயா. ஆனா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அத நன்மை நாளை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. திறக்க வேண்டியதை திறந்தால், செய்ய வேண்டியதை செய்தால், வர வேண்டியவர் வந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சத்தமா பேசக்கூடாது, சத்தமா பாடக்கூடாதுன்னு பிசாசு ஒரு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ணான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒன்னா இப்படி ஆட்டு. ஒரு 3 ஒரு பிளான் பண்ண, என்ன தெரியுமா? கொரோனா வர வச்சு என்ன செஞ்சான்? மாஸ்க போட்டு விட்டான். ஏன்? வாய திறக்க கூடாது. ஆனா சத்திய வேதம் என்ன சொல்லுது? அது சபைக்கு வந்தா எப்படி பாடணும், எப்படி பாடணும்? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். யாரும் அறியாத நம்மளை, ஆமென் சொல்லலாமா? ரத்தத்துல தோய்ந்து கிடந்த என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைத்திரு, பிழைத்திரு, இனிதான் உனக்கு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா வந்து பாஸ் சொன்னாரு 9 முடிக்கணும்னு சொன்னாரு. ஆனா காலையிலயா நைட்டான்னு சொல்லல. எப்ப முடிக்கணும்? நைட்டா? காலையிலையா? யாரு பெத்த மகராசனோ நீ பேசிக்கிட்டு, நான் போயிருவேன், கிளம்பிடக்கூடாது. ஆமே. ஏன்னா ஏன் டைம் இன்னும் அமெரிக்கா டைம்ல தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை மணி பாப்பா? டைம் எத்தனை மணி? எத்தனை மணி? 9:00 இல்ல, கண்ணு தெரியாதோ? 10:11 10:30 தெரியுதா? அமெரிக்கா டைம்ல ஓடிட்டு இருக்குது. அப்ப நான் நீ 9 நாளை காலை தான் வரும். உங்க வசதி எப்படி? கொரோனாவை காரணம் சொல்லி சபைக்கு வரத நிப்பாட்டிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒழுங்கா சபைக்கு வரணும். ஆமென். ஏன்னா கொரோனாலாம் அது கல்யாணம் பண்ணி மைக்ரான் ஒமைக்ரான்லாம் பெத்து அது பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து அமெரிக்கால சூப்பரா சுத்திட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மனுஷன் பக்கத்தில் வரவே மாட்டேன்னுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்கிட்ட தான் வருது,
மார்க்கெட்டுக்கு போகும்போது வராத கொரோனா, வேலைக்கு போகும்போது வராத கொரோனா, எங்க வந்தா தான் வருது? அளவு எங்க வருது? சபைக்கு வந்தாதான் வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அழிய சொல்லுங்க, தூங்குறவங்க ஒரு அழிய சொல்லுங்க, ஒன்னு ரெண்டு கிடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறீங்கன்றது வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் இருதயத்தின், நீ உள்ள நினைக்கிறதையே அவர் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்தோஷமா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தங்கச்சிக்கு பட்டு சேலை வேணும்னா என்ன செய்யணும்? அத்தான ஐசு வச்சா பட்டு சாரி வரும். ஆமென் சொல்லாமா? அதே மாதிரிதான் ஆண்டவர் இடத்துல ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் இல்லை. கர்த்தர் பேசுனா கேட்கறதுக்கு காது இருக்கணும். ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு வரம் இருக்குது பிரதர், தானா கை மேல போயிருச்சு. அவர் அல்லேலூயா சொல்லலாம். ஆடுற மாட்ட, பாடுற மாட்ட, படுக்க போடுற மாட்ட, படுக்க போட்டு மல்லாக்க போடுற மாட்ட, மல்லாக்க போட்டு கறக்கவும் எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக வேலை செஞ்சு அநேக பூட்டப்பட்ட சபைகள் எல்லாம் திறந்து விட்டுட்டு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் வெள்ளைக்காரன்ட்டு இப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமே. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கருப்பான ஒரு ஆள் யாரும் நான் மட்டும்தான், மற்றவனெலாம் வெள்ளைக்காரன் தான். ஆமேன் சொல்லலாமா? அது எதுக்கு கொண்டு போனார்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கொரோனால எல்லாருக்கும் அமெரிக்கா கதவு பூட்டப்பட்டுச்சு, எனக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லாமா? எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கிடையாது, வராது, போகாது, எல்லாம் சொன்னாங்க. போய் மூணே மாசத்துல கிரீன் கார்டு வாங்கிட்டேன். ஆமென் சொல்லாமா? கத்த நல்லவர். எப்படி நடந்துச்சு பிரதர், எப்படி நடந்துச்சு? Do you have any background? உங்களுக்கு ஏதாவது பின்னாடி இருக்குதா? நல்லா பினான்சியல கொழுத்து இருக்கிறீங்களா? இல்லை, இல்லை, இல்லை. தேவ நாம மகிமைக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து சொல்றேன், அமெரிக்காவுக்கு போகும்போது 25 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னாங்க. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஒன்னே ஒன்றுதான் பதில் இருக்கும், எங்கெடுத்து ஒன்றும். அப்படிதானே? இந்த மூணு ஊழியக்காரன்னு கேளுப்பாரு, எங்கெடுத்துல ஒன்றும். ஆனா நாங்க பேசுற பேச்சு இருக்குதே. ஆமென். சனிக்கிழமை வரைக்கும் ஒன்னு இருக்காது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்களை மாதிரி வீரவசனம் பேசுறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் அவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மாட்டாருன்னா மாட்டாருதான். ஆமென். இந்த சபைக்கு போய் என்னத்த பார்த்தேன்னா ஒன்னும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென் சொல்லலாமா? தப்புவிக்காமல் போனாலும். ஆமென் சொல்லலாமா? தப்புவிப்பாரு. நான் இந்த சபைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தனோ அந்த நோக்கம் நடக்கலதான், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார், என்னை உணர்ந்து வைப்பார், என்னை எல்லாருடைய கண்களும் பார்க்க என் தலையை உயர பண்ணுகிறவர். ஆமென், ஆமென். போன வாரம் நீங்க இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதனோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். எது விட்டாரா? தலையை சாய்த்து. ஏன் இந்த வசனத்தை படிக்கும் போது என் உள்ளத்துல தோன்றின ஒரு காரியம், ஏன் தெரியுமா? தலையை சாய்த்து ஜீவனை விட்டாரு. நீங்களும் நானும் இந்த பல்லடம் பகுதியில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால
அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்திருக்கிற, நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, அமெரிக்கால இருந்தாலும் இந்தியாவிலேயே இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எனக்கும் பாடுகள் இருந்தது, எனக்கும் போராட்டங்கள் இருந்தது, எனக்கும் நிந்தைகள் இருந்தது, எனக்கும் அவமானங்கள் இருந்தது, எனக்கும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலையும் என் கூட இருந்தவர் அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் என் கூடவே இருந்தார். கரங்களை உயர்த்துவதற்கு போதுமானவர், மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவர். அவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வேற யாருமே இல்லை. ஆமே. அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபா வேணும்ட்டான். எவ்வளவு? என் பாக்கெட்ல, என் பேங்க்ல இருக்குது வெறும் 40,000 ரூபா. ஆமே. அப்புறம் எப்படி சார் 25 லட்சம் ரூபா கடனை வாங்கினீங்களா? பேங்க்ல என் ப்ராப்பர்ட்டியை வச்சு லோனு கேட்டேன், 850,000 ரூபா தரேன்னா, அது 1.5 லட்சம் ரூபா அவனையும் எடுத்துக்கிட்டான். பாக்கி 6 லட்சத்தி சில்லறை கொடுத்தான். அந்த 6 லட்சமும் இந்த 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,40,000 இது ஒரு 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,80,000 ரூபா எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே 25 லட்சம் ரூபா கேட்கணும் என்கிட்ட, இதுக்கு மேல நெகி. ஆமென். என்கிட்ட ஒண்ணு இல்லை. ஆமென் சொல்லாமா? ஆனா கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் முழு குடும்பம் அமெரிக்காவில் போய் இறங்கிச்சோம். சொல்ல மாட்டீங்களோ? என்ன பொறாமையா பாக்குறீங்க? ஆமே. ஆச்சரியமா பாக்குறீங்களா? இவனை எல்லாம் கொண்டு போய் ஒரு அலையா சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த ஆலயத்துல வந்தா இப்படி சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமே. நம்ம இந்த பாட்டை கூட எப்படி தான் பாடுவோம்? நீ அழ வேண்டாம். எப்படி பாடுவோம்? அழுதுகிட்டே பாடுவோம். என்னன்னு, நீ அழ வேண்டாம். பாஸ் என்ன சொன்னாரு? கண்ணீர் எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர்? துடைப்பார்னு வேதம் சொல்லுது. நம்ம இப்படிதான் பாடுவோம். இயேசுவுக்கே ஆறுதல் சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்மளை அவர் மாதிரி வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. போய் இறங்கிட்டேன், 3 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி பாக்குறேன், 25 லட்சம் ரூபா எப்படி சார் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல சார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பலிபீடத்தில் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஒன்று கூட பொய் கிடையாது. எப்படி 25 லட்சம் ரூபா சந்திச்சிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா சந்திக்கப்பட்டுச்சா? சந்திக்கப்பட்டுச்சு. எப்படி? தெரியல. கடனை வாங்கினீங்களா? தெரியல. வெள்ளை காக்கா வந்துச்சா? தெரியல. கருப்பு காக்கா வந்துச்சா? தெரியல. நடத்த வேண்டியவர் நம்ம மாத்திரம் அவரை சந்தோஷப்படுத்த படிச்சிட்டோம். அவரை மாத்திரம் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தரையும் அல்ல, கர்த்தரை மட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை மாதிரி உங்களை வாழ வைக்கவே முடியாது. நான் இந்த சாட்சியை சொல்லும் போதெல்லாம் என் சொந்த குடும்பம் கேட்பாங்க, இவன் கதை விடுறான், இவன் என்ன விடுறான், கதை விடுறான். நம்ம சொல்ற சில ஸ்டோரி கதையா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கதை கேட்கறது தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு 3 நாள் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஆமென். 3 நாள் ஒரே கதை தான். ஆமென் சொல்லாமா? ஆனா அந்த கதையில மயங்கி போய் அப்படியே 3 நாளும் அப்படியே ஜனம் உட்கார்ந்துருச்சு. ஆமென் சொல்லாமா? ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் இவர்கிட்ட போனா விட மாட்டாரு, எந்திரிச்சு போற கேப்பில் கூட அவருடைய வார்த்தையை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லாமா? பசிச்சிருச்சு அப்படின்னு எங்கேயாவது எந்திரிச்சு போனோம்னா கூட அவருடைய வார்த்தை என்ன செஞ்சிருவேன், நான் மிஸ் பண்ணிடுவேன்றதுனால அவன் மட்டும் என்ன கொண்டு வந்தான்,
அப்பமோ மீனும் கொண்டு வந்தா அது கூட நம்ம ஆளுக்கு தெரியுது. ஆமென் சொல்லாமா? அவனிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் கொண்டு வா. ஆமென் சொல்லாமா? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொல்லுவேன். ஆமே ஹல்லேலூயா. இயேசு கிட்ட உங்க வாழ்க்கைய முழுசா 99% இல்ல 100% ஒப்பு கொடுத்துச்சா கொடுத்துச்சா, தைரியமா நான் சொல்றேன், அவர் மாதிரி நம்மளை நடத்துவதற்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை நடத்தாம இருந்திருந்தார்னா நான் என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? இந்த திருப்பூர் கோர்ட்டு, பல்லடம் கோர்ட்டு, காங்கேயம் கோர்ட்டு, ஈரோடு கோர்ட்லாம் கருப்பு கோட்டை மாட்டிட்டு இவர ஹானர்னு போய் நின்றுருப்பேன். ஆமே. ஒரு ஹானர்னு போட்டோன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெயில் எடுத்து கொடுத்தோம்னா 5,000 ரூபா 6,000 ரூபா ஒரு நாளைக்குள்ள சம்பாதிச்சிடலாம். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பாருங்க. ஆமென் சொல்லாமா? பொழைக்கிறதுக்கு 1,000 வழி இருக்குது, ஆனா வாழ வைப்பதற்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று சொன்னவர் மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆமென். அவரை மாறி பக்கங்களை பார்த்து சொல்லுங்க, கேப்ப மாரியா, அவரை மாறி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு யா? அந்த பக்கத்துல முகத்தை பார்த்து சிரிச்சிரு சொல்லுவீங்களா? என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிறவர். ஆமென், ஆமென். எதுக்கு அமெரிக்காவில் போனாலும் இந்தியாவுக்கு வந்துடுறோம் தெரியுமா? இந்த வெயில் காலத்தில் அங்கே ஸ்னோ பேஞ்சிட்டு இருக்குது. என் மனைவி ஃபோன் பண்ணி சொல்றா, நீ என்ன அங்கே போய் வேத்துக்கிட்டே கிடக்குற? ஆமென். அது வேற போற பக்கமெல்லாம் இந்த யூடியூப்ல எடுத்து எடுத்து போட்டு விட்டுறாங்களா? அதை பார்த்துட்டு என்ன நீ வேத்து வேத்து நிக்கிற? இங்க குளிரான குளிரு, அவ்வளவு நல்ல கிளைமேட் விட்டு போட்டு ஏன் வந்து வந்திருக்கிறோம்? எப்படி ஆகல ஆண்டோட அன்பை சிலருக்கு சொல்லி, என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர், என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. அங்க நாங்க அனுபவிக்கிற பல காரியங்கள் இல்லதான் இல்லதான். அதுக்காக எங்க நாட்டை விட்டுற முடியுமா? ஓட்டு போடுவோம் இல்லை நாங்களும். ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு போட போறீங்க? சத்தமா சொல்லாதீங்க. ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்க, தாமரை மல்லாந்தே தீரும், மல்லாந்தே தீரும். எங்க மல்லாற போது தெரியல. ஆமே. தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஆமே. பாசு சொன்ன மாதிரி அடுத்த நாளை மறுநாள் கிடைச்சா லீவுன்னு சொல்லி மல்லாக்கா படுத்துடக்கூடாது. முதல் ஓட்டை கிறிஸ்தவம் ஓட்டு தான் இருக்கணும். ஆமேன் சொல்லாமா? நம்ம போய் அந்த மெஷினை அமுத்தினோம்னா அது ஒரு அபிஷேகமாய் மாறணும். முதல் ஆள் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என் பூத்தில் இருக்கிற இந்த இவிஎம் மிஷின் மேல என் கைப்பட்டிருக்குது, நான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்தரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, கத்தரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, மனிதனுடைய தந்திரமான ஞானங்களை அபத்தமாக்கி கர்த்தர் காரியங்களை மாற பண்ண போகிறார், மாற பண்ண போகிறார். நடக்கும், நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் ஆண்டவர் தான். அவர் சொல்ல ஆகும். ஆமென் சொல்லாமா? அவர் சொல்ல ஆகும். அவர் ராஜாக்களை தள்ளுனா தள்ளுவாரு. ஆமென் சொல்லாமா? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஒன்னே ஒண்ணுதான் தேவ ஜனம் செய்ய வேண்டியது. காலையில முதல் பூத்துக்கு முதல் ஆள் யாருதான்? எங்க கறி கிடைக்கா? எங்க ஓட்டு பெட்டிக்கு போய் போட்டுட்டு வந்து எதுக்கு போட்டுறீங்க? இந்த சீட்டை யார்கிட்ட கொண்டு காட்டிடணும்? ஐயா நான் இவங்களுக்கு தான் போட்டேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சீட்டையே கொண்டு வந்தேன்னு வடிவேல் கதையில வந்துடக்கூடாது. ஆமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல சோம் பண்ணி, ஆண்டவரே எங்க முழு தேசத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. ஆமேன் சொல்லாமா? எனக்கு ஒண்ணு தெரியும், யார் ஆள போறாங்கன்னு தெரியாது, ஆனா ஆளுகிறவர், ஆள போகிறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இனி சபைகள் பெருகும், பெருகுன்றாலத்துல பாம்பெல்லாம் குளிர தேடி சூடு இடமா இடமா இருக்கு ஜன்னல் வழியா வந்துருதான்.
எட்டி பார்த்த எனக்கு கொடுத்ததே ஜன்னல். ஆமென். நான் பார்த்தேன் பக்கத்துல இடம் காலியா தான் இருந்துச்சு. பக்கத்துல இடம் காலியா தான் இருக்குது. நம்ம கண்ணு பட்டா பட்டா நமக்கு தான். ஹலோ ஆமென் சொல்லுங்க. கண்ணு பட்டா சொல்லுங்க. கண்ணு பட்டா பட்டா எனக்கு தான். ஆமென் சொல்லாமா? சபை பெருகும், சபை வளரும், சபை வளரும், சபை பெருகும். நெருக்க வந்தாலும் போராட்ட வந்தாலும் சபை பெருகும். அது ஒரு கொம்பனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா! உங்களுடைய சபை வளர்ச்சிய ஒரு ஆளும் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். நம்முடைய சபை பெருகும். இந்த இந்த இந்த சபை வேதம் சொல்கிறது, இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமையம் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிற நாள் வருகிறதே வருகிறதே. I declare in the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. I prophesy over the nation of God. Hallelujah. நிறைவேறட்டும், உடைய வார்த்தை நிறைவேறட்டும். Hallelujah. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. அவர் உன்னை உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் விட மாட்டாரு. என்னுடைய மூத்த மகள் 8 மாதம் அன்றைக்கு சொல்றதுக்கு நான் எல்லா இடத்துல வெக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் வெக்கப்படுறதே கிடையாது. 8 மாசம் ஒரே டிரஸ் தான். There is only one dress for 8 months. One dress, 8 months. ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த dress தான், வீட்டில் இருந்தா அந்த dress தான், சர்ச்சுக்கு போனா அந்த dress தான். வறுமை ஏன் அப்படி நடத்தினார் என்று எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். 8 மாசம் சார், 8 மாசம் ஒரே ட்ரெஸ் தான். அப்பயும் ஒரு ஆள்கிட்ட கையேந்திருந்து கிடையாது. ஹல்லேலூயா! என் சபை விசுவாசி நான் சொல்லிக்கிறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! என்னை அழைத்தவரை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா! ஓராள்ட்டும் சொன்னது கிடையாது. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஒரே மகன் என்னுடைய அப்பாவுக்கு. நான் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி சொத்துக்களை சேர்த்து வைத்த மனிதன். என்னுடைய மாமனார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் வாட்டர் போர்டில் எம்டி ஆக இருந்தவர். ஆனால் என்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தவன் என் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நாளும் உன் தேவையை ஒரு ஆள்ட்டும் சொல்லக்கூடாது, உன்னுடைய பெற்றோர்களையும் சேர்த்து. ஆமென் சொல்லாமா? 8 மாசம் ஒரே ட்ரெஸ், ஒரு பிங்க் கலர்ல ஜிகினா போட்டுக்க அந்த அந்த அந்த ட்ரெஸ் மட்டும் நான் இதுவரைக்கும் மறக்கல, இதுவரைக்கும் மறக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்றேன், 8 நாடுகள் கொடுக்கிற ட்ரெஸ், 8 நாடுகள் கொடுக்கிற ட்ரெஸ் அவள் அழகழகாய் போடி பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்தில் இன்னும் ஒரு ஆள் பிறக்கணும். ஆமே சப்ப மேட்டர் சார். எது நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு சப்ப மேட்டர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! வேதம் என்னதுமே சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். தொடருதா, தொடருதா, இல்லை கடனா தொடருதா? என்ன தொடருது? வியாதியா தொடருதா, கடனா தொடருதா? பைபிள் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சா? தொடரலன்னா சார் அவர் மேல மிஸ்டேக் இல்ல சார், மிஸ்டேக் நம்ம மேல சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தொடர வேண்டியவரை தொடராம விட்டுட்டோம். ஆமென்.
பவுல் சொல்லும் போது சொல்றாரு, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் ஆசையாய். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆசை, கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஒரு ஆசை, ஆராதிக்கும் போது ஒரு ஆசை, துதிக்கும் போது ஒரு ஆசை, எல்லாவற்றிலையும் ஒரு ஆசை, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆசை, கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு ஆசை இருந்தா இருந்தா நன்மையும் கிருபையும் வாம் பின்னாடி வாம் பின்னாடி வாம் பின்னாடி அது ஃபாலோ பண்ணும் பண்ணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு சாட்சியெல்லாம் எங்கேயும் போடாங்க, உங்க முன்னாடி நின்றுட்டு நான் சொல்றேன், ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப ஈஸியான வேலை அவருக்கு. ஆனா என்னன்னா, மேட்டர் என்னன்னா, நம்ம அவர்கிட்ட சரியா வர்றது இல்லை. ஆமென் ஆமென். ஆண்டவர்கிட்ட வர்றதே ஏதாவது கிடைக்குமா? நான் உங்களை சொல்லல, நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வர்றது எதுக்கு தான் ஏதாவது, யாரை சொல்லிட்டு இருக்கிறேன், பொதுவாக சொல்றேன்னு சொல்லி நான் உங்களை தான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அவங்கள சொல்றேன் அவங்கள சொல்றேன்னு சொல்லும் போது நீங்க நினைச்சுக்கி யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்ன ஆள் நான். ஏ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இயேசுவே இல்லைன்னு சொன்ன ஆள் நான். இன்னைக்கு இயேசு மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டுருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? 2003 வருஷம் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து இறங்குறேன். என்னுடைய சரீரத்தில் என்னையும் அறியாமல் ஒரு வியாதி தொட ஆரம்பித்தது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் எல்லாம் நார்மல், ரிசல்ட் நார்மல். ஆனா என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. மேல் தொண்டையிலிருந்து அடி வயிற்று வரைக்கும் புண்கள் நிறைந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த சூட்டிலையும் என்னுடைய பாடி என்ன ஆகிட்டு இருக்குது, நல்ல ஸ்வெட்டிங் ஆகிற பாடி. மே மாதம் கோயம்புத்தூர்ல 2003 வருஷம் தண்ணி குடிக்கிறேன், வேர்வை வெளியே வரமாட்டுது, யூரின் அவுட்புட் கிடையாது, ஸ்வெட்டிங் ஆகல. வெங்காயத்தை உரிச்சு என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாங்க, தண்ணி வரல. டாக்டர் சொன்னாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சார் உங்க ரெண்டு கிட்னியும் போயிடும், ரெண்டு கிட்னியும் போயிடும். செய்வது அறிய தெரியல. அப்ப திருமணம் ஆகி எனக்கு குழந்தை, கை குழந்தை, ஒரு 1.5 குழந்தை இருக்கிறா. என் மனைவி அப்ப சவுதி தேசத்துல இருக்கிறா, நான் கோயம்புத்தூர்ல தனியா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். வியாதியினுடைய உச்சக்கட்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நேரம் இல்லாதனால சீக்கிரமா சொல்லிட்டு முடிக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, மீறி மீறி போனா இனி ஒரு 7-8 தாங்கும். அதனால உங்க மனைவிக்கு தகவல் கொடுத்துருங்க. என் கூட யாருமே இல்லை, 2 நர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிரு, யாரோ பாபு டேனியல், ஆமா என் பேரு ஃபுல் நேம் பாபு டேனியல், பாபு டேனியல் ஆமா, அவங்ககிட்ட சொல்லி, அவங்ககிட்ட சொல்லிடு அதை ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துரு. அப்ப அந்த இன்னொரு நர்ஸ் கேட்கிறா, என்னடி நீயும் டாக்டர் குசு குசு குசுன்னு அந்த பேஷண்ட் பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, என் வயசு சின்னது தாண்டி ரெண்டு கிட்னியும் முடிஞ்சிருச்சு, 7 வாழ போறான், அவன்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம், கை குழந்தை இருக்குதாமா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஆள் தான் நான். ராத்திரியோடு ராத்திரியாக என் மகளை பார்க்கணும், 1.5 நான் சொன்ன 8 ஒரே ட்ரெஸ் தான் போட்டான். அந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக என்னுடைய சொந்த ஊர் கேரளா பக்கத்தில் இருக்குதான ஒரு சின்ன ஊர் கிராமம், அங்கே புறப்பட்டு ராத்திரி ராத்திரியா போறேன். போயிட்டு என்னுடைய மகளை பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட 1 ஷேவ் பண்ணாதனால தாடி பெருசாயிருச்சு, சாக போறேன். என் மனைவி தூர தேசத்திலிருந்து வந்து அவளை என்னை அடையாளம் தெரியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி 1 ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலையில எழுந்து எங்க பாத்ரூமுக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கெல்லாம் கேரளாவில் பாத்ரூம் வந்து உள்ள கட்ட மாட்டாங்க, அதனால நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறேன். சரீரம் முழுவதும் வியாதியினுடைய கொடூரம்,
கொடூரத்தை இன்னொரு பக்கம் சொல்றேன். 18 நாட்கள் என்னுடைய யூரின் அவுட்புட் இல்லாதனால இந்த பிளாடர் பெருசா எடுத்து என்னுடைய பைக்கோட டேங்க்ல தான் வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எந்திரிச்சு வெளியே போறேன், தடுமாறி போறேன், யாரோ என்னுடைய ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் நினைத்தேன் எங்க அப்பா தான் நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூங்கில் காடு, மூங்கில் தெரியுமில்ல, மூங்கில் காடு. அந்த மூங்கில் காடை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். அந்த மலையில அந்த மூங்கில் காடு பற்றி எரிகிற ஒரு தரிசனத்தை என் கண்கள் திறந்திருக்கவே நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நான் நினைக்கிறேன் இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரு தீ வச்சுட்டு போனது இந்த காலையில அப்படின்னு நான் நினைச்சு பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டதுனால என்னுடைய சுய நிலைவுல சரியான ஒரு கான்சியஸ் கிடையாது. எங்க நிக்கிறோம், எங்க போறோம், ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில நான் யோசிக்கிறேன், யாரு தீ வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஒரு அடிக்கப்பட்ட கரத்தினுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த கை எப்படின்னா, இயேசுடைய கை எங்க ஆணி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துலதான் ஆணி போட்டதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நான் அன்றைக்கு காலையில் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது எழும்பி வந்த அந்த கையில இந்த இடத்துலதான் ஆணி கடாவப்பட்டிருந்தது. ஆமென். அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன், உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆணினால் அடிக்கப்பட்ட இந்த விரல் எழுத ஆரம்பிக்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் இனி தீங்கை காணாது இருப்பாய். No more tears, no more sorrows, no more tears. இனி கண்ணீர் இல்லை. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் வந்துட்டார்னா போதும். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை உலகமே நியாயம் தீர்த்தது. இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாதே. என்றைக்கு ஆண்டவர் இனி என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனிதனாய் இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமயத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வடித்த கண்ணீர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி என் அப்பன் இயேசு ஒரு முற்று வைக்க போகிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். சொன்ன அடுத்த வினாடி 18 நாட்கள் வர முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய யூரின் அவுட்புட் என்னையும் அறியாமல் வெளியே வர ஆரம்பித்தது. 18 நாட்களுக்கு மேலாய் என்னுடைய பிளாடர் அங்கேயும் இங்கேயும் அலசடிக்கும், வலி உயிர போகும் என்றையும் அறியாமல் யாரோ ஒரு கையை வைத்து உள்ளே அனுப்பினதை போல உணர்க முடிந்தது. அப்படி சரியானவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வாழ வைப்பவர் மாத்திரமல்ல, வாய்ப்பையும் கொடுப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும். இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில வருவதெல்லாம் நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ணுவார். ஒன்று செய்ய வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் எனக்காக வேகமாய் வாசிக்கலாம்.

எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். 17 தேதி ஆகிய இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உனக்கு தருவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆமே. வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு மீறி மீறி போன ஒரு 15 நிமிஷத்துல பேசிடுவேன். ஆமே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்ல இந்த பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் சண்டே ஸ்கூல்ல. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு ஓடும்படி கர்த்தர் செய்கிறா, பல சபைகளுக்கு ஏறும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஆசை. ஆமென். அவ்வளவு தாகம். ஆமென் சொல்லலாமா? வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் உற்று பார்ப்பார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை உடைய. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சமத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்டபோது இந்த வசனத்தினுடைய ஒரு அடுத்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்குள்ளாய் போட்ட வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம சொல்லுங்க. ஒரு ஆள் இல்லையா? எனக்கு ஒரு வரம் இருக்குது. எனக்கு ஒரு வரம் இருக்குது. அம்மா, எனக்கு ஒரு வரம் இருக்குதுமா? ஒரு வரம் இருக்குதுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லாமா? நான் இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி வாக்கு தத்தம் கொடுக்கறதுல வேற உலகத்துல யாரையும் அடிச்சுக்க முடியாது. ஆமென். நேத்துக்கு போய் உக்காந்தா ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. ஆமென். அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. அடுத்த நாள் ஜபத்துல போய் உக்காந்தா அதை முழுங்குற மாதிரி ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க எங்களுக்கு அது நல்லா புரியும். ஆமென் சொல்லாமா? உன்னை வச்சுதான் தேசத்தை ஆசீர்வதி பண்ண உங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. ஆமே, உங்கள்ட்ட சொன்னாரா? ஆமா, இவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, எங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. ஆமென் சொல்லாமா? ஆண்டவருக்கு இதே வேலை தான். ஆமேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாரு. ஆமேன். உன்னை வச்சுதான் செய்வேன், உன்னை வச்சுதான் முடிப்பேன், உன்னை வச்சுதான் நடக்குமா? சொன்னா நடக்குமா? அவர் சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்தியாவுக்கு வரும்போதே மனைவி சொன்னாப்பா, அமெரிக்காவில் வந்து கண்டதும் கடியும் தின்னு உடம்பு பெருத்து போயிடுச்சு உனக்கு. அதனால் இந்தியா போனால் முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கிரியாட்டின் லெவலில் போய் செக் பண்ணு. ஆமே. இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணுண்ணா. சரி, அவள் சந்தோஷப்பட்டுட்டுமே செக் பண்ண கொடுத்தேன். எனக்கு ஒன்று தெரியும், ரிசல்ட் எனக்கு முதல்லே தெரியும். ஆமென் சொல்லாமா? ஏனா என் சத்திய வேதனை சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். என்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரோ அன்றைக்கே என் சுதகம், என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அன்றோடு கூட முடியறதில்லை, அது கடைசி வரைக்கும். ஆமென். இந்த உலகத்துல நான் கண்ணு மூடுற வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியும், என் கிட்னிக்கு ஒரு டேமேஜும் இல்ல. ஹலோ. நடிகர் சத்யராஜ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரிய சபதான். நடிகர் சத்யராஜ் தெரியுமில்ல? அவங்க சிஸ்டருடைய ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் இருக்குது, ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த ஹாஸ்பிட்டல்ல 2009 வருஷம் திடீர் எனக்கு ஒரு பலவீனம். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுயநலவு இல்லாமல் படுத்திருக்கிறேன். முதல்ல எனக்கு செக் எதுமா பண்ணாங்க? கிட்னி. ஆமீன் சொல்லாமா? சில நேரத்தில் பிசாசு நம்ம எதில் பயப்படுறோமோ அதுலேயே தான் தொட்டுட்டு இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த. அப்ப பயம் கொடு. பயம் வர்றது யார் தான்? யாருனால வர்றது பயம்? சபைக்கு வந்தா தூக்கம் வருதுன்னா யாருனால வருது? ஒன்னு ரெண்டு தூங்குது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லையே சொல்லுங்க. தூங்குறவங்க எந்திரிச்சிருவாங்க. சத்தமா சொல்லுங்க. இனி நீ தூங்கி பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
செக் பண்ணி ரிசல்ட் வருது, ரிசல்ட் வருது. என்னன்னு தெரியல, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆனா இந்த மனுஷனுடைய கிட்னி மாத்திரம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உங்களுக்கு போய் சொன்ன பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா அது நாளுக்கு நாள் என்ன தெரியுமா ஆகும், வயசானாலும் முதிர் வயதிலையும் கனி கொடுப்பு. ஹல்லேலூயா. முடிக்கு வேணா கொஞ்சம் ரெண்டு மூணு வெள்ளையா இருக்கும். ஆமென். காத்ரேஜ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. ஹலோ, ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னதான் நம்ம அப்பா அப்புன்னு அப்புனாலும் இந்த முகத்துக்கு பாருங்க, லாக்டோ கலாமின் அந்த கலாமின் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அது தீர்ந்தது தான் மிச்சம். நம்ம ஏதாவது மாறிக்கிறோமா? மாறிக்கிறோமா? மாறிக்கவே மாறிக்க மாட்டோம். ஆமே. போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா முகம் நிறைய மஞ்சள், தலை நிறைய மல்லிகை நடந்து வருது. நான் பார்த்தேன், அந்த அம்மாவுக்கு மூக்கில் ரெண்டு பஞ்சம் மட்டும் சொருகிட்டோம்னா என்ன நம்ம மேக்கப் பண்றோம், ஆனாலும் அது அப்படிதான் இருக்குது. ஆமா. ஆனா தேவ பிரசன்னத்துல மாத்திரம் நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க, உங்க முகத்துல ஒரு கலை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லியும் பைபிளுக்கு ஒரு முத்தம் போட்டுருவேன், டெய்லியும் பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை எழுதி இருக்குது. என்ன தெரியுமா வார்த்தை? கருப்பா இருந்தாலும் என்ன விவரம், என்ன சொல்லுது பைபிள்? கருப்பா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதிருக்குது. அதனால டெய்லி இந்த பைபிளுக்கு ஒரு முத்தா. ஆமென் சொல்லுங்களேன். அழகு வருமா, அழகு வருமா? தேவ சமூகத்துல மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிங்க உங்க முகத்துல. ஆமென், ஆமென். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு கீழே இறங்கினீங்கன்னா ஒரு நடையே வித்தியாசமாயிரணும். ஆமென். என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமா. ஹலோ. ஏனா பைபிள் சொல்லுது அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். ஆமென். இப்ப சொல்லுங்க, கொம்பு முளைச்சிருக்குதா தம்பிங்க? அந்த கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமென். நடையில வித்தியாசம் இருக்கணும். ஆமென். என்னத்தை சாமி கும்பிட்டு என்னத்தை கிடைச்சிச்சு, இந்த புலம்பல நிப்பாட்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க இருக்கும் போது நம்பிக்கை பெருகணும்? நம்பிக்கை உடைய சிறைகள். ஆமென் சொல்லலாமா? எப்ப தெரியுமா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வரணும்? நெருக்க வரும்போது, போராட்ட வரும்பொழுது, நிந்தை வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது. ஹல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி உண்டு, ரொம்ப பிடிச்ச பகுதி. ஸ்தேவான கொல்றதுக்கு யாருடைய ரிப்ளை வேணும்? பவுலுடைய பதில் வேணும். அப்படிப்பட்ட பார்வையில் இருந்தவன் தான் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை எப்படி கொண்டாங்க? ஹலோ, எப்படி கொண்டாங்களா? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆமென், ஆமென். அவன் சச் அ இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். யாரு? ஸ்தேவான், ஸ்டீஃபன். ரொம்ப அவன் வார்த்தைக்கு ஒரு ஆள் எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லு. அவ்வளவு பேசுவான். ஆமென் சொல்லாமா? ஊழியக்காரனாவே பேசுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசுவோம், எங்களுக்கு வாய் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லாமா? ஒரு நேரம் திட்டுவோம், ஒரு நேரம் கொஞ்சுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாஸ்டர் உங்களை ஞாயிற்றுக்கிழமை திட்டாரா, திட்டாரா இல்லையா? திட்டலன்னா அவர் மேல ஏதோ டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? நல்லா குத்துணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பாஸ்டர், நீங்களும் வந்து எங்களை குத்துறீங்களே, நீங்களும் எங்களை போட்டு சவுக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்புள்ள ராஜா அப்படிதான் பேசுவோம். ஆமென். உங்களை குத்தி உங்களை சரிபடுத்தி திரும்ப வேண்டிய இடத்துக்கு திருப்பி விட்டா ஆசீர்வாதம் வராம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த சேவானை
கல்லறிந்து அடிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். ஆமென். பார்க்க வேண்டியவரை எப்ப பார்த்தான் தெரியுமா? கல்லறிந்து கொல்லப்படுகிற தருவாயில. எல்லாரும் இனி இவனை முடித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைமையில இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினால நிறைந்தான். நம்ம எப்ப நிறைவன் தெரியுமா? ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டை மூணாவது அடிய அந்த அவரு ஸ்பீடா அடிச்சார்னா நமக்கு என்ன இறங்கும்? ஃப்ராடு பசங்கன்னு அர்த்தம். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆராதிக்கணும்? காலையில் எழுந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்க வரும் பொழுது, போராட்ட வரும் பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப. ஆமென். எங்க திரும்பணும், எங்க, எந்த நிலைமையில? சிறை என்கிற அனுபவம். ஆமென். வாழ்க்கையில வருகிற போராட்டம். ஆமென். நேரம் இல்லை, அதனால வேக வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன். வேதத்துல ஒரு அழகான ஒரு மூன்று புருஷர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். எங்க, யார் அவங்க பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க தானியேல் புஸ்தகத்தை போய் 5:13 நினைக்கிறேன், 6:13 நினைக்கிறேன், இவங்களை எல்லாம் எங்க கொண்டு வந்திருக்காங்க? சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆமென் சொல்லாமா? எங்கிருந்து கொண்டு வர்றாங்க? எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வந்தாங்க? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்ப நீங்க பைபிள் படிச்சு ஆகணும். வாசிங்க, தானியேலின் புஸ்தகம் 1:1 வாசிங்க. முட்டுகையிட்டு அப்போ இங்க இந்த நேபுகாத்து நேச்சாரு மூன்று புருஷர்களை எங்க சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டான்? பாபிலோனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த பாபிலோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்திருக்காங்க? யூதையாவில இருந்திருக்காங்க. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இப்போ

என்று போட்டிருந்தா சாத்ராக்குன்னு அட்ரஸ் எழுதி இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டு யூதயான்னு போட்டால் லெட்டர் எங்கே போயிடும்? அங்கே இப்போ லெட்டர் எங்கே போடணும்? இப்போ லெட்டர் எங்கே போடணும்? ஆனால் உன்னை விளங்குனா விளங்குற மாதிரி பேசுங்க. ஆ, நான் அமெரிக்காவில் இருந்தால் லெட்டர் எங்கே போடணும்? நான் இப்போ கோபம் கோபமாக வரும் எனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்காவில் லெட்டர் போட்டால் அங்கே வரும். ஆமென் சொல்லாமா? இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டா லெட்டர் எங்கே போடணும்? நான் அங்கே தானே இருக்கிறேன்னு சொல்லி அங்கே போடக்கூடாது, இங்கே தான் போடணும். ஆமென் சொல்லாமா? முதல்ல இந்த மூன்று புருஷர்களுக்கும் லெட்டர் எங்கே போட்டாங்க? யூதேயாவுக்கு போட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லாமா? இப்போ இவங்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க, இப்போ எங்கே லெட்டர் போடணும்? அப்ப முதல்ல சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல இவங்களுக்கு என்ன மாறுது? அட்ரஸ் மாறுது. ஹல்லேலூயா. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், உன்னை சிறைபிடிக்கிற காலம் வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், கடனா இருக்கலாம். அந்த நாட்களில உன்னைய எடுக்க வைக்கிற தீர்மானத்தை சரியா எடை எடுக்க விடாத பிடிக்கு அவன் முதல்ல மாத்துறத எதைய அட்ரஸ் மாத்துவான். பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். என்ன பாஸ்டர் அட்ரஸ் மாத்துமா? எங்க வீட்டு அட்ரஸையும் நாங்கள் மாத்தலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இந்த நேரம் வரைக்கும் நீங்க எந்த சபைக்கு வந்துட்டு இருக்கீங்க? வாயத்திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாத நான் தான் மறந்துடுதுன்னு அப்பப்ப பாத்துக்கிறேன், நீங்களும் அங்கே பாக்குறீங்க. ஆசீர்வாத வந்துட்டு இருக்கிறோம், அட்ரஸ் கரெக்டா இருக்குது. ஆமென். இப்ப லெட்டர் போட்டா ஆண்டவர் எங்க தான் போடுவாரு? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாத உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு நீயும் இந்த சபையிலிருந்து கூப்பிட்ட. ஆண்டவருக்கு தெரியும், அவர் நினைச்சிருக்காரு இந்த பிள்ளை இந்த நபரு இந்த இடத்துல இருந்த என்ன கூப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சா. ஆமென். அப்ப அவ அட்ரஸ் எங்கதான் இருக்குது? ஏதேன் சபையில இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ன்றது யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். சில ஆளுக்கெல்லாம் பிசாசுனால பிரச்சனை இல்லை, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சில ஆளுனால பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது சபையில தூங்கும், சபையில நாய் அடிக்கும், சபையில கவனிக்காது. அதுக்கு பிசாசுக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை என்னைக்குனா நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அதனால அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். யாரைதான் டிஸ்டர்ப் பண்ணுவான்? நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வர்றவங்க, ஆலயத்துக்கு நிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, நிக்கிறவங்க, போராடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவங்களுடைய அட்ரஸ் மாத்துறதுக்குன்னே பிசாசு பல திட்டங்களை செய்வான். ஆமென். அதுவும் எப்ப தெரியுமா? காதுல வந்து ஓதுவான். உனக்கு பிரச்சனை இருக்கும் போது, உனக்கு போராட்டம் இருக்கும் போது உன் காதுல வந்து சொல்லுவான், ஆட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்னத்தான் ஜாதிச்ச, இந்த ஒரு வாரம் ஒரு வாரம் அது என்னமோ காது குத்து வச்சுக்கிறாங்களா? அம்மா என்ன வச்சுக்கிறாங்களாம்? காது குத்துறான். உடல்லே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. காது குத்து வச்சுக்கிறான். அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு எங்க போயிடலாம்? கறி விருந்துக்கு போயிடலாம். ஆமென். அட்ரஸ் மாறும். ஹலோ, நாங்க ஜெபம் பண்ணுவோம், என் சபையில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்படி சபைக்கு வராம கறி விருந்துக்கு போயிட்டு வர்ற ஆளை ஒரு மூணு நாளைக்கு போக்கும் வரத்துமா நடத்துங்க ஆண்டவரே. பக்கெட்டு கையெழுமா போயிட்டு வரட்டும். ஆமென் சொல்லாமா? உன் அட்ரஸ் மாத்திரதான் பிசாசுடைய திட்டம். ஹல்லேலூயா. ஏன்னா நீ சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற, ஆனா சத்திய வேதம் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளை திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்ப. ஹல்லேலூயா. முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். அடுத்த வசந்த வாசிங்க, வேகமா வாசிங்க. நாலாவது வசந்த வாசிங்க. அந்த மூன்று புருஷர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். முதல்ல அட்ரஸ் மாறுது சார்,

கொடுக்கப்பட்ட காலத்துல முதல்ல என்ன மாறுது, இந்த சபைக்கு வேண்டாம் போ வேண்டாம், ஊழியத்துக்கு போ வேண்டாம், அங்க சுத்தலாம், 8 மணிக்கு ஜபத்துல உட்காராத, சீரியல் பாரு. ஹலோ, ஆமே. இப்ப என்னென்ன சீரியல் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு தெரியல. முதல்ல சித்தி அப்படின்னு ஒன்று ஓடுனுச்சு தெரியுமா, ரொம்ப வீட்டுக்கு சித்தி வந்துட்டாங்க தெரியுமா. இந்த அம்மா சித்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சாரு சித்தியை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டி வந்துட்டாரு. அப்படி கெட்டு போன குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. அப்புறம் முதல்லலாம் ஒன்று வந்துச்சு, மெட்டி ஒளி. என்ன ஒளி? இந்த அம்மாவுக்கு மெட்டி கலண்டதே தெரியாது. இல்லாவிட்டால் என் தேவன் ஒரு நாள் என் வியாதிகளை என் காரியங்களை மாற்றுவார், மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறை. ஆமென். தேவனை பத்தி சொன்ன தெரியுமா, அடிக்கப்படுகிற நேரத்தில் கல்லறிந்து போடுகிற நேரத்தில் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். அவன் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு, இதோ இதோ பிதாவானுடைய வலது பரிசத்தில் தேவ குமாரன் நிற்கிறதை காண்கிறேன் என்று எழுதுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒரு மனுஷன் சிறைப்படுகிற நேரத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்தார். பரலோகம் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை எதிர்பார்ப்பதில்லை, உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை வரவேற்பதில்லை. வேதம், சத்திய வேதம் சொல்கிறது, அவர் எழுந்து நின்று எழுந்து நின்று அந்த தேவனை பரலோகமே வரவேற்றது. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக சபைக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு, பரலோகம் உனக்காக வைராக்கியம் பாராட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்துல வேலை செஞ்சு பாரு, பரலோகம் உனக்காக உன் குடும்பத்துக்காக வேலை செய்யும், செய்யும். ஆமென். முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். ரெண்டாவது லாங்குவேஜ். முதல்ல இவன் யூதயா தேசத்துல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற பாஷையை பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப சிறை பிடிக்கப்பட்டு வந்தாச்சு, இப்ப என்ன மாறுது? கல்தேயருடைய லாங்குவேஜ கற்றுக் கொடுக்கும்படி பிரதானியுடைய தலைவரிடத்துல வேண்டிக் கொண்டார்களாம். ஆமென். அந்த கல்தேயருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, அந்நிய நாமங்களை அதிகமாய் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் படிச்சு முடித்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் முடிச்சு சென்னைக்கு வேலைக்கு போனேன். கதை சொல்றவங்களாம் பிடிக்கும் தானே, கதை சொன்னா நல்லா கேட்போம். ஆமே. வேலைக்கு போனேன், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல சம்பாத்தியம், சின்ன வயசுல ஆண்டு நல்ல உயர்வை கொடுத்துருந்தாரு. ஆயுத பூஜை வந்துச்சு, தொட்டு கும்பிட சொன்னாங்க, எனக்கு தொட்டு கும்பிடக்கு பிடிக்கல. அதனால் சொன்னேன், சார் நான் தொட்டு கும்பிட மாட்டேன், மற்றவங்களாம் தொட்டு கும்பிட்றாங்க, நின்று வேணால் பார்க்குறேன். அப்போ அந்த ஓனர் சொன்னார், அப்படின்னா நீங்கள் நம்ம எல்லா மதத்தையும் நேசிக்கிறோம், ஆமே, எந்த மதத்தையும் வெறுக்கிறது கிடையாது, ஆனால் இயேசுவுக்காக உயிரை கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிப்போம், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் உயிர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் ஒரு துரதிருஷ்டம் தெரியுமா, நீங்க சபைக்குள்ள வரும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பாச சொல்லியிருப்பார், இயேசு உங்களுக்காக உயிரையே கொடுத்தாரு, உங்களுக்காக ரத்தமே சொன்னாரா. சபைக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாங்க, இப்போ நீ இயேசுக்காக உயிரைய எப்படி எப்படி சொன்னாங்க வெளியிருக்கும் போது? இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்து போட்டு கதை வடைச்சு போட்டு இப்ப என்ன சொல்றாங்க, நீ இயேசுவுக்காக, இதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை பயில் காட்டி உள்ள கூப்பிடுவாராம். ஆமென். அப்படி சொன்னா தான் நீ உள்ள வருவேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த பல்லடத்துல எத்தனையோ பேர் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வராம இருக்கும் போது நீ மட்டும் உள்ள வந்திருக்கிறியே, ஆண்டவருக்கு ஏதோ உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கூட படிச்சவன் ஒருத்தன் கூட நீங்க ஊழியக்காரனா இல்ல, வசதியாதான் இருக்கிறான், இதே பல்லடத்துல இருக்கிறான்.
நிறைய பல இடத்துல இருக்கிறான். நான் போன வாரம் பாச இவங்க சபையில பேசிட்டு வரும்போது பல்லடத்துல அவரை மீட் பண்ணேன். என்ன மீட் பண்ணா, இந்த பல்லடத்துக்கே பில்டிங் கான்ட்ராக்ட் அவரு தானாமா, என் கூட படிச்சவன். ஆனால் நான் வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஆரியாஸ் ஹோட்டலா, அந்த ஹோட்டலில் உட்காந்து காஃபி குடிக்கும் போது நான் கேட்டேன், இவ்வளவு சம்பாதிக்கிறியே, என் முன்னாடி குப்பு குப்பு குப்புன்னு விட்றான், போக வண்டி போயிட்டே இருக்குது, நான் ட்ரெயின்லேயே வரல, ஆனால் ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. அவன் என்கிட்ட கேட்குற, நீ இழுப்பியா? நான் சொன்னேன் இழுத்து இருக்கிறேன், அந்த புகை உள்ளே இருக்குது, அது உள்ளே இருக்குது. ஆமாம், அது கொளுத்தி விட்டா, கொளுத்தி விட்டா பக்கத்துல இருக்கிறவன பத்திக்கிட்டு எரிய செய்யும். ஹல்லேலூயா. உன்ட நிம்மதி இருக்காடா? நிம்மதி இருக்குடா, எனக்கு நிம்மதி இருக்கு, உனக்கு நிம்மதி இருக்கா? அப்படின்னா என்ன? அப்படின்னா டே, உனக்கு ஒரு ஆத்துமா இருக்கு, உனக்கு தெரியுமா? டே, பல்லடத்துல இருக்கிற எல்லா ரேஷன் கார்டர்லயும் மைதா மாவு போட்டான், கோதுமை மாவு போட்டான், அந்த மாவு போட்டான், இந்த மாவு போட்டான், நீ சொல்ற ஆத்துமாவை ஒருத்தனை இது வரைக்கும் போடல, நாளைக்கே ரேஷன் கடையில் போய் கேட்பேன், அவ்வளவு அறிவு. ஆம அவன் சொல்றான், எல்லாம் சம்பாதிச்சேன், குடிச்சே அழிச்சேன், நிம்மதியே இல்லடா. எதுக்குடா குடிக்கிற? நிம்மதிக்காக. ஆம நிம்மதிக்காக குடிக்கிறானா? ஆமன்னு சொல்லாமா? நான் சொன்னேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு தான் பேரு, ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் கத்தரை நல்லா வச்சுக்கிறாரு. பிச்சைக்காரன் என்னையே நல்லா வச்சுக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளையாக மட்டும் மாறிட்டோம்னா இன்னும் மேன்மையாக வைப்பார். அப்போ நான் சொன்னேன், எப்படி திருமணம் வச்சுக்கிறாரு, எப்படி திருமணம் வச்சுக்கிறாரு, இந்த கோயம்புத்தூரில் மாருதி 800 ஒரு வண்டி இருக்கு நம்ம ஊரில், தெரியுமா? அந்த மாருதி 800 4வது ஓனர் நான். நான் வாங்கின காருக்கு 4வது ஓனர். அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தானாகவே ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுக்கு அப்படி ஒரு வல்லமை. என்ன தான் பெட்ரோல் ஊற்றினாலும் அது போகவே போகாது, நான் ஸ்டார்ட் பண்ணாத நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகிக்கும், நான் போகக்கூடாத இடத்துக்கு அது போக ஆரம்பிச்சுக்கும், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு அட்டம் பிடிக்கும், அப்படிப்பட்ட காரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நிலைமையிலையும் என்கிட்ட சொல்லுவாங்க ஊழியத்தில், என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர், அட்வொகேட்ன்றீங்க, அங்கேன்றீங்க, இங்கேன்றீங்க, இப்படிலாம் சத்தம் நம்ம காதில் கேட்கும். ஆமென் சொல்லாமா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், டே பிஎம்டபிள்யூவில் எத்தனை பேராக ஏறுவீங்கன்னு. 4 ஏறுவோன்னா, மாருதி 800 4 இல்லை, 6 கூட ஏறிக்குவோம். முன்னாடி ஏற்ற வண்டி வேணாலும் ஏற்றி, பின்னாடி சீட்டு டயரு எல்லா இடத்துல முன்னாடி உட்காரக்கூடாதுன்றதுனால விட்டுருக்குறோம், அவ்வளோ பேரை ஏற்றிட்டு போவோம். ஆமென் சொல்லாமா? நம்ம மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லாமா? அப்படி இருந்தா நம்ம பாஷை மாறாது. ஆமென் சொல்லாமா? யோபுடைய வாழ்க்கையில வார்த்தை மாறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தை மாறக்கூடாது. அப்படி இருந்தா, வார்த்தை மாறாம இருந்தா, நம்ம வார்த்தையில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது இருந்தா, இன்னைக்கு அமெரிக்காவில் கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்றேன், கத்தோட நான் மகிமைக்கா சொல்றேன், 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிக்கிறேன், கத்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருக்கும் போது 8000 வாடகை கொடுக்க முடியாது. எனக்கும் வீட்டு ஓனருக்கும் ரிங்காரங்கா ரோசஸா விளாண்டு இருப்போம். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நானும் வீட்டு ஓனரும், அவர் இப்படி வரும்போது நான் இப்படி ஓடுவேன், அவர் இப்படி வரும்போது ரிங்கா ரிங்கா ரோசா. என் பிள்ளை சொல்லுவேன், என்னப்பா ஓனர் வந்தா மட்டும் நீங்க ரிங்கா ரிங்கா நீங்க ஒரு ரோசா விளாண்டுட்டு இருக்கிறீங்கன்னு. கத்தருடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன், இன்றைக்கி அமெரிக்காவில் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கும்படி கத்தருக்கு உதவி செய்திருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வார்த்தை லாங்குவேஜ் மாறவே கூடாது. கத்தரை எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. வெளியே போகும்போது ஒரு சிரித்த முகத்தோடு கூட போங்க. ஆமேன்னு சொல்லாமா? சனங்களுக்கு புரியக்கூடாது. ஆமே கிறுக்கு பிடிக்கணும், என்னடா இவன் நம்ம கடங்காரன், நம் கடங்காரன் உனக்காக ஜெபம் பண்ணும். ஆமேன்னு சொல்லாமா? கடன் கொடுத்தவன் இதுவரைக்கும் உன்னை வந்து தொந்தரவு பண்ணியிருப்பான், இன்னைக்கு நீ கத்திர இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து போரு. ஆமென் சொல்லாமா? இப்படித்தான் பாஸ்டர் நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோம். ஆமென். கடனை வாங்க சொல்றீங்களே பாஸ்டர். ஆமென். நம்ம அது ரைமிங்கா சொல்ல தெரியுமா? கடனை உடனே எப்படி வாங்கணுமா? அது லேட் பண்ணிடாத, இன்னைக்கே வாங்கு, கடனை உடனே வாங்கிரு, லேட் பண்ணா கூட கொடுக்க மாட்டான். ஆமென் சொல்லாமா? கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் ஆராதிக்கிறவர், சர்வத்தையும் உருவாக்குனவர், ஹல்லேலூயா, நான் இனி கடன் வாங்க மாட்டேன், அப்படி சொல்லி ஜெபம்ட்டு போங்க. இதுக்கு மேல கடன்காரன் உன் வீட்டுக்கு வர மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
அவன் டெய்லி உனக்கா ஜோம் பண்ணுவான், ஆண்டவர் ஒழுங்கா வட்டி தந்துட்டோம். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. வார்த்தைய மாத்துறது பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. இங்க வந்து அண்ணி பாச ரபரப சபல பரபல எல்லாம் சரிதான், கீழே இறங்கிட்டோம், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அம்மா அது இந்த பொம்பளைங்களுக்கு இருக்குதே வாய், நம்ப மாட்டேனாவா சொல்லுங்க. வாய எல்லா காவலோடு என்ன செஞ்சுக்கோ, காட்டிக்கோ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ எப்பையும் கர்த்தர துதிக்கிற துதியிலேயே இரு. என் ஆண்டவரனை வாளாய் வைக்காதபடிக்கு தலையாய் உயர்த்துவார். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வர வர விருத்தியாவேன் என்கிற விசுவாச வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்திலிருந்து சொல்லிப்பார், சொல்லிப்பார். முதல்ல விலாசமா இருந்துச்சு, ரெண்டாவது லாங்குவேஜ் மாறிச்சு, மூணாவது என்ன மாறுது வாசிங்க வேகமா. எட்டாவது வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி எங்க எங்க தீர்மானம் பண்ணா, இருதயத்துல தீர்மானம் பண்ணா. முதல்ல என்ன மாறுனுச்சு, கேட்ட தூக்குதல கேட்ட கூட சொல்லணும். சிறையிருப்பின் காலத்துல சாத்ராக்கு மேஷாக்கு யாபத்து நோக்கி என்ன மாறுனுச்சு, ரெண்டாவது மூணாவது உணவு பழக்கம். ஆமென் சொல்லுங்களேன். உணவு பழக்கம் அமெரிக்கால கண்ட கண்ட சாப்பாடு கிடைக்கும், என்ன பார்த்தாலே தெரியுதோ. ஹல்லேலூயா. எல்லா சோறும் கிடைக்கும், இது இல்லாம சோறே இல்லை. ஆமென். எங்களுக்கும் அங்க குளிர் அடிக்கும், குளிர் அடிக்கும் போதெல்லாம் ஒண்ணு ஊத்திக்குவான், அதான் அந்த நாட்டுடைய பழக்கம். ஆனா தேவ வார்த்தையை பெற்றுட்டு போன நாங்க, தேவன் சொல்லி போன நாங்க இருதயத்துல தீர்மானம் எடுத்தோம், என்ன வந்தாலும் இந்த உணவு பழக்கத்துக்கு என்ன அடிமைப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ரெண்டாவது மகள் பத்தாம் கிளாஸ் படிக்கிறா அமெரிக்கால, பத்தாம் கிளாஸ் படிக்கிறா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், பேருக்காக புகழ்ச்சிக்காக எங்களை பிரபலப்படுத்தினதுக்காக அல்ல. பத்தாம் கிளாஸ் படிக்கிறா, காலையில 3 மணி நேரம் ஜபம், நெட்டு முழங்கால தான் ஜபிப்பா. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே காஃபி ஏதாவது குடிச்சிட்டு நெட்டு முழங்கால் தான் பைபிளை படிப்பா 3 மணி நேரம். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. ஏன் என் பிள்ளைட்டு கேட்பேன், ஏமா அவருடைய ஸ்கர்ட்டை தூக்கி பார்ப்பேன், காப்பு காய்ச்சிருக்கும், ஏமா ஏன் இப்படி ஜெபிக்கிற அப்பா, அமெரிக்கால எல்லா வசதியும் இருக்குது, ஆனா என் கூட படிக்கிற பிள்ளைங்க பாவம் செய்யறது என்னால பார்க்க முடியலான்னு நான் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை நாள் அமெரிக்காவில் இருக்க போறேன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செஞ்சிடணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு என் மகள் ஜெபிக்க, ஊழியக்காரன் என்னாலேயே ஜெபிக்க முடியல. ஏன்னா அவன் ஸ்கூல்ல பார்க்குற காரியம் அருவறுப்பு, பாவம், ஸ்கூல் கிளாஸ்லேயும் அசிங்கம். இதை பார்த்து அவளுடைய இருதயம் நொறுங்கி போய் பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல, பரிசுத்தத்துக்கு நேராய் திரும்ப ஆரம்பித்தார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 31:4 சொல்லுகிறது, கர்த்தரே உன்னுடைய அரண். வாசிங்க வேகமா, வேகமா, வேகமா. சங்கீதம் 31:4 நினைக்கிறேன், வாசிங்க. விடும், தேவரீரே எனக்கு அரண். நமக்கு அரண் யாரு? தேவன் தான். ஆமென் சொல்லாமா? உனக்கு மறைவா வியாதி இருக்கலாம், உனக்கு மறைவா மனுஷர்கள் 1000 காரியங்களை செய்யலாம், உனக்கு மறைவாய் திட்டம் பண்ணலாம். நான் சொல்றேன், திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. அப்படி திரும்ப முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு உன்னுடைய விலாசத்தை மாத்துவான், உன்னுடைய லாங்குவேஜ மாத்துவான், உன்னுடைய உணவு பழக்கத்தை மாத்துவான். ஆமென். 4வது என்னத்தை மாத்தினான், இவங்க 3 பேருக்கும்
பேரை மாத்திட்டான். சாத்ராக் மேஷ் ஆபேத்னேகோன்னு சொல்லி பேரை மாத்திட்டான். ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் இந்த இந்த மூன்று புருஷரை விட்டுட்டாங்க சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல. ஆனா கடைசியா ஒண்ணு மாத்த வரும்போது புரிஞ்சுக்கிட்டான். எதிரி மாத்த வந்தாங்க, பொச்சலைய வச்சு ஆராதிக்கணும்னு சொன்ன உடனே நம்மால் என்ன ஆயிட்டான், முடிச்சுக்கிட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? பிசாசுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் அவன் வைக்க வேண்டிய ஆப்பு எதிர்தயமா வைப்பான், எதில் வைப்பான் தெரியுமா? கத்தரை தேட விடாம அளவுக்கு பண்ணி விட்டுருவான். அந்த தேட விடாததுக்கு பேர் தான் இந்த ஃபோனில், அதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாலிப பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, இந்த ஃபோனில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. பிசாசு நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாட்ஸ் சொல்லுங்க, எல்லா பிளே ஸ்டோர்ல இருந்து இறக்குறதுக்கு என்ன தான் பேரு? ஆப்பு சார். ஹலோ, விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. உன் நேரத்தை எது அதிகமா இன்னைக்கு திருடிட்டு இருக்கு தெரியுமா? போன். காலையில எந்திரிச்சா போனு. வைஃப் இல்லாம கூட இருந்தா வைஃபை இல்லாம இருக்கிறது இல்ல. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தர் உன வாழ வைப்பார் நம்பிக்கை இருக்குதா? உன் வியாதியை மாற்றுவார் நம்பிக்கை இருக்குதா? உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கை இருக்குதா? அப்படி நம்பிக்கை இருந்தா உன் சிறை இருப்பான காலத்திலையும் நீ திரும்ப வேண்டிய, வர வேண்டிய, உட்கார வேண்டிய தேவ சமூகத்துக்கு நீ வந்து உட்கார்ந்து பாரு, பாரு. எதை மாற்றினாலும் உன் ஆராதனை பழக்கத்தை மாற்றம் மட்டும் விடக்கூடாது. ஆமென், ஆமென். ஒரு நாள் வரும், தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் ஒரு நாள் சாய்வார், ஒரு நாள் சாய்வார். என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் சாயல, ரொம்ப நாள் சாயல, ஆனாலும் கர்த்தரை விட்டு கொடுத்ததே கிடையாது. சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது, என்னுடைய அட்ரஸோ மாத்துறதுக்கு ஏகப்பட்ட காரியம் நடந்துச்சு. பேரை மாத்துறதுக்கு, என் பேரை வாஷ் அவுட் பண்றதுக்கு எவ்வளவோ பிசாசு திட்டம் பண்ணினா. நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலேயே போகும். ஆமென். உருவாக்கப்படும், உருவாக்கப்படும். வேதமே அப்படித்தான் சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காது சார், வாய்க்கவே வாய்க்காது. தேவ ஜனத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் அது வாய்க்காது. ஜெயம் உங்க பக்கம்தான், ஜெயம் உங்க பக்கம்தான். நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆரணுக்கு திரும்புங்க, ஆரணுக்கு திரும்புங்க.

0: நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரணிக்கு திரும்புங்கள். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய மனுஷனாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியா இருக்கிறதா, வியாதியா இருக்குதா, பலவீனமா இருக்குதா, இந்த ஆராதனை வேளையில ஐயா பிரதர் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதை போல எங்கேயா நகர முடியாதபடிக்கு ஒருவேளை கடனில் சிக்கியிருக்கலாம், வியாதியில சிக்கியிருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஏதோ ஒரு சிறையில நீங்க மாட்டியிருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய மனிதனாய் நான் சொல்லுகிறேன், திரும்ப வேண்டிய இடத்திற்கு, வர வேண்டிய இடத்துக்கு, ஆண்டவரே உங்களை தவிர வேற எனக்கு யாரு இல்லை, யாரு இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை அப்படியே தரேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? எவ்ரிவன் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். என் வாழ்க்கை ஆண்டவரே ஐயா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு காரியம் தெரியுது, நான் திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்பினா, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்தா என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும். என் பேச்சை மாத்துறதுக்கு, என்னுடைய காரியங்களை மாத்துவதற்கு, என்னுடைய சாப்பாட்டு பழக்கத்தை மாத்துவதற்கு, சின்ன சின்ன காரியத்தை, நான் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில் ஒன்று நடக்கும், நான் ஆராதிக்கவே முடியாத அளவுக்கு சத்துரு எழும்பிடும். அதனால நான் முதலையே சுதாரிச்சு இனி உம்மிடத்துல திரும்புவேன், உம்மிடத்துல திரும்புவேன். எல்லாரும் கண்களை மூடு, ரெண்டு நிமிஷத்துல முடிக்கிறேன். யாரும் சத்தம் போடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாம இருக்கிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில நான் மாற்ற வேண்டிய காரியங்களுக்கு, ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு, திரும்ப வேண்டிய காரியத்துக்கு நான் சரியா திரும்பாம போயிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம் இது, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. யாரும் என்னை கம்பல் பண்றது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்துட்டுருக்காரு. இனி ஜப நேரத்துக்கு திரும்புவேன், வேதத்தை ஒழுங்கா வாசிப்பேன், அதிகாலையில் நான் தேடுவேன், சபைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துருவேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல உண்மையா இருப்பேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்களோட வலதுகரத்தை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதில் உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமொண்டாட்டம். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போவதற்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்றாற்போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படின்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, எப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களை, இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல், அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு, எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பிரான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழல, நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவர் மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுபடியும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளவுக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தும பண்ணி பார்த்தார்கள், ஆனால் கடைசியில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா. இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமான மைல் கணக்கான விஸ்தீரணங்கள் கொண்ட பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் அந்த சவத்தை அவர்கள் கந்தவர்க்கமிட்டு அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் உயிர் வந்துடும், எழுந்து வர வேண்டும். வரும் பொழுது அவள் சாப்பாடு, அங்கே தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள், அதுக்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு செத்து போன பணம் தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம் தான், ஒன்றும் கிடையாது. அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேறு ஒன்றும் இருக்காது. ஹீஸ் ரிசன், ஹீஸ் நாட் ஹியர். அவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்கள், எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு இல்லை. அல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வார் சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும்பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியும், வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்குது, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்பட்டு, என் எலும்புகளை என்ன செய்யலாம், அப்படி பார்த்தா எண்ணலாம். அவ்வளோ எலும்புங்க இருக்கும், எலும்பு தான் தெரியும். அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா, அந்த சங்கீத 22ல அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும் முகமெல்லாம், அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடி போய், உடைந்து போய், நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள். அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனைப் போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. முதல்லிருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறிந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனால் தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, ஹாலேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது. அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டால் கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராக இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்ற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால், இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்களே என்றுதான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த ரெண்டு சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24வது அதிகாரத்திலே 17வது வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களை, சிலுவை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார். அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காமல் இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமா இருந்தாலும் சரி, பாதாளமா இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா, ஆமென். ஆனால் தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 11வது அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர்த்தெழுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்ற, ஆமாண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர்த்தெழுதலின் நாளில் அவன் உயிர்த்தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி, ஆமென். எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து, அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவோ செய்தாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன? என்ன புஸ்தகம்? வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்க பேர் இருக்கா? பத்திரமா வச்சுங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கா? பத்திரமா வச்சுங்க. எல்லாத்துலையும் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்கள் பேர் எதுலக்கு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நிச்சயப்படுத்தி வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா? எத்தனை பேருக்கு அது நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனால் ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும்பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்ன. இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைன்னா எதில் குதிச்சுவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம் சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும். இல்லைனா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது தான், பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம் கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்களை கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசனத்தை படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டு பார், காயத்தை தொட்டு பார். இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்கறாங்க, இயேசுவை பார்க்கறாங்க. காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம், அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டார்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, யோவானுக்கு இந்த தரிசனத்தை எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் அவரை கொல்லுவதற்காக அவரை கொண்டு போயிருக்கிறார்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18:18 நம்ம வாசித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும், இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்கறான், சரீரத்தை பார்க்கறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, 13 வருஷத்துல படிங்க. நல்ல கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13 வருஷத்துல என்ன வாசிக்கிறீங்க? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா. ஆமேன். ஆனால் பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா, நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலை, நான் தேவகுமாரன் தான் சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன பண்ணாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன பண்ணாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க இப்பொழுது, படிங்க இப்பொழுது. எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது.

எல்லாம் அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான், ஏன் இவர் மனுஷனாக வந்தார், ஒன்று, ஏன் இவர் மரித்தார், ரெண்டு, சரி ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் பரலோகத்துக்கு போனார், இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சுருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார், ஏன் மரித்தார், அல்லேலூயா, ஆமென், ஏன் அவர் உயிரோடு எழுந்தார், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான பதில், ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட மரணத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மரணம் தேவனுடைய ஜனம் நமக்கு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். பவுலப்பத்திரன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசிற்கே நிருபம் முதலாவது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு, அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது, அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர்கள் நிருபம் 9:14 வசனத்தை பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானா, அது மரணம் தான். அல்லேலூயா. ஆனா அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார், விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மரணத்தை அவர் என்ன செய்யறாரா, ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம், வாசிங்க எபிரேயர்கள் நிருபம். யாவரையும்

0: விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானார் ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசனத்தை படிங்க. உடையவரானார் மரணத்துக்கும், மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் மரணம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மரிச்சீங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அல்ல, சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார் அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடி படிங்க பொழுது, கொலோசியருக்கு நிருபத்தில் 2 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2 அதிகாரத்தை படிங்க. பதிமூணுலேருந்து படிங்க. கொலோசியர் 2:11. பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல். என்ன செயல்? தேவனுடைய செயல், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும், நல்ல கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து, அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை அவங்ககிட்ட பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாறுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு? இளைப்பாறுகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க? இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறார்னு போடுவாங்க. ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாறவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சலாக்கியம் அதை விட பெருசு. ஹலேலூயா. அதை தான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2வது அதிகாரத்தில் வாசிங்க இப்பொழுது மறுபடியும் அந்த 14வது வசனத்தில். குலைத்து, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. கர்த்தர் சொத்திரம் எபிரேயர் 1வது அதிகாரத்தில் சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்லா கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை வேதனையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணிக்கு, ஐயோ என்னால் வலி தாழ முடியல, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க. அதை கேட்டு நானும் அம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா ஒரு சோதனை வரும். ஏன்னா அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை, உதவி செய்ய கூட ஆள் இல்லை. பெரிய சோதனை. உடனே என்னுடைய மைண்டில் வந்த ஒரே வசனை தான், அந்த வலியை நான் பார்த்ததில்லை, ஆனால் அந்த வலியை ஏற்கனவே அனுபவித்தவர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வல்லவர், வல்லவர். மரணத்தை ஜெயித்த வல்லவர், சாத்தானை ஜெயித்த வல்லவர். ஓ ஹல்லேலூயா. அவர் வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். என்ன சோதனையில கஷ்டப்படுற இப்போ, பயப்படாதீங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு இரட்சகர், இந்த உலகத்திலே அவர் ஒரு மீட்பர், இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாடு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் இரட்சகர், மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை. அவர் யாரா மாறிட்டாரு? அவர் பெரிய பிரதான ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் உயிர் தெழுந்துட்டு எங்களோடையே இருந்து உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாமே, எங்களை ஆசீர்வச்சிருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்போமே, நீங்கள் கூட இருந்திருந்தால் சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார். வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா, உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேன், இல்லை. வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது. ஆனா உங்களுக்கு தெரியணும், உன் கூட அந்த தேற்றர் வாழ்ந்து இருந்து கொண்டே இருக்கு. என்ன, நான் போகிறபடியினால் அடுத்தது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். அதை பார்க்கலும், பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்லை ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்றாங்களே அப்படின்னு பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க கையில ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் உங்க கையில. அதை காமிங்க. அது என்ன சர்டிபிகேட்டு? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்துவ வசனத்தை பார்த்தீங்களா? எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்கு தத்துவ வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாறி வராங்களா? தேள் வடிவத்தில் வராங்களா? வரட்டும், அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வைய ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம், அப்படிப்பட்ட ஊழியம் பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டார். அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டீங்களா? எபிரேயர்கள் நிருபம் 10 நீங்க எடுத்து வாசிங்களா? புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும். அல்லேலூயா. என்னங்க? மாம்சத்தின் மாம்சமாகிய திரை, திரை. அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியை தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, சரியா அந்த பஸ்கா பண்டிகையில, எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டம் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, வருஷம் வரும் அந்த ஒவ்வொரு பண்டிகையின் படி பிரதான ஆசாரியை வந்து இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போறாரு, ஜீவனை கொடுக்க போறாரு. அதே நேரத்தில் அங்கே ஆசாரி என்ன செய்யறான்? ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெட்டானோ அதே நேரத்தில் சிலுவையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழே இருந்து மேலே இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் ரத்தமாய் மாறிற்று. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு, 17 சந்திரன் ரத்தமாய் மாறுமா? அல்லேலூயா. வருஷத்தில் 3-4 சந்திரன் ரத்தமாய் மாறுது. அது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சந்திரனையே ரத்தமாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? புது ஜீவன் கொடுத்துட்டாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அல்லேலூயா. அருமையான கர்த்தரே, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய சாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க. எப்படி இருக்கு? நிறுவம் 10வது அதிகாரத்தில் சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான, புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான எல்லாம் சொல்லுங்க, புதிதும் அல்லேலூயா, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அல்லேலூயா. என்ன எங்கேயாவது பைபிளில் மதம் போட்டுக்கிதோ பார்த்தீங்களா? கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா? எங்கேயுமே போட்டிருக்காது, மதம் கிடையாது. நம்மலாம் மதம் பிடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம், என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக? இப்ப படிங்க அடுத்த வசனம். ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது? அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்துட்டு பூமியில அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமருக்கு எழுத நிருபம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க. ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அல்லேலூயா அல்லேலூயா, அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 வசனத்திலிருந்து படிங்க. எப்படி போனாரு அல்லே பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்டகர்வம் பிடிச்சவனுங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். ஏன்னா ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சுருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொடுவை. அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா, அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது கந்தவர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமோ. ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சாங்க, அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது, ஏதோ ஒளிச்சு செய்யல எதுவுமே, எல்லாருடைய பார்வையில். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டா அந்த கல்லறைக்கு போறாங்க, வந்து பாருங்க இதான் ஆண்டவர் வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க ஆண்டவர் இல்லை, சிலைகள் சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்றாரு, எங்க விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலையோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயும் ஒளியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தார், எல்லாருக்குத்தான் தரிசனத்தை கொடுத்தாரு. பிறகு மறுபடியும் அவர் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா ஆமென். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். 1 யோவானில் நீங்கள் வாசிக்கலாம், 2:1 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் படிக்கலாம். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இப்ப பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசா நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற. அல்லேலூயா. ஏயா எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, ஏன் இப்படி? ஏன் வேற எதுவும் இல்லையா? இயேசு மாத்திரம்தான் ஆண்டவர் உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் எல்லார்கிட்டையும், என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன், இல்லைப்பா வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா அவர் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வருஷம் சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம், பாவம் இல்லாத ஒரு ஆள் இல்லையா, பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம். பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார். ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா, பாவம் இல்லாதவர். இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யறியோ அது மாதிரி நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 வசனத்தை படிங்க. 16. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசர அவசரமா போனார்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக. ரெண்டு, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயருக்கு நிருபம் 8:2 சிந்த பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ 6 பசம், விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இவர் எப்படிங்க ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 வசனம் சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசா. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் அழியாத ஜீவன், அந்த ஜீவன் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் இயேசுனுடைய ஜீவன். அல்லேலூயா. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உடம்புல பலம் இல்லை, என் உடம்புல சக்தி இல்லை, என் உடம்புல ஒன்றும் இல்லை. நான் ஒன்று மேன்மை பாராட்ட வேண்டுமானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் மோதிரம் இந்த பேஸ்லெட்டு இது அதெல்லாம் போடுறதில்ல. அது ஜனங்க வந்து அந்த நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். என்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அது அழியாத ஜீவன். தேவனுடைய பிள்ளையே, இந்த அழியாத ஜீவன் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சிலாக்கி என்ன கவனிங்க, இது ஒரு கதை அல்ல. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம், உடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்கிறதானே போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நமக்காக ஜீவன் தந்த இயேசு. இன்னைக்கு பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஊழியம் எபிரேயர் 7:24 வசனம், இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ம் ம் ம் வேண்டுதல் செய்யும்படிக்கு, அல்லேலூயா, வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை, அல்லேலூயா. என்னங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மாதம் பொறுத்து போய் பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல அட்ரஸே இருக்காது. நாங்கள் சீட்டு கட்டினோம்யா, அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. இப்படி ஃபோன் பண்ணாங்க, அங்கே போனால் யாரும் இல்லை. இப்படி மனுஷர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், மாறிடுறாங்க, பொய் சொல்கிறாங்க. இவரோ மாறி போகாதவர், பர்மனன்ட். உனக்காக எப்பொழுதும், எப்பொழுதும் குறிப்பிட்ட டைம் கிடையாது, எனி டைம் உயிரோடு இருக்கிறவராகையால், எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை எப்படி ரட்சிக்கிறாரு, எல்லாம் சொல்லுங்க, முற்றுமுடிய சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிப்பாரு, முற்றுமுடிய, முற்றுமுடிய, அல்லேலூயா. ஏனென்றால் 26 வசனத்தை படிங்க, பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், இவ்விதமான பிரதாசார ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்த 12:24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்க. ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய ரத்தம் என் சகோதரனை கொண்டுட்டான், கொண்டுட்டான், கொண்டுட்டான்னு அது பழிவாங்கு, பழிவாங்குன்னு கேக்குது அந்த ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றான் பாருங்க, புது உடன்படிக்கையின் மத்தியராகிய இயேசுவினிடத்திற்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய, அல்லேலூயா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக, எனக்காக முன்னாலே போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. எதற்காக என்றால், இந்த மத்தியஸ்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு ஜீவாதிபதியாக உனக்காக, எனக்காக அந்த மாம்சத்தின் வழியாக, திரையின் வழியாக அவருடைய இரத்தத்தை உனக்காக, எனக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தம் செய்கிற இரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஜீவ வசனம், அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதானே, இப்படிப்பட்டதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மை செய்கிறார். இப்ப இங்க வாசம் என்ன வாசம், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு இங்க இருக்கணுமா, பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருந்தாதான் உனக்கும் எனக்கும் நிறைய நன்மை வரப்போகிறது. அதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போறது மாத்திரமல்லாமல் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறபடியினாலே, அல்லேலூயா, அவர் அந்த ஆவி நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறபடினாலே, அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8:11 தேரா படிங்க. ஆவி இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய, எல்லாம் சொல்லுங்க, மூணு முறை சொல்லுங்க, எனக்குள்ளே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. இது ஒரு மந்திரம் அல்ல, மந்திரத்தை விட பெருசு. உங்கள் வாழ்க்கையில் இதை மூணு முறை எந்த இடத்துலையாவது நீங்கள் சொல்லி பாருங்க. அங்கே அற்புதம் நடக்கலை, அங்கே உங்களுக்கு நன்மை நடக்கலனா உடனே வாங்க என்கிட்ட வந்து கேளுங்க. பாஸ்டர் சொன்னீங்களே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க, சொல்லு நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறது. அது கல்லறையை பிளந்தது, பாதாளத்தை ஜெயித்தது, சாத்தானை நசுக்கியது. அந்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட எழுந்தோம், அவரோடு கூட நாம் இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், உயிர்ப்பிக்கிற ஆவியாயிருக்கிறார், அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஒரு செத்து போன ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அப்படின்னா எவ்வளோ ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை பார்த்து உன் மகனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே வேண்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அழுது அழலை. சொன்ன உடனே போனார், கட்டையை அடுக்கினார், புள்ள கேட்குறான், அப்பா எங்கே ஆட்டுக்குட்டி? அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ படுன்னு போட்டு அவரை போட்டு கட்டுறாரு, கையில் கத்தி எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம்தான் வெட்டிட்டுருப்பார், போடாத நிறுத்து. எனக்கு ஒரு கேள்வி, எங்க இருந்து இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு தைரியம் வந்து சொந்த பிள்ளைய கூட பலியிடுற அளவுக்கு எப்படி எங்க இருந்து தைரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவருக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, எபிரேயருக்கு ரோமருக்கு நிருபம் 4:17 படிங்க. அநேக ஜாதிகளுக்குள்ளே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினர் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, என்ன நம்பிக்கை? மரித்தோரை உயிர்ப்பித்து. எபிரேயர் 11:17 எபிரேயர் 11:17 எபிரேயர் 11:18 17 மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க எப்படி அதுதான் எல்லாம் சொல்லுங்க. மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர், வல்லவர், வல்லவர், வல்லவர். அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. போட்டோம் பரவாயில்ல, என் கூட வல்லவர் இருக்கிறாரு. நான் பாவனையாக அந்த அந்த ஈசாக்கை எப்படி பெற்றுக்கொண்டானா, பாவனையாக பெற்றுக்கொண்டானா? தைரியமாக நீங்கள் சொல்லலாம், இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. ரோமருக்கு நிருபம் 4:4 பாருங்க. ரோம் சாரி 1 பேதுரு 4:4 ஒன்று பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியா எல்லாம் சொல்லுங்க, அழியாததும் சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுபடி. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? எப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை? அழியாதது, மாசற்றது, வாடாதது, சுதந்திரத்துக்கு ஏதுவானது. இது எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மரித்தோர்லிருந்து எழுந்ததினாலே கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போக முடியும், நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் எழுமி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்கு கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒரு காலத்தில் செத்து கிடந்தோம், பாவத்திலே செத்து கிடந்தோம். நம்மை ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் இனி செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவனுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஜீவனுள்ளவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ளவர்கள். நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்முடைய அதிபதி ஜீவாதிபதி. அல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரிங்க, எல்லாம் ஸ்தோத்திரிங்க. ஷபரபரபரபலபா உரகபபபபபபா சக்குரபரபரபலபா உரகபரபலபரபா. மகிமை உண்டாட்ட எல்லாம் கர்த்தர், எல்லாரும் கர்த்தர மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஷபரபரபலபா. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம, சோத்ரம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.